இனி தொடர்வது மும்மதப் பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்கள். விரத நாட்களில் எங்கே சாப்பிடலாம்? கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் விரதம் மேற்கொண்டால் நம் வீட்டில் சாப்பிட்டால் விரத பலன் முழுமையாக கிடைக்கும். மற்றவர் வீட்டில் சாப்பிட்டால் பலன் உணவளித்தவருக்கு சேர்ந்துவிடும். காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களிலும் பிறர் அளிக்கும் உணவை சாப்பிட்டால் யாத்திரை சென்ற புண்ணியம் அவர்களை சேர்ந்துவிடும். பூஜையில் சுவாமிக்கு பிரசாதமாக தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை படைப்பர். சிலர் சுத்தாண்ணம் அதாவது வெள்ளைச்சோறு மட்டும் கூட வைப்பது உண்டு. பிரசாதம் வைக்கும் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகத்தால் ஆனதாக இருப்பது சிறப்பு. மண் சட்டி, தாமரை இலையிலும் பிரசாதம் படைக்கலாம். தாமரை இலையில் படைத்தால் மகாவிஷ்ணு மனமகிழ்ந்து வரம் தருவார் என பரசுராம கல்பசூத்திரத்தில் உள்ளது. இனி பாடலை கேட்கலாம்.

ஒரு புத்தகத்தை பலர் எழுதும் போது மாறுபட்ட கருத்துக்களே இருக்க முடியும். ஆனால் வேதாகமம் ஒரே மைய கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதை எழுதியவர்கள் ஒரே உள் உணர்வையும் ஒரே மாதிரியான சிந்தையையும் பெற்றிருந்தார்கள் என்பதுதானே. இவற்றை அவர்களுக்கு தந்து எழுத வைத்தவர் ஆண்டவர் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மேலும் வேதத்தை எழுதியவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை, 1500 ஆண்டு கால இடைவெளியில் வாழ்ந்தவர்கள். இவ்வளவு நீண்ட இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அது ஒரே மைய கருத்தை கொண்டிருக்க மற்றொரு காரணம், அதை எழுதிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளியிருந்த ஒரே மாதிரியான வெளிப்படுத்தலே ஆகும். பைபிள் அறிவை விருத்தி அடையவும் வாழ்க்கையை மாற்றச் செய்வதாகவும் இருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை.

இனி தொடர இருப்பது இஸ்லாமிய பாடல்கள். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை இருக்கிறது. இதை அடைய வேண்டும் என்றும் பல விதங்களிலும் முயற்சி எடுக்கிறான். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த ஆசை மட்டும் நிரம்ப மறுக்கிறது. இந்த ஆசையை நிரப்பும் கருவி எது என்று நபிகள் நாயகம் பதில் சொல்கிறார். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை நிறைந்திருக்கிறது. அவன் விரும்பியபடி இரு ஓடைகள் நிறைய பொருள் கிடைத்தாலும் அவன் மனம் திருப்தி அடையாது. மூன்றாவதாக இன்னொரு ஓடை நிறைய செல்வம் கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு அதையும் பெற முயல்கிறான். அப்படி பெற்றாலும் கூட அவன் ஆசை நிரம்பாது. எனவே மனிதனின் வயிற்றை மண்ணறையின், அதாவது உடல் அடக்கத்திற்காக தோண்டப்படும் குழி. மண் அல்லாமல் வேறு எதனாலும் நிரப்ப முடியாது. எனவே பேராசையை விட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். பேராசை கஞ்சத்தனத்தையும் இரக்கமில்லாத தன்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. மனிதனை கொடியவனாக்கும் பாவங்களை செய்யவும் அது கற்பிப்பதுடன் கேடான வழிகளிலும் செல்ல ஏதுவாக இருக்கிறது. பாவங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது பேராசையே. செல்வந்தனாக வேண்டும் என்ற பேராசை கொள்பவன் நேர்மையை விட்டு விலகிச் செல்கிறான்.

இது தகவல் அறியும் நேரம். இன்று உலகளவில் பல பத்திரிகைகள் இருந்தாலும் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனமே முதன்மையானது. கிபி 1850 ஜெர்மனியைச் சேர்ந்த பால் ஜூலியஸ் ராய்டர் தன் கல்லூரி படிப்பை முடித்ததும் வங்கியில் 2 ஆண்டுகள் வேலை செய்தார். அப்பொழுது வங்கிக்கு பாரிஸின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விவரங்கள் தேவைப்பட்டன. அதற்காக அக்ஸலா சப்பேல்லா என்ற செய்தி தொகுப்பு நிறுவனத்தை உருவாக்கினார். இந்த வளர்ச்சியில் புறாக்களுக்கு பெரும் பங்கு உண்டு. செய்திகளை விரைவாக கொண்டு வந்து சேர்த்ததில் புறாக்கள் சிறந்து விளங்கின. ஜெர்மனியில் இருந்து பாரிஸின் பிரஸ்லஸ் நகருக்கு செல்லும் ரயிலில் புறாக்களை அனுப்பி வைப்பார் ராய்டர். அந்த ரயில் இரவு முழுவதும் பயணித்து விடியற் காலையில் பிரஸ்லஸ் நகருக்கு சென்று அடைந்துவிடும். அங்கு இருக்கும் ராய்டரின் நண்பர் அங்குள்ள பங்கு மார்க்கெட் நிலவரம், விலை விவரம் போன்ற தகவல்களை புறாக்களின் காலில் கட்டி பறக்க விடுவார்கள். இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், புறப்பட்ட 7 மணி நேரத்தில் இந்த புறாக்கள் ராய்டரிடம் வந்து சேர்ந்துவிடும். மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வந்து அந்த செய்தியை சேர்த்தன அந்த புறாக்கள். இதே தொலைவை 9 மணி நேரத்தில் தான் ரயில் கடக்கிறது. இப்படி சுட சுட கிடைத்த பங்கு மார்க்கெட் நிலவரத்தை நல்ல விலைக்கு உடனே வியாபாரிகளுக்கு விற்றுவிடுவார் ராய்டர். கடந்த 1851 லண்டனில் இருந்து பாரிஸுக்கு கடலுக்கு அடியில் கேபிள் அமைத்து அதன் மூலம் தகவல் தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது லண்டனுக்கு வந்த ராய்டர் தன் தொழிலை மேலும் விரிவடைய செய்தார். நாளடைவில் செய்திகள் மட்டுமின்றி பொதுவான செய்திகளையும் தொகுத்தளிக்க துவங்கினார். இது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. ஒருமுறை மாவீரன் நெப்போலியன் போர் பற்றி பாராளுமன்றத்தில் பேச இருக்கும் செய்தியை முன்கூட்டியே வெளியிட்டார் ராய்டர். இது மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புகழின் உச்சிக்கு சென்றார். செய்திகளை சம்பந்தப்பட்டவர்களிடம் வாங்கி வெளியிடுவதை விட போர் பற்றிய செய்திகளை நேரடியாக நிருபர்களை போர்முனைக்கே அனுப்பி அவர்கள் பார்த்தவற்றை செய்தியாக எழுதி தரும்படி சொன்னார். இதற்கு முன்வரை சம்பவ இடத்துக்கு நிருபர்கள் சென்று நேரடியாக செய்தி சேகரிக்கும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது இல்லை. இது அந்த காலத்தில் மிகப்பெரிய புரட்சி. இப்படி பல புரட்சிகளை செய்த ராய்டர் நிறுவனம் இன்று 180 நாடுகளில் தன் கிளையை பரப்பி செய்திகளை சேகரித்து வருகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆரோக்கிய சமையலை பற்றி காணலாம். சத்தான உணவுகள் என்னென்ன, உடல் நலத்துக்கு தேவையான முக்கியமான உணவுகள் எவை என்பதை அறிந்து அதை தவிர்க்காமல் உண்ண வேண்டும். அப்படி சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முதலாவதாக வெள்ளை பூண்டு. குடல் புண் மற்றும் தலைவலி முதல் புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்கும் சக்தி வெள்ளை பூண்டில் உள்ளது. உடலில் நன்மை தரும் கொலஸ்ட்ரால் உருவாக வெள்ளை பூண்டின் பங்கு முக்கியமானது. வெங்காயம் ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் நச்சுக்கிருமிகளையும் புற்றுநோய்களையும் இதய நோய்களையும் தடுக்கும் தன்மை வெங்காயத்தில் உண்டு. நோய் தொற்றை தடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. வெங்காயத்தில் உள்ள அலிலின் என்ற இரசாயன பொருள்தான் பாக்டீரியாக்கள் நச்சுக்கிருமிகள் போன்றவை உடலில் சேரவிடாமல் தடுக்கின்றன. கேரட் நோய் எதிர்ப்பு சக்தி காய்கறிகளில் கேரட்டும் ஒன்று. இதில் உள்ள பீட்டா கரோட்டின் உதவுகிறது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சக்தி அதிகம் உள்ளது. இந்த விட்டமின் காற்று மற்றும் நீர் மூலம் பரவும் நோய் தொற்று கிருமிகளை எதிர்த்து போராடி சேராமல் தடுக்கின்றன. இது எலுமிச்சையிலும் உள்ளது. சரி, ஒரு சமையல் குறிப்பு காணலாம். வாழைக்காய் பச்சடி. தேவையானவை: துவரம் பருப்பு அரை கப், வாழைக்காய் ஒன்று, பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி மூன்று, பச்சை மிளகாய் இரண்டு, சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, தாளிக்க கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை பார்க்கலாம். துவரம் பருப்பை மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வேக வைக்கவும். வாழைக்காய் வெங்காயத்தை தோல் நீக்கி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். புளியை அரை கப் தண்ணீரில் கரைத்து வடிகட்டுங்கள். எண்ணெய் காய வைத்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து

வெங்காயம், கீரிய பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்குங்கள். அத்துடன் வாழைக்காயை சேர்த்து தக்காளி சேர்த்து மேலும் நன்கு வதக்கவும். பின்பு புளிக்கரைசல், வேக வைத்த பருப்பு, தேவையான உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு இறக்கவும். வாழைக்காயில் ஒரு வித்தியாசமான சுவையான சைட் டிஷ் மிக ருசியாகவும் இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. உறவும் நட்பும் உதவுகின்ற பாங்கு பற்றிய இன்னொரு பாடல் இது. உலகம் முழுக்க அன்றும் இன்றும் இதுதான் உண்மை. பல மொழிகளில் மேற்கோள் அகராதிகள் என்றபடி பொன்மொழிகள் தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. அவற்றில் நட்பு என்ற தலைப்பில் நூற்றுக்கணக்கான பொன்மொழிகளை நாம் காணலாம். ஒரு உதாரணத்துடன் அது போன்ற உண்மையை ஔவையார் இங்கே சொல்லியிருக்கிறார். உடன் பிறந்தவர்கள் சுற்றத்தார்கள் என்று பலர் உண்டு. எல்லோருமே மோசமானவர்கள் என்று சொல்ல முடியாது. அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, அண்ணன் தங்கை, அக்காள் தம்பி உறவுக்கும் உதவிக்கும் இலக்கணமாக பலரை பார்க்கிறோம். ஆனால் இதெல்லாம் அபூர்வ சங்கதிகள், பொதுவான நியதிகள் அல்ல. உடன்பிறப்பு என்பது அக்காள் தங்கை அண்ணன் தம்பி மட்டும்தானா? வியாதிகளும் கூடத்தான் சிலருக்கு உடன்பிறப்புகள். அந்த வியாதிக்கு மருந்து தொலைவில் உள்ள மலையிலிருந்து வரக்கூடியது. வியாதி நெருக்கம் தீர்வு தொலைவு என்பதே உண்மை. நாம் சமயங்களில் யாருக்காவது யாரிடமாவது சிபார்சு நாடி போகும் பொழுது இந்த உண்மையை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். அந்த பெரிய மனிதர்களின் அக்காள் அண்ணன் தம்பி அல்லது தங்கையை தெரியும் என்பதால் காரியத்தை நடத்தி கொள்ளலாம் என்று அவர்களை நாடுவது பல சமயங்களில் தவறான அணுகுமுறையாகி விடலாம். அதே நேரம் தொலைதூரத்தில் அந்த பெரிய மனிதருக்கு ஒரு நண்பர் இருக்கலாம். தொலைவின் சிரமம் பாராமல் அவரை அணுகி காரியம் நடத்தி கொள்ள முடியும். ஆக தொலைவும் நெருக்கமும் உறவு சார்ந்தது அல்ல, நிலத்தின் தொலைவு சார்ந்ததும் அல்ல. எல்லாம் மனதை பொறுத்தது. இரத்த நெருக்கம் மன நெருக்கமாக அமைவது இல்லை. நில்லா கோபம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர், கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரே, விற்பிடித்து நீர்கழிய எய்த வடு போல மாறுமே சீர் ஒழுக சான்றோர் சினம். கோபம் பாபம் என்று சொல்வார்கள். கோபம் சண்டாளம் என்றும் ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லோருடைய கோபமும் ஒரே மாதிரியானது அல்ல. சிலருக்கு சட்டென்று கோபம் வரும், உடனே அடங்கிவிடும். யாரிடம் கோபப்பட்டார்களோ அவரிடம் வெறுப்பை காட்ட மாட்டார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட குணநலம் மிக்கவர்களின் கோபம் யாருக்கும் தீங்கு செய்யாது. ஆனால் கயவர்களின் கோபம் பொல்லாதது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொண்டால் அத்துடன் அவர்களது நட்பு இற்று போய்விடும். அது பாறை பிளப்பது போல. பிளந்த பாறை சேராதது போல கயவர்கள் கோபம் கொண்ட பிறகு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கீழானவர்கள். நடுத்தட்டில் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் தம்மை ஒத்தவர்களுடன் கோபப்பட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள். ஆனால் யாரேனும் ஒருவர் சேர்த்து வைக்க முயன்றால் சேர்ந்து கொள்வார்கள். அது தங்கம் பிளவுபடுவது போல உருக்கி சேர்த்து விடலாம். உத்தமர்களின் கோபம் இருக்கிறதே, அதற்கு தடயமே இருக்காது. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அம்பு கொண்டு நீரை பிளந்து சென்றாலும் உடனேயே நீரோடு நீர் சேர்வது போல கோபம் கொண்ட அறிஞர்கள் உடனே சமாதானமாகி விடுவார்கள். கோபம் என்பது நம் இயல்பை பொறுத்தது, நம்முடன் பழகுபவர்களின் இயல்பையும் பொறுத்தது. எனவே கல்பாறை போன்றவர்களுடன் பழகாமல் தங்கம் போன்றவர்கள் தண்ணீர் போன்றவர்களுடன் பழகலாம். எப்படி இருப்பினும் கோபத்தினால் நமக்கு நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் பலருடன் நாமே சமாதானமாக போவது எளிது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். நவகிரகங்களுக்குள் வேறு எந்த கிரகத்துக்கும் பயப்படாமல் இருப்பவர்கள் கூட சனி என்றால் ஆடி போய்விடுவார்கள். சனி பிடித்ததோ சளி பிடித்ததோ என்ற ஒரு வழக்கம் கூட உண்டு. அதாவது சனி பிடித்தாலும் சளி பிடித்தாலும் அவ்வளவு எளிதில் நிவாரணம் கிடைக்காது. கொஞ்ச காலம் இருந்துவிட்டு பிறகுதான் செல்லும். எனவே சனி பகவான் என்றால் அவ்வளவு பயம். சனி பகவானின் அருளை பொழியும் பல்வேறு திருத்தலங்கள் நாடெங்கிலும் அமைந்திருக்கின்றன. கும்பகோணம் அருகிலுள்ள திருநறையூர் அதாவது நாச்சியார் கோவில், தேனி அருகிலுள்ள குச்சனூர், திருநெல்வேலி அருகிலுள்ள ஸ்ரீவைகுண்டம் காசி விஸ்வநாதர் கோவில், ஆரணி அருகிலுள்ள ஏரிக்குப்பம் யந்திர சனீஸ்வரர், சென்னை பொழிச்சலூர் குத்தாலம் சோழீஸ்வரர் திருக்கோவில், விழுப்புரம் அருகிலுள்ள கோலியனூர், கல்பட்டு, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சனி சிங்கனாப்பூர், இப்படி பல எண்ணற்ற திருத்தலங்கள் சனி பகவானின் அருள் பெற்று செல்வதற்கு உதாரணங்களாக சொல்லலாம். இவருக்கு எத்தனையோ திருத்தலங்கள் இருந்தாலும் அவற்றில் வெகுவாக சிறப்பித்து சொல்லப்படும் திருத்தலம் திருநள் ஆறு. தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சனீஸ்வரரை வணங்கி செல்கிறார்கள். காரைக்கால் அருகில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். கும்பகோணத்திலிருந்து 52 கிலோமீட்டரும் காரைக்காலிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. பூமத்திய ரேகை பகுதியில் சூரியனுடைய கதிர்வீச்சு எப்படி அதிகமாக அருகில் இருக்கிறதோ அதுபோல சனி கிரகத்தின் நீள்வட்ட பாதையில் அதிகபட்சமான சனி கிரகத்தின் கதிர்வீச்சு திருநள்ளாற்றில் கிடைக்கிறது என்பது அறிவியல் உண்மை. வானவெளியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் தனக்கு உகந்த தலமான திருநள்ளாற்றில் தினமும் ஒவ்வொரு நேரத்தில் தன் கதிர்களை வாரி இறைக்கின்றார். இதனால் கூட இந்த திருத்தலத்தில் நம் முன்னோர்கள் சனி பகவானுக்கு விசேஷமான ஆலயம் எழுப்பியிருக்கக்கூடும் என்கிற ஒரு கருத்தும் உண்டு. சனி பகவான் வழங்கும் கொடுமையான பலன்களில் இருந்து மீள்வது என்பது பெரும் பாடாக இருக்கும். இது போன்ற வேளைகளில் சனி பகவானை தோத்திரம் பாடி துதித்தால் அவர் நமக்கு அருள்வார். ஸ்தோத்திர பிரியன் என்று இவரை சொல்லுவது உண்டு. சனீஸ்வர அஷ்டோத்திர மந்திரத்தை துதித்து சனி பகவானை வணங்கிய பின் தான் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றனர் பாண்டவர்கள். ஜாதகத்தில் கோச்சாரப்படி அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது உலகை ஆளும் இந்த சர்வேஸ்வரனே பிட்சை எடுக்க வேண்டிய நிலை வந்தது. இரண்டாம் இடத்தில் சனி வீட்டிலிருந்து 7.5 சனி காலத்தை அனுபவித்த நேரத்தில்தான் அசுர குருவான சுக்கிரனுக்கு ஒரு கண் பார்வை பறிபோனது. சீதைக்கு ஜென்மத்தில் சனி இருந்தபோதுதான் ராவணன் அவளை லங்காபுரிக்கு கவர்ந்து சென்றான். ஏராளமான இன்னல்களுக்கு பின் சனீஸ்வர ஸ்தவராஜ சோஸ்திரம் உச்சரித்த பின் தான் தனது தேசத்தை திரும்ப பெற்றான் நளன். சனி பகவான் சந்தோஷம் அடைந்தால் அதிகமாக கொடுப்பார், கோபம் அடைந்தால் அடியோடு அழித்து விடுவார். கொட்டி கொடுக்கும் குணத்தில் சனி பகவானுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை. கொட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு செல்வ வளத்தை வாரி வழங்கி விடுவார். இதனால்தான் சனியைப் போல கொடுப்பவனும் இல்லை, அவரைப் போல கெடுப்பவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நளமகராஜனுக்கு நல்ல வழியை இந்த திருத்தலம் கொடுத்தமையார் நல் ஆறு என வழங்கப்பட்டு பின்னாளில் இது நல்லாறு என்று ஆனதாக சொல்கிறார்கள். நளனும் ஆறும் சேர்ந்ததாலும் நல்லாறு ஆனதாக ஒரு தகவலும் உண்டு. நளமகராஜனின் வேண்டுகோளின்படி சனி பகவான் இங்கே எழுந்தருளி ஏவல், திருஷ்டி, கிரகதோஷம் போன்றவை அகல அருள் பாலிக்கிறார். சனி பகவானை வணங்கச் செல்லும் பக்தர்கள் அவசரம் அவசரமாக அவரை மட்டும் வணங்கிவிட்டு செல்லக்கூடாது. இங்குள்ள தர்பாரண்யேஸ்வரரை அவசியம் தரிசிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சன்னதியையும் வணங்க வேண்டும். இங்கு மூலமூர்த்தியாக அமைந்துள்ள தர்பாரண்யேஸ்வரர் சிறந்த வரப்பிரசாதி. இங்குள்ள அம்மைக்கு போகமார்த்த பூன்முலையாள் என்ற பெயர். கோவிலின் கிழக்கு பகுதியில் உட்புறத்தில் வட பகுதியில் சனி பகவான் சன்னதி அமைந்துள்ளது. நவகிரக மண்டபத்தில் சனி பகவான் மேற்கு நோக்கித்தான் காணப்படுகிறார்.
இங்கே கிழக்கு நோக்கி அபயமூர்த்தரையோடு அனுகிரக மூர்த்தியாக விளங்குகிறார். இதனால் சனி பகவானுக்கு அர்ச்சிக்கப்படும் பூஜை பிரசாதங்களை வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். சனி பகவானுக்கு தினமும் 5 கால பூஜை நடக்கும். விசேஷ அபிஷேகங்கள், அலங்காரங்கள் என்று எந்த நேரமும் பிஸியாக காணப்படுகிறார். சனி பகவானே இங்கு பிரதானம் என்பதால் நவகிரக சன்னதி இங்கு இல்லை. சனி பகவானின் ஆட்சியால் எத்தகைய துன்பம் நமக்கு வந்தாலும் அந்த காலத்தில் பொறுமையுடன் இருந்து அவரது நாமத்தையே ஜெபித்துக் கொண்டு இருக்க வேண்டும். மன உறுதியை இழக்கவே கூடாது. நளனை விட்டு சனி பகவான் விலகும் முன் அவனுக்கு தந்தவரம் இதுதான். அரசர்களுள் தனித்தன்மை கொண்டவனே, வெற்றியை விரும்புகிறவனே, பூர்வஜென்ம வினை காரணமாக இத்தனை காலம் உன்னிடம் வசித்து வந்தேன். உன் உடலுக்குள் இருந்த கார்கோடகனின் விஷம் என்னை பாதித்துக் கொண்டே இருந்தது. மிகுந்த துன்பத்துடன் தான் உன் உடலில் இருந்து வந்தேன். உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த உலகில் எந்த மனிதர் கொஞ்சமும் அலுத்து கொள்ளாமல் உன் சரித்திரத்தை சொல்கிறார்களோ அல்லது உன் புகழ் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னால் எந்த காலத்திலும் துன்பம் வராது, இது நிச்சயம் என்றார். ஆக நளனின் சரித்திரத்தை கேட்டாலோ படித்தாலோ சனி பகவானின் ஆசி நமக்கு கிட்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

குட்டி கதை கேட்கலாமா? கிருஷ்ணரின் வளர்ப்பு தந்தையான நந்தகோபர் ஒரு நாள் காலை 4:30 வாக்கில் யமுனை ஆற்றில் நீராடச் சென்றார். பொழுது புலரும் முன்பே நீராட வந்த நந்தகோபரை கண்டிக்கும் விதத்தில் தண்ணீருக்கு அதிபதியான வருணனின் தூதன் ஒருவன் அவரை வருணலோகத்திற்கு இழுத்துச் சென்றான். வெகு நேரமாகியும் நந்தகோபர் வீடு திரும்பாததால் யசோதை கவலைப்பட்டாள். விஷயம் அறிந்த கிருஷ்ணர் தன் யோக சக்தி மூலம் நடந்ததை அறிந்தார். அம்மா, வருந்தாதீர்கள், இதோ நொடியில் தந்தையை அழைத்து வருகிறேன் என்று உறுதி அளித்து புறப்பட்டார். பெருகி ஓடும் யமுனைக்குள் பாய்ந்த கிருஷ்ணர் வருண மாளிகை நோக்கி சென்றார். தன் மாளிகைக்கு வந்ததை கண்ட வருணன் எல்லையில்லா மகிழ்ச்சி கொண்டான். பகவானே, தங்களின் பாதத்தில் சரணடைந்தவர்கள் அனைவரும் பிறவிக் கடலில் இருந்தே விடுதலை பெறுகின்றனர். இன்று உங்களை தரிசிக்கும் பேறு வாய்க்கப் பெற்றேன். தங்களின் தந்தையார் என்பதை அறியாமல் தவறி இழைத்த என் தூதரை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினான். வருணனின் பணிவு கண்ட கிருஷ்ணருக்கு தண்டிக்கும் எண்ணம் மறைந்தது. அதனால் ஆசை அளித்து தந்தையுடன் கிளம்பினார் கிருஷ்ணர்.

வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கே இசைந்திடும் மனங்களையெல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகைத் தென்றல். இனிமையான பொதிகைத் தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகைத் தன்றல், மனங்களை மெல்லத் தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல் மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல், இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லன சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நீ

பாதை அந்த நாள் பொருளை கொண்ட நேதா.

பாடி சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

பொதியே தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களையெல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பொதிகை தென்றலோடு இணைந்திருந்தீர்கள். இனிமையான பாடல்களை சுகமாக சுமந்து வந்தது பொதிகை தென்றல். கனிவாகவும் கனவாகவும் சுகமாகவும் அள்ளி உங்களிடம் கொண்டு வந்தது பொதிகை தென்றல். இன்னுமொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எம்டிஆர் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீங்கள் இப்பொழுது கேட்க இருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்கள் உங்களோடு இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு காற்றின் வழியே மொன்றியல் தமிழ் வானொலி மூலமாக கேட்க இருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் மூலம் இதய ராகம் வழங்கும் நான் உங்கள் குரலாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, பாடல்கள் கேட்போமா?

இதே ராகம் நிகழ்ச்சி மூலம் பலவிதமான பாடல்கள் லிஞ்சில் நீங்கா இடம்பெற்ற சாகா வரம்பெற்ற பழைய பாடல்களும் உண்டு. ஏன், இன்றைய புதிய தலைமுறையில் புதிய இசையமைப்பாளர்கள் பழமைக்கும் புதுமைக்கும் இல்லாமல் இடைக்கால பாடல்கள் நெஞ்சை நெகிழச் செய்கின்றன. அந்த வகையில் இந்த வாரம் இதே ராகம் நிகழ்ச்சியிடம் கேட்கவிருப்பது அண்ணன் தங்கை பாசத்தை காட்டும் பாடல்கள். கவிஞர்களின் வரிகளில் இசையமைப்பாளரின் இசையில் அந்த குரல் வளம் கொடுத்து பாடியிருக்கும் பாடகர்கள் எத்தனையோ. அதில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் மணமாலையும் மஞ்சளும் சூடி என்ற பாடல். இந்த பாடலை புலமைப்பித்தன் எழுதியிருப்பார். திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்கின்ற பாடல் கேட்போமா?

ஒன்றியல் தமிழ் வானொலியின் மூலம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது கனடா நாட்டிலிருந்து ஒளிபரப்பாகிறது. உங்கள் நெஞ்சங்களிலும் செவிகளிலும் 24 நேரமும் இசை அலையை அளித்து கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற வானொலி. இது உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவரும் நம்முடைய கைபேசி மூலமாகவே கேட்கலாம். இணையதளம் வாயிலாக கேட்க வேண்டும் என்றால் www.mtrfm247.com என்ற இணையதளத்தின் மூலமாக பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இதே ராகத்தில் அடுத்ததாக படம் அண்ணன் ஒரு கோவில், MSC அவர்கள் இசையில், TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். இது கண்ணதாசன் எழுதிய பாடல். மல்லிகை முல்லை என்ற ஒரு இனிமையான பாடல் இதய ராகத்தில் கேட்போமே.

அடுத்ததாக இதய ராகத்தில் நீங்கள் கேட்கின்ற பாடல் படம் இந்தியன் பாடல். பச்சை கிளிகள் தோளோடு என்ற பாடல் கமலஹாசனின் சரித்திரத்தில் ஒரு பொன்னீட்டில் பதிக்கின்ற படம் அது இந்தியன். கேட்போமா?

அடுத்து இதயரகத்தில் இடம்பெறும் படம் வேல். பாடல் தொப்புள் கொடி பாசம் ஒன்று என்ற ஒரு பாடல்.

0: இதய ராகத்தில் அடுத்ததாக படம் பாண்டவர் பூமி, திரு பரத்வராஜ் அவர்கள் இசையில் அவரவர் வாழ்க்கை ஆயிரம் அர்த்தங்கள் என்ற பாடல்.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உணர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

இதய ராகத்தில் அடுத்து இடம்பெறும் பாடல் தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சி. ஆமாம், இது ராஜ காளியம் என்ற திரைப்படத்தில் இசைய ராஜ்குமார் அவர்கள் இசையில் வடிவேல் அவர்கள் எடுத்திருப்பார். கேட்போமே.

எம்டிஆர் வழங்கும் இதே ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை பாடல்கள் இடம்பெற்றாலும் என்றும் சகாபரம் பெற்ற பாடலாக அண்ணன் தங்கை பாசம் என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்று நடித்து வாழ்ந்து காட்டிய திரு சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்திரி அவர்களும் இணைந்து நடித்த அற்புதமான படம் பாசமலர். அதிலிருந்து பாடல்கள் இல்லாமலா இதோ

இது ராம நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் ஒன்றும் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்று ரசிகர்கள் கேட்பது எங்களுக்கு தருகிறது. திரு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயக்குமாரி அவர்களும் நடித்த காஞ்சி தலைவன் என்ற திரைப்படத்தில் ஒரு கொடியில் இருமலர்கள் என்ற பாடல்

மொன்றியல் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இதோ நேயர்களை, இதே ராகம் நிகழ்ச்சிகள். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கின்ற பாடல் தென்கிழக்கு சீமையிலே என்ற ஒரு அற்புதமான பாடல். திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் சித்ரா மலேசியா வாசுதேவன் பாடியது. படம் கிழக்கு சீமையிலே.

எம்டிஆர் வானொலி காற்றில் உங்களோடு கலந்திருக்கும் இதே ராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கின்ற பாடல் சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் சவுந்தரின் அவர்களுடைய இசையில் உருவான சின்னத்தங்கம் செல்லத்தங்கம் என்ற பாடல்

இதே ராகத்தில் அடுத்ததாக தங்கையை பற்றி அண்ணன் பாடுகின்ற போது அண்ணனை பற்றி தங்கையை பாடுகின்ற பாடலும் இடம்பெற்றால் தானே அருமையாக இருக்கும். ஆமாம், இது சொக்கத்தங்கம் என்ற திரைப்படம். பாடல் வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் மனம் கொண்டவனே என்ற பாடல். இது தேவா இசை. மறைந்த சுவர்ணலதா அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் இணைந்து பாடிய ஒரு இனிமையான இதயராக பாடல். கேட்போமே.

நல்லது அன்பு உறவுகளே, எஃப்டிஆர் எஃப்எம்மோடு இதுவரை இதே ராகத்தில் இணைந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆக்கம் ஊக்கம் தந்த மொன்றியல் தமிழ் வானொலி இயக்குனர் அம்மா மீரா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பன் குரலாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் இணையதள தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் கானம். ஆமாவினர்களே, இன்றைய ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் டாக்டர் பத்மஸ்ரீ கே.ஜே. தேசுதாஸ் பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக மாலை சூழவா என்ற படத்திலிருந்து யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா என்ற இனிய பாடல்.

திருக்குறள் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்னகரம் என்ற படத்திலிருந்து வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி என்ற இனிய பாடல்.

மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி, வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேகம் கருத்திருக்கு என்ற படத்திலிருந்து அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரசிகன் ஒரு ரசிகை என்ற படத்திலிருந்து பாடி அழைத்தேன் உன்னை ஏதோ தேடும் நெஞ்சம் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவிழி வாசலிலே என்ற படத்திலிருந்து சின்ன சின்ன ரோசா பூவே செல்ல கண்ணே நீ யாரு என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோயில் மணி ஓசை என்ற படத்திலிருந்து ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்திலே என்ற இனிய பாடல்

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு ஊதா பூ கண் சிமிட்டுகிறது என்ற படத்திலிருந்து நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க என்ற இனிய பாடல்.

திருக்குறள் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்று போல் என்றும் வாழ்க என்ற படத்திலிருந்து அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பல்லாண்டு வாழ்க என்ற படத்திலிருந்து ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முள்ளும் மலரும் என்ற படத்திலிருந்து செந்தாழம் பூவில் வந்தாலும் தென்றல் என் மீது மோதுதம்மா என்ற இனிய பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியின் நிறைவாக நீதிக்கு தலை வணங்கி என்ற படத்திலிருந்து இந்த பச்சை கீழிக்கொரு செவ்வந்தி பூவினை தொட்டிலில் கட்டி வைத்தேன் என்ற இனிய பாடல்

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ டாக்டர் KJ ஜேசுதாஸ் வாலியர் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு சித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. சர்வதேச நேயர் விருப்பம் உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இங்கும் அங்கும் எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் என்றும் அலங்கரிக்க இருக்கும் பாடல்களுள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை இருக்கின்றோம். முதலில் சவால் என்ற திரைப்பட பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி தந்த பாடல். தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் அவனுக்குத்தான் தெரியும் என்ற பாடி பறந்த குயில் திரைப்படுத்து பாடல். இனிமையான அர்த்தமுள்ள இந்த பாடலை டிரான்சி ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் பாடலுடன் அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல் தாளம்பூவின் நறுமணத்தில் என்று ஆரம்பிக்கும் மகிழ்வான ஒரு பாடல் தாளம்பூ என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலேயே மத்திய மாகாணத்திலே கண்டிமா நகரத்தில் வாழும் விஜயராணி அவர்கள்.

இவர்கள் தந்துவிட்டால் என்னுடைய பாடல் இல்லையா என்று கேட்பது போன்று சிறப்பான ஒரு பாடலை அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் தனுஷன். கனடா மொன்றியல் மாநகரத்தில் இருந்து அவர் தந்த அந்த பாடல் கதைகளை பேசும் விழியருகே என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

சர்வதேச நேயர் விருப்பத்து பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் அருள்மோகன் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அனுப்பி வைத்த பாடல். இன்னாச்சு என்ற திரைப்படத்து பாடல் சாரல் மழை வந்து என்று வரியெடுத்துக் கொண்டு எங்களை நினைய வைக்கின்றது இசையிலே.

தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல். உங்கள் பாடல் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற குமுதம் திரைப்படத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம். எங்கே அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது?

அடுத்து வரும் இனிமையான பாடல்கள் பாஸ்கரன் மாலா ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரில் இருந்து தந்திருக்கின்றார். வளமை போன்று சோடியாக வந்து சோடி குரலே கேட்கின்றார்கள். சமுத்திரம் திரைப்படுத்து பாடல் விடிய விடிய என்று பாடுகின்றது.

அவர்களை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கேஜிஸ் வந்து ஒரு பாடல் ஓ வெண்ணிலாவே என்று பாட வைக்கின்றார். ஆனந்த கும்மி திரைப்படத்தில் இருந்து

இவர்கள் வந்துவிட்டால் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணியும் வருவார். ரமணி, நீங்கள் வாடா வாடா வாடா வாடா வாடா தோழா என்று பாடும் சிவகாசி திரைப்படத்து பாடலை அல்லவா கேட்டிருக்கின்றீர்கள்? இதோ அந்த பாடல். இது

அம்மா அம்மா என்ற அற்புதமான பாசமுள்ள ஒரு பாடல் சாமி 2 திரைப்படத்தில் ஒலித்த வேளையிலே இன்று அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தில் ஒலிக்க வையுங்கள் என்று சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் ஜெனீவா நகரிலிருந்து வளமை போல இன்றும் நிரேஷனும் இணைந்து தந்திருக்கின்றார்.

சிவப்பா கண்டமென்றால் என்னவள் ஞாபகம் வரும் எல்லோருக்கும்? என்னவள்? நீங்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் ஒன்றியல் தமிழ் வானொலியை மறக்காமல் எங்களோடு இணைந்திருக்கின்ற நினைவோடு சிறை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்ற அற்புதமான பாடலை தந்தவர்களை ஒலிக்க கேட்போம். உங்களோடு நாங்களும் இதோ அந்த பாடல்.

0: டைம்ஸ்.
1: இறுதியாக ஒரு பாடல். அந்த பாடல் அருணாச்சலம் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்த பாடலை நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது என்று அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார். இதோ அந்த பாடல். நகுமோ ஹே சுகமோ என்று கேட்கும் பாடலாக ஒலிக்கின்றது.

உறவுகளே, நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர்ந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்ட திருப்தியோடு நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி காற்றலிருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு தமிழுடன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறுத்தல் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, அற்புதமான தத்துவ பாடல். இந்த பாடலை பழமை போல என்றும் நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் ஆசை மனதில் கோட்டை கட்டி என்ற பல்லவியோடு சரணங்களையும் நம்ம வீட்டு தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை அன்புடன் தருகின்ற தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமடா பிரபா. பழமை போல இன்றும் அவரோடு ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி இவர்களோடு நறுமுகையாள் தமிழினியாள் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் அழிலோ என்ன அற்புதமான பல்லவி. இந்த பல்லவியோடு சரணங்களையும் கூட்டி பாட வருகின்றது அமுதவல்லி என்ற திரைப்படத்திலிருந்து இந்த அழியாத காவிய பாடல். இப்படியான பாடலை தருவதில் வல்லவர் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் ஷாதிக் அவர்கள், முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபாயித், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீல், நசீகா, ரிபாகா, இம்ரான், சாகில் அனைவரும் உலக தமிழர்களோடு கேட்க ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இயற்கை அன்னை தந்ததெல்லாம் என்ற ஒரு தத்துவமான பாடல் எங்கள் வீட்டு மகாலட்சுமி திரைப்படத்திலே ஒலித்தது என்றும் அந்த பாடலை நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள் யாமிருக்க பயமேன் என்று நான் கூறும் வேளையிலே அவர் கேட்கின்றார். அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோர் இணையும் வேளை அந்த பாடலும் ஒலிக்கின்றது. காற்றலையிலே கேட்டு மகிழ்வோம்.

கொடுத்த நிலம் உனக்கு முன்னே பிறந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமாடா.

அமைதி காண்பவன் இதயம் சிறந்ததடா. நான் என்ற அகந்தையினாலே நன்மை கண்ட மனிதரில்லை. நான் என்ற அகந்தையினாலே நன்மை கண்ட மனிதர்

அவர்களே இது மிக மிக இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தினமும் நீர் நேரத்திலே நீர் நேரத்தில் ஒலிக்கும் பாடலை கேட்டு மகிழும் எங்களுக்கு அந்த இசையையும் ஒரு தடவை கேட்டு மகிழ்வோமா?

வசந்த மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து மயக்கம் என்ன என்ற பாடலோடு இணைகின்றார். நீண்ட கால உறவு என்று என் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் பாடலை கேட்க வந்தால் தான் மட்டும் கேளாது, தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களாக கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா அவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா மற்றும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை மணித்து கேட்கும் வேளையிலே நாங்களும் இணைந்திருவோம் ஒலிக்கின்றது அந்த பாடல். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன?

கேட்டு மகிழ்ந்து உல்லாசமாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடல்கள். அடுத்து ஒரு பாடல், 1979 ஆண்டு திரைக்கு வந்த லட்சுமி என்ற திரைப்படத்து பாடலாக ஒரு பாடல். அந்த பாடலை பி எஸ் சசிரேகா பாடியது என்று எழுதியிருக்கின்றார்கள், ஆனால் இங்கே குறிப்பிடுகிறார்கள் பி சுசீலா பாடியதாக. இருப்பினும் தந்தவருக்குத்தான் நன்றாக தெரியும். மேளம் கொட்டவரும் பூங்கொடியே என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அன்பு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்துடனும் நண்பர்களுடன் கேட்கின்றார்.

அங்கு சென்று பார்த்தபோது அந்த பாடல், அந்த பாடலையும் சுசீலா பாடியதாகத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள். இவர் சசிரேகா என்றும் கேட்கின்றார், அவருக்கு தான் தெரியும் அது யார் என்று குரலே கண்டுபிடிப்பார். ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு காத்திருப்பேன் என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இன்று கேட்கின்றார். உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்புகின்றேன் என்ற வகையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒலிக்கும் நீர் நேரத்து பாடல். காக்கும் கரங்கள் என்ற ஒரு திரைப்படம், ஞாயிறு என்பது கண்ணாகும் என்பது பாடல்.

இந்த பாடலை இன்று கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி மகளே நீங்கள் கேட்ட பாடல் உங்களோடு இணைந்து ரித்விக் பேரனும் கேட்கின்றார் என்று எழுதியவர்களில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மூன்றாவது தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தீனான திட்டிக்கும் பாடல்கள் திசை எங்கும் ஒலிபரப்பி எங்களையும் மகளை வைத்துக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கின்றன.

மீண்டும் தொடரும். நேயர் நிருபத்தை அலங்கரிக்க அன்புடன் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். அந்த பாடல் அகிலா அகிலா என் செடி பூ பூத்ததே என்று கூறி ஆச்சரியமாக பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார். தேன் மிட்டாய் மாங்காய் துண்டு என்ற ஒரு பாடல், ஆதார் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ் நீங்கள் தந்தீர்கள், ஒலிக்கின்றது பாடல். அடுத்து

ஒரு பாடல் வித்தியாசமான முறையில் பாட கேட்க இருக்கின்றோம். ஆப்பிள் பெண்ணே என்ற திரைப்படத்திலிருந்து ஹேய் ஒருபோதும் உண்மையில் காதல் வராது என்ற கருத்தோடு வரும் ஒரு பாடல். அந்த பாடலை அன்புடன் கேட்கின்றார் எங்கள் நீண்ட கால உறவு வளைகுடா மண்ணில் இருந்து குவைத் ஜோஜ் அவர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் அவருக்கு இந்த பாடல் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று ஒலிக்க வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி.

என்கொரு இன உள்ளு, தமிழன் என்கொரு இன உள்ளு, தனியே

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

ஒரு சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை உங்கள் முன் தருகின்றேன். இப்பொழுது முதல் நேயர் விருப்பம் சொல்லோடு பாடல் நிகழ்விலே வந்து கலந்து சென்று நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பு உறவினர்கள் கேட்ட விருப்ப பாடல்களாக ஒலிக்கும் சொல்லோடு நேயர் விருப்பம். வாரம் ஒரு நாள் மலரும் கதம்பத்திலே நிகழும் சொல்லோடு பாடல் நிகழ்வினை இன்று அலங்கரித்து சென்ற உறவுகளுள் முதல் உறவாக ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அன்புடன் வந்து இணைந்து கொண்டார் கஸ்தூரி தனஞ்சயன். கஸ்தூரி தனஞ்சயன் பல விவரமான ஆன்மீக துறையிலே கால் வைத்து சொற்களை அடுக்கி சென்ற வேளையிலே அவருக்கு அபிராமி என்ற சொல் தரமாகப்பட்டிருந்த வேளையிலே இன்று அவர் கண்ட சொல்லாக நாங்களும் இணைந்து அவர் விரும்பி கேட்கும் ஒரு பாடல் சொல்லடி அபிராமி என்று பாட வைக்கின்றார் அந்த பாடல். இப்பொழுது ஒலிக்கின்றது, அனைவரும் கேட்போமே.

இந்த வேளையிலேதான் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் வந்து அமைதி சாந்தி ஆத்மீகம் சாத்மீகம் இப்படி எல்லாம் கூறி திருக்குறளை தொட்டு அங்கு அறிவு இருக்கின்றது, அறிவை தேடு வென்றால் அதற்கு நாங்கள் திருக்குறளை படித்தால் வாழ்க்கையில் நிம்மதி பெறலாம் என்ற கருத்துக்களை கலந்துரையாடிவிட்டு அவருக்கு அறிவு என்ற பதமும் திருக்குறள் என்ற பதமும் விருப்பமான பதமாக இருந்து அவரை தொற்றிருந்த வகையில் அது இரண்டும் வரும் பாடலாக ஒரு பாடலை அறிவாளி திரைப்படுத்த என்று கேட்கின்றார். அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்படி.

உயிர் போலே உல

0: மாற்றங்கள் பல உண்டு உலகத்திலே. இயற்கையின் மாற்றத்தை எவராலும் மாற்ற முடியாது. இயற்கையை நாங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். வருகின்ற மாற்றம் எல்லாவற்றையும் நாங்கள் காலநிலையை குறிப்பிட்டு அவர் கூறி காலநிலைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதையெல்லாம் நன்மைக்கே என்று கூறும் வண்ணம் பல அரசுரையை அதனுள்ளே புகுத்தி தொகுத்து பேசி மகிழ்ந்த அன்பு நேயர் ஓம் நமசிவாய என்று எங்களோடு வந்து இணைந்து கொள்ளும் வேளை எப்பொழுதும் சிவனை நினைக்கும் ஆர் தேவா அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிருந்து வந்திருந்தார். பேசி மகிழ்ந்த வேளையிலே அவருக்கும் எனக்குமாக பேச்சு நிறைய வந்த வேளையிலே கஞ்சி என்ற பதம் மிகவும் எஞ்சி நின்று எங்களை எல்லாம் அதை கேட்டு மகிழ வேண்டும். கஞ்சி என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்களையும் கண்டுபிடித்துக் கொண்டு அது அந்த கஞ்சி என்ற பதம் பெறும் பாடலாக அவருக்கு நினைவுக்கு வந்த ஒரு பாடல் பாபு திரைப்படத்திலிருந்து வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா என்ற பாடல் கேட்போமா.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா.

நகையும் நட்டும் போட்டிருந்தா சொன்ன லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாரி தந்தா தான் லட்சுமி. நகையும் நட்டும் போட்டிருந்தா சொன்ன லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாரி.

மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் சொல்லோடு பாடல் நிகழ்வில் வந்து கேட்டு சென்றவர்களுக்கான சொல்லோடு நீயர் விருப்பம் என்ற பாடல்களை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வழியிலே மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்தில் இருந்து வந்திருந்தார். வரும்பொழுதே அவர் அன்பு அம்மா என்ற விடயத்தை மனதில் சுமந்து வந்து அதை வைத்து எங்களோடு பேசி மகிழ்ந்த வேளையில் அந்த அவர் அந்த கலந்து உரையாடிய சொற்களிலே இந்த இரண்டு சொற்களும் எனக்கு விருப்பமாக இருக்கு, நான் நினைத்து வந்த பாடலை தருகின்றேன் என்று அவர் தந்த பாடல் நீயும் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி ஒலிக்கின்றது. அவர் வந்த பதங்கள் அங்கே அடங்கி இருக்கின்றன.

ராமநாதபுரம் மாவட்டம் அன்பு மகன் குளப்படி சிங்கம் ஃபாரூக் வந்திருந்தார். இனிமையாக பேசி மகிழ்ந்த போலே தன்னுடைய நாள் என்று சென்றது. நண்பனோடு என்றும் நண்பனை வழி அனுப்பி வைத்துவிட்டு வருகின்றோம். பாலிய நண்பன் என்றும் நண்பன் என்றும் நண்பன் என்று கூறி வரும் போலே நன்றி என்ற விடயங்களையும் கேட்டு மகிழ்ந்து திருக்குறளை தொட்டுவிட்டு அவருக்கு பிடித்த பதமாக அவருக்கு கிடைத்தது என்று சுத்தி திரிந்து நண்பர்களோடு உல்லாசமாக வருவதை எண்ணி ஒரு பாடலை தர இருக்கின்றார். அந்த பாடலில் அவருடைய பொழுதுபோக்கு சுத்தி திரிதல் போன்ற விடயங்கள் அடங்கி இருக்கின்றது. உல்லாசமாக நண்பர்களோடு இருக்கும் வகையில் அவர் தந்த பாடல் காதலன் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவித்திருக்கின்றார். அந்த பாடல் இப்படி பாடுகின்றது, எப்படி என்று கேட்போமா?

கே நகர் சென்னையில் இருந்து அன்பு மகள் ரேவதியும் இணைந்து பல விடயங்களை பேசி மகிழ்ச்சியாக அவர் பாடியும் காட்டியிருந்த வேளையிலே அவர் வந்து துடிப்பு என்பதை அடிப்படையாக வைத்து பேசிய வேளையிலே சுத்தம் என்றது வந்தது. சுத்தம் என்றால் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் சுத்தம் இருக்கின்றது, அசுத்தமும் இருக்கின்றது. அதே போன்று எங்கள் உள்ளத்திலே ஓடுகின்ற இரத்தம் ஓடுவதற்கு நாடி நாளம் என்று இருக்கின்றது. அந்த நாடி என்ற பதம் அவருக்கு சுத்தத்தை செய்து சுத்திகரித்து தந்து எங்களுக்கு இரத்தத்தை சுற்றி ஓட செய்கின்றது நாடி என்று கூறிவிட்டு, அந்த நாடி என்பது வரக்கூடிய ஒரு பதம், இரட்டை கருத்திலே ஒரு நாடி என்ற பதம் இரண்டு கருத்திலே வருகின்றது என்ற ஒரு பாடலை 1967 ஆண்டு திரைக்கு வந்த சீதா என்ற திரைப்படத்தில் தெரிவு செய்து வைத்திருந்து கேட்கின்றார். அந்த பாடல் நாடி துடிக்குது என்னை நாடி துடிக்குது என்று வரும் பாடலாக வருகின்றது. இங்கே அந்த பாடலையும் கேட்போமே.

0: அள்ளி அள்ளி உண்ணுகின்ற அதிசயம் நாடி பள்ளியறை நாடி சொல்லி விளையாடி அள்ளி அள்ளி உண்ணுகின்ற அதிசயம் நாடி
1: கையோ துடிக்குது
0: கண்ணம் சிவக்குது
1: என்னவோ

பேசும் வகையிலே தனிமையிலே இருந்து சுதந்திரமாக இருக்கலாம், எத்தனை எண்ணங்கள் எத்தனை ஆய்வுகளை எல்லாம் செய்யலாம், அதில் இடையூறும் இல்லை, அது சுகமானதுதான் என்று கூறும் வண்ணம் இருக்கின்றேன் என்று கூறி அவருக்கு இன்று இந்த வெப்பம் அவர் சுற்றுப்பயணம் செய்த வேளையிலே அருவியிலே குளிக்க சென்ற இடத்திலே அருவிகள் எல்லாம் காஞ்சி போய்விட்டது, அது கொட்டி தீர்த்தால் எப்படி இருக்கும் என்று பலவிதமாக பேசினார். அந்த வேளையிலே அவருக்கு பிடித்த பாடல்கள் இரண்டு மூன்று நாங்கள் கேட்ட வேளையிலே அவருக்கு பிடித்தமாக இன்று கோடை அருவி கொட்டுதே என்ற பாடல் விருப்பமாக இருப்பது மெகண்டி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்பமாக ஒலிக்கின்றது.

0: உறுதிப்பாடலாக ஒன்று கேட்க இருக்கின்றோம். இன்றைய சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திலே கோவை மாவட்டம் கோவை மாநகர் அன்பு நாகப்பன் அவர்கள் இணைந்து நீண்ட நேரம் பேசிய வேளையில் பல வார்த்தைகளை நாங்கள் பேசி முடிந்த வேளையில் பருவகாலங்கள் பற்றி, சுகங்கள் பற்றி, சுத்தங்கள் பற்றி, ஒரு நேரத்தை ஒதுக்கி தனக்காக ஒதுக்கி ஒரு நிகழ்ச்சியை கேட்பது பற்றி, எங்கள் வானொலியை கேட்கும் முறை பற்றி, தனக்கு கிடைக்கும் நேரங்கள் வேலைகள் பற்றி எல்லாம், வேலைதான் இங்கு உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் கிடைப்பது அரிது என்றெல்லாம் பேசி முகழ்ந்த வேளையில் நேரம் பொன்னானது என்பதை எண்ணிக்கொண்டு அவரும் ஒரு பாடலை வேலை வேலை வேலை வேலை வேலை என்று கூறும் அவ்வை சண்முகி திரைப்படுத்த பாடலை தந்து இறுதி பாடலாக வழங்க போல என்றும் கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல் வேலை வேலை வேலை வேலை.
1: அவ்வை சண்முகி

இன்றைய கலம்பத்திலே சொல்லோடு பாடல் நிகழ்வு மிகவும் சிறப்பாக சென்ற வேளையில் எங்களோடு வந்து இணைந்த உறவினர்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்து நிகழ்ச்சிக்கு பல கருத்துக்களை தந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி, இது எங்களுக்கு ஆரோக்கியமான நிகழ்ச்சி, உல்லாசமான நிகழ்ச்சி என்றெல்லாம் எழுதியிருந்தார்கள் ஒவ்வொருவரும். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து தங்கள் விருப்ப பாடலை தாங்கள் விரும்பிய சொல்லிலே பாடல் தர சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களிடம் இந்த பாடல்களை எடுத்து நாங்களும் அவர்களோடு இணைந்து கேட்டு மகிழ்ந்த இந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. வணக்கம் கூறி இணைகின்றேன். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் கலையகத்தில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். கலையகத்திலிருந்து வணக்கம் கூறியதோடு அல்லாமல், அன்பு உறவுகளை, நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா, நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருண்மோகன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். ஆடாமல் ஜெயிச்சோமடா என்ற திரைப்படத்து பாடல் தண்ணீரிலே மிதக்கும் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் உறவுகள் தொடர்கதை அவள் அப்படித்தான் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் டிராஞ்சி ஈழமணி, திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து.

புன்னகை மன்னன் திரைப்படத்தில் ஒரு பாடல் என்ன சத்தம் இந்த நேரம் என்று கேட்டு பாடியது. அந்த பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம் என்று விஜய ராணி ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

கனடா. மொன்றியல் மாநகரத்து தனுஷன் மியாவ் மியாவ் என்று பாடும் ஏய் என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். கேட்போமே.

உறவுகளே, அடுத்து வரும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடலாக இருக்கின்றது. உறவுகளை நாங்கள் சதுரங்கம் என்ற திரைப்படுத்த பாடலாக கேட்போம். அந்த பாடல் விழியும் விழியும் என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து பாடுகின்றது.

அந்த வகையில் அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், மதுரையில் பறந்த மீன்கொடியை என்று ஆரம்பிக்கும் வரி பூவா தலையா திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை சிங்கப்பூர் சிங்கார பூமி என்று நான் அழைத்துக் கொள்வேன். அங்கிருந்து அன்பு மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடலை கேட்க இருக்கின்றோம்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். தினமும் வந்து எங்களோடு இணைந்து பாடலை கேட்டு மகளும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் இன்று முத்து முத்து சிலை என்று ஆரம்பிக்கும் வரியை சிவகாமி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகள விரும்புகிறார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து ரமணி தந்த பாடலாக இருக்கின்றது. ஓட்டுக்கோட்டு ரோட்டில் வந்த இந்த பாடல் ஸ்ரீமன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். எங்கே கேட்போம் அந்த பாடலை.

நேயர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அன்பு கேதீஷ் நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்பவர். நினைவாலே சிலை செய்து என்ற வரி கொண்ட பாடலை அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் உறவினர்களின் பாடல்களை கேட்போம். முதலில் ஜெனீவா நகர் நிரேஷன் அழகோ அழகு என்று பாடும் சமர் என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். எங்கே ஒலிக்க கேட்போம்.

ஐரோப்பிய மன்னன்தான் எங்களுடைய என்னவள் ஒரு பாடலை தராமல் இருக்க மாட்டார். அவர் இன்று சுமதி என் சுந்தரி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை தந்துவிட்டு இளமணி திருநாட்டில் ஓய்வில் இருக்கும் வேளை கேட்டு மகளை இருக்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் ஆலயம் ஆகும் என்று வரி எடுத்து

அந்த வரிகொண்ட பாடலை முழுமையாக கேட்ட எங்களுக்கு அடுத்து ஒரு பாடல், அதுவும் சுமதி என் சுந்தரியில் தான் தெரிவித்து தந்து என்ற நிகழ்ச்சியையும் நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக தருகின்றார். பொட்டு வைத்த முகமோ என்று பாட வைத்துக் கொண்டு அந்த பாடலை கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காபை சேனா ஆசான் எங்கள் வளர்ச்சியிலே அக்கறை கொண்ட அன்பு உறவு தந்த பாடலாக கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பி செல்கின்றன. அந்த வகையிலே அந்த பாடலை எழுதி அனுப்பியவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உலகளாக இருக்கும் அன்புநேய நெஞ்சங்களை உங்களோடு நான் இணைந்து மகிழ்ந்து நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறிய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேனே என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடும்.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரித்து முதலில் ஒலுக்கி இருக்கும் பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வளமை போல இன்றும் தருகின்றார். ஞானசேகரன், நீங்கள் மட்டும் அல்லாமல் உங்களோடு தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசல் இருந்து துரைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து வந்து கேட்கின்றீர்கள் உன்னைத்தான் நான் அறிவேன் என்ற வாழ்க்கை படகு திரைப்படுத்த பாடலை. ஒலிக்க கேட்போமா?

ஆவாரம் பூவு ஆறேழு நாளாய் என்ற வரி முதல் வரியை கொண்ட அந்த பாடல் அச்சமில்லை அச்சமில்லை என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தன. ஒலித்த பாடல்களுள் இனிமையான இந்த பாடலை இன்று நான் கேட்க விரும்புகின்றேன் என்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நரமுகியாள் தமிழ் இனியாள் இவர்களை மணித்து கேட்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

பலிக்கின்ற பாடலோடு இன்னும் ஒரு பாடல். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹான பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் இவர்களையும் உலகத் தமிழர்களோடு இணைத்து கேட்கின்றார் இனிமையான ஒரு பாடல். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கும் அந்த பாடல் அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம் என்ற பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ரகசிய போலீஸ் 115 என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வளமை போல் இணைந்திருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள். அவர் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகிய உறவுகளையும் நண்பர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த பாடலை அனைவரும் செவிமடுக்கும் வண்ணம் நாங்களும் ஒலிக்க வைக்கின்றோம். சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரைப்பூ என்ற பாடலை

தமிழை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்துக்கான தித்திக்கும் தேனான பாடல்களை.

நேயர் நிலத்தில் எங்களை அசத்த வைக்கும் இனிமையான பாடல்களை தந்து கொண்டு தித்திக்கும் தீனான பாடல்களாக இனிக்க செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து வளமை போல என்னும் திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் ஒரு பாடல். அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் அவருடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும் நண்பர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதி வந்த வேளையிலே இசை அரசி பி சுசீலா அம்மா பாடிய பாடல் ஒன்று 1966 ஆண்டு ராமு என்ற திரைப்படத்தில் வந்திருந்தது. அந்த பாடலை இன்று கேட்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் பச்சை மரம் ஒன்று இச்சைக்கிளி இரண்டு பாட்டு சொல்லி தூங்க வைப்பேன் என்ற பாடலை கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அந்த வேளையிலே அடுத்த பாடலாக ராமு என்ற திரைப்படத்தில் தான் பி சுசீலா அம்மா இசை அரசியுடன் பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி மறைந்த பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயாவின் குரல் இணைந்து ஒலிக்கும் பச்சை மரம் ஒன்று இச்சை கிளி இரண்டு என்ற பாடலைத்தான் எனது விருப்பமாக தாருங்கள். நான் உறவ தமிழர் கூட கேட்க விரும்புகிறேன் என்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: பச்சை மரம் ஒன்று இச்சை கிளி ரெண்டு.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலேதான் அன்புடன் உறவுகள் ஒரு உறவாக வந்து எங்களுடைய விஜய ராகவன் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி என்ற பாடலை தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்திலும் பாட வைத்திருக்கின்றார்.

மேலும் ஒலிக்க இருக்கும் பாடல்கள் நீட்டை வரையில் என்ற அந்தஸ்து திரைப்படுத்த பாடலாக இருக்கின்றது. ஒரு பாடல், அந்த பாடலை வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து வளமையாக எங்களோட பாடல்களை கேட்டு மகிழும் ஜோஜ் நீண்டகால உறவு கேட்கின்றார். மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் வேளையிலே அவருடைய பாட்டு சுவை மங்காமல் கேட்டு மகள அனுப்பிய பாடல்களை கேட்டு மகள வேண்டும் என்று ஒலிக்கின்றது பாடல்.

பாடல் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ் தந்த பாடல். அகம் புறம் என்ற திரைப்படத்திலிருந்து கண்கள் மோதி என்ற முதல் வரியை கொண்டு பாடி எங்களை மகள வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு கதம்பம் நிகழ்வினை ஆரம்பித்து வைத்துவிட்டேன். இது முனியல் தமிழ் வானொலியை கூறுகின்றேன். 21 ஆண்டு 6 மாதம் 2 நாள் அறிவன் கிழமை புதையல் நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். கதம்பத்திலே முனியல் தமிழ் வானொலியின் கதம்பம் நிகழ்வு நாள்தோறும் வரும் கதம்பத்திலே இன்றைய தினம் புதையல் ஆரம்பிக்க இருக்கின்றது. இதிலே பலவிதமான வேகம் விவேகத்தை அறிந்து நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது வீட்டிலே இருக்கின்றீர்கள் எல்லோரும், இதை எப்படி நாங்கள் வெல்வது என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கின்றீர்கள். ஒரு விடயத்தை மட்டும் வெல்வது அல்ல, இந்த கொரோனா அதாவது இந்த நுண்கிருமி, இந்த நுண்கிருமி வைரஸ் கிருமி வந்து எங்களை தாக்காமல் இதிலிருந்து எப்படி நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது, எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் மக்களை என்றது ஒரு சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, இந்த நாளினை 24 மணி நேரமும் வீட்டினுள்ளே அடங்கி கிடந்து எப்படி போக்குவது என்பது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவது சிந்தனை, நாளோ வீட்டோடு இருந்தால் வீட்டிலே சகலதும் இருக்கிறது தானே என்ற திருப்தி இல்லாமல் எத்தனை பேருக்கு இருக்கின்றது. பூரணத்துவமா வீட்டிலே எல்லா பொருட்களும் இல்லையே, இதை சென்று வாங்கி வர வேண்டுமே என்று சொன்னால் கையில் பணம் இருக்கின்றது, வெளியே சென்று வாங்க முடியாது, இது அடுத்த பிரச்சனை. பொருளும் இல்லை, கையில் பணமும் இல்லை, வீட்டிலே பொருள்களும் இல்லை, கையிலே பணமும் இல்லை, என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது என்று இன்னொரு சாரார். சரி, என்னதான் இருந்தாலும் நாங்கள் இருக்கும்போது நன்றாக அனுபவித்த நாங்கள் தானே, இப்பொழுது குறைத்து உள்ளதை பார்த்து சரி, இந்த வீட்டிலே இருந்தபொழுது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து நீண்ட நாள் இருக்க வேண்டி வந்தாலும் இதை கடுமையாக செலவழிக்காமல் குறைத்து பாவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிலர் இருப்பார்கள். எண்ணத்தை தான் குறைத்து உள்ளதுக்கே குறைவு, இதுக்கு எண்ணத்தை குறைப்பது என்று கூட ஒரு சிலர் எண்ணுவார்கள். 5 வகையான 6 வகையான உணவுகளை உண்டவர்கள் அதை குறைத்து ஒரு வகையான உணவை மட்டும் பாவிப்பார்கள். தானியங்கள் வீட்டிலே குறைவாக இருக்கும், பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. காலநிலையை எதிர்நோக்கும், வெப்பகாலம், வீட்டினுள்ளே எவ்வளவு நேரம் இருக்கின்றது, குளிர்ந்த ஜலத்தை எவ்வளவு நேரம் குடிப்பது, இந்த காலநிலையில் இந்த காலநிலை மாற்றத்தினால வருகின்ற நோய்களை நாங்கள் எப்படி கணக்கிடுவது, எப்படி அதை சீர்படுத்துவது, அதிலிருந்து எப்படி நாங்கள் தப்புவது, எப்படி குணமடைவது. சரி, அப்படித்தான் ஒரு வருத்தம் முற்றி விட்டது, அந்த வருத்தத்தை கொண்டு சென்று வைத்தியசாலைக்கு செல்ல முடியுதா? முடியவில்லை. ஒரே ஒருவரிடம் தான் நாடலாம், இறைவாக இறைவாக இறைவாக என்று தான் கேட்க முடிகின்றது. இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார், அவர்தான் வழியமைத்துக் கொண்டிருக்கின்றார். கல்லினுள் தேரைக்கும் கருப்பைக்கும் முட்டைக்கும் வாழ்வழிக்கும் அந்த ஜீவனை கொடுத்த அந்த இறைவன் அந்த உயிரை பாதுகாப்பதற்கேற்ற வழியை வைத்திருப்பார். அதே போன்றுதான் எங்களுக்கும் இந்த உண்ணா நோன்பு இருக்கின்றார்களே, நோன்பு உணவை விடுத்து உண்ணா விரதம் என்று கூறிக்கொண்டு 40 நாள், 50 நாள், 10 நாள், 25 நாள்கள் நாட்கணக்காக இருக்கின்றார்கள். ஒருவர் அல்ல, குழுவினராக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இதை பொறுத்திருக்கின்றார்கள், தன் மனோ வலிமையை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இப்பொழுது நாங்கள் மனோ வலிமையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் பாதுகாப்பாக வீட்டிலே இருக்கும் நேரங்களிலே அங்கு பதில்கள் கிடைக்கின்றது. தொற்று குறைவு, சாவு குறைவு, எண்ணிக்கை குறைவு என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் அறிந்துவிட்டு பல்லை கடித்துக்கொண்டு மேலும் சில நாட்கள் இப்படி இருப்போமே, எங்களுக்காகவும் அயலவர்களுக்காகவும் அடுத்த உயிர்களுக்காகவும் என்ற ஜீவகாருண்யத்தோடு இருக்கலாம். இந்த நேரத்தில்தான் நீங்கள் அன்பு, பாசம், ஒற்றுமை வீட்டிலே நிலவ வேண்டிய காலம்.

இருந்தோ வந்த அந்த நுண்கிருமி இன்று எங்களுக்கு எல்லாம் இப்படி ஆட்டி படைக்கின்றது. இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு நம்பிக்கையும் ஒரு துணிவும் இருக்க வேண்டும். நம்பிக்கை யாரிடம் இருக்க வேண்டும்? எங்கள் வாழ்க்கையில் எங்களில் எங்களுக்கு நம்பிக்கை. நான் இதை சமாளிப்பேன், இந்த நிலைமையை நான் கட்டுக்குள் கொண்டு வருவேன் என்ற அந்த ஒரு நம்பிக்கையும் துணிவும் இருக்க வேண்டும். இறைவன் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டார், படைத்தவன் படியளப்பான் என்ற அந்த நம்பிக்கையை கைவிடக்கூடாது. சொல்லுவது எல்லோருக்கும் சுலபம்தான், அது இருந்து அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருவரும் இன்று அனுபவிக்கின்றார்கள் இந்த விடயங்களை. அதனால் இப்பொழுது இறப்பவர்களுக்கு அல்லது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்க்கையை கொண்டு செலுத்தும் எங்களுக்கு, நாங்கள் இவ்வுலக விட்டு சென்றால் எங்களுக்கு நரகம் என்று ஒன்று அங்கே இல்லை. அந்த நரகம் இப்பொழுது இந்த மண்ணிலே தான் இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது அனுபவிப்பது நரகம்தான். 24 மணி நேரத்தில் எத்தனை தடவை எங்கள் உள்ளம் வெடிக்கிற மாதிரி சிந்தனைகள் ஓடுகின்றது. மூளைகள் எல்லாம் சிதறுவது போல இருக்கின்றது. சிந்தனைகள் எல்லாம் கிளைவிட்டு பாய்கின்றது. அதற்கெல்லாம் இடம் கொடுக்காதீர்கள். இந்த நேரத்தில் தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். முதலில் அன்பு என்பதை சுமந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்திலே நிரப்புங்கள் அன்பை, நிறைய அன்பை நிரப்புங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் இதைத்தான் செய்ய முடியும். நன்றாக அன்பை நிரப்பிக் கொள்ளுங்கள். இடைவெளி விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கு இடையிலே மனத்துக்கு மனம் இடைவெளி தூரம் விடாதீர்கள். அழுக்கால் உடல் தூரத்தை வைத்துக் கொள்ளலாம், மன தூரத்தை அப்படி வைத்திருக்காள். மனத்தை தூரமாக வைத்திருக்க வேண்டாம். மனது தூய்மையாகவும் அன்பு நிறைந்தும் இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே நானே பேசிக் கொண்டிருக்கேன். இது கதம்பம். கதம்பத்தில் ஒரு பாடலை தருகின்றேன். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு புதையல் நிகழ்வுக்கு பங்கு பெற்று வாருங்கள். முதலில் வருபவருக்கு ஒரு பாடலும் கிடைக்கும் என்பது தெரியும். இங்கே யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று பார்ப்போம். நேற்றைய தினம் நாங்கள் அறிமுகப்படுத்தியது பொக்கிஷம், அதிர்ஷ்டம் பார்ப்பது. அதுவும் வேகம் விவேகம்தான். இதுவும் வேகம் விவேகம்தான். உங்களுடைய வேகத்தையும் விவேகத்தையும் அறிந்து கொள்ள ஏற்படும் போட்டி. முதலில் பாடலை ஒளிபரப்புகிறேன். அன்பு உறவுகளை கேட்டுக்கொண்டு வாருங்கள். காற்றலைக்கு 647-8746-415 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் வரலாம். இது ஒரு கட்டணம் அறவிடப்படாத தொலைபேசி இலக்கம். உலகின் எந்த இடத்திலிருந்து நீங்கள் அழைக்கலாம். அழைக்கும் போது 1 என்ற முதலாவது இலக்கத்தை அழுத்திவிட்டு இந்த இலக்கங்களை அழுத்துங்கள். நேரடியாக காற்றலையில் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளலாம். கேட்போமா ஒரு பாடல்?

இப்பொழுது எங்கள் காற்றலையில் கதம்பத்தை வரவேற்று என்னையும் வரவேற்றிருக்கின்றது அன்பு வண்டிகேட் செல்வை சங்கன்ராஜ் அவர்கள் மட்டும்தான். மற்றவர்கள் இன்னும் ஆயத்தமாகவில்லை போல் தெரிகின்றது. ஆயத்தமாகிக் கொண்டு வாருங்கள், பிணையுங்கள். முதலில் வருபவருக்கு உடனே ஒரு பாடலும் கிடைக்கும். இது முடிவில் உங்களுக்கு புதையலுக்கான நிகழ்வு ஆரம்பிக்கும். தொடர்கின்றது பாடல்.

0: அற்புதமான ஒரு பாடல் அதிகாலையிலே மதிய நேரத்திலே உங்களுக்கு கிடைத்தது. எங்களுக்கு இப்பொழுது நேரம் சரியாக 12:15 நண்பகல், உங்களுக்கு 9:45 நல்ல இரவு நேரம். உணவெல்லாம் அருந்தி உறவுகளோடு உறவாடி தொலைபேசியிலே உரையாடல் நிகழ்த்தி நண்பர்களோடு உறவாடும் இந்த வேளையிலே வரவேற்றிருக்கின்றால் அன்பு மகள் ஷியாமலா சந்தன்ராஜ். அன்பு மகளே சந்தன, உங்களுக்கு என் அன்பும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே ஓடி வந்து நீங்கள் கலந்து கொள்ளும் வேளையிலே உங்களுக்கு மட்டுமல்ல வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் விவேகம் வேகம் தெரியக்கூடியதாக இருக்கும். அவர்களும் முயற்சிப்பார்கள். எல்லோருக்கும் வரக்கூடிய நேரமில்லைத்தானே. இப்பொழுது புதியலுக்கான முதல் பதம் ஒன்று தர இருக்கின்றேன். அந்த பதத்தோடு வருபவர்கள் வரலாம். வரும்பொழுது உங்களுக்கு நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் என்றும் நினைத்துக் கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தனராஜ், வணக்கம் வணக்கம். வரவேற்று காற்றலையில் வந்து வரவேற்கின்றோம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா. இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கத்தை தந்து கொள்கிறேன் உங்களுக்கு. நானும் பகல் வணக்கத்தை ஏற்றுக் கொள்கின்றேன். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: இந்த வேலைகளிலே வீட்டிலே இருந்து கொண்டு 24 மணி நேரமும் குடும்பத்தோடு இருக்கின்றீர்கள், வீட்டோடு இருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் இல்ல அரசன் அரசு என்ற வீட்டில் இருக்கின்றீர்கள். எப்படி போகின்றது பொழுதுபோக்கு?
1: இல்ல இப்ப வந்து எங்களுக்கு இந்த ஒரு சில கஸ்டமர்களுக்கு அங்க வந்து பொருள்கள் கொடுக்கறதுக்கான கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த தொலைபேசியில கொடுக்கறவங்களுக்கு ஓரளவுக்கு மை எடைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் விரைவாக விடியற்காலையே சேர்ந்து பொருட்கள் வாங்குவதற்கும் அதனால வானொலி நிகழ்ச்சிகளையும் அதிகமாக பங்கெடுக்க முடியாது.
0: வானொலி நிகழ்ச்சிகளே எடுக்காத விட்டால் உங்களுடைய நாளாந்த நடமாட்டம் எப்படி உங்களுக்கு நிம்மதியாக திருப்தியாக இருக்கின்றதா இந்த இந்த சட்டங்கள் எல்லாம்?
1: இல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது சட்டங்கள் நம்ம எப்படி நினைக்கிறது தெரியல. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான மாறுபாடா இருக்க மாதிரிதான் இருக்கு. அவங்க குடுக்கறதே பாத்தீங்கன்னா பெரிய கடைகளுக்கு திறக்க கூடாதுங்கிறாங்க, ஒரு திறக்கலாங்கிறாங்க. திருப்பி பெரிய கடைகள் பொருட்கள் சின்ன கடைக்கு வரும், அதுல இருந்து மக்களுக்கு கொடுக்க முடியாது அப்புறம் அப்படிங்கிறாங்க. அவங்க மாத்தி மாத்தி போடுறதுனால அது ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கு.
0: மக்கள்
1: அளவுக்கு இன்னும் நேர கட்டுப்பாடுகள் மாட்டி வரும் அப்படிங்கிறாங்க.
0: ஐயோ. ஆனால் அறிக்கைகள் ஊடகங்களிலே செய்திகளிலே நாங்கள் அறிந்து கொள்கிறோம் வேகம் குறைந்து இருக்கின்றதாக. பாரதத்திலே இந்தியாவிலே இந்த தொற்றின் வேகம் குறைந்து இருக்கின்றது. இன்னும் இதை இறுக்கமாக பிடித்தால் குறையும் என்றுதான் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு அது சாத்தியமாகும் என்று தெரியல. மக்களும் நானதான் இது ஆரம்பத்தில் பல சிரமங்களின் மத்தியிலே தான் எல்லோரும் வாழ்கின்றார்கள். பணம் இருக்கு, பொருள் இல்லை, பொருள் இருக்கு, பணம் இல்லை, இப்படியெல்லாம் பலருக்கு இடையூறுகள் இருக்கின்றன. நல்ல ஒரு என்ன அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியும். ஏனால் ஜனத்தொகை அதிகரித்த நாடு தானே. யாருக்கு என்ன கட்டுப்பாட்டை போட்டு எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது கொஞ்சம் கடினமா இருக்கிறது. மற்றது இப்ப மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ நேரடியாக மக்களோடு தொடர்பு கொள்ளாமல் தானே எம்பிக்கள் மற்றது தலைவர்கள் ஒரு உத்தியோகத்துடன் இருக்கின்றார்கள். அவர்கள் கை மாறி மை மாறி வந்து அரசாங்கம் அமல்படுத்துகிற ஒரு சட்டம் மக்களுக்கு வந்தடைய கிட்டத்தட்ட 10 பேருக்கு ஊடாக வரும். அதிலே மாற்றங்கள் ஏற்படலாம். கடைபிடிப்பது கடினமாகத்தான் இருக்கும். இருப்பினும் இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கின்றது என்று அறிகின்றேன். காலை இன்று மாலை விஜயராகவன் அவர்கள் வந்தார். அங்கு விளம்பரங்கள் வாகனங்களில் கூட மாஸ்கை பற்றி எல்லாம் முக அங்கியை பற்றி விளம்பரங்கள் நல்லா போடுகின்றார்கள் என்று மக்களுக்கு விழிப்புணர்வு மேலும் மேலும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப கையுக்கு
1: போக்குவரத்துங்கிறது இந்த போக்குவரத்துங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குங்க. அது வந்து மக்கள் இன்னும் வந்து அவங்க இன்னும் அந்த குறிப்பிட்ட நேரம் கொடுத்து அதுக்கப்புறம் வருகிற வாகனங்களுக்கு அந்த அபராதம் இப்படி எல்லாம் நிறைய அந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும். மருத்துவத்துக்கு போறவங்களை மட்டும் அவங்களுக்கு ஒரு வரலாறு சிறப்பு அனுமதி கொடுத்துட்டு மீதி எல்லாருமே சுத்தமா தவிர்க்கப்படணும். அதுக்கான வாய்ப்புகள் இப்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா
0: இங்கே அப்படித்தான் செய்கிறார்கள். அத்தியாவசிய தேவையின் பொருட்டு ஒரு வாகனத்தில் ஒருவர் டிரைவர் அதாவது சாரதி மட்டும் இருக்கலாம். கணவன் மனைவியாக போகிறதா இருந்தாலும் மனைவி பின் ஆசனத்தில் இருக்க வேண்டும். அதுவும் தேவையின் அவவுக்கு சுயீனம் என்று வைத்தியசாலைக்கு போறதை தவிர இந்த கொள்வனவாதிகளுக்கெல்லாம் போக முடியாது. மிகவும் கடுமையாக இருக்கின்றார்கள். மாநிலத்துக்கு மாநிலமும் போவது கடுமையாக கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள். தளர்த்துவார்கள் என்று ஒரு பதில் வந்து இந்த தளர்த்துவதனால்தான் வைரஸ் கூடுகிறது என்றும் தளர்த்தாமல் இருப்பதனால் மக்களிடையே மனமுறிவுகள் ஏற்படுது என்றும் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
1: ஆமாங்கய்யா, ஏன்னா இன்னும் அதாவது என்ன சொல்றது, ஏழையா இருக்கக்கூடிய அவங்களுடைய சூழ்நிலையும் அன்றாட அவங்களுடைய சூழ்நிலையிலயும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. என்ன செய்வது, எல்லாத்தையும் நம்ம இன்னும் கடந்துதான் ஆக வேண்டியதா இருக்கு. முதல் அலையை பார்த்து ரெண்டாவது அலையா இருக்குது, எத்தனை நாள் வர்றது தெரியல.
0: அது ஆகலம் மனவேதனையை கொடுப்பது இந்த அன்றாடம், அன்றன்று உழைத்து அன்று வந்து உலையில் போட்டு உணவருந்தி உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற குடிசைகள் கூட இல்லாத எத்தனை உறவுகள், எத்தனை நெஞ்சங்கள் இருக்கின்றன. அவர்களெல்லாம் என்ன பாவம் செய்தார்கள், அதை எண்ணும் பொழுது கவலையாக இருக்கின்றன.
1: ஏன்னா ஒரு சில வீட்டுல ஒரு பிள்ளைங்க இருக்கும், ரெண்டு பிள்ளைங்க இருக்கும், சில வீடுகளில் மூணு நாலு பிள்ளைங்களும் வச்சிருக்கோம்.
0: அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு என்ன வந்தது, அவருக்கு தெரிந்த ஒன்று ஒன்று பசி மட்டும்தான் தெரியும். விளையாடுவார்கள், ஓடுவார்கள், தூங்குவார்கள், பசி என்ற உடன் தான் உணர்வு பெற்று எழுந்து வருவார்கள். அந்த நேரம் அதை பார்த்து அந்த தாய் உள்ளம் தந்தை உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுகின்றது, அதை நான் எண்ணி பார்க்கின்றேன், எண்ணி பார்க்கின்றேன். இறைவா நீதான் கருணை, இறைவனுடைய கையைத்தான் இந்த வேண்டும் நாங்கள். நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தோம், நன்றாக இருந்தது. பொக்கிஷம், உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை வந்து பங்கு பெற்றதுக்கு. அடுத்த
1: நேரம் கேட்டேன், ஆனாலும் சரி தூங்க வேண்டிய சூழ்நிலை நான் நினைத்தேன்.
0: மகிழ்வாக இருங்கள், மனமுறிவு ஏற்படக்கூடாது. நான் அதனால் தான் இந்த ஆரம்பத்தினர், கணவன் மனைவி குழந்தைகளை அன்பை நிரப்பிக் கொள்ள வேண்டிய காலம் இதுதான். நல்ல கவிதையெல்லாம் இருந்து பொருளாதாரம் இருந்து நாங்கள் கோலாகலமாக இருந்த நேரம் அன்பு செலுத்துவதில், இந்த நேரத்தில் தான் அன்பை முறிய விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நேரம். நிறைய அன்பை சொல்லுங்கள், ஒருவர் மீது அன்பாக இருங்கள். அப்ப இன்று நீங்கள் முதல் அதுதான், அதை கடைபிடிக்க வேண்டும். அது அப்ப எத்தனையோ இடங்களில் நான் அறிந்தேன், இங்கேயும் அறியக்கூடியதாக இருக்கின்றது, கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வருகின்றது. ஆனால் அதை விடக்கூடாது, அப்படி வருவதற்கு இடம் அளிக்கக்கூடாது. நிறைந்த அன்பை, அன்பினாலே தான் இப்ப நல்ல பசி இருக்கிற நேரம். இந்த மழலைகளை பார்த்து அவர்கள் மழலையாக இருக்கும் பொழுது அள்ளி அனைத்து முத்தம் பொழுது பசியெல்லாம் பறந்து போயிடும் இல்லையா? அது காரணம் அன்பு, காரணம் அன்பு. குழந்தைகள் கூட பசியால் துடிக்கும் போது தூக்கி அணைத்து அரவணைத்து அன்பு சொரிந்தால் அவர்களுக்கு பசி தீங்கும், நீங்கும். இந்த நேரத்தில் அன்புதான் ஒரு ஆயுதம். வீட்டிலே நாங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அன்புதான் ஒரு ஆயுதம். வீட்டினுள்ளே நாங்கள் பாவிக்க வேண்டியது சகிப்புத்தன்மை. அநேகமாக குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் குழந்தைகள் படும் வேதனையை உணவில்லா பற்றாக்குறையை பார்த்து குடும்ப தலைவி பொறுத்துக் கொள்ள மாட்டார். இவர்கள் எப்படி செய்கிறார்கள், குடும்ப தலைவன் பொறுத்துக் கொள்ள முடியாமல் இருந்த போது அங்கே சினம் வண்டு ஒன்று வரும், அதை அடக்க பழகுங்கள் தயவு செய்து. வார்த்தைகளை விடுவிடால் சகிப்புத்தன்மையை வைத்துவிடுவது எங்களுக்கு மட்டுமல்ல உலகளாக இருக்கின்றதே. நாங்கள் பாதுகாப்பாக வீட்டில் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கின்றது, இறைவா உனக்கு நன்றி என்று கூறிக்கொள்வோம். தண்ணீரை குடித்தால் என்ன, கஞ்சியை குடித்தால் என்ன, வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு இல்லம் இருக்கின்றது. அது இல்லாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், எத்தனை பேர். அந்த வகையிலே உண்மையிலே நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறத்தான் வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் அன்பைத்தான் கூட விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பைத்தான் கூட. இது கடந்து போய்விடும். குடும்பத்துக்குள்ளே பிளவுகள் வந்தால் பேருந்து கடினம் அது ஒட்டுவது. அதனால் வார்த்தை யா காபார் ஆயினும் நா காக்க. இந்த நாக்கு எலும்பு இல்லாத நாக்கு எந்த பக்கமும் சுழரும். இந்த நாக்கில் எங்களை உச்சரித்து வரும் இந்த வார்த்தைகளை அளந்து நாங்கள் பொறுமையை கடைபிடித்து வாழ வேண்டும். இது என்னுடைய ஒரு அறிவுரை மாதிரி பிள்ளைகளுக்கு கூறுவது போல் கூறுகின்றேன். இன்று நீங்கள் முதலில் சந்தன்ராஜ் முதலாவதாக வந்து இணைந்து சிறப்பித்திருக்கேன். என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும், இன்று தர வேண்டிய பாடல் கட்டளை? பிறந்த நாளா?
1: சக்கரைத்தேவன்.
0: யாரது? இசைஞானியன் பிறந்த நாளா? வாழ்த்துக்கள். சக்கரைத்தேவன் திரைப்படத்தில் என்ன பாடல் வேண்டும்?
1: நல்ல வெள்ளிக்கிழமை.
0: நல்ல வெள்ளிக்கிழமை என்ற பாடலை இன்றைய கேட்கின்றீர்கள். அப்ப நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் கலம்பத்துக்கு?
1: நாளைய தினம் ஒரு பாடல் கேட்போமே.
0: மீண்டும் என்று கேட்கிறீர்களா?
1: நான் வரேன், மீண்டும் வரேன்.
0: இப்பொழுது நீங்கள் வீட்டில இருக்கின்றீர்களா, அங்காடியில இருக்கின்றீர்களா? உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எத்தனை பேர் வீட்டிலே பொருள் இல்லாமலும் தட்டுப்பாட்டில் ஓடி வருவார்கள். முதல்ல வாங்கி கொண்டே சேர்த்து வைப்பதற்கு பணம் ஒன்றும் நெருக்கடி இருக்குதானே, கிடைத்த பொழுது ஓடி வருவேன். நீங்கள் அதை சேவை செய்யறது நல்லது உங்களுக்கு. சரி, இப்பொழுது புதிய அல்ல உங்களுக்கு
1: நாளைய பல்லாக அதர்மம் தரப்படுது.
0: என்ன பாடலுக்கு தெண்டல்
1: காற்றே ஒன்றாய் போவோமா?
0: ஓ, தெண்டல் காற்று என்று ஆரம்பிக்கும் அதர்மம் திரைப்படுத்த பாடலே இல்லையா?
1: ஆமாங்கய்யா,
0: அதர்மம். சரி, என்ன புதையலுக்கு வந்து விட்டீர்கள்? புதையலிலே ஒரு முதலில் பதம் கண்டுபிடிப்போம். என்னிடம் ஒரு பதம் இருக்கின்றது அந்த பதம் எல்லார் வீடுகளிலும் இருக்கும். இது வந்து எல்லா வீடுகளிலும் இருக்கின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த பதம் வந்து இந்த பொருள் வந்து இது ஒரு பொருள் எல்லார் வீடுகளிலும் இருக்கும். முன்காலத்தில் முக்கியமாக எல்லா வீடுகளிலும் இருந்த ஒரு பொருள். இது வெளிச்சத்தை கொடுப்பது. இரவு நேரத்தில் வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது. மாலை ஆகினவுடன் இந்த இதை செய்வார்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட அந்த பதம். தரவு இவ்வளவுதான் தர முடியும். இதுக்கு மேல் தந்தால் பொருளை வாழ்ந்துவிடும்படி ஒரு குறிப்பு தந்து ஆதி காலத்திலிருந்து பயன்படுத்தப்படுவது. இப்பொழுதும் பயன்படுத்துகிறார்கள், உபயோகிக்கின்றார்கள்.
1: ஒரு பாடலிலே
0: இந்த வரி உபயோகப்படுகின்றது. அதை கூற மாட்டேன். அந்த பாடல் கண்டுபிடிச்சு மூளைக்கு வேலை இல்லை. விவேகம் தானே இது.
1: சரி, நான் மீண்டும் வருகிறேன்.
0: மீண்டும் பாருங்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இணைந்தமைக்கு நன்றி ஐயா. வணக்கம். காற்றலையில் யாரோ நீங்கள் தடையில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இது தடைப்பட்டு விட்டது. மீண்டும் அழையுங்கள். வணக்கம். சரி, அடுத்த உறவிடம் செல்வோம். வணக்கம் மகளே. ஷியாமலா? இல்லை, ஷியாமலா இல்லை. யார் இது? காற்றலையில் தடையில் இருக்கின்றீர்கள். இருவர் வந்து நீங்கள் இருவரும் சிக்கப்பட்டு விட்டீர்கள். ஷியாமலாவும் மனவை இந்த உறவும் வந்து சிக்கப்பட்டு விட்டீர்கள். சரி, பார்ப்போம் யார் வேறு போன்ற முதலில் யார் ஓடி வாருங்கள். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில். இப்பொழுது புதுவெளியிலே ஒரு பதம் வழி வந்திருக்கின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் என்று கூறியிருந்தேன். கேட்டிருப்பீர்கள். வந்துவிட்டார் என்னுடைய ராமன். இல்லை, இது நிரஞ்சனி வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் நிரஞ்சனி. வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம் மகளே. நலமாக இருக்க வேண்டும் அங்கே. சரி, இப்பொழுது
2: புதுசா ஆக்சுவலி கேக்குறேன் இந்த ப்ரோக்ராம்லாம். அதனால எனக்கு என்ன ப்ரோக்ராம் நிகழ்ச்சின்னு சொல்றீங்களா?
0: இந்த நிகழ்வு புதையல் என்று சொல்லுவது. இங்கே எங்களிடம் ஒரு பதம் இருக்கும். ஒரு எங்களுடைய அருஞ்சொற்கள், நாங்கள் வழக்கமாக பாவிக்கிற தமிழ் சொற்கள், அதிலே ஒரு பதம் என்னிடம் ஐந்து எழுத்திலே இருக்கின்றது. அந்த எழுத்துக்குரிய தகவல்களை தருவன். அதை கண்டு நீங்கள் அதை என்ன பொருள் என்று கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். கண்டுபிடித்து சொன்னால் புள்ளிகள் வழங்கப்படும். அது என்ன? ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். இது வீடுகளிலே அநேகமாக உபயோகிப்பார்கள். எங்கள் ஆதி காலம் தொட்டு இது வந்து கொண்டிருக்கின்றது. இது மாலை நேரம் என்றவுடன் இதன் மூலம் ஒளியேற்றுவார்கள். இது ஒளியை தரக்கூடிய ஒரு பொருள். ஆனால் முற்காலத்திலிருந்து பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது, இப்பொழுதும் இருக்கின்றது. இந்த சொல்லை வைத்து ஒரு பாடலும் வந்திருக்கின்றது.
2: அப்போ பதில் சொல்லலாங்களா?
0: உங்களுக்கு தெரிஞ்ச உடனே சொல்லலாம். கூறுங்கள் என்னவா இருக்கும்.
2: விளக்கு
0: எத்தனை எழுத்து வந்திருக்கு?
2: நாலு.
0: நான் சொன்னது
2: ஐந்து.
0: அங்கேதான் நிற்கின்றீர்கள். மாத்தி யோசியுங்கள், சரியாக வரும். இரண்டு தரம் இல்லை, இரண்டு தரம் நீங்கள் முயற்சி செய்து விட்டீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களுக்கு கதம்பத்திலே பாடல் கேட்டீர்களா, தந்திருந்தேன் கதம்பம் நிகழ்ச்சி கேட்டீர்களா? அநேகமாக உங்களுக்கு பிற்பகல் நான் 2-3 மணிக்கு இடையிலே வரும், 2-3 மணி அப்படி வரும்.
2: இன்னைக்கு வந்துச்சுங்களா?
0: இன்னைக்கு வந்து நேற்று நீங்கள் வந்து கொடுத்தீர்கள் தானே ஒரு பாடல்? முந்தநேற்று இரவு கேட்டது, நேற்று பகல் வந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் தருவது உங்களுக்கு பகல்ல வரும். என்ன பாடல் விரும்புகிறீர்கள்? மாலை இந்த கதம்பத்துக்காக ஒரு பாடல் தரலாம், நீங்கள் கேளுங்கள்.
2: நான் தரேன். கதம்பத்துக்காக எனக்கு பிடிச்ச பாடல் வந்து பழைய பாடல் சொல்லலாமா?
0: பழைய புதிய குத்து பாடல் கேட்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல் தானே மகளே, கேளுங்கள்.
2: ஓகே, எனக்கு பிடிச்ச பாடல் வந்து அந்த சிவாஜி சரோஜா தேவி நடிச்ச சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: புதிய பறவை திரைப்படத்து பாடல், சரியா?
2: புதிய
0: பறவை சிட்டுக்குருவி முத்தம் முதல்வரிய பாடல் உங்களுக்கு பாடங்கள் கேட்போம்.
2: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்த தந்தேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திர தந்தேனே.
0: கட்டிக்காரு பாடி விட்டீர்கள், கட்டிக்காரு. இந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கதம்பத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது இரவு பகல் நேரம் 2-3 மணிக்கு இடையிலே வரும் காட்டுகள்.
2: சரி,
0: இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு நீங்கள் சரியான இடத்துல நிக்கிறீர்கள். அந்த பதத்தை சரியாக கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும். கட்டிக்காரு, வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: இணைப்பை துண்டித்துக் கொள்வோம், அடுத்த உறவை அழைப்போம். இங்கு மகள் கௌரி வந்திருக்கின்றார்கள். வணக்கம் மகளே கௌரி, நேற்று வெற்றியாளர் இன்றைக்கு வந்து விட்டார் வெற்றி பெறுவதற்கு. வணக்கம், நலமா இருக்கின்றீர்களா?
2: வளமை போல அப்படியே இருக்கிறோம்,
0: அப்படியே இருக்கிறோம், நாங்களும் அப்படியே இருக்கின்றோம். நீங்கள் கதம்பத்துக்கு நீங்கள் இதில் நேர் நேரத்துக்கு பாடல் தரவில்லை, அதனால் நான் ஒளிபரப்பவில்லை உங்களுக்கு. அந்த அதுல எழுதி விடுங்கள் பாடலை, என்ன விருப்பம் விரும்புறது உங்களுக்கு விரும்பினால் எழுதுவாங்க, கேட்க நேரம் இருந்தால் கேட்கலாம். சரி, இப்போது இந்த பதம் கொண்டு வந்தீர்களா? என்ன பதம் உண்டு?
2: தீபந்தம்.
0: தீப்பந்தம் எப்போதும் வீட்டிலே பாவிப்போமா இரவு நேரத்திலே?
2: அறிக்கை,
0: அரிக்கன் வந்து தமிழ் சொல்ல தானே மகளே, ஹரிக்கன் என்று அந்த ஆங்கில சொல்லு, போர்த்துகீஸை சொல்லு. அதைவிட சிறப்பான, அதைவிட சிறப்பான தமிழ் சொல் என்னிடம் இருக்கின்றது. நாளைய தினம் என்ன பாடல் என்று கூறிவிட்டு போங்கள். என்ன பாடல் உங்களுக்கு நாளையால மறுபடி வருகின்றீர்களா? ரெண்டு பேரும் முயற்சி செய்து விட்டீர்கள். சரி, ஒரு தடவை குறிப்பாருங்கள்.
2: என்னப்பா?
0: சரி, ஒரு தடவை கூடுங்கள், இன்னொரு சந்தர்ப்பம் தருகின்றேன்.
2: சுண்டாமணி
0: செல்லாது செல்லாது திரும்பி மீண்டும் வர வேண்டும். சரி, அப்ப பாடல் பாடல் இப்ப தருவீர்களா?
2: நாளைக்கப்பா எஞ்சீவன் பாடுக படத்தில இருந்து அழைக்கும்
0: நல்ல பாடல், எங்கிருந்தோ அழைக்கும் என்கிறது அந்த பாடல் உங்களுக்கு நாளை இப்பொழுது இரவு உங்களுக்கு பகல் வேலை 2-3 மணி அளவில் அப்படி பின்னேறம் போலதான் உங்களுக்கு இந்த பாடல் காற்றலைக்கு வரும். கேட்கலாம் கதம்பம், கேட்கலாம். நன்றி அம்மா, எங்கிருந்தோ அழைக்கும் நல்லது. இது மொழியின் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. அன்பு உறவுகள் இணைந்து பதம் கண்டுபிடித்து புதையலிலே இருக்கின்றார்கள். புதையலுக்குள்ளே என்ன பதம் புதைந்து கிடக்கின்றது என்று தேடி கண்டுபிடித்து கூறிக்கொண்டிருக்கும் வேளை இந்த வேளை. இது மொழியின் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே தினமும் ஒலிக்கும் அந்த கதம்பம் என்ற நிகழ்விலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது பதங்களை கண்டுபிடிக்கும் வேளை. ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள் அந்த பாடலோடு. அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் அழைப்புக்கு வரலாம். பாடல் இது கலையகத்து பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும். நீங்கள் அதை தடை இடைநிறுத்தி உங்களிடம் வருவேன். நீங்கள் அழைக்கும் பொழுது அழையுங்கள். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற வழமையான தொலைபேசி இலக்கத்துக்கு அழையுங்கள். இப்பொழுது நேரம் எங்களுக்கு கனடாவிலே 12:35, இலங்கை இந்திய நேரம் இப்பொழுது 10:04, இரவு நேரம். பாடல் வருகின்றது, கேட்டுக்கொண்டு வாருங்கள் இந்த பாடத்தை.

இன்னொரு பதம் தருகின்றேன். ஒரு பதத்தோடு எல்லோரும் சிந்திக்க வேண்டாம், இன்னும் ஒரு பதத்தை கொடுக்கின்றேன். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது அன்று தொட்டு இன்று வரை எங்களுடைய சமுதாய பழக்க வழக்கங்களே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று இத்தனை பேர் போட்டி போட்டிருக்கிறார்கள், ஸ்தாபனங்கள் இதுக்கு முயற்சி பண்ணியிருக்கின்றன, அரசு கூட சட்டங்களை கொடுத்திருக்கின்றது, மறைமுகமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் எங்கள் சமுதாயம் தமிழ் சமுதாயத்துக்குள்ளே, மற்ற சமுதாயத்துக்களே நான் அதை பார்க்கவில்லை, எங்களுடைய தமிழ் சமூகத்துக்குள்ளே இது இருக்கின்ற ஒரு பழக்க வழக்கமாக வந்திருக்கு. நான்கு எழுத்துக்களை கொண்டது. இதனால் பலர் மகிழ்வாக இருக்கின்றார்கள், பலர் தொல்லைப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றார்கள். இதனால் பலருடைய வாழ்வு விடியாமலும் இருக்கின்றது, குறிப்பாக பெண்களுக்கு, எத்தனையோ கன்னியர்களுக்கு வாழ்வு விடியாமல் இருக்கின்றது. இதனால் நான்கு எழுத்துக்களை கொண்டது இப்பொழுது புரிந்திருக்கும், இதையும் கொண்டு வாருங்கள். இப்ப இரண்டு பதங்களை உங்கள் சிந்தைக்கு விட்டிருக்கின்றேன், சிந்தித்துக் கொண்டு ஓடி வாருங்கள், புள்ளிகளை பெறுங்கள்.

இனிமையான பாடலோடு நாங்கள் புதையல் இணைந்திருக்கின்றோம். எத்தனை ஜாம்பவான்கள் இருக்கின்றீர்கள்? விவேகம் விவேகம் விவேகம் வேகம் இரண்டையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். வேகமாக வந்து விவேகத்தை கண்டு விவேகத்தை உபயோகித்து வேகமாக ஓடி வந்து தருவார்கள். இதில் கூடுதலான புள்ளிகள் பெறுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த நேரம் அவர்களுக்கு வெற்றி பாடலாக ஒளிபரப்பப்படும். அங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வா. இரண்டு பதங்கள் உங்கள் கைகளில் இருக்கின்றன. நேரம் இப்பொழுது 10:07 உங்களுக்கு. 12 மணி வரை, இரவு 12 மணி வரை இந்த ஒரு பிறப்பு நீடிக்கும். விடக்கு முடக்காக வீட்டிலே அடங்கி போயிருப்பவர்களுக்கு, வெளியே செல்ல முடியாமல் இருப்பவர்களுக்கு, வீட்டிலே முடையாக இருப்பவர்களுக்கு, மனத்தளர்வாக இருப்பவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் வந்து பகிர்ந்து கொண்டு செல்லுங்கள் என்று அழைக்கின்றேன். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாருங்கள், அன்பு உறவுகளை பாடலை கேளுங்கள்.

பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இது கலையகத்து பாடல். கலையகம் தரும் பாடலை நீங்கள் தடுத்து வரலாம். நீங்கள் அழைக்கும் பொழுது நான் பாடலை நிறுத்தி உங்களை இணைத்துக் கொள்வேன். ஒரு நேயருடைய பாடல் ஒலிபரப்பிக் கொண்டிருந்தால் தான் நான் இடையிலே குழப்ப விருப்பப்படுவதில்லை. இது கலையகத்தில் வந்து பாடிக்கொண்டிருக்கும் இந்த இடைநேரத்துக்காக போட்ட பாடல்கள். நீங்கள் வரலாம், வந்து அழைக்கலாம் அன்பு உறவுகளே.

முதலில் தந்த அந்த பதத்திற்கு நாங்கள் இரவு நேரங்களிலே எங்களுக்கு வெளிச்சம் வேண்டும் என்றால் இதைத்தான் உபயோகிப்போம். ஆனால் இப்பொழுது மின்விளக்குகள் எல்லாம் நிறைவாக வந்துவிட்டது. ஆனால் மின்விளக்கின் மின்சாரம் நின்றுவிட்டால் உடனே இந்த விளக்கத்தை இதைத்தான் பாவிப்போம். அது என்ன விளக்கு, அதை எப்படி அழைப்போம் நாங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதம் இரண்டாவதாக தந்த பதம் காலம் காலமாக புறையோடி போய் கிடக்கும் இந்த ஒரு பழக்க வழக்கம் இது எங்களோட பண்பாடுகளில் அமைந்து விட்டது. அதை பெரிய பிரம்மாண்டமாக ஊதி பெருகி படைத்து எத்தனையுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் சிறப்பு இல்லாமலும் இருந்தது. ஆனால் இப்பொழுது இளைய தலைமுறைகளே அந்த பழக்க வழக்கம் சற்று குறைவாக வந்து கொண்டிருக்கின்றதாக செய்திகள் கூறிக்கொண்டிருக்கின்றது. நான்கு எழுத்துக்களை கொண்டது எங்கே கொண்டு வாருங்கள் கட்டி விவேகம் விவேகம் வந்தால்தான் நான் அடுத்த பதத்துக்கு செல்லலாம்.

இனிமையான அந்த பாடலும் ஒழித்து ஒழிந்துவிட்டது. நீங்கள் இன்னும் பதத்தை கண்டுபிடிக்கவில்லை போல் தெரிகின்றது. கண்டுபிடிங்கள். சிந்தனைக்கு வரும் சொல் இதுங்கள் வார்த்தையிலே நாங்கள் நாளாந்தம் பேசும் பொழுது நாங்கள் பேசிக்கொள்ளும் தமிழ் சொல். வேறு பிற சொற்கள் வந்து இதை மாற்றி அமைத்தாலும், ஆனால் இந்த இரண்டு சொற்களுக்கும் இரண்டாவது பதத்துக்கு நாங்கள் இந்த தமிழ் சொல்லை பெரிதாக உபயோகிக்க மாட்டோம். அதை ஆங்கிலத்திலேயே அழகாக நாகரிகமாக குறிக்கொள்வோம். நாகரிகமற்ற ஒரு செயல், அதை நாகரிகமாக ஆங்கிலத்திலே ஒரு சொல்லுவோம். இந்த பெயரிலே ஒரு திரைப்படமும் வந்தது, சரியா? அந்த முதலாவது பதத்துக்கு பாடல் ஒன்றிலே அந்த வரியிலே முதல் இரண்டாவது சரணத்திலே வருகின்றது அந்த வரி ஒன்று. ஏற்றி வைத்தேன் காதலுக்காக என்ற வரியோடு வரும் அந்த பாடல், காதல் ஏற்றி வைத்தேன் காதலுக்காக என்று அப்படியே தோணும் அந்த பாடல் போகும். முழுமையாக சொல்லுமா டென்ஸ் என்ன, நீங்கள் விரைவிலே கண்டுபிடிக்கிறது சுலபமாகிவிடும் அல்லவா? சிந்திக்க வேண்டும், ஓடி வர வேண்டும். இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன், கேட்போமா? அந்த பாடலை, சுவாரஸ்யமான பாடல்களை கேட்போம்.

0: அன்பு முதல் இப்பொழுது சியாமலா கண்டுபிடித்து கொண்டு வருவாள் நினைக்கிறேன். எங்க சியாமலா வணக்கம். வாங்க மகளை, கண்டுபிடித்து விட்டீங்களா? வருகிறது அந்த பாடல், அன்பு செய்த கைகளுக்கு அன்பு, அந்த அதுல வருது அந்த பாடல்ல இந்த வரி வருகின்றது, இந்த சொல் வருகின்றது. நான் நிச்சயம் நீங்க கண்டுபிடித்து விட்டீர்கள். இரண்டாவது பதம் அம்மா நான்கு எழுத்துக்களை கொண்டது. எங்கள் சமுதாயத்திலே இருக்க ஒரு பழக்க வழக்கம், அது பண்பாடு, அதை பின்பற்றி
1: வருகிறது
0: இல்லையம்மா. அதனால்
1: பழக்கம், அதுவும்
0: அதெல்லாம் எதுவும் நல்லா இருக்கின்றார்கள். சில பேர் அந்த அதை எட்டிப்படி வாழ்க்கையை தொடர முடியாமல் இருக்கின்றார்கள். கன்னி பெண்கள் எல்லாம் கரை சேர முடியாமல் இருக்கின்றார்கள் இந்த விடயத்தினால். நான்கு எழுத்து மகளே,
1: அதுவும் இல்ல.
0: சரி, அப்ப நீங்கள் மீண்டும் பெற வேண்டும். என்ன பாடல் நாளைக்கு வேண்டும்?
1: நாளைக்கு தண்ணீர் நதிகள் படம் பா.
0: கண்ணீர் நதிகளா பன்னீர் நதிகளா?
1: பன்னீர், பன்னீர், பன்னீர் நதிகள்.
0: பன்னீர் நதிகள் என்ன பாடல்?
1: தண்ணீரும் பருவநிலா வரதமும் ஆடுது அந்த பாட்டுப்பா.
0: பன்னீரும் பருவநிலாவா?
1: பனிநிலும், பனிநிலும் பருவநிலா பரதமும் ஆடுதே.
0: வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நீங்கள் நீங்க கண்டுபிடிச்சிருந்தேன் அந்த பாடலை கூறினேன். அதிலே வருகின்றது அந்த அந்த பொருள் வருகிறது. அன்பு செய்த கண்களுக்கு ஒரு பாடல் இருக்கு அல்லவா, உன்னை விட்டு போவதற்கு மனமில்லை, அந்த பாடலே இந்த இது வருகிறது. ஏற்றி வைத்தேன் கடன் நெஞ்சுக்குள்ளே இருக்கின்றது. ஓடி வாருங்க, கொண்டு ஓடி வாருங்க, ஓடி வாருங்க. மீண்டும் இப்பொழுது ஞானசேகரன் வந்துவிட்டார், அவரை அழைத்து விடுங்க. அன்பு மகனே, ஞானசேகரன் வணக்கம்.
2: வணக்கம் தங்களை, இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நானும் உங்களுக்கு இனிய இரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன். முதல்ல சொன்ன வார்த்தை எத்தனை எழுத்துப்பா? அது
0: முதல்ல சொன்னது ஐந்து எழுத்து, இரண்டாவது சொன்னது நான்கு எழுத்து.
2: இப்போ துண்டாமணியாப்பா?
0: இல்லவே இல்லை. நாங்கள் வீட்டில் ஒரு நாளும் துண்டாமணி ஏற்றுக்கொண்டோமா? எல்லா வீடுகளையும் ஏற்றுகிறார்களா? அந்த ஆதி காலத்தில் அதை ஏற்றினார்களா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அந்த பாடலே அழகாக வருவது ஐயா, அந்த வரி அப்படியே அந்த சொல்லி வருகின்றது பாடல்ல. சரி, அடுத்தது அந்த நான்கு எழுத்துல கண்டுபிடிச்சவில்லையா? அந்த பழக்க வழக்கத்தினால் இன்றும் அதை போராடுகிறார்கள். அதை நீ அது வேண்டாம். அந்த பழக்க வழக்கம் அந்த பண்பாட்டிலே எடுத்து விடுங்க, தமிழர் பண்பாட்டிலே அது வேண்டாம். அதனால் எவ்வளவோ தொல்லைகள், இதற்காக எத்தனையோ விழிப்புணர்வு மன்றங்கள் எல்லாம் இதுக்கு போராடி இருக்கின்றார்கள். பெண்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். எத்தனையோ பெண்களின் வாழ்க்கை ஒளியேறாமல் இருக்கின்றது இந்த இந்த இதனாலே. நான்கு எழுத்தை கொண்டது கண்டுபிடித்து வர வேண்டும். இந்த பெயர்லே ஒரு படம் வந்தது, ஒரு திரைப்படமும் வந்தது. இந்த சொல்லே ஒரு திரைப்படம் வந்தது. பாடல் பதிவு செய்கிறீர்களா? மீண்டும் வருகின்றீர்களா?
2: மீண்டும் வருகிறேன்.
0: நல்லது, மீண்டும் சிந்தித்து ஓடுவோடு ஓடுவார்கள். சியாமலா கண்டிப்பா சொல்லக்கூடிய அந்த பதம் எங்க கௌரி வருகின்றீர்களா? கௌரியும் பெற வேண்டும், ஓடுவார்கள். எங்கே மகள் கௌரி அழைத்து விட்டா? கௌரி கொண்டு வந்து விட்டா, கொண்டு வாருங்கள். என்னம்மா அது, நாங்களா எடுத்துக்க விடுவல்லையே இல்லையாடா? அப்படி வராதம்மா, வீட்டிலே இருக்கின்றதம்மா அந்த பொருள், வீட்டிலே இருக்கின்ற பொருளாடா. மத்த நான்கெழுத்து பதம் கண்டுபிடிச்சிருக்க எங்கள் நாட்டிலேயும் அது தலைவழித்து ஆடுகிற ஒரு விடயம்.
1: சீதனம்,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சிறப்பு, அதுதான் பதம். சீதனம், இது எங்கள் பண்பாடுகளில் இல்லாத ஒன்று வந்து புகுந்து தலைவரி தாடி எத்தனையோ அவருடைய பெண்களுடைய வாழ்க்கை மந்தமாக இருக்கின்றது, முன்னேற முடியாமல். எத்தனை அமைப்புகள் இந்த சீதன கொடுமையை ஒழிக்க வேண்டும் என்றது. சீதனம் என்ற திரைப்படமும் வந்தது. வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. நான்கு சொற்களை கொண்ட அந்த பதம் சீதனம் என்ற பதிலை அன்பு மகள் கௌரி வந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார். மற்றதை கொண்டு வாருங்கள். அன்பு செய்த கண்களுக்கு என்ற அந்த பாடலிலே, உன்னை விட்டு போக உள்ளமில்லை மகளே என்ற அந்த பாடலே, இந்த ஒரு சரணத்திலே ஆரம்பிக்கிறது இந்த பதம். இந்த பதம் அதிலே
1: வரையண்டு
0: ஓடிவாருங்க. கெட்டிக்காரு ஒரு புள்ளியை பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கிழமா. எங்கே அன்பு மகன் செல்வகுமார் ஓடிவாருங்க. செல்வகுமார் நலமா இருக்கீங்க மகனே? நீங்கள் எப்படி இருக்கீங்கள்?
3: நலமா இருக்கேன்.
0: சரி, நலம். அப்ப என்ன பதம் கண்டுபிடித்தீர்கள்?
3: அப்ப அந்த வரிக்கு பாட்டு இடைவெளிக்கு பாட்டு சொல்லிட்டாங்களா?
0: அது இடைவெளி பாடல் இல்லை மகனே, அந்த பதம் அது இன்னும் சொல்லவில்லை. நான்கு எழுத்து பதம் வந்துவிட்டது. சீதனம் என்பது, சீதனம் தெரியுமா? சீதனம்.
3: சரி,
0: அதனாலதான் அடுத்த பதம் வந்து ஒரு பாடலிலே அந்த பதம் பெறுகிறது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் நாங்கள் எல்லா வீடுகளிலும் அதை உபயோகிப்பது. அந்த காலத்திலிருந்து இப்பொழுதும் உபயோகிக்கின்றார்கள் அந்த பொருளை வெளிச்சத்துக்காக. அது என்ன என்றுதான் கேள்வி. கொண்டு வந்தீர்களா? சிமிழி விளக்கு என்பது அது பின்பு வந்தது. சிமிழி விளக்கு இல்ல, அல்ல அல்ல, செல்லாது செல்லாது. அல்ல அல்ல, நீங்கள் அங்கேதான் நிற்கிறீர்கள். அந்த பதத்தை கூற வேண்டும். என்ன பாடல்? நாளைய தினம் மீண்டும்
3: சிவகாமி
0: சிவகாமி மகன் நீங்கள் தானே?
3: ஆமாப்பா.
0: சரி, நல்லது மகனே.
3: நன்றி.
0: சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லு. நல்லது. எங்கே சியாமலா வந்தீர்கள்? ஓடிவாருங்கள் சியாமலா. இப்ப ரேவதி வந்திருக்கின்றார்கள். வணக்கம் ரேவதி மகளே. ரேவதி வணக்கம். ரேவதி
4: விளக்கு. கை விளக்கு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பாக கூறினீர்கள். கை விளக்கு என்பது ஏற்றி வைத்தேன் காதலுக்காக. அந்த பாடல வரவேலாமா? அது கை விளக்கு என்பது. சிவனி விளக்கு, தூண்டாமணி விளக்கு, அகல் விளக்கு எல்லாம் பின்பு வந்த பெயர்கள். பின்பு வந்த பொருள் கை விளக்கு தான் அதுக்கு பெயர். அந்த கிரசி கிருஷ்ணா ஒயில் நீங்கள் கூடுற மண்ணெண்ணெய் லாம்பெண்ணியை விட்டு திரி போட்டு எரிக்கின்ற கை விளக்கு, அந்த அந்த அந்த கை விளக்கிலேதான் நான் படித்து பெற்றதாரியாகினேன். எங்களுக்கு மின் விளக்குகள் எல்லாம் உங்கள் நாட்டிலே இல்லை அந்த நேரம். நாங்கள் இருந்த பகுதிகளில் இல்லை. கை விளக்கு தான் வீட்டுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு
4: சொல்லுவோம்.
0: அது ராந்தர், ராந்தர், ராந்தர் என்று ஹரிக்கன் லேம்ப். அதுக்கு பேர் சரியான தமிழ் சொல்லு ஹரிக்கன் லேம்ப். அது ஆங்கிலத்திலே சொல்லுவது. ஆனால் கை விளக்கு தான் பிடிச்சு கொண்டு போகலாம். அதுதான் ஆரம்ப காலத்துல இந்த கை விளக்கு என்பது சரியான பதம். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி ஒரு புள்ளியை பிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரி. அப்ப நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் நினைத்து வந்தீர்களா? பாடல் சரி, அடுத்து உங்களுடைய கட்டத்துக்கு தான் வரப்போகின்றேன். அடுத்த பதங்கள் அது வந்து இடைப்பாடல் கொடுக்க
4: போகின்றேன்.
0: ஆயத்தமாயிருங்கள்.
4: போய் வரணுமா?
0: போய் வர வேண்டும். நான் இப்ப ஆயத்தம். நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி. இந்த நிகழ்வுக்கு ஒரு தடவை வந்தால் சென்றுதான் மீண்டும் வர வேண்டும். இங்கே அடுத்த உறவு அழைத்திருந்தால் யாராக இருக்கலாம்? சியாமலா. சியாமலா ஓடி வாருங்கள். சியாமலா சென்றுபட்டீர்கள். எங்கே ஞானதீரமாங்க?
3: கை விளக்குப்பா.
0: சரியான பதில், சிறப்பான பதில். கெட்டிக்காரன் ஆனால் ரேவதி கூறிவிட்டால் ஸ்பாட்டிலே அடித்து விட்டா வந்த உடனே. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பதம், அடுத்த பதம் கௌரி கூறியிருந்தார். நான்கழுத்து பதம் சீதனம். நான்கழுத்து பதம் சீதனம். சரியான பதில். வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் பாருங்கள். இங்கே இப்பொழுது சியாமலா வந்துவிட்டார். சியாமலா கொண்டு வாருங்கள். என்னம்மா
4: விளக்கு கண்டுபிடிச்சாளா?
0: நீங்க கொண்டு வாருங்கள் கேட்போம். கை விளக்கு தான் சரியான. ரேவதி வந்து கூறிவிட்டார் அந்த பதிலை. உங்களுக்கு சந்தர்ப்பம் கூட உங்களுக்காக தான் இந்த பாடலே மறுத்து கொடுத்தார். அன்பு நீங்க கேட்ட பாடல் இந்த பாடல். கை விளக்கு தான் சரியான பதம். மற்றது நான்கழுத்து சேர்ந்த பதம் கௌரி வந்து கூறியிருந்தார். சீதனம். சீதனம்,
4: சீதனம்.
0: வரதட்சணை என்று கூறுவதை சீதனம் தான் கூறுவார்கள். சரியா?
4: சீதனம்
0: வரதட்சணை. அது பதம் நான்கழுத்து தானே நான் தந்தது. சீதனம் வரை வரதட்சணை சீதனம். அடுத்தது அது ரெண்டு ஒன்று. சீர்வரிசை வேறு. சீர்வரிசை வேறு. ஆமா, இது சீதனம் அவர்கள் கேட்பார். சீதனமாக காணி, நிலம், பணம், நகை, அதான் வரதட்சணை. வரதட்சணை நல்லதாம்மா. வாழ்த்துக்கள், மீண்டும் வர வேண்டும். இப்ப கேள்வியில நான் ரெண்டும் கொடுத்து விட்டாச்சு, அடுத்த கேள்விக்கு ஆயத்தமாக வாருங்க. நான் கூற போறேன், இடைப்பாடல் தரப்போகுண்டு. வாழ்த்துக்கள் மகளே. இடைப்பாடல் வரப்போகின்றது. இடைப்பாடல் வருகின்றது. முதலாவது பாடலினுடைய ஒரு சரணத்தை கூறுகின்றேன். என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள். எங்கே இந்த பாடலை கொண்டு வந்து கூறுங்கள். என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள். எங்கே கொண்டு வாருங்கள் அந்த பாடலுக்குரிய பதிலை கொண்டு வாருங்கள். அந்த வேளையிலே பதமும் ஒன்றை தர இருக்கின்றீர், அதையும் கொண்டு வரலாம் நீங்கள். அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் வருடத்தில் ஒரு தடவைதான் பாவிக்கப்படும், அதை இப்படி அழைப்பார்கள். இந்த பாத்திரத்தை ஒரு பண்டிகைக்கு அதை பாவிப்பார்கள். எங்களுடைய தமிழர் பண்டிகைகளே ஒன்றான ஒரு பண்டிகைக்கு அதை பாவிப்பார்கள், புனிதமாக பாவிப்பார்கள். ஒரு பாத்திரம், அது எதுவாக இருக்கும்? இந்த பாத்திரத்தை கொண்டாடும் பண்டிகையிலே எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. புனிதமான ஒரு பண்டிகை, தமிழர்கள் திருநாளிலே அதுவும் ஒன்று. இங்கே கொண்டு வாருங்க. இங்கே ரேவதி பாடலை கொண்டு வந்திருப்பார். ரேவதி கொண்டு வாருங்க. என்ன பாடல்?
5: அப்ப கண்ணெதிரே தோன்றினார்.
0: இங்க பாடுங்க, பாடுங்க, தெரியும் பார்ப்போம்.
5: கண்ணெதிரே தோன்றினார், தனி முகத்தை காட்டினார்,
0: நேற்று வரையே மாட்டினார். சரியான படி. என்று மகள் எங்கள் வீட்டு மருமகளாவாள் வர்ற நல்ல பாடல் இல்ல அந்த பாடல். என்று மகள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் என்று கண்ணெதிரே தோன்றினாள். கெட்டிக்காரு ரேவதிக்கு ஒரு புள்ளி கிடைத்து விட்டது. சென்று வாருங்கள், மீண்டும் தருகின்றேன். அந்த பதம் கண்டீர்களா? என்ன பதம் உண்டு? இல்லை. வணக்கம் ஞானதேவரன்.
2: வணக்கம் அப்பா. பொங்கல் பானை.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதில், சிறப்பான பதில். ஞானதேவன் உடைத்து விட்டார். பொங்கல் பானை. பொங்கல் பானை என்பது சரியான பதம். அந்த பாத்திரம் ஒரு பண்டிகைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த பானையை பாவிப்போம். ஆனால் சிலர் பொங்கல் சர்வம் என்று வெண்கலத்தால் செய்தது இருக்கிறது, அது ஆண்டுதோறும் பாவிப்பார்கள் சிலர். இந்த பொங்கல் பானை என்பது புனிதமானது. மாவிலை எல்லாம் கட்டி அதில் மஞ்சள் கட்டி நாங்கள் பொங்கி எடுத்து விட அந்த பானையை வேறு உபயோகத்துக்கு பயன்படுத்தும். திரும்ப அதில் பொங்க மாட்டோம் இல்லையா? அற்புதமான தமிழ் பதம், எங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. பொங்கல் பானை, சரியான பதத்தை கண்டு கூறிவிட்டீர்கள். உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. பாடலை வந்து ரேவதி கூறிவிட்டார்கள். எங்கே செல்வகுமார் வருகின்றார். சென்றுவிட்டார் செல்வகுமார். செல்வகுமார் நன்றி, நன்றி மகளே. எங்கே மஞ்சுளா வந்துவிட்டார். வணக்கம் மஞ்சுளா.
6: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். நிலமா இருக்கின்றீர்களா? அப்பாவிடம் வருகின்ற அழைப்பு கடினமா இருக்கின்றது இல்லையா?
6: இப்ப ஒரு பாட்டு சொன்னீங்களப்பா, நான் சொல்றேன்டா. கண்ணெதிரே தோன்றினால் இருவர் உள்ளம் படம்
0: தான். இருவர் உள்ளம் படம், கண்ணெதிரே தோன்றினால் என்ற பாடலை சிறப்பாக கண்டுபிடித்து கொண்டு வந்த மஞ்சுளா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இருந்தால் ரேவதி அந்த பாடலை முதலில் கூறிவிட்டார். கண்டுபிடித்து வந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாளைய தினம் கலம்பத்துக்கு என்ன பாடல் பதிந்து விட போகின்றீர்கள்? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்க செல்வகுமாரோடு கொண்டு வாருங்கள்.
3: அந்த இடைவெளி பாட்டு சொல்லிட்டாங்களா?
0: நீங்க சொல்லுங்களே என்ன பாடல்.
3: அது கண்ணெதிரே தோன்றினாள்.
0: வெட்டுக்காரன், சிறப்பான பாடலை கண்டுபிடித்தீர்கள். ஆனால் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தரப்படும். புள்ளி வந்து ரேவதிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு பின்பு மஞ்சுளா வந்து கூறினார். இன்னும் பேரும் வந்து கூறினார்கள். கட்டிக்காரன் கண்டுபிடிச்சிருக்க கட்டிக்காரன். சரி, அந்த பதமும் வந்து அந்த ஆறலுக்கு பதம்
7: லேட்டா வருது.
0: அந்த பதம் வந்து பொங்கல் பானை என்பது சரியான பதம். பொங்கல் பானை அதான் சரியான பதம் அந்த ஆறலுக்கு. சரியா? சரி
7: சரி, அடுத்தது
0: நன்றி. அடுத்த ஒரு வரண்டார் நான் ஒரு முகமது ராவி. வணக்கம் ராவி. இரவு வணக்கத்தை தரும் உங்களுக்கு நான் எங்கள் பகல் வணக்கத்தையும் தருகின்றேன். நலமா இருக்கின்றீர்களா? கலம்பத்துக்கு என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
8: எனக்கு வந்து பாடல் வந்து நவக்கிரகம்.
0: நவக்கிரகம் என்ன பாடல்?
8: ஆமா, உன்னை தொட்டு காட்டு வந்து என்னை தொட்டது பாடாடா பாடாடா அந்த பாட்டு வரும்.
0: ஓ, உன்னை தொட்ட காற்று வந்து
8: யேசுபாசன் பண்ணது.
0: நல்ல பாடல் அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். நவக்கிரகம் எடுத்து தருகின்றேன் உங்களுக்கு. இப்பொழுது என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
8: பொங்கல் பானை.
0: பொங்கல் பானை சரியான பதம். வாழ்த்துக்கள். அடுத்து பாடல், அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? இடைப்பாடல் தந்து
8: பாட்டு பாட்டு தெரியலையா?
0: அந்த பாடல் அந்த பாட்டு வந்து விட்டது. கண்ணெதிரே தோன்றினாள், தனி முகத்தை காட்டினாள். அந்த பாடல் அந்த பாடல் வரிதான் அந்த வரி. சரி, நல்லது மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடத்தை பாருங்கள். அடுத்து வருகின்ற ஒரு பதம் என்ன பதமாயிருக்கும் புதையலில் என்றால், இந்த இது ஒரு இலை, ஒரு முக்கியமான மரத்திலிருந்து பறிப்பார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கும் பயன்படுத்தப்படுகின்றது, தீமைக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது மங்களத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது, அமங்கலத்திலும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இலை. மூன்று எழுத்தை கொண்ட இலை என்ன இலையாக இருக்கும் என்று கொண்டு வாருங்கள். அடுத்தது பல வகைகளுக்குள்ளே ஒரு பழம், மிகவும் சிறப்பான பழம், வாசனை கூடிய பழம், எங்கு சென்றாலும் அங்கு இருந்தால் இங்கு மணக்கும் அப்படியான ஒரு பழம். அந்த பழம் வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம். மூன்று எழுத்து கொண்ட ஒரு இலை, ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள் என் செல்லங்களை. வர வேண்டும், ஓடி வர வேண்டும். இனிமையாக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாடலை தருவேன். கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள் மங்களமாக.

0: வந்துவிட்டார் ஞானசேகரன். வாழ்த்துக்கள். கொண்டு வருவாருங்கள்.
1: வணக்கம் அப்பா. மாவிலை.
0: மாவிலை சரியான மாவிலை தோரணம் ஆழிக கண்டால் இந்த மாவிலை வந்து நன்மையிலையும் பாவிக்கின்றார்கள், தீமனையிலையும் பாவிக்கின்றார்கள். அடுத்தது
1: ஆமாப்பா
0: அந்த மாவிலை சிறப்பான ஒரு குணம், நன்மையிலே தொங்க விடுவார்கள், தீமை நேரத்தில் அதை உபயோகிப்பார்கள்.
1: ஆமா
0: ஆமா. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்த பதம் கொண்டு வந்திருக்கிறார். ஆறு எழுத்தை கொண்டு ஆறு
1: எழுத்துக்கள்.
0: அடுத்த பதம் வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம், நல்ல வாசனை உள்ள பழம். ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வந்து பாருங்கள். கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். உடனே ஸ்போர்ட் பின்னர் ஸ்போர்ட் பின்னர் இங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டீர்கள். வாழ்த்துக்கள் மகனே, செல்லு வாருங்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. எங்கே செல்வகுமார் அழைத்து ராபிக் வந்து விட்டார். ராபிக் கொண்டு வாருங்கள். என்ன பதம்?
1: மாவிலை. மாவிலை
0: சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஞானதேரன் குறிப்பிட்டார். வாழ்த்துக்கள் கூறுங்கள். அந்த பழம் என்ன பழம்? ஆறு எழுத்துக்களை கொண்ட பழம், பலாப்பழம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நாகப்பன் வந்திருக்கீங்க. வணக்கம் வணக்கம் நாகப்பன். வணக்கம். பலாப்பழம் கட்டிக்காரன். உங்களுக்கு பழம் தான் கிடைத்தது புள்ளி.
2: நன்றி நன்றி.
0: என்ன பாட பாடல் என்ன வேண்டும் நாளைய தினம்
2: சொல்றீங்க?
0: கௌரி வந்திருக்குங்க. கௌரி வணக்கம். அம்மா மகளிர் கூறுங்கள்.
3: மாவிலை சொல்லிவிட்டார்கள். வாழைப்பழம்.
0: இது பலாப்பழம் அம்மா. வாழைப்பழம் பழத்தால் வாசனை வராது எங்களுக்கு தூரத்தில். பலாப்பழம் அந்த தூரத்தில் பழத்தாலும் வாசனை வீசிக்கொண்டிருக்கும் இல்லையா? அந்த
3: தரம்
0: அந்த தரம்
3: வந்து
0: வாழைப்பழம் என்று வாசனை நல்ல வாசனையா இருக்கும் என்று கூறுகின்றேன் அம்மா. வாழைப்பழம் பழத்தாலும் கொஞ்சம் வாசனை இருக்குந்தான். ஆனா பலாப்பழம் தூரத்திலே பழத்தாலும் இங்க போகும் வாசனை அப்படி வரும். இந்த முக்கணிகளிலே வாழை மா பலா இந்த மூன்றும் பலாப்பழம் தான் கூவி அழைப்பது எங்களை. மரத்திலே பழத்தாலும் சரி, வீடுகளில் வைத்திருந்தா வீட்டுல சும்மா வைத்தால் கூட நாங்கள் வந்த போது உடனே பலாப்பழம் வணக்கம் இல்லையா? மீண்டும் பிறந்தானே. கேளுங்கள். மீண்டும் பதங்கள் வர இருக்கின்றது. கேளுங்கள். அந்த பாடல் இடைப்பாடல் தெரியா உங்களுக்கு? புரிந்ததா இடைப்பாடல் உங்களுக்கு? பழைய பாடல் உங்களுக்கு புரியும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த பாடல்.
3: கண்ணை கேட்டுக்கொண்டேன்.
0: நல்லது நல்லதம்மா. வாழ்த்துக்கள். அடுத்த பதங்கள் தருவோம். புதையலுக்கு செல்வோம். வாழ்த்துக்கள். இது மனித தமிழ் வானொலி. நல்லா சூடு பிடித்து எல்லோரும் வந்து பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாவிலை இரண்டாவது, பலாப்பழம் இரண்டையும் கூறி புள்ளியை பெற்றவர்களும் வாழ்த்து பெற்றவர்களும் இருக்கின்றனர். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதம், ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது வந்து குறிப்பாக ஆலயங்களிலே உற்சவங்கள் நடக்கும் பொழுது தங்கள் நேர்த்தி கடன் வேண்டுதலுக்காக செய்வார்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது கூடுதலாக பெண்கள் தான் இந்த நேர்த்திக்காக இதை செய்வார்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இதை கொண்டு இந்த நேர்த்திக்காக இதை வைத்திருப்பார்கள். இதற்கு என்ன பெயர்? ஒரு பெயர் உண்டு. அதை நீங்கள் கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும். எத்தனை எழுத்துக்கள்? ஐந்து எழுத்துக்கள். இன்னும் ஒரு பதத்தை தருகின்றேன். அந்த பதம், இது இல்லாமல் எந்த வியாபாரமும் செய்ய முடியாது. வாழ்க்கைக்கும் இது அத்தியாவசியமானது. எதுவாக இருக்கும்? ஆறு ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. சரியோ? ஓடி வாருங்கள். கொண்டு வாருங்கள். இரண்டையும் கொண்டு வாருங்கள். பெண்கள் நேர்த்திக்காக ஆலயத்திலே செய்யும் கடமைகளுள் இதுவும் ஒன்று. அது ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது அடுத்தது வந்து ஞானசேகரன் வந்துவிட்டார். வருங்க ஞானசேகரன்.
1: மாவிளக்கு
0: அல்ல அல்ல செல்லாது செல்லாது. அடுத்த பதம், இது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது வியாபாரத்திலே.
1: லாபம்
0: அல்ல அல்ல செல்லாது செல்லாது. மீண்டும் பாருங்கள். நன்றி
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே.

0: வணக்கம் பாரூக், வந்து விட்டீர்கள், கொண்டு பாருங்கள்.
1: வணக்கம்,
0: நலம் அறிந்து கொண்டோம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், வாழ்த்துக்கள். என்ன பதம்?
1: முளைப்பாரி.
0: என்ன?
1: முளைப்பாரி.
0: முளைப்பாரியா?
1: ஆமாப்பா, அந்த இது சின்ன அந்த விதையெல்லாம் போட்டு அப்படியே புல்லு மாதிரி முளைக்கும்.
0: அதுவா? அது அல்ல, அது அது செல்லாது, செல்லாது. பெண்கள் இல்ல, விளம்பரம் அல்ல, விளம்பரமும் செல்லாது, செல்லாது. ஒரு பதம் ஐயா, பெண்கள் நேர்த்தி கடனுக்காக, வேண்டுதலுக்காக செய்யும் கடமைகளில் ஒன்று, அது ஐந்து இடத்தை கொண்டு வரத்தான் ஒன்று. இரண்டாவது, இது இல்லாமல் எந்த வியாபாரமோ இல்ல எங்களோட வாழ்க்கையோ கொண்டு செலுத்துவது கடினம், சரியா?
1: அது பால் காவடிப்பா.
0: செல்லாது, செல்லாது, செல்லாது, பால் காவடி செல்லாது. எங்கே கௌரி வாங்கம்மா?
2: தீச்சட்டி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தீச்சட்டி என்பது அதாவது தீ தீயை அதனுள்ளே போட்டு வேப்பிலையை கையிலே பிடித்து தலையிலே வைத்துக் கொண்டு சட்டி அல்லது கையிலேயும் கொண்டு போவார்கள். தீச்சட்டி என்பது பெண்கள் தான் கூடுதலா செய்வார்கள் ஆலயங்களில். கெட்டிக்காரி. மூலதனம், கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். மூலதனம் இல்லாமல் வியாபாரத்தை செய்ய முடியாது, வாழ்க்கையிலே மூலதனம் இல்லாத விட்டா முன்னேற முடியாது. கெட்டிக்காரி, இரண்டு புள்ளிகளையும் பெற்று விட்டீர்கள். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி, அடுத்த வர உடன் செல்கின்றேன், வாழ்த்துக்கள். எங்கே வணக்கம், வணக்கம், யார் வருகிறார்கள்?
3: என்னுடைய
0: அன்பு கவிஞர் வந்து விட்டார். வணக்கம் ராமன் கவிஞர் அவர்களே, நலமா இருக்கின்றீர்களா? நல்லா இருக்கின்றோம், நல்லா இருக்கின்றோம். வீட்டிலே இருக்கின்றீர்களா, பணியிலே இருக்கின்றீர்களா?
3: இன்னைக்கு வீட்டுலதான் இருக்கேன், கொஞ்ச வேலை போயிட்டு போனேன்.
0: வெளியில போகலாமா? வெளியில போகலாமா?
3: இல்ல, மேல மேல வீடு, மாடி வீடு.
0: மாடி வீடு, மாடி வீடு, மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்டு சீமானியா? என்ன பலன் கொண்டு வந்தீர்கள்?
3: அதுக்கு வந்து மாவிளக்குயா.
0: மாவிளக்கு இல்ல, தீச்சட்டி என்பது சரியான பதில். தீச்சட்டி கொண்டு போவார்கள் பெண்கள். இது வந்து கௌரவ குறிவிட்டார். அடுத்தது ஐந்து, இது இல்லாமல் வியாபாரமோ அல்ல வாழ்க்கையோ கொண்டு செலுத்த முடியாது. மூலதனம் என்பது சரியான பதில், அதையும்
3: கௌரவ
0: பெற்றுக் கொண்டு விட்டார்கள்.
3: நல்ல பாட்டு சொல்லிடுறீங்க,
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, அந்த பாட்டு.
0: பெரிய மனிதன், ஆனா அவனுக்கு சிறிய மனம் இல்லையா? ஆசை முகம் இல்லையா? நல்லது ஐயா, உங்களுக்கு அந்த பாடல் காற்றல் கிடைக்கும். மீண்டும் வந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பாடல் வரிகள் வரப்போகின்றது, புதிய
3: வருகின்றது.
0: நல்லது, நல்லது, கேட்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, பதங்களை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். ராஜ்குமார் நீங்கள் அழைத்திருந்தீர்கள், மீண்டும் வரலாம். அடுத்த இன்னொரு அன்பு உறவு வந்திருந்தார், யாருன்னு தெரியவில்லை, அவரை அவரும் வரலாம் காற்றலைக்கு. இப்பொழுது ராஜ்குமார் வந்துடும். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம்.
4: ஐயா வணக்கம், வணக்கங்கய்யா.
0: வணக்கம்,
4: வணக்கங்க.
0: வணக்கம், நலமா இருக்கின்றீர்களா?
4: நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நீங்க
0: நல்லா,
4: நீங்களா?
0: நல்லா இருக்கின்றோம், பலமாக சௌக்கியமா இருக்கின்றோம், சந்தோஷமா
4: இருக்கீங்க. நன்றிங்க, நன்றிங்க.
0: சந்தோஷமாக வீட்டினுள்ளே இருக்கின்றோம். அது இந்த இப்படி ஒரு தண்டபம் காலத்தில் எங்களுக்கு கிடைக்காதபடியால் இறைவனுக்கும் கொரோனாவுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இப்படி 24 நிமிடம்
4: அதே நிலைமைதான் இருக்கேன், குடும்பத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
0: அப்படியே இருக்கு. சரி, என்ன பதம் கண்டுபிடித்து கொண்டு வந்தீர்கள்?
4: மூலதனம், மூலதனம்,
0: மூலதனம். சரியா,
4: மூலதனம்,
0: சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதை கௌரி வந்து முதல் கூறிவிட்டார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றன. சரி, என்ன பாடல் நாளைய தின பாடல் பாத்தீங்கன்னா, மீண்டும் பெறுகிறீர்களா?
4: இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளையராஜா ஐயாவோட பிறந்த நாள்.
0: ஆமா,
4: அவருக்காக மற்றும் நேயர் உறவுகளுக்காகவும் படம் வந்து வண்ண வண்ண பூக்கள். அவர் குரல்ல பாடின பாடல் கண்ணம்மா காதல் இன்னும் கவிதை
0: சொல்லடின்னு.
4: பாடல்
0: பாடல் என்ன? கண்ணம்மா காதல் இன்னும் கவிதை சொல்லடி, அந்த பாடல் தானே?
4: சொல்லடி
0: கண்ணம்மா.
4: ஆமாங்க, ஆமா, அதுதாங்க.
0: நல்ல பாடல். இப்பொழுது அடுத்த வரிகளை தரப்போன்ற வந்து குரலான் நீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி
0: ராஜ்குமார். நன்றி, தர்மபுரியில் இருந்து வந்த ராஜ்குமார் அவர்களே, நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நன்றி,
0: நன்றி, நன்றி. பதங்கள் இருவரும் எல்லாம் கூறிவிட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு இடைப்பாடல் ஒன்று கூறப்போகின்றேன். இடைப்பாடல் ஒன்று வர இருக்கின்றது. அந்த பாடலை கேட்டு வந்து தீச்ச

0: வட்டி வந்துவிட்டது, மூலதனம் வந்துவிட்டது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாடலின் இடைவரி தருகின்றேன். அந்த பாடலின் இடைவரியின் முதல் பாடல் எதுவென்று வந்து கூற வேண்டும். என்னவென்றால், செவ்வாழை பொன்மேனி தொடிக்கின்றது, செவ்வாழை பொன்மேனி தொடிக்கின்றது, சிறு தொட்டில் தந்து உறங்க விடு, தித்திக்கும் செவ்வாயும் நனைகின்றது, சிறு முத்தம் தந்து உறங்க விடு. எந்த திரைப்படத்தில், எந்த பாடலில் வந்த சரணம்? மீண்டும் கூறுகிறேன், செவ்வாழை பொன்மேனி தொடிக்கின்றது, சிறு தொட்டில் தந்து உறங்க விடு, தித்திக்கும் செவ்வாயும் நனைகின்றது, சிறு முத்தம் தந்து உறங்க விடு. கொண்டு வாருங்கள், ராகம் கூற மாட்டேன், நீங்களாக பாடி பார்க்க வேண்டும். இந்த ராகம் உங்களை இழுக்கும். இந்த வரிகளை நீங்கள் பாடும்பொழுது உங்களுக்கு அந்த ராகம் தோன்றும். செவ்வாழை பொன்மேனி தொடிக்கின்றது, சிறு தொட்டில் தந்து உறங்க விடு, தித்திக்கும் செவ்வாயும் நனைகின்றது, சிறு முத்தம் தந்து உறங்க விடு. அற்புதமான ஒரு ஊடல் பாடல். கொண்டு ஓடுவாருங்கள், ஒரு பதத்தையும் தருகின்றேன். இந்த பாடலை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே பதம் ஒன்று வருகின்றது உங்களுக்காக. இந்த பொருள் கோவிலுக்குள்ளே இருக்கும், ஆலயத்துக்குள்ளே இருக்கின்றது. இது பிரமோற்சவம் நடப்பதற்கு முன்பு இதுதான் முதலில் உபயோகிக்கப்படுவது. இதைத்தான் முதலில் பூஜை செய்து உபயோகிப்பார்கள். இதற்குத்தான் முதல் பூஜை நடப்பது. இதிலிருந்து புரிந்திருக்கும் என்னவென்று கூறுங்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், சரியா? ஒரு புதிய உறவு போல் இருக்கின்றது. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் லண்டனிலிருந்து மகான் கதைக்கிறோம்.
0: லண்டனிலிருந்து மகான் கதைக்கின்றீர்களா? வணக்கம் மகான், வாருங்கள்.
1: எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்றதான் நீங்கள் முதலில் இணைகின்றீர்களா மகான்?
1: ஆமா ஆமா ஆமா.
0: எப்படி இந்த வானொலி
1: பூவேந்தல் காண்ணி? அப்படியான ஒரு பாடல்.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அங்கே லண்டன்ல எந்த இடத்துல இருக்கின்றீர்கள்?
1: லண்டன்ல கிழக்கு பகுதியில்.
0: கிழக்கு பகுதி. அப்ப லண்டன்ல எப்படி இருக்கின்றது உங்களுடைய இந்த நுண் கிருமியினுடைய தாக்கம்?
1: இப்ப கொஞ்சம் பழையபடி ஒரு தாக்கம் உண்டு வருகிறதாக சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்குள்ள வந்திருக்கின்ற மாதிரி ஒரு தாக்கம் வரல. ஆனா பதிவாக முடிப்பாக
0: வீட்டிலேதான் பாதுகாப்பாக இருக்கின்றீர்களா? வெளி நடமாட்டம் செய்ய முடியுமா?
1: மாஸ்கெல்லாம் அணிந்து கொண்டு வெளி நடமாட்டம் செய்யலாம். அத்தியாவசிய தேவையை பொறுத்து.
0: அத்தியாவசிய எல்லா நாடுகளையும் பொருள். என்ன நினைக்கின்றீர்கள், இந்த நுண் கிருமியினுடைய வைரசினுடைய தாக்கத்தை குறைக்க முடியுமா, அல்லது அழிக்க முடியுமா, இல்ல தொடருமா? உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கின்றது?
1: அது குறைந்து கொண்டு வர்ற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்ச காலம் செல்லும், குறைந்து குறைந்து அப்படியே குறைந்து கொண்டு போகும்.
0: உங்களிடம் ஒரு வினா ஒன்றை கேட்கின்றேன். இந்த வானொலியை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள், எப்படி இந்த இலக்கம் கிடைத்து வந்தீர்கள்?
1: இதை நான் இணையதளத்தின் ஊடாக
0: கேட்டு வந்தீர்கள் என்றுதான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை முன்னிலை தமிழ் வானொலி வருக வருக என்று வரவேற்கின்றது.
1: நன்றி. வணக்கம் ஐயா.
0: இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றவர்களுக்கு கதம்பம் நேயர் விருப்பம் என்று ஒரு நிகழ்வு தொடர்ந்து வரும்போது அதே உங்களுக்கு பாடல் கொடுக்கப்படும். உங்களுக்கு அப்படி என்றால் என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம்?
1: இளையராஜாவின் பிறந்த தினத்தையொட்டி பழைய பாடல் ஒன்று, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி.
0: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி என்ற பாடல் கேட்க இருக்கின்றேன்.
1: அந்த பாடலும் அவருடைய பாடல்
0: தான். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. நல்லது மகான், நீங்கள் வந்து இணைந்ததற்கு மகிழ்ச்சி அடைகின்ற முன்னியல் தமிழ் வானொலியில் 24 வருட சேவையிலே 24 மணி நேர சேவை தினமும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கதம்பம் நிகழ்வு இந்த நேரத்திலே ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது, வித்தியாசமான வடிவங்களிலே வந்து கொண்டிருக்கும். அதேபோல எங்களுடைய கனடா நேரம், உங்களுடைய நேரம் 2:20 இப்பொழுது 2 மணி போல, உங்களுடைய பிற்பகல் 2 மணிக்கு நேயர் நேரம் வரும். நீதி நாள்களிலே விடுமுறை இருப்பவர் நீங்கள் நேரலையில் வந்து பாடலை பதிவு செய்து கேட்டுக்கொள்ளலாம். உடனுக்குடன் பாடலை கேட்டு செல்ல மகான் இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். மீண்டும் மீண்டும் இணைத்துக் கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள்.
1: நன்றிக்கும் உங்களை அரவணைத்ததற்கு MDR வானொலிக்கும் உங்களுக்கும் நன்றிகள் கூறி விடப்படுறேன்.
0: வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. என்னுடைய முதலிலே வந்து இணைந்து கொண்டார் அன்பு நேயர் மகான் அவர்கள். இங்கிலாந்து நாட்டிலே இருந்து, ஆங்கிலேய நாட்டிலே இருந்து உடனே அதை பாடுவையும் காட்டி நல்ல குரல் வண்ணம் உள்ளவர், நன்றாக பாடுகின்றார். அவர் வந்து எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலும் அவர் வந்து பங்கு பெற்றுவார் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் ஞானசேகரன் மகனே, வணக்கம். என்ன பாடல், என்ன கொண்டு வந்தீர்கள் இந்த பாடல்?
2: அப்பா பாடல் இல்லப்பா, இந்த ரெண்டாவது சொன்னீங்க கொடிமரம்.
0: கொடிமரம், சிறப்பான பதிலை தந்தீர்கள் ஞானசேகரன். அதுதான் முதல் பூஜை, பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது முதல் பூஜை, அதுக்கு தான் கொடியேற்றம் என்று கூறுவார்கள். கொடிமரம், கொடிமரம் இவன் புனிதமானது. அற்புதமான பதத்தை தமிழ் சொல்லிலே கண்டுபிடித்து புதியலிலே வெற்றி பெற்றிருக்கு, உங்களுக்கு புள்ளி கிடைத்திருக்கு, வாழ்த்துக்கள். அந்த நேரத்தில் இன்று ஒரு புதிய அன்பு உறவு இணைந்திருந்த நாங்கள் அனைவரும் அவரை வரவேற்றுக் கொள்வோம். அவர் மகான் என்ற பெயரோடு வந்திருக்கின்றார், நல்ல மகானாக இருப்பார் என்று எண்ணுகின்றேன். வாழ்த்துக்கள், அடுத்த பதத்துக்கு வரப்போகின்றேன். பாடலும் ஒன்று இருக்கு, கூறுங்கள், கூறுங்கள் மகனே, என்ன பாடல்?
2: பொண்ணுங்க தங்க மனசு படத்துல இருந்து தேன் சிந்துதே வானம்.
0: ஓ, தேன் சிந்துதா வானத்தில இருந்து, அடேங்க அப்பா.
2: ஆமாப்பா,
0: கொஞ்சம் ஏந்தி வையுங்கள் ஐயா, அப்பாவுக்கு தேவைப்படும்.
2: தருகிறேன்
0: பொருளா,
2: என்னுடைய
0: பிரதான
2: உணவுகள், நீங்கள் பாவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தெரியும்.
0: என்னுடைய பிரதான உணவுகள் அது ஒன்று இல்லையா, பொண்ணுக்கு தங்க மனசு இல்லையா?
2: அதான் தேவை,
0: தங்க மனசு. வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி அப்பா, நன்றி.
0: எங்க நாகப்பனையா வந்திருந்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும், அழைக்கலாம், வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்த பாடலை தர விரும்புகின்றேன், இன்னொரு பாடல். இங்கே மகான் கொண்டு ஓடி வருவார் என்று எண்ணுகின்றேன், அவருக்கு விருப்பமா இருக்கும் அந்த பாடல் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடல் எதுவாக இருக்கும் என்றால், கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும். கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும். ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா, நீ கூட கடன்காரன். ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா, நீ கூட கடன்காரன். கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும். ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா, நீ கூட கடன்காரன். இந்த பாடலே வருகின்றது இது என்று கூறுங்கள், ஓடி வாருங்கள். அடுத்தது யார் வந்திருக்கின்றார், அழைத்துவிட்டு நின்று விட்டார். அடுத்து ஒரு பதம் தருகின்றேன், அந்த பதத்தையும் கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும் நீங்கள். என்ன பதமாக இருந்தால், கொடிமரம் கண்டுபிடித்து கூறிவிட்டீர்கள். இது ஒரு எப்படி கூறுவதுதான், நான் நேரடியாக கூற முடியும். இந்த நாள்களிலே இந்த நாளை பார்ப்பார், ஒவ்வொரு நாளும் இது வருவது உண்டு. இப்படி ஒரு நாள், இந்த வேளையில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள். ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வதென்றால் இதை பார்ப்பார்கள், இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி மட்டும் வருகின்றது என்று கூறுவது. ஒரு நேரத்திலே வருவது, ஒரு நாளிலே இருக்கின்றது. அது 24 மணி காலத்துக்குள்ளே ஒரு நேரம் இவருடைய நேரமாக இருக்கும். அது எந்த பதமாக இருக்கும் என்று கூற வேண்டும். அங்கு வந்துவிட்டார், மீண்டும் வந்துவிட்டார் மகான். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்து வாருங்கள் மகான்.
2: வணக்கம், மீண்டும்
0: கூறுங்கள்.
2: நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்க, ராத்திரிக்கு தூங்க வேணும் கொஞ்சம்.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த பாடலை முழுமையாக பாட காட்ட முடியுமா எங்களுக்காக, நீயர்களுக்காக? நீங்க நன்றாக பாடுகிறீர்கள்.
2: நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். பாடுமாடும் கூட கொஞ்சம் சொந்தங்களுமே, ஆடபாடு சொந்த

0: புத்தி வந்த போது நண்பரில்லை. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு தோங்கிக்கேன் கொஞ்சம் கடமுள் என்றான் கமலின் கடல் தீரும் இலைகள் வாழ்வில் விளையாடும் இறைவானோடு குடிகாரம் போதை வந்த போது புத்தி இல்லை, புத்தி வந்த போது நண்பர் இல்லை. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் புத்திக்கிறேன் கொஞ்சம்
1: வாழ்த்துக்கள் மகான். நீங்கள் முதலில் இந்த முதல் நாள் வந்து எங்களோடு இப்படி இதயத்தோடு இதயமாக ஐக்கியமாகிவிட்டீர்கள், இவ்வளவு காலம் இங்கே ஐயா இருந்தீர்கள், இப்படியான குரல்களை நாங்கள் தேடுகின்றோம். எங்கள் வானொலியிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே கனடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்வு உண்டு. 24 வருடமாக பாடல் நீங்கள் வந்து உங்களுக்கு இசையும் கொடுத்து பாடலாம். நீங்கள் அந்த அந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும், ஒரு பாடல் ரெண்டு பாடல் பாடி சொல்லலாம். ஏனென்றால் இலை முறை காயாக இருக்கும் இப்படிப்பட்ட குரல் வளம் உள்ளவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக முடிவு தங்குவான் 24 வருடமாக இதை செய்து கொண்டிருக்கின்றது. பிரதி பிரதி
0: ஐயா மன்னிக்கோணும், உங்களுடைய இணையதளத்துக்கு அனுப்பினால் பாடல் ஒளிபரப்ப முடியும். நான் அந்த நேரத்துக்கு டெலிபோனில் வருவேன்.
1: சரி,
0: நாட்டில் வருவேன்.
1: நீங்கள் அது வந்து அனுப்ப வேண்டியது எப்படி என்றால் MTRFM247@gmail.com.
0: ஆம் சரி,
1: அதற்கு நீங்கள் அனுப்பிவிட்டு அந்த நீங்கள் மடை பாடகரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. நீங்களாக தேடி வந்து எங்களுடைய இணைந்தீர்கள், உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டோம். மகிழ்வாக இல்ல ஒரு இதயத்தில் இருப்பீர்கள். இந்த சந்தர்ப்பம் இந்த நிகழ்விலே கொடுப்பதிலே, ஆனால் நீங்கள் இந்த முதல் தடவை வந்தபடியால் முதலில் ஆர்வமாக வந்து இரண்டு பாடலையும் இரண்டு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றீர்கள், பாடலையும் கேட்டிருக்கீர்கள் என்றபடியால் இந்த பாடலிற்காக முழுமையாக பாடங்கள் என்று உங்களுடைய உள்ளக்கிடக்கையை சற்று வெளியே எடுத்தேன். நன்றி மகான், நீங்கள் இணைந்த சிரமத்துக்கு நாங்கள் பேசுவோம். மீண்டும் பாருங்கள்.
0: நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி நன்றி மகான். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி. எங்கே அந்த ஞானசேகரன் பாருங்கள் ஐயா. வணக்கம். அவர் ஒரு அன்பு உறவு உங்களுக்கு கிடைக்கும்.
2: என்னமா மகான் மகான் பாடியும் காட்டி விட்டார்.
1: பாடி அதுக்காகத்தான் அந்த முதல் சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். சாரி, பதம் கொண்டு வந்தீர்களா? அவர் சொன்ன பாடலே கடந்து வந்து விட்டார். அதுதான் பாட
2: ராகு காலம். பாரு
1: செல்லாது செல்லாது, இன்னும் ஒன்று இருக்கின்றது. செல்ல செல்லாது செல்லாது செல்லாது மாத்தியோ ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் மகனே. அடுத்து அன்புறவை அழைக்கின்றேன். எங்கே ஓடி வாருங்கள் உறவு யாராயிருக்கும்? கௌரி வந்து விட்டார். கௌரி கூறுங்க மகளே.
3: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் மகளே. என்ன பதம்?
3: ராகு காலம்.
1: ராகு காலம் செல்லாது செல்லாது, இன்னும் ஒன்று இருக்கின்றது. ஓடி வாருங்கள். அது வந்து எழுத்து வந்து நான்கு எழுத்துக்களை கொண்டது. வாழ்த்துக்கள் சிறப்பானவர். கரி நாள் என்று கூறுவது. வாழ்த்துக்கள் கௌரி. கட்டிக்காரி கௌரி, கட்டிக்காரி கௌரி, கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி, மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பதத்தை தருகின்றேன். இங்கே வந்திருக்க மஞ்சுளா வந்திருக்க. வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம். வணக்கம். எதம்மா?
3: பாடல்
1: பாடல் சொல்லி பாடியும் காட்டி விட்டாரு. ஒருவர் இங்கிலாந்துல இருந்து வந்திருந்தார், இப்பொழுது பிரித்தானியாவில இருந்து வந்திருந்தார். மகான் என்ற என்ன பாடல் நீங்கள் கூறுங்கள். நீங்கள் வேறு பாடல் கொண்டு வந்தீர்களா? என்ன பாடல்?
3: மூஞ்சி பாப்பாடா.
1: அது என்ன பாடல்?
3: குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம்.
1: கெட்டிக்காரு கெட்டிக்காரு. அந்த பாடலை எல்லோரும் அப்படித்தானே அம்மா வருகின்றார்கள். அவர் வந்து அந்த பாடலை முழுமையாக பாடியும் காட்டியுள்ளார். புதிய உறவு என்று எங்களோடு இணைந்து கொண்டார். ஒரு புதிய நேயர் எங்கள் எல்லோருடன் இணைந்து கொண்டார். மகான் என்று அழைக்கப்படுகின்ற ஆங்கில நாடு ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து வந்திருந்தார். அவர் அதை கண்டுபிடித்து விட்டு ரெண்டு பாடலையும் அவர் கண்டுபிடித்து சொல்லிவிட்டு அவர் உடனே பாடியுங்க. அவர் ஒரு பாடகர், அவர் பாடியும் காட்டியுள்ளார். என்னாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மகளே, என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
4: நாளை நான் ஒரு பாட்டு சொல்றேன்.
1: சொல்லுங்கள், கூறுங்கள். என்ன பாடல்?
4: பட்டிக்காடா பட்டணமா.
1: அதுல என்ன பாடல்?
4: அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி.
1: சிறப்பு. அம்பிகையே ஈஸ்வரியே என்ற பாடல் மகளுக்கு தருவேன். களம்பத்திலே நல்லதம்மா, நல்லதடா. மீண்டும் பாருங்கள். எங்கே இப்பொழுது ராமன் வருகின்றார். அவரோட இணையரையும் நீங்கள் மீண்டும் பாருங்க. வணக்கம். வணக்கம் ராமன். வணக்கம். என்ன பதம் கொண்டு அந்த பாடம் கண்டுபிடிச்சீர்களா? அவர் பாடி காட்டியிருந்தார்.
5: பாட்டு முடிச்சுதான் நான் வந்தேன். பாட்டு முடிச்சார் ஐயா. பாட்டு
1: நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் அவருக்கு. எல்லோரும் வாழ்த்து விடுங்கள் அவருக்கு.
5: பல பாடல்கள்
1: நல்லது. அவரோட மேடை பாடகராம் எங்களோடு ஒரு அன்பு உறவு இணைந்து விட்டார். மின்னியல் தமிழ் வானொலி குடும்பத்திலே
5: வாழ்த்துக்கள்.
1: சரி, இப்பொழுது நீங்க இந்த படம் கொண்டு வந்தீர்களா கவிஞரே?
5: எத்தனை எழுத்தியாது?
1: ஐயோ, நான்கு எழுத்துக்களை கொண்டது ஐயா. அதைத்தானே சொன்னாலே இப்ப மகள் கௌரி வந்து கூறிவிட்டாலே. சுத்திர செல்லை வாங்காது. அது செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். செல்லுற செல் என்றால் செல்லு கொண்டு இருக்கும். சரியா? கரிநாள் என்று மகள் குறிப்பிட்டால். சரி, அது கரிநாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரிநாள் பார்த்து நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது கரிநாள் பார்ப்போம் இல்லையா?
5: நீங்க
1: சொல்ல வந்து அவர்கள் கூறிவிட்டார்கள் இல்லையா? சரி, இப்பொழுது அடுத்த பதம் ஒன்றுக்கு செல்கின்றேன். அந்த பதம் ஒரு உண்ணும் உணவு. அதிலும் எங்கள் தமிழர்கள் மத்தியிலே பிரதானமான உணவு. ஏசிய ஆசியன்களுக்கு, ஆசிய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பிரதானமான உணவு. அது இரண்டு எழுத்திலையும் கூறலாம். ஆனா என்னிடத்திலே அது நான்கு எழுத்திலே வந்திருக்கின்றது. அது எதுவாக இருக்கும்? என்னிடம் நாலு எழுத்திலே வந்திருக்கிறது. உங்களை உடனே தெரிந்தால் கூறுங்கள், அதாவது மீண்டும் வந்து கூறுங்கள். இன்னும் ஒரு பதம் தருவது உணவை. உணவு, அதோடு உணவு, அதோடு உணவு. அதை இரண்டு எழுத்துக்களையும் அழைக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் கூடுதலாக கூறுவோம். ஆனால் என்னிடம் இருக்கின்றது நாலு எழுத்துக்களில் உள்ள பதம். அது என்ன பதமாக இருக்கும்? அடுத்த
5: விருந்து
1: என்னையா கூறுங்கள்?
5: விருந்து
1: ஒண்ணும் உணவு ஐயா. விருந்து நாங்கள் விருந்து அளிப்போம். விருந்து ஆனா இது உண்ணுகிற உணவு பொருள்லயே உண்டு. ஒரு உணவு இரண்டு எழுத்திலையும் அழைக்கிறார்கள். நான்கு எழுத்திலே தான் என்னிடம் இருக்கின்றது அந்த பதம். பொதுவாக ரெண்டு எழுத்திலே சொல்லுவோம் நாங்கள். அநேகமாக சொல்லுவோம், அநேகமாக சொல்லுவோம் அதை இரண்டு எழுத்திலே. ஆனா அந்த பதம், அந்த அந்த பொருள் நான்கு எழுத்திலே என்னிடம் இருக்கின்றது அந்த உணவு பொருள். நீ பெயர் பிரதானமான உணவு எங்களுக்கு. நன்றி. அடுத்த உடன் சொல்லுகின்றேன். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். வணக்கம் மகளே. கெட்டிக்காரே, சிறப்பான பதில். அன்னம், சோறு என்ற இரண்டு இடத்திலே நாங்கள் அநேகமாக அழைப்போம். அன்னம் என்று கூறிக்கொள்வோம். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. வணக்கம் ராஜகுமார், தர்மபுரி.
6: வணக்கம். அன்னம், அன்னம்,
1: அன்னம் கெட்டிக்காரன். அதை கௌரி உங்களுக்கு முதல் கௌரி கூறி புள்ளியை பெற்றால் ராஜ்குமாருக்கு வாழ்த்துக்களை. வாழ்த்துக்கள்.
6: கிடைக்கலைங்க. நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது அருள் வருகின்றார். சரி, அதாவது ஈழத்திரு நாட்டிலிருந்து அருள். வணக்கம் அருள். ஓம் நம சிவாய. அருள் வணக்கம். வணக்கம் நாகப்பனையா, கோயம்புத்தூர். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா. சாப்பாடு.
1: சாப்பாடு என்றது நல்லதுதான். ஆனால் யாழ்ப்பாணம் ஈழத்திலிருந்து வந்து கௌரி கூடிவிட்டார். அண்ணம் அண்ணம் என்று ஒரு விட சரியான பதிலை கூறுகின்ற வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
7: பாடல் ஐயா
1: பாடல்
7: அண்ணம்
1: கூறுங்கள், பாடலை தாருங்கள். புரியவில்லை நீங்கள்
7: பேசுவது. நடக்கிறது
1: ஓ ஏதோ நடக்கிறது. நாங்களும் பாடக்கூடாது ஐயா, இங்க எங்களுக்கு மகான் வந்து பாடி விடுவார் சிறப்பாக. ஏதோ
7: நடக்கிறது நல்லா இருந்தது.
1: வாழ்த்துக்கள் அவருக்கு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏதோ நடக்கிறது என்ன திரைப்படமாக இருக்கும்?
7: மனிதன் மனிதன்
1: மனிதன் திரைப்படம். ஓ மனிதன் தான் அப்படி பாடுவான். ஏதோ நடக்கிறது என்னமோ உனக்கு நல்லது. ஐயா அவர்களே மீண்டும்
7: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எங்கே ஞானதேவன் பாருங்கள், என்ன பாட என்ன பதம் பதம் கொண்டு வந்தீர்களா?
2: அண்ணம்
1: அண்ணம் சிறப்பான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோடு வந்த கௌரி மகள் கௌரி யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் நன்றி
2: நன்றி
1: நன்றி. எங்கே மஞ்சுளா வாருங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் மஞ்சுளா? மஞ்சுளா உங்களுடைய அழைப்பு இடர்பட்டு நிற்கின்றது, தடையிலே நிற்கின்றது, தெளிவாக இல்லை. மஞ்சுளா கனெக்டிங் என்று காட்டுகிறதே தவிர என்னோட இணைய முடியாமல் இருக்கின்றது. கனியம்பாடியிலிருந்து வந்தீர்கள், மேலூர் மாவட்டம். சரி நீங்கள் மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பதத்தை கொண்டு வருகின்றேன். அந்த பதத்தை தந்துவிட்டு அடுத்த வருகின்றேன். சரி ஆலயங்களுக்கு நாங்கள் சென்று மஞ்சுளா வந்து விட்டு. வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம் மகளே. ஆமா அதுக்கு நாலு எழுத்துலயே ஒரு பதம் இருக்கு தெரியுமா? அண்ணம் அண்ணம் என்று கூறுவது உண்டு. வாழ்த்துக்கள் மகளே. ரெண்டு மூணு முதலில் வந்து கூறு விட்டார்கள் அம்மா அந்த பதத்தை அண்ணம் என்று. புள்ளியே பெற்று விட்டார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், அப்பாவின் வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. கெட்டி காரி
8: இங்க வந்து சோறுன்னு சொல்றான். இது கிராமத்துல நாங்க சோறுன்னு சொல்றது ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க. டவுன்ல இருக்கிறவங்க எல்லாம் சாதம்னு சொன்னாதான் அது கௌரவமா நினைக்கிறாங்க.
1: ஒவ்வொரு இடத்துலயும் அப்படி இருக்கம்மா. சோறு என்று வந்து கூறுகிறார்கள், சாதம் என்று கூறாது. நெல்லிலிருந்து உற்பத்தி பண்ணி வர்றது முதலில் அதை அன்னம் அன்னம் என்று எல்லா உணவையும் சேர்த்தும் கூறுவார்கள். அன்னம் என்று அன்னம் உண்டீர்களா சில இடத்துல. ஆனா குறிப்பாக அன்னம் என்ற அந்த அன்னம் என்பது இப்ப குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டுதல் என்று எல்லாம் இருக்கின்றது. அன்னம் ஊட்டுதல் அன்னம் என்ற சரியான தமிழ் பதம் அதுதான். பேச்சு வழக்கிலே சோறு சோத்து சோறு சாப்பிடுறியா என்னெல்லாம் சாப்பிடறான்னு கேட்பாரு. சோறு போடப்பான்னு கேட்பாரு. சாதம் படைத்து விடுங்கள், சாதம் பொங்கி ஆயிட்டான்னு கேட்பார்கள். ஆனால் அன்னம் அன்னம் என்பது அருண் சொல்லு, அதுதான் எங்களுடைய தமிழ் பதம். இப்ப அன்னம் என்ற அந்த சோறு என்ற பதத்துக்கு எத்தனை பதங்கள் வந்து விட்டது பார்த்துருக்கிறார். சோறு சாதம் அன்னம் என்றால் சாப்பாடு என்றெல்லாம் கூறுகிறார்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், அடுத்த பதத்தை தரப்போகின்றேன். மீண்டும் பாருங்கள் நன்றி. அடுத்த பதம் அன்னம் என்ற பதம் வந்துவிட்டது. கெட்டிக்காரி கூறுவார். இப்பொழுது கூறினேன் ஆலயங்களுக்கு நாங்கள் சென்றால் அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாம் முடிந்தவுடன் எங்களுக்கு கிடைக்கும் பிரசாதத்திலே ஒன்று, அது எதுவாக இருக்கும்? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. எங்களுக்கு கிடைக்கும் பிரசாதங்களிலே அது ஒன்று முக்கியமானது. அதை அர்ச்சகர் கொண்டு வந்து கொடுப்பாருங்கள், கையிலே கொடுப்பார். அது என்ன? பல விடயங்கள் தருகின்றார், பல பொருட்கள் கொடுப்பார். இது மிகவும் முக்கியமான புனிதமாக நாங்கள் அந்த பிரசாதமே புனிதம் தான். என்ன கொண்டு வந்து கொடுப்பார் பிரசாதத்தில்? என்ன அவர் கொண்டு வந்து கொடுப்பார்? ஒரு விடயம், ஒரு பொருள். அது அந்த பொருளை அது கொண்டு வந்து தருவார். நாங்கள் அதை பணிவோடு வாங்கிக் கொள்வோம். ஐந்து எழுத்துக்களை கொண்டது, சரியா? சரி அடுத்து ஒரு பழமொழி ஒன்று தரப்போகின்றேன். ஒரு பழமொழி எங்கே எங்களுக்கு ரேவதி காணவில்லை. ரேவதி பாடம் தந்து விட்டாரா? தரவில்லை, மீண்டும் பெறவில்லை. அவனுடைய கட்டம் இந்த பாடல்களை கண்டுபிடிக்க அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. சரி இப்பொழுது ஒரு பழமொழி ஒன்று, முதுமொழி எங்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்று வரை வருகின்றது ஒரு பழமொழி. அதில் இரண்டு நான்கு பதங்களை கொண்ட பழமொழி. அதில் இரண்டு பதங்கள் மறைந்து விட்டன. முதலாவது பதம் பாலுக்கும், இரண்டாவது பதம் மறைந்து விட்டது. மூன்றாவது பதமும் மறைந்து விட்டது. நான்காவது பதம் தோழன். பாலுக்கும் இடைவெளி இடைவெளி தோழன். இதை நிரப்பி கூற வேண்டும் நீங்கள். கொண்டு வாருங்க. ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. குங்குமம்
1: செல்லாது செல்லாது செல்லாது வேற ஒன்று இருக்கின்றது. மாத்தி
2: யோசிச்சாருங்க.
1: எங்கே அடுத்த உறவு வந்து விட்டார். யார் கௌரி வந்திருக்காரா? ராபிக் வந்து விட்டார். ராபிக் என்ன பதம் ஐயா?
2: புளிசாதம்.
1: புளிசாதம் என்பது செல்லாது செல்லாது செல்லாது. வாழ்த்துக்கள்.
2: மீண்டும்
1: மீண்டும் பாருங்க. எங்கே நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வந்திருப்பாரு. செல்லாது செல்லாது செல்லாது. மீண்டும் பாருங்கள். எங்கே கௌரி வந்து விட்டார். கௌரி ஓடி வாருங்கள்.
9: தீர்த்தம்
1: கெட்டிக்காரி. தீர்த்தம் என்பதுதான் முக்கியமான. ஐயரன் கையினால் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது தீர்த்தம். அதை நாங்கள் புனிதமாக மகள்வோடு வாங்கிக் கொள்வோம். பிரசாதங்கள் மிகவும் முக்கியமானது. தீர்த்தம் என்பது சரியான பதம். சரியான பதம் கௌரி. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள்.
9: நன்றி
1: அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. தீர்த்தம் ஞானதேவரன் கொண்டு வாருங்கள்.
2: பாலுக்கு நண்பன் பூனைக்கு தோழன்.
1: பாலுக்கு நண்பன் பூனைக்கும் தோழன். வாழ்த்துக்கள். நல்ல பழமொழியை கண்டுபிடித்து விட்டார். பாலுக்கும் தோழன் என்னென்னு கூறுங்கள்.
2: பாலுக்கு நண்பன் பூனைக்கும் தோழன்.
1: அப்படி என்று ஏதாவது சரியான பதில். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். அதுதான் சரியான பழமொழி. உடைத்து விட்டு பாலுக்கு காவல் இருப்பதில் இருந்து பூனைக்கும் தோழனாக இருப்பார். அப்படி மக்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்பது அது பாலுக்கும் தோழன் என்று வராது மகனே. பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். அது ராஜ்குமார் வந்துட்டார். வணக்கம் ராஜ்குமார்.
10: ஐயா பாலுக்கும்
1: கூறுங்கள்.
10: ஐயா
1: கூறுங்கள்.
10: ஐயா எடுத்து கொடுங்க. மறந்து டக்குன்னு இப்ப லைன் கிடைச்சத மறந்துட்டேன். பால் பாலுக்கு ஆரம்பிச்சீங்க அது மட்டும் சொல்லுங்க.
1: அதாவது வந்து பாலுக்கும்
10: இடைவெளி பூனைக்கும்
1: கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் ராஜ்குமார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். இப்படி மக்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். உங்களோடும் தோழனா இருப்பார்கள். மற்ற பக்கத்துக்கும் காவலா இருப்பார்கள் இல்லையா? பாலுக்கும் காவல்
10: தோழன்.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு புள்ளியாண்டு பேசிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா.
10: நன்றி
1: நன்றி நன்றி. எங்க அடுத்த பதம் தந்தையை நான் உங்களுக்கு தரவில்லை. அன்னம் வந்து விட்டது. அடுத்த பதம் இஞ்சி குடி மஞ்சுளா. மஞ்சுளா வாருங்கள். என்னம்மா கொண்டு வாருங்கள்.
9: குங்குமம் பா.
1: செல்லாது செல்லாது செல்லாது. அது வந்து தீர்த்தம். தீர்த்தம் என்பது சரியான பதம். கௌரி கூறியிருந்தார். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க இப்ப இன்னும் ஒரு பதம் வருகின்றது. பழமொழியும் வந்து கூறிவிட்டார்கள். இப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு பதம் வர இருக்கின்றது. இந்த பதம் மூன்று எழுத்துக்களை கொண்டது. அதி அதி தீவிரமான சிந்தனையாளர்கள், பெரிய கண்டுபிடிப்பாளர், ஒரு ஒரு துறையிலே மிகவும் உயர்ச்சி நிலையில் இருப்பவர்கள், நல்ல பாண்டித்யம் பெற்றவர்களை இப்படி கூறுவார்கள் மூன்று எழுத்திலே. எங்கே நீங்களும் அப்படி வர வேண்டும். இப்படி வர வேண்டும். நீங்களும் இந்த பதத்துக்குரியவர் போல வர வேண்டும். கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது. அதி உயர் அறிவு பெற்றவர்களை இந்த ஒரு துறையிலே இப்படி கூறுவார்கள். சரியா? அடுத்த பதம் தருகின்றேன். இது குட்டி போடும். குட்டியும் குட்டி போடும். குட்டியும் குட்டி அப்படித்தான் தருகின்றது. ஆனால் இது இரண்டு எழுத்துக்களை கொண்டது. குட்டி போடும் மிருகங்கள் அல்ல. சரியா? குட்டி போடும் மிருகம் அல்ல. இரண்டு எழுத்தை சேர்ந்தது. கொண்டு வாருங்கள். தீர்த்தம் வந்துவிட்டது கட்டிக்காரி. இப்பொழுது இருக்கின்ற இரண்டு மூன்று இடத்தில் ஒரு பதம், இரண்டு இடத்தில் ஒரு பதம் இருக்கின்றது உங்களுக்கு. எங்கே ஓடி வாருங்கள். எங்கே சத்தத்தை காணவில்லை. கொஞ்சம் இடைவெளி எடுத்து நான் பாடல் ஒன்றை தருகின்றேன். இலகுவாக்கி விடுகிறேன். வந்துவிட்டாள் மகள் கௌரி. வணக்கம் கௌரி. கொண்டு வாருங்கள்.
9: அப்பா விவேகி.
1: அதை செல்லாது செல்லாது. அதை விட இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. விவேகிக்கும் விவேகிக்கும் இந்த பதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு கருத்து. நல்லம்மா கட்டிக்காரு கொண்டு பாருங்க. அந்த பதம் கண்டுபிடிச்சீர்களா? எங்க ராஜ்குமார் வந்து கொண்டு பாருங்க. ராஜ்குமார்
6: மேதாவி, மேதாவி பூனை.
1: சிறப்பு சிறப்பு மேதாவி என்பது சிறப்பு சிறந்த விவேகிய விட மேதாவி மேதாவி அது சிறந்தவர் இல்லப்பா. புள்ளி கிடைக்கின்றது. ஆனா பூனை செல்லாது, பூனை செல்லாது, செல்லாது, செல்லாது.
6: நன்றிங்க, நன்றி.
1: நான் கூறினேன் குட்டி போடும் மிருகம் அல்ல. கொண்டு
6: வாருங்க. கவனிக்கலங்கய்யா, கவனிக்கல.
1: கவனித்து கொண்டு வாருங்க.
6: கோளாறு.
1: நன்றி,
6: நன்றி, நன்றி.
1: வணக்கம் மகான், வணக்கம் மகான், வணக்கம்.
0: வாழை
1: கெட்டிக்காரன் வாழை என்பது சரியான பதில். குட்டி போடும் மிருகம் அல்ல. வாழ்த்துக்கள். இரண்டு எழுத்து செல்லை கொண்டு வந்த மகான் உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. நன்றி ஐயா, நன்றி. எங்கே அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். அடுத்த பதம், அடுத்த பதத்தை கொண்டு அந்த இரண்டு எழுத்தை கொண்ட பதம் குட்டி போடும் மிருகம் அல்ல, அது வந்து வாழை. வாழை என்ற இரண்டிடத்திலே சரியான பதத்தை மகான் தந்து புள்ளியை பெற்றுக் கொண்டார். எங்கே சவுதி அரேபியாவில் இருந்து ஃபாரூக் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் மகனே ஃபாரூக். வாழைப்பா, வாழை, வாழைப்பா, வாழை, வாழை, வாழை, வாழைப்பழம், வாழைப்பழம், வாழைப்பழம். அது வந்து எங்களுடைய மகான் முதல்ல
6: பாட்டு பாட்டு பாட்டு
1: முதல்
6: நாளைய பாட்டு
1: மகான் வந்து கூறி புள்ளியை பெற்றார். ஆனா உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
6: நன்றிப்பா, நன்றி. நாளைய பாட்டு சொல்றப்பா
1: கூறுங்கள். என்ன பாட்டு?
6: கெட்டிக்காரன் புதிதாக இடைந்த மகான் ஐயாவுக்கு அந்த உறவு சார்பாக
1: வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள். அப்படி வரவேற்று சகோதரமாக நாங்கள் அன்பாக ஒரு குடும்பமாக இணைந்திருக்கின்றோம். அவருடைய திறமைக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்களை அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். வாழ்த்துக்கள். நன்றிகள், நன்றிகள். நல்லது. உங்கள் பாடல் கதம்பத்திலே கிடைக்கும். அடுத்த பதத்துக்கு போவோம். சியாமலா அழைத்து விட்டு சலித்து விட்டு திரும்பி விட்டார். நாங்கள் பேசுகிறோம், தங்களை எடுக்கவில்லை. எங்கே சியாமலா ஓடி வாருங்கள் மகளை, மீண்டும் பெற வேண்டும். வாழை என்பது சரியான பதில், மேதாவி என்பதும் சரியான பதில். இரண்டுக்கும் பதில் கிடைத்து விட்டது. அடுத்த பதம் ஒன்று ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் மேடையிலே நிகழ்த்தப்படுவது, ஆலயங்களில் பெரிய மேடைகள் சபாக்களிலே நடத்தப்படுவது. இதற்கு ஆறு எழுத்திலே அழைக்கப்படுகிறது அந்த பதம். இதிலே திறமை உள்ளவர்கள், இந்த துறைகளிலே திறமை உள்ளவர்கள் இதை செய்வார்கள், இதை செய்வார்கள் மேடைகளிலே. ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள். இன்னும் ஒரு எழுத்து, இன்னும் ஒரு பதம் தருகிறேன். மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம். ஒரு பறவை. இந்த பதத்தை வைத்து மக்களை பேசுவார்கள் ஆக்கள். அவர்களை நாங்கள் அவர்களை குற்றம் சாட்டும் பொழுது பேசும் பொழுது இப்படி பேசுவோம். அதாவது வந்து முட்டாள்தனமாக செய்பவர்களை இப்படி சொல்வார்கள். ஆனால் இந்த பறவை கூட்டம் கூட்டமாகத்தான் வாழும். கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய பறவை. இது ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது, மூன்று எழுத்துக்களை கொண்டது. இதை மக்கள் உபயோகிக்கின்றார்கள், உணவாக மறந்துகிறார்கள், உணவாக சமைத்து சாப்பிடுவார்கள். இந்த பறவையை கொண்டு வாருங்கள். இலகுவாக்கி இருக்கின்றேன். அந்த மேடையிலே நடைபெறுவது, அவர்கள் பக்கவாத்தியங்களோடு அது செய்வார்கள். அது எதுவாக இருக்கும்? வணக்கம் நாகப்பன் ஐயா, வணக்கம்.
11: வணக்கம் ஐயா. பாராட்டு விழா.
1: பாராட்டு விழா பொருந்தவில்லை, பொருந்தவில்லை ஐயா. பாராட்டு விழா மற்றவர்களால் செய்யப்படுகிறது, இது இவரே செய்வார். நீங்களே செய்ய
11: யோசனை
1: செய்வீர்கள். இசை கச்சேரி சிறப்பாக செய்வீர்களா? இசை கச்சேரி செய்யுங்கள் பார்ப்போம், கேட்போம். செல்லாது செல்லாது
10: வார்த்தை
1: நீங்கள் வார்த்தைன்னு தெரியும் தானே, அது சரியான பதம் சரியான பதங்கள் தன்னை தாரி இசை காய்ச்சல் செல்லாது வாத்து சென்று வாத்து சரியான பதம். வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அம்மா சியாமலா வாருங்கள் மகளே, சியாமலா ஓடி வாருங்கள் கொஞ்சம் சமலா.
12: அப்பா இசை கச்சேரி,
1: இசை கச்சேரி என்றும் கூறலாம், ஆனா அது செல்லாது. என்னிடம் இருக்கிறது அது இல்லை, செல்லாது அம்மா. உங்களை விட மேதா வீரர் இருந்து விட்டார் இல்லையா? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். எங்கே ஞானசேகரம் ஐயா வந்து விட்டார். ஞானசேகரம் பாருங்கள், வணக்கம். நாச்சியார் கோவில் இருந்து வருகின்றார் ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரம் வணக்கம். சரி, நாகப்பட்டினம் முகமது ராஃபிக் கூறுங்கள்.
13: கொக்கு கொக்கு
1: கொக்கு கொக்கு கொக்கு செல்லாது செல்லாது செல்லாது, அது வாத்து வாத்து என்று வர சொல்லிவிட்டார். வாத்து அந்த மற்ற பதம் கொடுத்தீங்களா? மற்றது என்ன பதம்? அந்த ஆறு எழுத்துக்களை அந்த ஆறு
13: பாராட்டு பாராட்டு
1: பாராட்டு செல்லாது செல்லாது ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். யார் வந்தது யார் வருவார்? சரி, இப்பொழுது நான் மகானுக்கும் ரேவதிக்கும் மற்றவர்களுக்குமான ஒரு போட்டி ஒரு பாடலையும் இடைவெளி தரப்போகின்றேன். சரி, மகான் வருகின்றேன், மகான் கொண்டு வாருங்கள்.
14: வணக்கம், நான் மீண்டும் மகான்.
1: மீண்டும் மகான் வாருங்கள், வரவேற்கின்றோம். என்ன பதம் கொண்டு?
14: முதற்கண் அந்த பாடலுக்கு நன்றி தெரிவித்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள்,
1: நன்றிகள்.
14: இந்த இது வந்து வாத்து அல்லது வௌவால் வருமா?
1: இல்லையா, வாத்து தான் சரியான பதம். அதை ஃபாரூக் அவர்கள் கூறி விட்டு சென்று விட்டார். வாத்து சொல்லுவன் நீர் வாத்து வாத்து
14: அது வந்து
1: இசை கச்சேரி செல்லாது. அந்த பதம் வேறு பதம்
14: என்னிடம்,
1: அது செல்லாது, வேறு பதம் இருக்கின்றது.
14: மீண்டும்
1: பாருங்கள் மகான், கட்டிக்காரன் பாருங்கள் மீண்டும். எங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து கௌரி வந்திருக்கின்றார், ஈழத்திருநாட்டின். கௌரி வாங்க, என்ன பதம்?
15: வணக்கம் அப்பா.
1: அதே கூறு விட்டாரம்மா, வாத்து ஒரு வாத்து மடை என்ன கூறுவோம்.
15: அரங்கேற்றம்,
1: அரங்கேற்றம் செல்லாது செல்லாது. நன்றி மகளே, நன்றி நன்றி. எங்கே ராஜ்குமார் ஓடி வாருங்கள், தர்மபுரியில் இருந்து வருகின்ற.
10: வாய்ப்பாட்டு,
1: வாய்ப்பாட்டு எப்படி கண்டுபிடித்தீர்கள்? யோசனை பண்ணி கண்டுபிடித்தீர்கள், ஆனால் அது செல்லாது செல்லாது அது செல்லாது.
10: நன்றி நன்றி,
1: செல்லவில்லை அது. ஒரு மீண்டும் பாருங்கள், மஞ்சுளா வந்து விட்டார். மஞ்சுளா தான் சரியாக கொண்டு வருங்க. மஞ்சுளா கொண்டு வாருங்கள்.
16: நாகம்பா,
1: நாகமா?
16: கூட்டம் கூட்டம் கூட்டமா வரும் பறவை காகம்.
1: காகமா? இல்லையம்மா, அது வாத்து. மக்களிடம் பேசுவோம், வாத்து மடையிருந்து பேசுவோம். வாத்து முட்டாள, வாத்து என்பது காகத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம், மக்கள் சாப்பிடுகிறார்கள் அந்த வாத்தினுடைய முட்டை சாப்பிடுகிறார். ஆமா, அப்ப வாத்து சரியான பதில். அது வாத்து என்னோட வாரம் தானே, வாத்து வாத்து அவர் வாத்து வாத்து வந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள், நன்றி. எங்கே ஈழத்திருநாட்டின் யாழ் நகரில் இருந்து வருகின்றார் அருள். எங்கே அருள், உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகனே. என்ன நடந்தது? காற்றலை சரியாக இல்லை உங்களுக்கு. அருள், நீங்கள் மீண்டும் பெறப்படும் ஐயா, மீண்டும் பாருங்கள். வாத்து என்பதை சரியாக கூறிவிட்டார். ஒரு பதம் வந்துவிட்டது, அடுத்த பதம் இன்னும் உங்கள் கையில் இருக்கின்றது. அந்த பதத்தை கொண்டு வர வேண்டும். அது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட பதங்கள், நல்லது ஒரு பதம் கொண்டு வாருங்கள். அடுத்து இன்னும் ஒரு பதம் தரப்போகின்றேன். யோகம் கழுக்கிலே கூடாத யோகம் எது? இது ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது இந்த யோகம். நேரம் காலம் யோகம் என்பது போல இதிலே ஒரு யோகம் இருக்கு, அந்த யோகம் கூடாத யோகம், அது இந்த யோகமாக இருக்கும். அது எத்தனை எழுத்து? ஆறு எழுத்துக்களை கொண்டது. அது என்ன யோகம்? ஓடி வாருங்கள், மேதாவி கூறிவிட்டார்கள், கொண்டு வாருங்கள். இந்த ஆறு எழுத்து அடுத்த பதம் இன்னும் வரவில்லை. இப்பொழுது மகான் வருகின்ற வாருங்கள். மகான் வணக்கம்.
12: மேடை நிகழ்ச்சி மேடை நிகழ்வு
1: செல்லவில்லை, பொருந்தவில்லை, பொருந்தவில்லை. இன்னும் ஒரு பதம் இருக்கு, ஒரு விடயம் கொண்டு வாருங்கள். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, அங்கு இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. நாங்கள்
12: தாடை நிகழ்ச்சி அல்ல
1: அல்ல அல்ல, வேறு கொண்டு வரும்.
12: நன்றி,
1: மீண்டும் பாருங்கள். அங்கே அடுத்த பதம் கொண்டு பதத்தை கொண்டு பாருங்கள், ஓடி பாருங்கள். இப்பொழுது இரண்டு பதம் தந்துவிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஆறு நிமிடங்கள் இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருவதற்கு. ஆறு நிமிடங்களில் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்து பாடல்கள் கிடைக்க இருக்கின்றது. அங்கே ஓடி பாருங்கள். இந்த பதத்தை கொண்டு வந்து சிறப்பாக இணைத்துக் கொண்டு செல்லுங்கள். அல்லாத விட்டால் நான் கூறி பத்து புள்ளி வாங்கி விடுவேன். உங்களோட எல்லாருடைய புள்ளியும் நான் எடுத்து விடுவேன். அற்புதமான ஒரு பதம். அநேகமாக இது சமய சம்பந்தமாக நடைபெறுவது. சரி, உங்களுக்கு இலகுவாக்கியுடன் சமய சம்பந்தமாக செய்வார்கள். இதை இப்பொழுது இலகுவாக இருக்கும் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். சரியா என்று எண்ணுகின்றேன். ஓடி வர வேண்டும். மஞ்சுளா வந்து விட்டார். வணக்கம் மஞ்சுளா. வணக்கம் அம்மா.
17: அப்பாட்டு
1: அதே போன்றுதான் இன்னும் ஒன்று வர வேணும். இது செல்லாது செல்லாது செல்லாது. முயற்சி செய்யுங்கள். பார்த்தீங்களா எத்தனை பதங்கள் வந்து விட்டது. எங்கே கொண்டு வாருங்கள். எங்கே விஜய கௌரி வந்து விட்டார். கௌரி கௌரி வாருங்கள். கௌரி அம்மா, கௌரி அம்மா கொண்டு வாருங்கள். மகளே
18: பிரசங்கம்
1: வாழ்த்துக்கள். சிறப்பு பிரசங்கம் செய்வார்கள். பிரசங்கம் என்பது சரியான பதம். கெட்டிக்காரி மேடையிலே தான் நிகழ்வது, ஒருவரால் நிகழ்த்தப்படும், பக்கவாத்தியங்களெல்லாம் நடக்கும். பிரசங்கம் ஒரு துறையிலே தேர்ச்சி பெற்று அவர் இந்த பிரசங்கம் செய்வார். சமய சம்பந்தமானதுகளை வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு பிரசங்கம் சரியான பதம்.
18: யோகம் அப்பா கர்மயோகம்.
1: அதை மாற்றி யோசிக்க வேண்டும். அங்கேதான் நிற்கிறீர்கள், மாற்றி யோசியுங்கள். கொண்டு வாருங்கள். எங்கே தர்மபுரி ராஜ்குமார் வந்து விட்டார். வாருங்கள் ராஜ்குமார்.
19: உபன்வாசம்
1: இல்லை, அது உபன்யாசம் உபன்யாசம் கூறுவார்கள். ஆனால் சரியான தமிழ் பிரசங்கம். கௌரி பிரசங்கம் உபன்யாசம் வேறு, பிரசங்கம் வேறு. நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு கொண்டு ஓடுவாருங்கள். எங்கே வர வேண்டும். இன்னும் ஒரு பதம் வர இருக்கின்றது. பிரசங்கம் வந்துவிட்டது. எனக்கு கிடைக்கிற பத்து புள்ளியை நீங்கள் எடுத்து விட்டீர்கள். கெட்டிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள். சரி, இந்த ஆறு எழுத்து கொண்ட ஒரு பதம் அது வரவில்லை. இன்னும் வந்துவிட்டுதா? இல்லை, வரவில்லை, மாறிக்கொண்டு வார். சரி, இந்த பதம் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். இவன் வந்து மகாபாரதத்தில் வருகின்ற ஒருவன். மகாபாரதத்திலே வருகின்ற ஒருவன் ஆறு எழுத்தை கொண்டவன். அவன் யார்? கௌரி கொண்டு வாருங்கள்.
18: மரண யோகம்.
1: கெட்டிக்காரி மாத்தி யோசித்து வந்து விட்டால் மரண யோகம். மரண யோகம் அந்த யோகம் பொல்லாதது, அதுல எதுவும் செய்ய மாட்டார்கள். இப்ப அடுத்த பதம் ஒன்று கொடுத்தேன் மகளே. ஆறு பதங்கள் ஆறு எழுத்துக்களை கொண்டது. மகாபாரதத்திலே வருகின்றான் ஒருவன், ஒரு ஆண். ஆறு எழுத்துக்களை கொண்டவன். ஆறு எழுத்துக்களை கொண்டவன் கொண்டு ஓடி வாருங்கள். என்ன கூறினீர்கள்?
18: சொல்லவில்லை.
1: சிறப்பாக விளையாடி இருக்கின்ற எங்கே கொண்டு வாருங்கள். அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் பதங்களை. வர வேண்டும் வர வேண்டும். காத்தலையில் நாகப்பன் வருகின்றார். அவர் கொண்டு வருவார். நாகப்பன் கொண்டு வாருங்கள். செல்லாது. என்னிடம் இருப்பான் வேறு ஒரு இருக்கின்றார். நீங்கள் இவன் சாரி இப்படியும் உங்களுக்கு கூறுவேன். நீங்கள் கூறியவர்கள் கௌரவர் பக்கத்திலே கொண்டு வந்திருக்கேன். நான் பாண்டவர் பக்கத்திலே தந்திருக்கேன். இவன் பாண்டவர் பக்கத்தை சேர்ந்தவன்.
18: அர்ச்சுனன்
1: செல்லாது. அவனுக்கு அடுத்த தலைமுறை வாழ்த்துக்கள். எங்கே கௌரி கொண்டு வாருங்கள். துரியோதனன் கௌரவர் பக்கத்தை சேர்ந்தான். அவன் அல்ல, நான் தந்தவன் பாண்டவர் பக்கத்திலே இருக்கின்றான். பாண்டவர் பக்கத்தில் சிந்தித்து வாருங்கள். மகான் வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
14: துரியோதனன் சரியா வருமா?
1: துரியோதனன் அல்ல, அது சில என்னிடம் இருப்பவன் வேறு ஒருவன். துரியோதனன் கௌரவர் பக்கத்தைச் சேர்ந்தான், இவன் பாண்டவர் பக்கத்திலே இருக்கின்றான். உங்களுக்கு இலவு ஆக்கி விடுகிறேன், பாண்டவர் பக்கத்திலே
14: இருக்கின்றான்.
1: நன்றி. எங்கே கௌரியை கொண்டு வாருங்கள்.
18: அர்ஜுனன் அப்பா,
1: அர்ஜுனன் என்று என்னுடைய ஞானதேரும் கூட அது செல்லாது செல்லாது என்று குறிப்பிட்டேன். அவனுக்கு அடுத்த தலைமுறையா இருக்கலாம், அவனுக்கு அடுத்த தலைமுறையாகவும் இருக்கலாம். பாரதத்திலே இருக்கின்றான் அவன், சிறந்த வீரன். எங்கே ஞானதேரம் கொண்டு வந்து விட்டார், கொண்டு வந்து விட்டார். ஓடி வாருங்கள்.
2: சகாதேவன்
1: செல்லாது செல்லாது. இன்னமொரு வந்திருக்கின்றான், கொண்டு வாருங்கள். எல்லாருடைய பேரும் வேண்டும் என்று, எல்லாருடைய பேரும் வர வேண்டும் என்று. எங்கே ராபிக் ஓடுகாருங்கள். ராபிக் முகமது ராபிக் நீங்கள் கொஞ்சம் கூறுங்கள்.
17: நாகப்பட்டினம் தென்னாலிராமன்.
1: தென்னாலிராமன் ஐயா, தென்னாலிராமன் பாரதத்திலே வரையில்லை ஐயா அவன். சரியா? மீண்டும் யோசித்து வாருங்கள் ஐயா. பாரதுக்கு முயற்சிக்கு நன்றி, முயற்சிக்கு நன்றி. ராபிக் கடிகாரன், கடிகாரன். அருள் ரெண்டு தடவை அழைத்தீர்கள், உங்களுடைய அழைப்பு இங்கே வரவில்லை. நான் அழைத்த போது இணைத்தேன், உங்களுடைய இணைப்பு எங்களுக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது. இந்த யாழ்ப்பாணத்தில் காற்றடிக்கின்றதா, உங்களுடைய இணைப்பு சரியாக வரவில்லை. கொண்டு வாருங்கள். இன்னும் இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கின்றது போட்டி முடிவதற்கு. ஆனால் இந்த பதம் கண்டுதான் நான் இந்த போட்டியை முடிப்பேன். யார் அவன்? கௌரவ பாண்டவர் பக்கத்திலே இருக்கின்றான். நீங்கள் அர்ஜுனனை கொண்டு வந்தீர்கள், அவனுக்கும் அடுத்த தலைமுறை என்றும் கூறிவிட்டேன், இலகுவாக்கி இருக்கின்றேன். இன்னும் அவனுடைய அடுத்த தலைமுறையாக இருக்கலாம், பாண்டவர்களுடைய தலைமுறை தான் அது. கொண்டு வாருங்கள். சரி, இன்னும் இரவாக தருவேன். ஒரு சிறந்த வீரனுக்கும் ஒரு அரக்கியாக வந்தவளுக்கும் பிறந்தவன் அவன். கௌரி குறுங்களம்மா.
18: பீமன் மகன் கடகஜன்.
1: வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பான பதில் கௌரி, சிறப்பான பதில். பாரதத்திலே கடகஜன் அவன் தூது கூட சென்றிருந்தான் கௌரவர் பக்கத்துக்கு. கடோச்சகன் தூது என்ற அதிகாரமே இருக்கின்றது. கடகஜன் பீமனுக்கும் அரக்கிக்கும் பிறந்த மகன். அவளோட அரக்கி இருந்தும் அவள் வந்து இவனோட வந்து மனைவியா இருந்தவள், அவருக்கு பிறந்த பிள்ளை கடோக்கஜன் என்பது சிறந்த பதில், சிறப்பான பதில். இது முன்பு ஒரு தடவை நான் கேட்டிருந்தேன், புதையல்ல யாரும் கூறவில்லை, கூறினார்கள். நான் தான் கூறி கொடுத்திருந்தேன். கடோர்கஜன் என்பது சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். போட்டியை நிறைவேற்றி இருக்கிறது கௌரி மகளே, வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. இதோடு போட்டி நிகழ்வு முடிவுக்கு வந்துவிட்டது. உங்களுக்கு முடிவு செய்ததன் பின்பு பாடல்களை வந்து கேளுங்கள். ஒவ்வொருதராக உங்களுக்கு பாடல் வழங்க இருக்கின்றேன். வணக்கம் மஞ்சுளா, யாரவன் கொண்டு வாருங்கள். மஞ்சுளா, என்ன நடந்தது மஞ்சுளாமா? நீங்க உங்களுடைய கடோர்கஜன் என்று சரியான பதிலை கூறி வெற்றி பெற்றிருக்கின்றார். சரி, போட்டி நிறைவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது நேரம் கனடாவிலே 2:01. ஈழத்திரு நாட்டிலும் பாரதத்திலும் 11:30. வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 9:01. எங்களுடைய ஆங்கிலேய நாடு பிரித்தானியாவிலே நான் நினைக்கிறேன் இப்பொழுது 7 இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். 7 or 8 தெரியவில்லை, 7 இருக்கும் என்று எண்ணுகின்றேன். வர வேண்டும். இப்பொழுது உங்களுடைய பெறுபேறுகளை கூறுவோம், யார் யார் எத்தனை புள்ளிகள் எடுத்தார்கள் என்று. மொத்தம் 15 பங்கு பெற்று இருக்கின்றீர்கள், கட்டிக்காரர்கள் உலகின் பல பகுதிகளிலிருந்து. ஃபாரூக் 1 பெற்றிருக்கின்றார். ராஜ்குமார், ரேவதி 2 பெற்றிருக்கின்றார்கள். எங்களுடைய இன்று வந்து இணைந்த அன்பு நேயர் பிரித்தானியாவிலிருந்து வந்தவர் மகான், அவர்கள் 3 பெற்றிருக்கின்றார். எங்களுடைய ஞானதேவரம் 5 பெற்றிருக்கின்றார். யாழ்ப்பாணம் நாட்டிலிருந்து வந்த மீண்டும் கௌரி 9 பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார். கௌரிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், அனைவரது சார்பிலும் வாழ்த்துக்கள். ஆனால் சிறந்து சிறப்பாக நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற அனைவருக்கும் வெற்றிதான் இது. நீங்கள் எல்லோரும் சிறப்பாக முயற்சி பண்ணினீர்கள். நோக்கம் இந்த தமிழ் சொற்களை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். எங்களிடம் இருக்கும் தமிழ் சொற்களை மீண்டும் அதற்கு புத்துயிர் கொடுக்க வேண்டும். அதை நான் புதையல்லே இருக்கும் தமிழை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று. ஒரு பதத்தை கண்டுபிடிக்கும் பொழுது இத்தனை தமிழ் பதங்களை கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேளுங்கள். பங்கு பற்றி அனைவரும் வந்து பாடல்களை கேளுங்கள். உடனுக்குடன் பாடல் வழங்கப்படும். யார் முதலிலே வரப்போகின்றீர்கள்? கௌரி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இன்று நீங்கள் முதலாவதாக வந்திருக்கின்றீர்கள், இரண்டாவதாக ஞானசேகரன், மூன்றாவது எங்களுடைய மகான், நான்காவதாக ரேவதியும் ராஜ்குமாரும், ஐந்தாவதாக எங்களோட ஃபாரூக் என்று குறைந்து விட்டது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓடி வாருங்கள், பாடல்களை கேளுங்கள். எல்லோரும் நீங்கள் பங்கு பெற்ற அத்தனை வெற்றியாளர்களும் கேட்கலாம், பங்கு பெற்றியவர்களும் வந்து கேட்கலாம் பாடல்களை. உடனுக்குடன் கிடைக்கும் பாடல் ஓடுகாரங்கள். விரைவாக வந்தால் விரைவாக பாடலை தந்து நானும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் அல்லவா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ஓடி வாருங்கள்.

0: வாழ்த்துக்கள். இங்கே எங்களுடைய சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் வந்திருங்க பாடல் கேட்க. வாருங்கள் ஃபாரூக், என்ன பாடல் வேண்டும்?
1: வணக்கம். வெற்றி பெற்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்பாவுக்கும் வாழ்த்துக்கள்ப்பா.
0: அத்தோடு இந்த புதிதாக இணைந்து பங்கு பெற்றவரும் வெற்றி பெற்றிருக்கா, புள்ளிகள் பெற்றிருக்க,
1: வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள்.
1: பாடல் வந்து கொட்டாம்பட்டி ரோட்ல, படம் வந்து தோடி ராகம்.
0: எந்த ரோட்ல?
1: கொட்டாம்பட்டி ரோட்ல.
0: அப்படி ஒரு ரோடு இருக்கு அவங்க ஊர்ல. அந்த எங்க இருக்கிறது? அது இந்த மாவட்டம்
1: மதுரை பக்கத்துல
0: இருக்குமா இருக்கணும் ஐயா. அந்த மாவட்டத்துக்கு கொட்டாம்பட்டி ரோட்லயா?
1: கொட்டாம்பட்டி ரோட்டிலே குட்டி போற போக்குலே ரொட்டியத்தான் திம்பனம்.
0: அந்த குட்டி போற போக்குல கண்டு விட்டாங்களப்பா, விட மாட்டாங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க ராஜ்குமார் வந்திருக்கீங்க தர்மபுரியில இருந்து. என்ன
1: பையன் ராஜ்குமார்? ஐயா
0: வாழ்த்துக்கள், வாருங்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: இளையராஜா பிறந்த நாளுக்காக நாடோடி தென்றல் படத்துல இருந்து ஒரு கணம் ஒரு யுகமாக,
0: ஒரு கணம் ஒரு யுகமாக, ஒரு கணம் ஒரு யுகமாக தோன்றுது, ஒரு
1: யுகமாக ஏன் தோன்ற
0: வேண்டுமானமாக ஏன் தோன்றது. நல்ல பாடல், அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கௌரி வந்து விட்டார், அவரிடம் செல்கின்றேன். வணக்கம் கௌரி. வெற்றியாளர் கௌரி, வெற்றியாளர் கௌரி அவர்களே வாழ்த்துக்கள். யாழ்மண்ணுக்கு வெற்றி வைத்து கொடுத்திருக்கீங்க, கூறுங்கள். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? மற்றவர்களே வாழ்த்த வேண்டும், நீங்கள் மற்றவர்களையும் உங்களோட இணைந்தவர்கள்.
2: இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். புதிதாக வாழ்ந்து கொண்ட சகோதரன் மகான் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட கதம்ப நிகழ்ச்சி ஆரம்பமாக போது எத்தனை மணிக்கமான என்னோட காவலாயிருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்றி கூறிக்கொள்ள.
0: உங்களுக்கு உற்சாகமா இருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? கெட்டிக்காரர்கள்
2: அவர் வேலை. சரியா சொல்லுங்க, விடவே சரியா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க, பறந்து கொண்டிருக்கிறோம்.
0: கெட்டிக்காரியாய் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அம்மா புல குழந்தைகளும் கெட்டிக்காரியாய் இருக்க வேண்டும். சரி, அப்ப என்ன பாடலை கலக்க வந்தீர்கள் இந்த மகளே?
2: மூன்றாம் திரைப்படத்திலிருந்து கண்ணே கலைமானே.
0: அந்த பாடல் வேண்டுமா? இந்த பாடல் தான் கவிஞர் கண்ணதாசன் இறுதியாக எழுதிய பாடல் என்று அறிகிறோம். கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடல் தான் எழுதிய பாடலாம், திரைப்படத்துக்கு எழுதிய பாடல்.
2: நல்ல பாடல்,
0: நல்ல பாடல் அம்மா. இதை நீங்கள் இப்ப கேட்கும் பொழுது அவை சின்னாக்கள் தூங்க போகணுமே.
2: நல்ல
0: நிகழ்ச்சி தானே மகளே, தமிழ் தமிழை கொண்டு வருவதற்காகத்தானே. நாளைக்கு எங்களுக்கு இருக்கின்றதானே சொல்லெடுத்து பாடுவோம் இல்லையா? நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். மகளே இணைந்து சிரமித்து பல பதங்களை கொண்டு வந்து எல்லோரும் கொண்டு குவித்தார்கள் பல பதங்களை. வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். எங்கே ஞானசேகரன் ஐயா வாருங்கள். ஞானசேகரன் இரண்டாவது பரிசு பெற்ற ஞானசேகரன்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
3: புதையல் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து அன்புறவர்களுக்கும், கேட்டு ரசித்த அன்புறவர்களுக்கும், வெற்றி பெற்ற அன்புறவர்களுக்கும், இறுதிவரை நிகழ்ச்சியை தெளிவில்லாமல் எங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைத்த அப்பா அவர்களுக்கும், எங்களை கண்காணித்துக் கொண்டிருந்த மீராமா அவர்களுக்கும் நன்றி கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வெற்றியாளர்களே நீங்களும் தான் வருவாள். உங்களுக்கு நேற்று பாடல் சொன்ன என்ன பாடல் மகனே வேண்டும்?
3: நினைத்தாய் நிற்கும் படத்திலிருந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர், அந்த பாடல் வேண்டும்.
0: அந்த பாடல் உங்களுக்கு வேணும் மகனே, அந்த பாடல் தருகின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி
3: நன்றி அப்பா.
0: வெற்றி பெற்று இரண்டாவது வெற்றி பெற்று வாழ்த்துக்கள் நான் சேரனுக்கும். நன்றி நன்றி. எங்கே முகமது ராபிக் வந்து விட்டார், வாருங்கள் ராபிக். என்ன பாடல் வேண்டும்?
4: எனக்கு வந்து வெற்றிக்கு ஒருவன் சிவாஜி படம், ஸ்ரீபிரியா அடுத்த படம். அதுல தோரணம் நாளிடம் மேடையில் நாயகன் நாயகி மேனமோ ராகம் அந்த படம்.
0: என்ன திரைப்படம் கூறினீர்கள்?
4: வெற்றிக்கு ஒருவன்.
0: வெற்றிக்கு ஒருவன் நல்ல பாடல்.

0: ஐயா உங்களுக்கும் முதல் கண் வாழ்த்துக்கள். அதோ அத்தோடு இன்று வந்து பங்கு பெரிய வெற்றி பெற புள்ளிகள் பல பெற்ற எல்லா நேயர்களுக்கும் ஸ்ரீலங்கா, இந்தியா, துபாய், எல்லா இடத்திலும் வந்து கனடா, எல்லா இடத்திலும் பங்கு பெற்ற எல்லோ நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் பொன்னுமணி படத்திலிருந்து அந்த என்ன பாடல் பாடல்
1: ஞாபகம் அந்த பாடலை
0: கேட்டுக்கொண்டு விடவர்றோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நாங்களும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறோம், வரவேற்பு கூறி வாழ்த்தும் கூறி இந்த பாடலையும் தந்து விடைபெறுவோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. அடுத்த உறவு வந்துட்டார் மகளே சியாமலா பாருங்களம்மா.
2: அப்பா எனக்கு கூட ஒரு பாட்டு தாங்கப்பா.
1: அம்மா உங்களுக்கு இல்லாத பாட்டா? அப்பா உடனே உங்களுக்கு இல்லாத பாட்டா மகளே?
2: சோகமா இருக்கப்பா.
1: ஏனம்மா நான் எடுக்க அழைக்கவில்லையா?
2: இல்லப்பா கரண்ட் போயிடுச்சுன்னு உட்கார்ந்து இருக்கும் போது குழவி கொட்டிச்சுப்பா.
1: குழவி கொட்டிருச்சா? எங்கே? கையிலயா தலையிலயா? அங்கே
2: ஆமாப்பா கையிலப்பா. தலையில கொட்டினா மூளை பாதிக்குமா? எனக்கு மூளை இல்ல, அவ்வளவு பிரச்சனை இல்ல.
1: அது சரி சாமலா, கொசு வந்து கரைக்கு உங்களை துன்பப்படுது. இப்ப குழவு வந்து கொட்டி கொடுத்து. அப்ப என்ன நீங்க வாசம் உள்ள மலரா இல்ல சுவை உள்ள பழமா? என்ன
2: ஜீவராசிகளுக்கு மட்டும்தான் என்ன பிடிச்சிருக்கு?
1: ஜீவராசிகளுக்கு அப்படித்திருக்கா? அதனால நீங்களும் ஜீவகாருண்யம் உள்ள ஒரு அன்பு மகள். அதனால என்ன பாடலாம்?
2: தெரியலப்பா என்ன பத்தி. என்ன பத்தி உண்மை தெரியாம என்ன என்ன பாடிட்டு இருப்பாங்க?
1: அம்மா அந்த குழவி கொட்டின இடத்திலே பழப்புளி இருக்கு தெரியுமா? பழப்புளி பழப்புளி எடுங்கள். அப்படியே எடுத்து அதில் அந்த அந்த கடிவாயிலே வைத்து விடுங்கள். அந்த பழப்புளியை உடனே விஷம் உடனே இழுத்து விடும். விஷம் பழப்புளி இருந்தது வீட்டுல கறியை சமைக்கும் போது நீங்க பார்ப்பீர்கள் சமையல். பழப்புளி கடிவாயிலே வைத்து விடுங்கள். கொட்டின வாயில் பாடல் என்ன பாடலாமா? கவனமா இருக்கணும்.
2: என்ன
1: பாடல்?
2: இந்த மாநிலத்தை பாராய் மகளே. அந்த பாட்டு பா.
1: குழவி எல்லாம் வந்து கொட்டுறது மகளே. கவனம் இருக்கும். இந்த மாநிலத்தை பாராய் மகனே குழவி வந்து கொட்டிருச்சு அப்பாண்டு ஒரு கவனமா இருக்கும். சிலருக்கு அது அலர்ஜி கூட வரும், தூக்கம் கூட வரும், விஷம் வரைவிடும். கவனமா இருங்கள். நன்றி மகளே நன்றி.
2: வீங்கிடுச்சு அதான் புளி வச்சுக்கிறேன்.
1: வச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே மஞ்சுளா குட்டி ஓடுவாங்கோ? மஞ்சுளா என்ன பாடல் வேண்டும்?
2: என்ன
1: பாடம்?
2: மௌன யுத்தம்.
1: மௌன யுத்தம் அந்த திரைப்படத்திலயா?
2: ஆமாம்பா.
1: அது என்ன பாடல்?
2: அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள், அவள் தானே மனைவி.
1: ஓ, அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள், அவள் தானே மனைவி. அடேங்க அப்பா நல்ல வரியா இருக்கு. உங்க பெண்கள் சைட்டுக்கு தான் கேட்பீர்கள் நீங்க. நல்லதம்மா.
2: கிடைக்கும் போது எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. எல்லா கேள்விக்கும் ஓரளவுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சு.
1: அடுத்த முறை நான் என்னது மியூட் அமைத்து எல்லாரும் நிறுத்தி விடும். மகள் நீங்கள் மட்டும் பாருங்க சரியா? அப்பாவிலே பெண் குழந்தைகளுக்கு தானே பாசம் கூட. அப்பாவை கவனிப்பார்கள் இல்லையா? வாழ்த்துக்கள் மகளே. அனைவருக்கும் வாழ்த்து. உங்கள் வாழ்த்துக்கள் எல்லோரையும் சென்றடையும் அம்மா. இப்ப பாடல் ஆரம்பிக்கிறது. அடுத்த பாடலுக்கு பாடல் கேட்க விரும்புவோரும் வந்து கேட்கலாம். பாடல் ஆரம்பிக்க போகின்றது. இது மன்றல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கழகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பம். கதம்பத்திலே இந்த புதையல் நிகழ்ச்சியில வந்து அன்பாக இணைந்து சிறப்பித்து அழகாக உற்சாகமாக தங்கள் விவேகம் வேகமாக கொண்டு வந்து கொடுத்து புள்ளிகளையும் சேர்த்து வெற்றியையும் பெற்றிருக்கின்றார்கள். மற்றவர்களும் இணைந்து நிறைய பதங்களை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்த்தார்கள். இவ்வளவு பதங்கள் எங்கள் தமிழிலே இருக்கின்றதென்று நாங்கள் எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய அன்பு நேயர் சிறந்த

வாத்து பதச்சந்த ஃபாரூக் அவர்கள் கேட்ட ஒரு பாடல், கொட்டாம்பட்டி ரோட்டிலே. நான் இப்ப கொட்டாம்பட்டி என்றே பயமா இருக்கின்றது, இருந்தாலும் பாடல் தர என்ன நடக்குமோ தெரியவில்லை. எனக்கு கொட்டாம்பட்டியை தேடுகின்றேன். கொட்டாம்பட்டி ரோட்டிலே, ரொட்டி என்ன குட்டி கொண்டு போகுது என்று கேட்டிருந்தேன். ஃபாரூக் உங்கள் பாடல் காற்றது, பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கேட்டுவிட்டு பாடல் முடிகிற நேரம் விரும்பினவர்கள் வந்து அழைத்து பாடலை கேளுங்கள் என்று பங்கு பற்றியவர்கள் மட்டும். இங்கே ஃபாரூக் இந்த பாடல் ஒழித்து விட்டது மீண்டும். சரி, கொட்டாம்பட்டி ரோட்டில் வருகின்றது.

இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு ஃபாரூக், உங்களுக்கு தெரியும் என்று எண்ணுகிறேன், தெரியாதவும் தெரியாது எனக்கு என்றுதான் தெரிகின்றது. இந்த பாடலுக்கு இசை அமைத்தது எங்களுடைய பிரபல வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள். இந்த பாடலை பாடியவரும் அவர்தான். குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா தோடி ராகம் என்ற திரைப்படத்துக்கு இசை அமைத்து தன்னுடைய குரலிலே பாடிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு அந்த பாடலை அவர் குரலிலே கேட்பதற்கு. அந்த வகையில் அடுத்த பாடல் ஒன்று பாடப்பட்டுள்ளது. அந்த ஒரு இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது நேரம் 2:19 நிமிடம் கனடாவிலே மதிய நேரம். ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது 11:48 நிமிடங்கள். வளைகுடா நாட்டிலே 9:19 நிமிடம். பிரித்தானிய நாட்டிலே நான் நினைக்கின்றேன் 8:00 இருக்கும் என்று, 8:19 நிமிடமாக இருக்க வேண்டும். இந்த வேளையில் வரும் பாடல் மலேசிய நாட்டிலே நேர்மாறாக இருக்கும். இப்பொழுது நள்ளிரவு அங்கே நள்ளிரவு 2:19. இப்ப அடுத்த பாடலை தந்திருந்தவர் ஒரு யாருமில்ல, எங்கள் ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து வந்து அவரும் 2 புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார். அதை விட பல சொற்களை கொண்டு வந்து எங்களோட இணைந்திருந்தார். இணைப்புக்கு கடினமாக இருக்கின்றதும் கூறியிருந்தார். என்ற அழைப்பு வந்து ஒரு வழி என்றபடியால் 6478746415 என்ற இலக்கத்தோடு ஒரு வழியிலேதான் தொடர்பு கொள்ள வேண்டும். அதன் போட்டிக்காக வைத்திருக்கின்ற இலக்கம் அந்த பாடல் வருகின்றது. நாடோடி தண்டல் திரைப்படத்திலிருந்து இசைஞானியினுடைய பிறந்த நாளுக்காக ஞாபகமா அந்த இந்த பாடலை கேட்கின்றார். ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்றுதோ.

இனிமையான அந்த பாடலை காற்றலையில் கேட்டு மகிழ்ந்தும் ராஜ்குமார் உங்களுக்காக ஒலித்த பாடல். அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல் வருகின்றது. இன்றைய கடம்பத்திலே வந்த புதுவெளியிலே சிறப்பாக உரையாடி பதங்களை கண்டுபிடித்து முதலாவது இடத்தை பெற்ற அன்பு மகள் கௌரி ஈழத்திருநாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கின்றார். அவர் கேட்ட பாடல் மூன்றாம் பிறை திரைப்படுத்த பாடல். அவர் மட்டுமல்ல அவருடைய குழந்தைகளும் அவரோடு இருந்து உற்சாகமாக இருந்து தமிழை விளங்கிக் கொள்வதற்கும் தமிழை வழங்கிக் கொள்வதற்கும் அவர் எங்களோடு இணைந்தமைக்கு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறது. குழந்தைகளுக்கான பாடல் கண்ணே கலைமானி என்ற பாடல் காற்றலை அலங்கரிக்கின்றது. என்னுடைய வெற்றியாளருக்கான பாடல்

இனிமையான அந்த பாடல் அமைதியான வேளையிலே ஆறுதலாக கேட்டு ஏகாந்தமாக கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். இறுதி பாடலாக எழுதிய என்று அறிய கிடக்கின்றது கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் இறுதியாக எழுதிய பாடல் என்று அறிந்தோம் என்பவர்களோடு அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். கௌரி, நீங்கள் கேட்டமைக்கு நன்றி. உங்களை தொடர்ந்து அடுத்த பாடல் ஞானசேகரன் நாச்சியார் கோவில் தமிழகத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். ஞானசேகரன் கேட்ட பாடல் நல்லதோர் பாடல், அந்த பாடலை கேட்போம். உங்களோடு நாங்கள் முனைந்து ஞானசேகரன், நீங்கள் கேட்ட பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்து பாடல். இந்த பாடலுக்கான காட்சிகள் அநேகமாக சிங்கப்பூரிலே படப்பிடிப்பானது என்று அறிகின்றோம். அப்படியும் இருக்கலாம். வருகின்றது பாடல் யாதும் ஒரே யாவரும் கேளீர்.

இனியான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த உறவுகளே அற்புதமான ஒரு பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளீர், நான் சிவரன், நீங்கள் தந்த பாடல். அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தோரணம் ஆடிடும் என்று வரும் வெற்றிக்கு ஒருவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன் என்று கேட்டவர் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக். நீங்கள் கேட்ட பாடல் கேட்போமா? உங்களோடு நாங்களும் வருகின்றது பாடல்.

சிறப்பான ஒரு பாடலை ராபிக் நீங்கள் தந்து சென்றீர்கள். நீங்கள் தந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை தருகின்றார். மூன்றியர் தமிழ் வானொலியின் காற்றலையில் புதையலை மகிழ்வித்துவிட்டு புதையலில் வந்து மகிழ்ந்து கொண்டு புதையலை சிறப்பாக நிகழ்த்தி தந்துவிட்டு கேட்ட பாடல் எங்களுடைய கணியன் பாடி மஞ்சுளா. நீங்கள் கேட்ட பாடல் மர்ம யுத்தம் திரைப்படுத்த பாடல். அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள்.

இனிமையான அந்த பாடல் மௌன யுத்தம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அன்பு மகள் மஞ்சுளா நீங்கள் கேட்ட பாடலாக. இது மதியம் துணை வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். இப்பொழுது கனடா கலையகத்தின் நேரம் 2:45. பாரத நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும் நேரம் இப்பொழுது 12:14. நள்ளிரவை தாண்டிவிட்டீர்கள். வளைகுடா நாட்டிலே நேரம் 9:45 இருக்கும் பொழுது லண்டன் மாநகரிலே அன்பு மகான் வந்து கேட்ட நாட்டிலே இப்பொழுது இரவாகிவிட்டது 7:45 என்று காட்டுகின்றது. அன்பு உறவுகளை மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் தினமும் மலரும் கதம்பத்திலே வந்து இன்றைய வடிவமான புதையல் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்து வெற்றி பெற்று அநேக புள்ளிகளை பெற்றவர்களும் அநேக பதங்களை கொண்டு வந்து குவித்தவர்களும் இணைந்து சிறப்பித்த நிகழ்ச்சியின் இறுதியிலே மகிழ்வாக எல்லோரும் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடல் தருகின்றார் எங்களுடைய இன்றைய தினம் புதிதாக வந்து எங்களோடு இணைந்து உறவோடு உறவாகி நெஞ்சத்தோடு நெஞ்சம் பரிமாறிக்கொண்டு அநேகமான விடயங்களை கூறி புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டு பாடலையும் சிறப்பாக கண்டுபிடித்து பாடலை சிறப்பாக பாடி காட்டி சிறப்பித்த அன்பு நீயர் மகான் அவர்கள் எங்களோடு இணைந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியோடு அவர் கேட்ட பாடல் என்று இளையராஜா அவருடைய இசையிலே வந்த பாடல் வேண்டும் என்று கேட்டார். பொன்னுமணி என்ற திரைப்படத்தில் நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று மகான் உங்களுடைய பாடல் காற்றலையில் வலம் வருகின்றது கேட்போமா?

நெஞ்சு நிற்கும் ஒரு பாடல், நிறைவான பாடலாக கிடைத்தது எங்களுக்கு. இந்த இளையராஜா இசைஞானியுடைய இசையிலே வந்த பாடல் என்று கேட்ட மகான் உங்களுக்கான பாடல் தந்து நாங்களும் உங்களோடு இணைந்து மகிழ்ந்தோம் அன்பு உறவே. அடுத்த பாடல் வருகின்றது. அன்பு மகள் ஷியாமலா அப்பாவோடு இணைந்து காற்றலையில் ஓடியாடி திரிந்தவர்களே அங்கு மின் நின்று சென்று குழவி வந்து கொட்டி விட்டது என்று அப்பாவோட முன் முறைப்பாடு செய்து விட்டு வருகின்ற மகள். நீங்கள் கேட்ட பாடல் அம்மா வருகின்றது. அந்த பாடலில் இந்த மாநிலத்தை பாராய் மகளே என்ற பாடல், மகனே என்ற பாடல். அந்த பாடலை கேட்போமா? ஆண்டுகள் பல கடந்து அரை நூற்றாண்டை கடந்தாலும் இன்றும் இனிக்கும் பாடல், என்றும் இனிய பாடல். அந்த பாடல் காற்றலையை அலங்கரிக்கும்.

கல்யாணிக்கு கல்யாணம் என்ற திரைப்படத்த பாடல் அரை நூற்றாண்டு தாண்டியும் இன்றும் எங்கள் நெஞ்சோறும் இழுத்துச் செல்கின்றது என்றால், அன்றைய பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், கவிஞர்கள், படப்பிடிப்பாளர்கள் அத்தனை பேருடைய கூட்டு முயற்சியிலே பிரபல்யமானவர்கள் தந்த பாடல்களும் இசைகளும் வரிகளும் எங்களை மறவாக இருக்க செய்து இன்றும் அழியாத ஓவியங்களாக காவியங்களாக இருக்கின்றது. தென்னகத்து திரைப்படம் இந்த வகையிலே வாழ்க்கையின் சித்திர வாழ்க்கை தத்துவங்களை எல்லாம் எடுத்து தந்து இனிமையான பாடல்கள் தந்து எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து சிறந்த திரைப்படங்களை தந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய நிலையில் இருந்த ஒரு குடும்ப சித்திரங்களாக எல்லாம் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த தென்னகத்து திரைப்பட திரை உலகம் இன்று எங்கு போகின்றது என்ற ஒரு கேள்விக்கு ஆளாகிவிட்டது. அந்த கேள்வி என்னிடம் எழும்புகின்றது. அன்பு உறவு உங்களோடு பதவியிலே தருகின்றேன். இன்று அப்படியான நிலை அல்ல. எங்கோ திசை திரும்பிவிட்டு தென்னகத்து திரைப்படத்துறை எங்கள் எதிர்கால சந்தனியின் மூளையை சலவை செய்து கொண்டிருக்கின்றது, தமிழை அழித்துக் கொண்டிருக்கின்றது என்றது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. இந்த வேளையிலே நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்து பாடல்களை எல்லாம் மகள்வோடு கேட்டு உல்லாசமாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பயங்கரமான சூழலிலே வீடுகளிலே ஒன்றாக இருந்து நேரம் போவதில்லையே என்று தத்தளித்துக் கொண்டு மனதை தளரப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே மூன்றியால் தமிழ் வானொலியும் உங்களோடு இணைந்து எங்களுக்கும் அதே நிலைதான். இருப்பினும் உங்களோடு கலந்து உறவாடும் வேளையை எங்களை நாங்கள் மறந்து சிற்று மகிழ்வாக இருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மூன்றியால் தமிழ் வானொலிக்கு நன்றி சொல்லும் இந்த வேளையிலே இந்திய கதம்பத்தை வந்து உலகின் பல பாகங்களிலிருந்தும் வந்து உறவுகள் இணைந்து சிறப்பித்தார்கள். சிலருக்கு அழைப்பு கிடைக்காமல் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட்டிருந்திருக்கிறது தெரிகின்றது. ஏனென்றால் ஒரு வழியிலேதான் இந்த அழைப்பு நான் வைத்திருக்கேன். ஒரு இலக்க தொடர்போடு தான் இருக்கேன். இரண்டு மூன்று இலக்கத்தோடு இருந்து இரண்டு மூன்று அறிவிப்பாளர்களிருந்து செய்ய வேண்டிய விடயம் அல்ல. இது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் தான் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அழைக்க கிடைக்கவில்லையே, அழைப்பு கிடைக்கவில்லையே என்று விடாப்படியாக ஓடி வந்து இன்னொரு இணைந்து சிறப்பிக்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. என்று உறவுடைய இந்த வேளையிலே இணைந்து சிறப்பித்து வெற்றி பெற்று பாடல்களை கேட்டு மகிழ்ந்த உறவுகளோடு இன்று இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கு நன்றியும் வணக்கம் கூறும் வேளையிலே அவர்கள் காற்றலை வந்து பாடல் கேட்கவில்லை. ஒரு சில அன்பு மக்கள் இருக்கின்றார்கள், அப்பாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, ஆரம்பத்திலிருந்து முடிவேற்றும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். எல்லோரும் பாடல் கேட்ட நீண்ட நேரமாக போய்விடுமே என்று ஒதுங்குபவர்களும் உண்டு. மற்றவர்கள் கேட்கும் பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம் என்று இருப்பவர்களும் இருக்கின்றது. அப்படியல்ல, வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளியை கூறும் வேளையிலே இப்பொழுது பாடலை கேட்டுவிட்டு கேட்காமல் இருக்கின்ற அன்பு நெஞ்சங்களை உங்களுக்காக அப்பா ஒரு பாடலை தெரிவு செய்து தருகின்றேன். இன்று இசைஞானியின் பிறந்த நாளோடு சிறந்த இயக்குநர் மணிரத்னம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளும் இருக்கின்றது. மணிரத்னம் ஐயாவுடைய ஒரு திரைப்படம் பாம்பே, அந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை உங்கள் அனைவருக்குமாக வந்து கேட்டவர்களும் கேட்காமல் இருப்பவர்களுக்கும் இணைந்து கொள்ள முடியாதவர்களுக்குமாக இந்த பாடலை தருகின்றது மொழியல் தமிழ் வானொலி.

0: ஒப்பறிந்த அமெரிக்கா, துணை போன டென்மார்க், டென்மார்க்கினுடைய இணைய கேபிள் வழியாக அமெரிக்காவினுடைய NSA உளவு பிரிவு.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்து ஆரம்பிக்கின்றது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு ஆயத்தமாக இருக்கும் என் அன்பு உறவுகளே. இங்கே 21st ஆண்டு 2nd மாதம் 14th தேதி இன்று காதலர் தினம் என்று அறிவித்த இந்த நாளையிலே, எங்கள் பழக்க வழக்கங்களே காதலர் தினம் இல்லை, என்றும் காதலரோடுதான் வாழுகின்றோம் குடும்பத்தோடு. அந்த வேளையிலே இன்று 10:32 கனடாவில் உங்களுக்கு 9:03 ஆகிவிட்டது. பாரத நாட்டிலும் ஈழத் திருநாட்டிலும் இப்பொழுது முதல் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொள்ளுங்கள். 6478746415 என்ற இலக்கத்துடன் வந்து பாடுவோர் பாடலாம் உங்கள் திறமைகளை காட்டிச் செல்லுங்கள்.

நீல நேரன் பதமாக ஒன்றை கொண்டு வந்து தருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்தலை காத்திருக்கின்றது அன்பு நீ நெஞ்சங்களுக்காக.

காற்றோடு காட்ட கலந்து வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை தயாரித்து 24 வருடங்களாக முன்னியல் தமிழ் வானொலி தந்து கொண்டிருக்கின்றது. இலைமறை காயாக யாரும் இருக்கக்கூடாது, அவர்கள் திறமை வெளியே வர வேண்டும் என்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு 24 வருடங்களை தொட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலே ஓடி வாருங்கள், உங்கள் திறமைகளை தாருங்கள் என்று கேட்டுக் கொள்ளுகின்றது முன்னியல் தமிழ் வானொலி பாடுவோர்.

நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வருபவருக்கு நீண்ட நேரம் அளிக்கப்படும். அவர்களுக்கு வசதியாக நீண்ட நேரம் அழகாக எடுத்து பாடிக்கொண்டிருக்கலாம். பின்னர் நேரம் செல்ல செல்ல உறவுகள் கூடிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரம் நேரமே போதாமல் இருக்கலாம் அல்லவா? ஓடி வாருங்கள்.

பூஜ்யத்துக்கு கீழே 11 பாகை செல்சியஸ் என்று காட்டும் இந்த வேளையில் உணர்வால் அது 15 இருக்கின்றது. அதாவது வெப்பநிலை 11 மைனஸ், அதாவது பூஜ்யத்துக்கு கீழே போக போக அப்படி குளிர் இருக்குமோ 11 பாகையிலே இருப்பது. நாங்கள் வெளியே சென்று எங்கள் மேனியிலே படும்பொழுது நாங்கள் 15 உணரக்கூடிய வகையில் அந்த குளிர் கடுமையாக இருக்கின்றது. வெள்ளி பனிமலை விழுந்து விழுந்து குவிந்து மலையாக இருக்கும் வேளையிலே அதிலே வந்து சூரியனின்

கதிரொளிப்பட்டு தெறித்து எங்கள் கண்களுக்கு பிரகாசமாக தந்து கொண்டிருக்கின்றது. கண்முழிக்க முடியாது. கருப்பு கண்ணாடியை பாவித்துத்தான் நாங்கள் வெளியே பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். வாகனங்கள் செல்வது மிகவும் குறைமையாக இருக்கின்றது, குறைவாக இருக்கின்றது. காரணம், இங்கே கட்டுப்பாடுகள் அதிகம். இன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் அநேக மாணவர்கள் பணி இழந்து பாடசாலை இல்லை, அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கும். தனியே இந்த மருந்து விற்கும் கடைகள், உணவுப் பொருள் விற்கும் ஒரு சில கடைகள் தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் வரிசையாக சென்று நாங்கள் முக அங்கியோடு மிகவும் கவனமாக பாதுகாப்பாக சென்று உள்ளே சென்று வெளியே வர வேண்டும். அதுவும் அவர்களுடைய பாதுகாப்பு பரீட்சையின் பின்புதான். அவர்கள் எங்களை பரீட்சிப்பார்கள், பரீட்சித்து பார்த்துத்தான் உள்ளே அனுப்புவார்கள். அப்படியான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாளுக்கு நாள் கூடிக்கொண்டுதான் போகின்றதை தவிர குறைவில்லை. அதிலும் குளிர் நாடுகளிலே இந்த தொற்று கூடுதலாக இருக்கும் என்றார் என்று அந்த நோய் கிருமி நுண்ணி அழிந்து போகாது. அது அதிகூடிய வெப்பநிலை உள்ள இடத்திலே அழிந்து போகும், இங்கே அழிந்து போகாது என்று ஒரு கூற்று இருக்கின்றது. அது எதிர்நோக்கி எது வரணும் வரட்டும், நாங்கள் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை என்ற ஒன்றோடு வாழ்கின்றோம் என்ற உறவோடு தொடர்ந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நிகழ்த்துவோம்.

இடைவிடாத ஒலித்து அந்த இசை நின்றுவிட்டது. இன்னும் உங்களின் வருகையை காணவில்லை என்று எண்ணுகின்றேன். அந்த உறவுகளை நீங்கள் வர வேண்டும். இப்பொழுது இரவு நேரம் 9:12 உங்களுக்கு. பணியெல்லாம் முடிந்து வீட்டிலே வந்து பசி தீர்ந்து பக்குவமாக குடும்பத்தோடு உல்லாசமாக இருந்து பேசிக் கொண்டிருக்கும் வேளை நீங்கள் காத்தலை கேட்டுக் கொண்டிருந்தால் உங்களுக்கு இது பாட்டு பாடுவோர் பாடலாம் என்று தெரியும். நேற்றைய தினம் கூட நாங்கள் இதை உறுதிப்படுத்தியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் பாடுவோர் பாடலாம் வருவது வழக்கம். உலகின் பல பாகங்கள் இருந்தும் அன்பு நேய நெஞ்சங்கள் வந்து பாடி காட்டி செல்வார்கள் என்றும் அதே போன்று வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆயத்தமாக இருக்கின்றேன். அன்பு உறவுகளே, உங்களோடு இணைந்து நானும் மகிழ்ந்து கொள்வதற்காக அங்கே யார் வந்து பாடப்போகின்றீர்கள் முதலில் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இந்த பாடல் ஒலிக்கும் பொழுது நீங்கள் வரலாம் தானே. உங்களுக்கு தெரியும் பாடல் ஒலிக்கும் பொழுது இந்த பாடல் கலையகத்திலிருந்து ஒலிக்கின்ற பாடல். இந்த பாடல் ஒலிக்கும் பொழுது நீங்கள் இதை இடை அறுத்து இடை நிறுத்தி நான் உங்களோடு பேசுவேன், வர வேண்டும்.

அன்பு உறவு ஒருவர் வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் தேவா, வணக்கம். எங்கே அவர் சென்று விட்டார், அழைத்து விட்டு சென்று விட்டார் உடனடியாக. என்ன நடந்தது தேவா? எங்கே தேவாவை காணவில்லை, வந்தீர்கள் சென்று விட்டீர்கள், பாடலன் நின்று

0: ஐயா
1: வணக்கம். தேவா, என்ன நடந்தது? எப்படி
0: இருக்கின்றீர்கள்? இங்க சூழ்நிலை தெரியல, பண்டைய முக்கால் வரையும் கேட்டு இருப்பேன். இங்க இது பக்கத்துல ஒரு இதா இருக்காப்ல, இந்த அப்பன்ஸ் இன்னும் ஒரு ஆபரேஷன் இருதயம், அதுக்காக நம்ம இது பண்ணோம்னா அதுக்காக ஐயா ஐயா
1: சோர்வடைந்து
0: பண்டைய முக்கால் வரையும் பண்டைய முக்கால் வரையும் நான் கேட்டிருப்பேன். ஐயா வந்து மூணு பேரு இது பண்ணங்க, இந்த பௌர்ணமாவுக்கு நன்றி, இந்த இதுக்கு நன்றி. என்ன சும்மா சாதாரணமா நான் பாட முடியாதையா அந்த சூழ்நிலையில இருக்கேன். ஆள்கால் நலமா இருக்கு ஐயா, நலமா இருக்கு. அம்மா மீராமா நலமா
1: இருக்கணும்.
0: அடிச்சுட்டே
1: இருப்பேன்.
0: போட்டு
1: அன்பு உறவோட நலமா இருக்கின்றார்களா?
0: போன் பண்ணுங்கன்னு சொல்ல நான் சுற்றி எல்லாம்
1: இருக்கேன். அயலிலே
0: நடந்த பௌர்ணமால் பானு எல்லாரும் எல்லாரும் பாடும் கேப்பான். இந்த இது லெனின்ல கட்டிக்கிட்டே
1: இருந்தீங்க, அவரை சந்திச்சுக்கிறீங்களா?
0: இல்லையா, நான் போன் அடிச்சா எடுக்கல.
1: அவர் எடுக்கல, என்ன ஒன்று தெரியவில்லை. நான் யோசனை,
0: போன் நம்பர் எல்லாம் என்கிட்ட இருக்கியா? பாப்பா நம்பர், அந்த எல்லா நம்பரும் என்கிட்ட இருக்கு.
1: நீண்ட
0: நம்பியும் தேவை இது இந்த இறப்பு இதுதான். இந்த இப்ப கொரோனா தேவைகள் அதிகமாயிட்டு.
1: ஆமா ஆமா ஆமா, இருக்கலாம்
0: இருக்கலாம். அந்த கல்யாண தேதி அந்த இதுன்னு கொண்டு போறோம் ஐயா. இது எல்லாம் போயிட்டு வேலையும் பாலராஜி பட்டிலையும் வேலை நடக்கல.
1: வேலையும் நடக்க இல்லையா?
0: நடக்கல, கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது. காரணம் பத்து பேரு ஒன்னா செய்யற வேலையா ரெண்டு பேரும் இருந்தா என்ன செய்ய முடியும்?
1: ஆமா, என்ன காரணம் அவர்கள் வராததற்கு? கொரோனாவா அல்லது
0: நிறைய காரணம் இருக்கியா? இப்ப அந்த தேவைகள் அந்த இது எல்லாம் வந்திருக்கு, அது அதனால எல்லாரும் மெனக்கட முடியல. ஆனா உங்க நிகழ்ச்சிய பண்டைய முக்கால் வரையும் நான் கேட்டிருக்கேன் ஐயா. மிச்சிங்கால இந்த ஓய்வெடுத்து நான் உறங்கிட்டேன்னு சொன்னீங்க.
1: நான் நகைச்சுவைக்காக கூறுவேன் அப்படி. அவர்
0: இல்ல இல்ல,
1: எனக்கு தெரியும்.
0: ஐயா கோல் கேட்காம, ஐயா கோல் கேட்காம ரொம்ப பேரு கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு உங்க கொள்ள கேட்கறதுக்கு ஒரு ஆனந்தம்.
1: இல்லவா, நாங்களும் என்னவென்றால் இப்ப நேயர் நேரம் காலை நேரம், அந்த மாலை நேரத்து நிகழ்ச்சி இந்த அம்மாவினுடைய
0: சொன்னீங்களா? நேத்தி தான் சொன்னீங்களா? நேத்தி எல்லாத்துக்கும் கூட கேட்டாங்க, ஆறு மணிக்கு கூட கேட்டாங்க, ஆறு மணிக்கு அப்படின்னால நீங்க அப்புறம் மறைச்சு பேசுனீங்க சொல்லிட்டு.
1: நாளை தினம், அதாவது திங்கள் மாலை ஆறு மணிக்கும் நேயர் நேரம் ஆரம்பம்.
0: நிகழ்ச்சி அறிவிச்சீங்க.
1: ஆமா,
0: செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஒரு நகைச்சுவையா, அது சூப்பரா இருக்கு. அது அமையணும் அறிவிட்டு சொல்லி,
1: அது எல்லோரும் இணைந்துதானே அதை செய்ய வேண்டும். இப்ப எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா? நாச்சியார், ரவி, கோவனூர், கார்த்தி எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
0: எல்லாரும் நலமா இருக்காங்க.
1: துன்ப சம்பவம் என்று கூறினீர்கள், அது உங்களுக்கு அருகிலே உள்ளவர்களா, உறவினர்களா?
0: என் வீட்டுக்கு பக்கத்துலயா?
1: ஓ,
0: வீட்டு பக்கத்து வாசப்படி.
1: ஓ, என்ன
0: நடந்தது? பேசினாரு இந்த பைபாஸ் என்னமோ ஆபரேஷன் பண்ணாங்க.
1: ஆமா ஆமா,
0: அந்த இருதயம் என்னமோ வச்சு ஆபரேஷன் பண்ணி
1: அறுவை
0: சிகிச்சை.
1: வயது
0: வயது குறைச்ச வயசு தான் ஐயா.
1: என்ன காரணம்?
0: அவரு இதுல பயணத்துல இது வெளிநாட்டுல இருந்து வந்து இது மாதிரி ஐயே மூச்சு விட முடியாம வரலையா. இப்ப வந்து பாண்டிச்சேரிக்க ஒரு ஒரு ஸ்டெப்பா கொண்டு போறாங்க.
1: தீவிர சிகிச்சை
0: நடந்து விட
1: இருக்கு.
0: நன்றி நன்றி.
1: என்ன பாடல் கேட்டுவிட்டு போக போகிறீர்கள் தேவா?
0: ஐயா பாடல்ங்கிறது என்னால இப்ப எல்லா
1: பாட வேண்டாம். பாட வேண்டாம், என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
0: கேட்க வசன மாளிகையில இருந்தியா?
1: என்ன பாடல்?
0: அந்த ஒரு நாள் கேட்டேன், கேட்கல. கலை மகள் கைப்பொருள் கவனிக்க அந்த பாடல்
1: நாங்கள் ஒளிபரப்பி இருந்தோம், நீங்கள் கேட்கவில்லையா?
0: கேட்கவில்லை. ஆமையா, அன்னைக்கு இது அதான் அலைச்சல் தேவை.
1: சாரி சாரி, மற்றபடி எல்லோரும் நலமா இருக்கின்றார்கள்?
0: எல்லாம் நலமா இருக்காங்க, எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஐயா கொள்ளு கேட்க முடியாம இந்த கார்த்திக்கிட்ட சொல்லல, அது பால்ராஜ் கிட்ட அவ்வளவு பெரிய ஓனர் சொல்லல, ரெண்டு பேர்த்தையும் சொல்லல. அது கேள்வியா? ஆனா நான் அன்னைக்கு இந்த இது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நான் அடிச்சு அடிச்சு இந்த பசங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க எடுக்கவே இல்ல.
1: இல்ல இல்ல, எனக்கு மற்ற பிள்ளைகள் காற்றாலையில் இருந்தார்கள், அதனால தான்
0: நான் நாலு பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு பாலாஜி வீட்டுல நாலு பிள்ளைகள் சேர்த்துக்கிட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு அடிச்சா நீங்கன்னா இதே ஆன் பண்ணி பாருங்க. அந்த நான் அடிச்சு அடிச்சு
1: இல்ல இல்ல, எனக்கு தெரியும் நீங்கள் அடிச்சு, ஆனா இன்னொரு குழந்தைகள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் எடுக்க முடியாது தானே. அதான் நிகழ்வு பின்பு அவர்களை அனுப்பிவிட்டு நான் நேரம் இருக்கிறது வர வேண்டும் என திரும்பி மீண்டும் மீண்டும்
0: இல்லையா? ஐயாவுக்கு சின்ன பிள்ளையோ செல்ல தாத்தான்னு சொல்லிட்டு போன்னு செல்ல தாத்தான்னு சொல்றதுதான் எங்களுக்கு இந்த வியாபாரிலாம் போடு போடு அப்படின்ட்டு எனக்கு ஏதோ கிடைக்குதுயா? அது என்ன இந்த பாட்டு எனக்கு நம்ம கேட்கறது இல்ல, இன்னும் போறதெல்லாம் அதெல்லாம் அந்த முதலியெல்லாம் விட்டுட்டான்.
1: என்ன
0: செல்ல
1: தேவா, நான் சொல்வதையும் கேட்க வேண்டும். என்னவென்றால் அந்த சிறுவர் பூங்காவிற்கு நான் அது மட்டும் ஆரம்பித்தேன் அண்டு அது எடுத்தவுடன் பையன்கள் வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் குழந்தைகள். அப்ப நான்கு பேர் அழைப்பே எனக்கு எடுக்க முடியாம இருந்தது. மீண்டும் உங்களை அழைத்தேன் நான் இரண்டு மூன்று தடவை அழைப்பு விட்டு நீங்கள் எடுக்கவில்லை. நான் நினைக்க குழந்தைகள் சென்று விட்டார்கள் போலும். நான் அழைத்து
0: நிகழ்ச்சி முடிகிற வரை நான் கேட்டேன், நிகழ்ச்சி இல்லையா?
1: இல்ல தம்பி,
0: நிகழ்ச்சி முடிகிற வரை நான் கேட்டேன்.
1: தேவா, நான் கூறுவதை கேட்க வேண்டும் ஐயா. என்னவென்றால் அந்த குழந்தைகளுடைய பேச்சுக்கள் முடிந்து மீண்டும் உங்களை அழைத்தேன், உங்களுக்கு நான் இடம் வைத்துக் கொண்டு உங்களை அழைத்தேன், உங்களோட அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அப்ப நான் நினைத்தேன் குழந்தைகள்
0: சென்று
1: நீங்கள்
0: வேண்டுமென்றால்
1: நான் கேட்டுக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கள் என்பது எனக்கு தெரிகிறது. நீங்கள் அழைத்தது எனக்கு தெரியும். அழைக்கவே நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அழைப்பு எடுக்க முடியாது. குழந்தைகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்களுடைய நீங்களிடம் அந்த நேரத்தில் எடுக்க முடியும். முடிந்து உங்களுக்கு எடுத்துன்றேன், உங்களை உங்களோட பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வதற்கு எடுத்துன்றேன். நீங்கள் தொடரவில்லை என்னோடு. அதுதான் நடந்தது
0: ஐயா. ஐயா கேட்டு ஐயா வேணும்னு அந்த பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைவோ
1: அடுத்த வாரம் நீங்கள் முதல்ல கொண்டு
0: இதெல்லாம் சொல்றதுக்கு ஆசைப்பிடிச்சுவோம்.
1: சரி, அழைப்புக்கு வர வேண்டுமே ஐயா. அழைப்புக்கு வராமல் ஆசைப்பட்டவும் செய்ய முடியாது. உங்கள் நேரம் நீங்கள் எடுக்கும் பொழுது மற்ற உறவுகள் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? அவர்களையும் அழைத்து அவர்களை முடித்துத்தானே உங்களிடம் வர வேண்டும். கொஞ்சம்
0: பொறுமையாக நேற்று பண்டைய மக்களுக்கு பவுனம்மாள் இந்த இது பண்டைய மக்கள் கேட்டு நீங்க பவுனம்மாள் ஒருத்தவங்களை பேசணும் அப்படின்னு கேட்டுக்கணும்யா. அதே பாடல் வல்லன்னு இவரு சொன்னாரு.
1: ஒன்று கவனிக்க வேண்டும் தேவா. என்னவென்றால் நிகழ்ச்சி முடிந்து குழுவாக பேசும் பொழுது அதிலே வருவது வந்து நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்றினவர்கள் தான் பெறலாம். தூரத்தில் ஃபாரூக்கும் அழைத்திருந்தார், இன்னும் ஒரு சிலர் அழைத்தார், எடுக்கவில்லை.
0: மூணு பேர் வந்தாங்க, மூணு பேரும் பேசினாங்க, சிறப்பா இருந்துச்சியா? ஆனா நிகழ்ச்சி முடிகிற வரையும் நீங்க ஆறுதல் சொன்னது அது ஐயா. நான் வந்து உங்க குரல்ல அந்த ஆறுதல் அந்த இதுதான் நான் விரும்புவேன். உங்க ஆறுதல் எங்களுக்கு பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் ஐயா. நேற்று நடந்தது சொல்றேன், அது அந்த பாட்டுல எல்லாரும் கேட்டாங்க. அது சொன்னாப்புல ஒரே ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாப்புலயா, இவங்க எல்லாம் நீட்டு படிச்சிருந்தா நீட் தேர்வு போயிருந்தா நம்ம தான் பெருசா இருக்கும். ஞாபக சக்தி இந்த இது சக்தி பாடல் 143 பாடல்
1: 240 கலந்து கொள்ள வேண்டும். கேட்டுக்கொண்டிருந்து உங்களுக்கு விமர்சனம் சொல்வதாக நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும்.
0: நீங்கள் ஐதவா ஆயுதவா இது கலந்து நான் கொஞ்சம் இது இந்த ஆல்கால இது பண்ணிட்டு கேட்டுக்கிட்டு அந்த இது பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தவங்க நல்ல விதமா எனக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. உங்களுக்கு வாழ்த்து தெரியுங்கன்னா கேட்க மாட்டாங்கிறாங்க, எனக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. நான் உண்மையிலேயா உங்க குரல் கேட்காம நான் இந்த பாடல்லாம் இப்ப நீங்க வராத போட பாடல்லாம் போட்டு இந்த டிபி டிபி டப்பு டப்பு எல்லாம் பாட்டு எல்லாம் போட்டீங்க, அந்த சிசி இது எல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம், எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். எல்லாரும் கேட்டுக்கிட்டு
1: இருக்காங்க,
0: உங்களை தேடிதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்களை
1: உங்களோட தானே பேசுகிறேன், எங்களோட வந்து பேசவில்லையே. காற்றலைக்கு வர வேண்டும்.
0: நானும் எத்தனை சொல்லி எனக்கு படிப்பறிவுல
1: அவர்கள் காற்றலைக்கு வர வேண்டும், வந்து பழகிக்கொண்டு உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதான் முறை உங்களுடன் கேட்டு உங்களுக்கு
0: முறை. ஆனா கார்த்திகிட்டையும் பாலராஜின் செல்லில்லையா?
1: அவங்களோட செல்லில்ல, நல்லது. மற்றவர்களுடையும்
0: செல்லில்ல. என் செல்ல போடுங்க அப்படின்னாலும் அது பிஸியா இருக்கு அப்படின்ட்டு அது இது அந்த இது தேவை தண்ணின்ட்டு இப்ப அந்த கொரோனா காலம் முடிஞ்சிருந்தா
1: நல்லது. நீண்ட விடயத்தை கூறியிருக்கள், விவரத்தை கூறியிருக்கள். வசதி இருந்தால் வந்து கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அழைத்தால் நாங்கள் நினைக்காமல் விட மாட்டோம். நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் பாடம்
0: ஐயா ஐயா ஐயா இது ஒண்ணு ஒரே ஒரு வார்த்தை கேட்டுங்க. கேட்கறது மிஷிங்காலி மிஷிங்காலி மட்டும் அடிப்பேன்.
1: எங்களுக்கு தெரியும் காற்றலைக்கு வரவணும் வந்தால்தான் காற்றலை சிறக்கும். அடுத்த உறவு வருகின்றார், மன்னிக்க வேண்டும்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
1: வணக்கம், வணக்கம் ஐயா ஜோதி மாணியன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா.
1: நலமாக இருக்கு, நாங்கள் நலமாக இருக்கோம். நீங்கள் நலமாக
2: இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கிறேன்.
1: நல்லது, நல்லது. அங்கே உங்களுடைய கொரோனா எப்படி இருக்கின்றது உங்கள் பகுதியிலே?
2: கொரோனா இந்த பக்கம் ரொம்ப இல்லையா,
1: வரமாட்டது. நீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆனம் இசைத்து விட்டீர்கள்னா
2: நான் நாளா அங்க இருக்கும்போது எப்படி வரும்?
1: அதுதான், வர முடியாது. எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களே? இங்கு அனைவரும் நலமாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இணைந்தமைக்கு நன்றி. அப்ப என்ன பாடலை இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே எல்லோரும் என்ன பாடல் பாடப்போகின்றீர்கள்?
2: நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் எதுவும் இல்லை.
1: நல்லதோர் பாடலை கொண்டு வந்திருக்கீங்க, இங்கு உங்கள் குரலே கேட்டு மகிழ்வோம். பாடுங்கள்.
2: நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் வேட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே

0: இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறியதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் வீட்டினிலே. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் வீட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. ஐயாவா,
1: வாழ்த்துக்கள். அருமையான பாடல் ஒன்று, நல்ல விழிப்புணர்வான பாடல். இயற்கை எங்களுடைய வாழ்வியல் தத்துவத்தை எடுத்து கூறும் ஒரு உண்மையான எடுத்துக்கூடிய பாடல். அற்புதமாக பாடியதும் உங்கள் குரலுக்கும் நீங்கள் பாடியதும் சிறப்பாக இருந்தது. ஜோதி பாண்டியன் அவர்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா.
1: இன்னும் ஒரு பாடல் பாடுவீர்களா இல்ல ஒரு பாடல் மட்டும்தானா?
0: ஒரு பாடல் பாடலாம், அதே பிபிசிவாஸ் எடுத்துக்கிறேன்.
1: பாடுங்கள். ஏனென்றால் ஆரம்பத்தில் வருபவர்களுக்கு நேரம் கிடைக்கும் பாடுவதற்கு, பின்பு வருபவர்களுக்கு தான் நேரம் போதாமல் வருகிறது. நீங்கள் இப்பொழுது பாடுங்கள்.
0: மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளி வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிறைகளாகலாம், உறவுக்கென்று நீந்த மனம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மாந்தல் வாழலாம், மனம் இருந்தால் கொஞ்சம் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் எதையும் நமது சுமையை தாங்கலாம். மனம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ரெண்டு பாட்டு.
1: வாழ்த்துக்கள். இனிமையான தத்துவ பாடல்களை அழகாக கொண்டு வந்து பாடி சென்றீர்கள். ஒரு ஒரே மூச்சிலே தொலைபேசியிலே தொடர்ந்து நீங்கள் பாடுவது சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் மிகவும் சிறப்பாக பாடியிருக்கின்றதும் கூற வேண்டும். வாழ்த்துக்கள். இப்பொழுது ஏதாவது புதிய கவிதைகள் எழுதி வைத்திருக்கின்றீர்களா? ஒரு தடவை பாடி காட்டியிருந்தார்கள். நல்லா இருக்கின்றார்களா? நல்லா படிக்கின்றார்களா?
0: நல்லா எல்கேஜி ஒன்னு.
1: வாழ்த்துக்கள். நல்லது அவர்களே, நீங்கள்
0: இணைந்து
1: நலமாக என்று கூற முடியாது. தெரியும் தானே, உடல் உள்ளம் சோர்ந்து போனால் உடலும் சோர்வடைவது வழக்கம். காலப்போக்கிலே சரியாக வரும். அதான் நீங்கள் முதலில் பாடிய நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வமே
0: நடந்துவிட்டால் தெய்வம்.
1: நடந்த கதை முடிந்துவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் நடக்க வேண்டியதானே வாழ்க்கையில நியதி. ஆனா இதுவரை காலமும் வாழ்ந்தார்கள் என்று
0: வாழ்க்கையிலே ஒரு ஏற்றம் இருக்கிறது.
1: இதுவரை காலமும் வாழ்ந்தார்கள் என்ற திருப்தியோடு வாழுவோம்.
0: வாழ்ந்தாலும் ஏசும், காழ்ந்தாலும் ஏசும்.
1: வாழ்த்துக்கள் ஜோதி பாண்டியன் அவர்களே. காற்றலே,
0: நன்றி. நன்றி.
1: திறமைக்கு வாழ்த்துக்கள்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நன்றி. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் அன்பு ஜோதி பாண்டியன் அவர்கள் இந்த வயதிலும் வந்து கண்ணிய கம்பீரமாக அந்த குரலை வைத்திருந்து ராகத்தோடு அந்த பாடலை பாடி ஒரு வாழ்வியல் தத்துவத்தை விழிப்புணர்வாக தந்துவிட்டு சென்றார். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. பாடுவோர் பாடலாம்.

நிறைவாக வந்து இரண்டு பாடலை தந்து சென்றார் ஜோதி பாண்டியன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வருபவர்களும் அப்படி இப்பொழுது வருபவர்களுக்கு நேரம் கூடுதலாக கிடைக்கும், ஒரு பாடல் இரண்டு பாடல் பாடும் சந்தர்ப்பம் கிடைக்கும். பின்பு வருபவர்களுக்கு நேரம் கிடைப்பது அரிதாக இருக்கும். ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று பேர் அழைப்பார்கள், வந்து பாடுவதற்கு நுழைவார்கள், அப்ப இடையூறாக இருக்கும். இப்பொழுதே வந்து உங்கள் பாடலை முன்னேற்பாடாக வந்து பாடிவிட்டு சென்றால் நலமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி 12 மணி வரை, உங்களுக்கு 12 மணி வரை இயங்கும். இப்பொழுது நேரம் உங்களுக்கு 9:36 பாரத நாட்டிலும் ஈழத்திரு நாட்டிலும். அருள் வருவார் என்று எண்ணுகின்றேன், அவர் இன்று பாடுவார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். வழக்கமாக வந்து பாடுபவர்களில் முதலில் வந்து பாடுபவர்கள் ஒரு சிலர் இருந்தார்கள், அதில் ஒருவர் வரவில்லை, காணவில்லை, அவரை தேடுகின்றோம், நலமாக இருக்கின்றார் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தால் மகிழ்வாக இருக்கும். அதேபோன்று பல உறவுகள் இலைமறை காயாக இருக்கும் என்பது நெஞ்சங்களை உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக அமைக்கப்பட்ட இந்த களம், இந்த தளத்திலே வந்து நீங்கள் பாடி செல்லலாம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பாடலுக்கு ஆயத்தமாக இருக்கும் அன்பு உறவுகள் யாராக இருந்தாலும் வரலாம் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் இன்னும் ஒரு பாடலை தர விரும்புகின்றேன். இந்த பாடல் பாடும்பொழுது நீங்கள் இடைநிறுத்தி வரலாம்.

0: ஒரு பாடலோடு முடிந்துவிட்டது. அன்பு உறவுகளை, அன்பு நெஞ்சங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காற்றலை காத்துக் கொண்டிருக்கின்றதும் நீண்ட நேரம் கிடைக்கும் வந்து இணைந்து கொள்பவர்களுக்கு பாடல்களை தயார்படுத்துகின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். தயார்படுத்திய பாடல்களை தைரியமாக வந்து காற்றலையில் நீங்கள் ஒப்புவிக்கலாம். நீங்கள் எங்கே கிடைக்கும் எப்பொழுது வரும் சந்தர்ப்பம் என்று எதிர்பார்த்து இறுதி நேரத்திலே ஓடி வந்து அழைத்துவிட்டு எனக்கு அழைப்பு கிடைக்கவில்லை, அழைக்கும் போது மற்றவர்கள் தடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் கூறக்கூடாது. இப்பொழுது நல்ல சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது உங்கள் நேரத்தை ஒதுக்கி 5 நிமிடங்கள் ஒதுக்கிவிட்டால் போதும். 5 நிமிடங்கள் போதும் தானே ஒரு பாடல் பாடுவதற்கு. நீங்கள்தான் அதை தீர்மானிக்க வேண்டும். உங்கள் வீட்டு பணிகள் முடிந்திருக்கலாம், படுக்கைக்கு போகும் நேரமாகி இருக்கலாம், இப்பொழுது சாராளமாக வீட்டிலே குழந்தைகள் தூங்கி இருப்பார்கள், தூங்க செல்வார்கள், இந்த இடையூறுகள் இருக்க மாட்டாது என்று நான் எண்ணுகின்றேன். நேரம் இப்பொழுது 9:42 ஆகிவிட்டன. நீங்கள் வருவதற்கு என்ன தடை என்று எனக்கு தெரியவில்லை, அல்லது வேலை பழுவ வழியே செல்ல மாட்டீர்கள், அது நன்றாக தெரியும், வந்து இணைந்து கொள்வீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஒரு சிலர் செய்தி பகுதிகளில் எழுதும் பொழுது MTR என்பதை மாறி எழுதுகிறீர்கள். மொன்றியால் தமிழ் ரேடியோ என்பதுதான் எங்களுடைய அந்த இலச்சினை. MTR நீங்கள் என் என்று எழுதுகிறீர்கள். எம் வந்து மதருக்கு வர எம், எத்தனை இடங்களிலே நாங்கள் அதை ஆங்கில எழுத்துக்கு பொழுது அதை தமிழிலே எம் என்று எழுதுங்கள். எம் அம்மாவுக்கு வர இம் போட வேண்டும். MTR டி போட வேண்டாம், அது டி என்று போடுவது அல்ல. டி டைகர் என்பதற்கு வர டி, தமிழ் என்பதற்கு வர டி. MTR ஆர் வந்து ரேடியோ. அதனால் நீங்கள் NDR என்றெல்லாம் எழுதுகின்றீர்கள். அது வேறு வானொலியை குறிப்பதெல்லாம் அப்படி ஒரு வானொலி இருக்கின்றதும் எனக்கு தெரியாது. இந்த இலச்சினையே சரியாக புரிந்து கொள்ளுங்க. எத்தனையோ தலைவர்கள் படத்தோடு எல்லாம் அந்த எழுத்துக்கள் வரும், அதை சரியாக உச்சரித்து எழுதினால் அழகாக இருக்கும் அல்லவா வாடி நாங்கள் படிப்பதற்கு. நல்ல செய்திகளை பகிர்கின்றீர்கள். NDR என்று எழுதாமல் MTR என்று எழுத வேண்டும். அப்படி எழுதினால் அழகாக இருக்கும், அதுதான் சரியானதாகவும் இருக்கும். இல்லைனா நீங்கள் வேறு யாரை பற்றி எழுதுவதாகத்தான் நாங்கள் மற்றவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். பலரும் படிக்கும் பொழுது வித்தியாசமாக கதை கொள்வார். இது மாதிரி தமிழ் வானொலி 24 மணி நேரம் அது பெரிய பெரிய பாரதூரமானது என்றால் அதை சரியாக கவனித்து எழுதினால் நன்றாக இருக்கும் அல்லவா. என் என்பது அல்ல எம், மதர் வார எம் அங்கே கூறப்பட்டிருக்குது என்கிற MTR அதை தமிழிலே அழகாக எழுதுங்கள். நான் தமிழிலே எழுதியிருக்கின்றேன் பல தடவைகள், அதை பார்த்து இருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். டி வந்து டைகர் தமிழ், டுடே என்பதற்கு வர டி, ஆர் சரியாக போடுகிறீர்கள். எம்ஐ வந்து என் என்றது NDR, NDR ராமச்சந்திரன் NDR ராமராவ் என்று கூறுகின்றது. NDR ராமராவின் பெயரில் வானொலி இல்லை. MTR அன்பு மகன் செல்வகுமார், வணக்கம் மகனே செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம் செல்வா, நலமா இருக்கின்றீர்களா செல்வகுமார்? செல்வகுமார் வணக்கம் மகனா, வணக்கம் மகளே. வணக்கம் மகளே, நீண்ட நாள் உங்களுக்கு ஒரு நலமா இருக்கிறேன் அம்மா. நீங்கள் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும்
0: ரொம்ப நாள் ஆச்சம்மா.
1: நலமா இருக்காங்க,
0: நலமாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கணும். அம்மாவும் நலமாக இருக்கின்றார், சற்று சோகமா தான் இருக்கின்றார், இருப்பினும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் குழந்தைகள் எல்லோரும் நலமா இருக்கின்றீர்களா?
1: அனைவரும் நலமா இருக்க,
0: அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். அப்போ இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு தயார் நிலையில் வந்திருக்கின்றீர்கள். அன்பு மகள் தயாரித்து கொண்டு வந்து இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படும் என்பது மகளே, அழகாக அமைதியாக இனிமையாக பாடுங்கள்.

0: பாடலை தயார் நிலையில் வைத்திருக்கின்றார், வந்து பாட இருக்கின்றார் அன்பு மகள் மோகனா.
1: செல்வகுமார்
0: பாருங்கள், உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மோகனா செல்வகுமார் அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கின்றார்கள். வளமையாக பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் அழகாக முழுமையாக பாடி முடிப்பவர், தன்னுடைய பங்கை சரியாக பங்களிப்பவர் என்றும் பாடுவதற்கு தயாராகின்றார். அவருடைய பாடலை கேட்க நாங்கள் எல்லோரும் அவளோடு இருக்கின்றோம். போதிய அளவு நேரம் வழங்கப்படுகிறது அவர்களுக்கு.

மட்டுமே.

0: சிறப்பு சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் மோகனா. அழகாக நல்ல தயார் நிலையில் வந்து சொற்களை தெளிவாக ஆரோகணம் அவரோகணம் என்றும் கவனித்து ஏற்ற இறக்கங்களை பார்த்து பல்லவி சரணம் இடையிலே நல்ல இடைவெளி விட்டு மூச்சு பிடித்து அழகாக பாடியிருக்கிறேன். ஒரு அதை ஒரு தடுமாற்றம் ஒன்றும் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் வானலையில் சரளமாக நீங்கள் ஒரு தொலைபேசி மூலம் பாடுவதென்றால் அவ்வளவு சிறப்பானது. ஒரு பக்கவாத்தியங்கள் இல்லை, பக்கத்திலே ஒரு நெறியாளர் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் மட்டும் பாடுகிறீர்கள், அதை காதலே நீங்கள் கேட்டு நீங்களே பாடுகின்ற உலகமெல்லாம் கேட்டிருக்கின்றது அந்த பாடலை. சிறப்பாக பாடிய அன்பு மகளுக்கு அப்பா என்ற நிலையிலும் அறிவிப்பாளர் என்ற நிலையிலும் என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பாக இருக்கின்றது,
1: நீங்கள் பாடுங்கள்.
0: மகிழ்ச்சியாக இருந்தது கேட்டுக்கொண்டு அமைதியா நல்ல அம்மாவுக்காக இந்த பாடல் பாடுகின்றீர்கள் என்றும் எனக்கு தெரியும். அமைதியான பாடல், நல்ல அழகாக அந்த சொற்களை அழுத்தம் திருத்தமாக காதலை மெதுவாக கேட்டுக்கொண்டிருக்க தூக்கம் வருவது போன்றுதான் எனக்கும் இருந்தது. நன்றாக பாடினீர்களா அம்மா, வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். ஒரு பாடல்
1: தான்,
0: ஒரு பாடல் தான் என்ன? நல்லது நல்லது, ஒன்று
1: வேண்டும்.
0: நல்லதம்மா, வாழ்த்துக்கள் உங்களது. நன்றிகள் நன்றிகள் மகளே, சிறப்பாக வாழ்த்து
1: பாடுங்கள்.
0: அடுத்த அன்பு உறவு, நன்றி அம்மா, விடைபெறுவோம். அடுத்த அன்பு உறவு, எங்கள் மகிழ்ச்சிக்குரிய மதியம் மகாலிங்கம் ஐயா வருகின்றார். வணக்கம் மகாலிங்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லமா இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: அங்கே காலநிலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்குங்களா?
2: இன்னைக்கு வெயில் நல்ல பகல் புள்ள வெயிலே, மாலை சுமாரான குளிர் காற்றோட, வெளியில டிராவல் பண்ணா மட்டும் குளிர் காத்து வருது, வீட்டுக்குள்ள
0: நல்ல சுவாத்தியமா இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அப்பொழுது அப்ப அப்படி என்றால் என்ன பாடலை என்று பாடுவோம், பாடுவோர் பாடலா நிகழ்வு என்ன பாடலை பாடுவோம்?
2: துள்ளுவதோ இளமை தேடுவதோ
0: தனிமை கொண்டு வாருங்கள் அந்த பாடலை. கெட்டிக்காரன் நல்ல ஒரு பாடலை கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை, துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை, அல்லுவதோ திறமை அத்தனையும் புதுமை. பாடாடை மேலி மேலாடை நீந்தும் பாடா.

0: யாரும் பார்வை தாழாத போது நூலாமல்லாடவ நூலாமல்லாடவ உள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை உள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை அள்ளுவதோ திறமை அத்தனையும் புதுமை. ஓரும் பாவை தேரும் பாவை தேவை நானாக அல்ல தீராதம் பாடாத ராகம் நாளெல்லாம் சொல்லவ நாளெல்லாம் சொல்லவ சொல்லுவதோ இளமை தேடுவதோ தனி அல்லுவதோ திறமை அத்தனையும் புதுமை. கோபம் காணும் நேரம் வாய் பேச தோன்றும் வாய் பேச தோன்றும் ஆனோடு பின்மை ஆராகும் போது ஏதின் தேடுவதோ தனிமைவதோ இளமை
1: சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் மாலிங்கம். நல்ல உங்கள் குரலுக்கு ஏற்ற அருமையாக அந்த அதை ஏற்ற இறக்கங்கள் வைத்து நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். இடைவெளிகள் எல்லாம் விட்டு மூச்சு விட்டு நல்ல முழுமையாக பாடியிருக்கிறேன். ஒரு குறை என்னவென்றால் அந்த உங்களுடைய தொலைபேசி இடையிடையே கொஞ்சம் உங்கள் சொற்களை விட்டு விட்டுத்தான் எங்களுக்கு தெரியும். தான் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். நல்ல ஒரு பாடல் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். குடியிருந்த கோவில்தான் இந்த திரைப்படம். நல்ல ஒரு பாடல் நல்லா பாடியிருக்கீங்க. ஆயத்தமாக வந்து பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு பாடல் தானா இன்னும் ஒரு பாடல் பாட போகின்றீர்களா? லட்சுமி வருவார்களா? வருவார்களா? அப்ப மீண்டும்
2: போறாங்களா?
1: மீண்டும் பாருங்கள். நன்றா இருந்தது மாலிங்க. நன்றாக பாடியிருக்கு. வளர்ச்சி தெரிகின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேரம் சந்திப்போம். 24 மணி நேர தமிழ் சேவையில் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். பாட வருபவர்கள் வர வேண்டும். நேரம் போனால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பது அரிதாகும். வர வேண்டிய பாடகர்கள் பலர் இருக்கின்றார்கள். எல்லோரும் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றது பாடுவோர் பாடலாம்.

வந்து பாடிய அன்பு உறவுகள் சிறப்பாக பாடியிருந்தார்கள். சொற்களை எல்லாம் முழுங்காமல் சொற்களை சரியான தெளிவாக வெளியே வரக்கூடிய வகையில் நன்றாக துரோ என்று கூறுவார்கள். நன்றாக பாடியிருந்தார்கள். எழுத்துக்களில் பிழை இல்லை, சொற்களில் பிழை இல்லாமல் ஏற்ற இறக்கங்கள் வைத்து தங்களுடைய சொந்த குரலிலே தனிமையிலே பாடும் பொழுது அது ஒரு பெரும் திறமை என்றுதான் கூற வேண்டும். வானொலியில் வந்து பாடும் பொழுது நாங்கள் பக்கவாத்தியங்கள் முன்பு பக்கவாத்தியங்கள் எல்லாவற்றையும் வைத்து பாடுவார்கள். இப்பொழுது அதை நிறுத்திவிட்டு தனிமட்ட முறையில் உங்களுடைய குரல் மட்டும் தெளிவாக வர வேண்டும் என்று பாடிக்கொண்டு இருக்கும் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்கின்றது. இலைமறை காயாக இருப்பவர்கள், பாட எண்ணுபவர்கள், பாட வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் வந்து பாடி வளர்ந்து கொள்கின்றார்கள். எத்தனையோ வளர்ந்த கலைஞர்கள் எங்கள் வானொலிக்கு நான் சென்றிருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு முன்னியல் தமிழ் வானொலி சந்தர்ப்பத்தை தருகின்றது. பிரதி ஞாயிறு தோறும் பாடுவோர் பாடலாம்.

பாடுவது என்பது சுலபமான காரியம் அல்ல. மனோநிலை, அந்த பாடுவல் பாடுவோருக்கு மனோநிலை சரியாக இருக்க வேண்டும். துன்பம், வேறு பிரச்சனைகள், வேறு அழுத்தங்கள், இடையூறுகள் இருந்தால் அவர்களால் பாட முடியாது. அந்த பாடுவதற்கென்ற மனோநிலை வர வேண்டும். அப்படியான சந்தர்ப்பத்தை தான் நீங்கள் உருவாக்கி கொண்டு அந்த நேரத்தில் வந்து சலனமின்றி அழகாக உங்களுக்கு கொடுத்த நேரத்தை சிறப்பாக பாடி செல்ல வேண்டும். அப்படித்தான் இப்பொழுது வந்தவர்கள் சென்றார்கள். இந்த விதமான பிரஷரம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் என்றெல்லாம் கூறுவார்கள். நர்வஸ் இல்லாமல் வசதியாக வந்து பாடினார். அதே போன்று நீங்களும் வந்து பாடுவீர்கள் என்ற எண்ணத்தோடு தொடர்கிறது பாடுவோர் பாடலாம்.

எங்கள் அன்புநேய நெஞ்சங்கள் அனைவரையும் பாட வைத்தவள் ஒருத்தி, அது வேறு யாருமில்லை, மீரா அவர்கள்தான். 24 வருடமாக பிறகு ஞாயிறு தோறும் பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்வை கொண்டு வந்து அந்த நேரத்தை எல்லாம் அதிலே புகுத்தி ஒவ்வொருவரும் வரும்பொழுது உள்ள அவர்களோடு சேர்ந்து பாடி அழைத்து வந்து அவர் மேடையிலே விடுவது போன்று அழைத்து கொண்டு வருவார். வந்தவர்கள் பாடும்பொழுது அவர்களுக்கு நல்ல கருத்துக்களையும் கூறி நல்ல பயிற்சியையும் கொடுத்து அவர்கள் பாட வேண்டும் என்ற அந்த தெம்பையும் கொடுத்து பாட வைத்து பாடகர்கள் ஆக்கியும் இருக்கின்ற பெருமை அவருக்கு சேரும். அந்த வகையிலே தொடர்ந்து இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றது மூன்றியல் தமிழ் வானொலி. எந்த விதமான கட்டணங்களோ எதுவும் இல்லாத தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற இலக்கத்தில் அழைத்து அழகாக பாடி செல்லும் வகையை ஏற்படுத்தி இருக்கும் வேளையிலே உலகின் பல பாகங்களிலிருந்தும் வந்து பாடுகின்றார்கள் எங்கள் வானொலியில். அந்த வகையிலே இன்றும் வந்து பாடுவார்கள். தங்களுக்கு ஏற்ற சந்தர்ப்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடலை காற்றலையில் தருகின்றேன். ஒரு பாடலாக இது எங்களுடைய நேரத்தை உங்களுக்கு தரும் பாடலாகும். இது எங்கள் வானொலி கலையகத்திலிருந்து ஒளிபரப்பும் பாடல். இந்த பாடல் ஒலி கலையகத்து இசை, இந்த நிகழ்வுக்கான இசை பாடல்கள் உற்சாகம் அளிக்கும் வகையிலே கருத்துக்கள் ஆழம் பதிந்துள்ள பாடல்களை தருகின்றோம். கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள், வந்து பாடலை பாடிச் செல்லுங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன்.

0: அன்பு உறவு அவர்கள் வருகின்றார்கள், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் பம்பாய் பூனா என் மஜித் அவர்களே.
1: வணக்கம் ஐயா, வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், உங்கள் பாடலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா, நலமாக இருக்கிறேன்.
0: அங்கே காலநிலை எப்படி இருக்கு? இப்பொழுது மழை பெய்கின்றதா?
1: இல்ல, மழை இல்லை, கொஞ்சம் லேசாக இருக்கிறது.
0: மழைக்காலம் முடிந்து விட்டதா?
1: மழைக்காலம் முடிந்து விட்டது, மழைக்காலம் முடிந்து விட்டது.
0: கோடை காலம் ஆரம்பிக்கின்றது.
1: நிச்சயமாக நிச்சயமாக.
0: வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே எங்கே ஒரு பாடலை கொண்டு வந்து பாடி காட்டுங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்வு அசத்தி விடுங்கள்.
1: ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்கும்போது நான் என்ன அசத்த போகிறேன் ஐயா?
0: ஜாம்பவான்கள் நிறைவாக இருக்கும் இடத்தில் வரும் நீங்களும் ஒரு ஜாம்பவான் தானே ஐயா?
1: என்னை நானும் ஜாம்பவான் எப்படி சொல்லிக் கொள்ள முடியும்?
0: நீங்கள் சொல்ல வேண்டாம், நாங்கள் கூறுகின்றோம் ஜாம்பவான் சொல்லி.
1: ஜானகி பாடிய பாடல்,

0: கண்டேன். ஆஹா, என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். கண்ணும் கண்ணும் கலந்த போது காந்தம் கவர்ந்ததா? கண்ணும் கண்ணும் கலந்த போது காந்தம் கவர்ந்ததா? ஏகாந்தம் பறந்தது, ஏகாந்தம் பறந்தது. இதழும் இதழும் நெருங்கும் போது சுகம் தெரிந்ததா? இல்லை, சொர்க்கம் தெரிந்தது. சொர்க்கம் தெரிந்தது என்னை முதல் முதலாக பார்த்த போது. என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். காலமெல்லாம் என்னடியில் தூங்க வந்தவரே, காலமெல்லாம் என்னடியில் தூங்க வந்தவரே. காதலுக்கு பாடம் சொல்ல விரைந்து வந்தவரே, குளிர்கால காற்று போலே குழைந்து வந்தவளே, குளிர்கால காற்று போலே குழைந்து வந்தவளே. கோடி கோடி இன்பம் தந்து ஆட வந்தவளே, என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன்.
1: வாழ்த்துக்கள் ஐயா. கண்ணும் கண்ணும் கலந்த போது காந்தம் கவர்ந்ததா என்பது ஒரு பக்கம் இருக்க, காந்தத்தையும் உங்கள் ஓசையையும் கேட்கும் போது எங்களுக்கு காந்தம் உங்கள் மீது இழுத்து விட்டதை பாசம். நல்லதொரு பாடல், நீண்ட காலத்தின் பின் கேட்கும்போது அந்த பாடலை அநேகமானவர் கொண்டு வரவில்லை. இந்த பாடல் என்று நாங்கள் கேட்கும் போது அப்படியே சிலப்பதை யாரும் காதனுக்குள்ளே வந்தது போல இருந்தது ஐயா, கண்ணுக்குள்ளே நடந்தது போன்று இருந்தது. நல்ல அற்புதமான ஒரு காட்சி. சிறப்பாக இருந்த உங்கள் பாடல் ஏற்ற இறக்கங்கள் ராகங்களோடு அழகாக உங்களுடைய இனிமையான குரலே பாடியீர்கள். இப்பொழுது ஜாம்பவான் யார் ஐயா, நீங்களா நாங்களா?
0: இன்னும்
1: ஒரு பாடல் கொண்டு வாருங்கள், முடியுமா?
0: இன்னும் ஒரு பாடல், சுஷிலா பாடி ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன்.
1: பாடுங்கள் ஐயா. ஏனென்றால் இந்த நேரம் உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான நேரம், அதாவது நெருக்கடி இல்லாத நேரம், இலகுவாக பாடலாம். பாடுங்கள். அதான் முன்பே வந்தால்
0: பாடப்போகிறேன்.
1: அங்கே கேட்போம், பக்தி சிரத்தையோடு நாங்களும் கேட்கின்றோம். வாய் கொத்தி கை கட்டி வாய் நிற்கிறோம் ஐயா. பாடுங்கள், கண்மூடி
0: கேட்கின்றேன். தேன் மணக்கும் தேவன்மலை, தேன் மணக்கும் தேவன்மலை, பால் மணக்கும் பாலன் மலை, பன்னீர் மணக்கும் பக்தர் மலை. அது பாலமுருகன் வாழும் பழனி மலை,

அது பாலமுருகன் வாழும் பழனிமலை, தேன் மணக்கும் தேவன் மலை. சிவகுருநாதனின் சிறந்த மலை, செல்வங்கள் நிறைந்திடும் அறிவு மலை. சிவகுருநாதனின் சிறந்த மலை, செல்வங்கள் நிறைந்திடும் அறிவு மலை. தந்தைக்கு குருவாய் அமர்ந்த மலை, கந்தன் தத்துவம் விளங்கிய சுவாமி மலை, தேன் மணக்கும் தேவன் மலை. சேவலும் மயிலும் ஆடும் மலை, வேலன் சூரனை வென்ற செந்தூர் மலை. சேவலும் மயிலும் ஆடும் மலை, வேலன் சூரனை வென்ற செந்தூர் மலை. திருமண காட்சியும் தந்த மலை, அது திருப்பரங்குன்றென்னும் அழகு மலை, ஏன் மணக்கும் தேவன் மலை.

0: அடியார்க்கு அருள் தந்த தெய்வமலை, ஆறு முகன் வாழும் தணிகை மலை. அடியார்க்கு அருள் தந்த தெய்வமலை, ஆறு முகன் வாழும் தணிகை மலை. பாவலர் போற்றிடும் நல்ல மலை, முருகன் பழமாய் கணிந்திடும் சோலை மலை. தேமணக்கும் தேவன் மலை, பால் மணக்கும் பாலன் மலை, பன்னீர் மணக்கும் பக்தர் மலை. அது பாலமுருகன் வாழும் பழனி மலை, தேமணக்கும் தேவன் மலை. நன்றி ஐயா, நன்றி.
1: பக்தியில் திளைத்து விட்டோம். பக்தி பாடலை தந்த எங்கள் மஜித் ஐயா அவர்களுக்கு மனம் மகிழ்ந்த நன்றிகள். நன்றாக இருந்த நாங்கள் பாடவே என்றால் கூட அவ்வளவு இல்லை, பக்தியோடு நன்றி, அழகாக சொல்சித்தோடு சிறப்பாக பாடு. உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர தேவையில்லை, இது பக்க வார்த்தை எங்களோடு பாடியிருந்தால் அப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்கிறேன். குரல் தெளிவாக அழகாக வரும்பொழுது பக்க வார்த்தையங்களோடும் பாடினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணிக்கொள்வது. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இரண்டு பாடல்களை அமுதமாக தந்த உங்களுக்கு எங்கள் நன்றிகள்.
0: நன்றி.
1: காற்றிலே திறப்பித்த உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைத்தால், சந்தர்ப்பம் இருந்தால், மனோநிலை சரி என்றால் மீண்டும் வந்து பாடிக்கொள்ளலாம். எந்த கட்டுப்பாடும் இல்லை. அன்பு உறவுகள் வந்து அழகாக பாடல்களை பாடி சென்று எங்களை மகிழ்வித்து தங்களையும் வளர்த்துக் கொண்டு காற்றலையும் சிறப்பித்து செல்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பிறவி ஞாயிறு தோறும் நிகழும் பாடுவோர் பாடலாம்.

பாடுபவர்கள் வந்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளும் புலனத்திலும் என் செய்தி பதிவுகளிலும் பதிந்து கொண்டிருக்கின்றார்கள். இனிமையான பாடல், அருமையாக பாடியிருக்கின்றார்கள், ஒற்றுமையாக பாடியிருக்கின்றார்கள் நிலமா என்று ஒவ்வொரு குறிப்புகள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த குறிப்புகளை பார்க்கும் பொழுது மனதுக்கு திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அன்பு உறவுகளை அதை சொல்லாமலும் இருக்க முடியாது. என்னால் நீங்கள் வந்து பாடுவதை உங்களை வாழ்த்தி உங்களை பாராட்டுகிறார்கள், பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். உங்களை நாங்கள் வந்து ஒரு பெரிய தலை சிறந்த பாடகர்கள் என்று நாங்கள் எண்ணவும் இல்லை. இது ஒரு சங்கீத மேடையும் அல்ல. காட்டளையில் எங்கள் உறவுகளோடு கலந்து கொண்டு உங்கள் குரல்வன்மையை உங்களுக்கு பாட தெரியும், பாட முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. வழக்கமாக வந்து பாடும் பாடகர்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் அவர்களை வளர்ச்சி தெரிகின்றது, முதிர்ச்சி தெரிகின்றது, திறமை தெரிகின்றது, சிறப்பு தெரிகின்றது. எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. எங்களை போன்று கேட்பவர்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றனர், இன்னும் ஆள் வந்து பாடுவாரா, அவர் வந்து பாடுவார். இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் வானொலியிலும் ஏனைய ஊடகங்களிலும் எங்களுடைய கையில் இருக்கும் கைபேசியில் இருக்கின்றது. கைபேசி கூட போகும் இடமெல்லாம் எங்களோடு வருகின்றது, கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது பாடிய பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்கின்றோம். ஆனால் ஒருவர் வந்து தன்னுடைய சொந்த குரலில் பாடும்பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. அதை நாங்கள் சுவையோடு சுவைக்கின்றோம். சுவைஞர்கள் நிறைய இருக்கின்றார்கள். தனி பாடலை வந்து சொந்த குரலே பாடுவதை கேட்பதற்கு எத்தனையோ ரசிகர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ உறவுகள் முயற்சி பண்ணி முடியாமல் இருக்கின்றார்கள். உங்களுக்கு முடிகின்றது, அதனால் நீங்கள் வந்து பாடுகின்றீர்கள். தனிச்சிறப்பு உங்களுக்கு காத்த. இப்ப ஒருவருக்கு முன்னால் அல்ல ஒரு சபையிலே நின்று பாடுவதை விட ஒரு தொலைபேசிக்குள்ளே துல்லியமாக எங்களுக்கு கேட்க உலகளாவ கேட்கக்கூடிய வகையில் நீங்கள் பாடும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தால் அப்படி செய்வீர்கள் என்பதை உங்களையே நீங்கள் எண்ணி பாருங்கள். திறமைசாலிகள் என்பதை ஒரு சபையிலே பாடினால் சபைக்குள்ளே இருப்பவர்கள் மட்டும்தான் கேட்க முடியும். நீங்கள் ஒளித்தளத்திலே சென்று யூத்தளத்திலே கூட பாடலாம், அதை யாரும் பார்ப்பவர்கள் தான் கேட்க முடியும். இது வந்து காற்றலையில் கலந்து உலகளாக பறந்து செல்லும் வேளையிலே காற்றோடு காற்றாக உங்கள் கானமும் உங்கள் ஓசையும் உங்கள் சொந்த குரலில் உலகெல்லாம் பரவி அறிய வைக்கின்றது உங்களை. அதனால் தயக்கமின்றி வந்து பாட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இன்னும் ஒரு பாடலை காற்றலை தருகின்றது. அந்த பாடலையும் கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் இனிமையாக இருக்கின்றதே என்று இது வேறு யாரும் கேட்ட பாடல்ல. முன்றியல் தமிழ் வானொலி காத்தலையில் இந்த பாடல் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்காக உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்த பாடல்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் கேட்டுக்கொண்டு வருகின்றார் எங்கள் அன்பு நெஞ்சம் ஒருவர். அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் ஐயா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுகிறேன்.
0: மாலை வணக்கத்தை தந்த கோயம்புத்தூர் ஏஆர் நாகப்பன் அவர்களை உங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு நாங்களும் உங்கள் மதிய வணக்கத்தை தருகின்றோம். உங்களுக்கு இப்பொழுது 11:51 நண்பகல். நலமாக இருக்கின்றீர்களா நாகப்பன்?
1: நலமாக இருக்கிறோம். நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். மீரா அம்மா நலமாக இருக்கின்றார். நான் நலமோடு மகளோடு உங்களோடு வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். அவர் நலமோடு
1: இருக்கின்றார்.
0: நன்றி ஐயா. சரி, எப்படி இருக்கு உங்களோட இடம் காலநிலைகள் எல்லாம்? எப்படி உங்களுக்கு பணி இல்லை என்று எண்ணுகின்றேன்.
1: விடுமுறை
0: இருப்பினும் 10:20-22 இரவு நேரம் தானே வீட்டில் இருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். அப்படி உங்கள் பகுதி அமைதி சூழ்ந்து இருக்கின்றதா, கலகலப்பாக இருக்கின்றதா?
1: உங்கள் பகுதி அமைதியாகத்தான்.
0: அமைதியாகத்தான்.
1: ஆமா,
0: வளமையான ஞாயிறு என்றால் போக்குவரத்துகளும் வாகனத்தின் சத்தங்கள் எல்லாம் ஆரம்பமாக கேட்க, இப்பொழுது கொஞ்சம் அடக்கம் தான், அமைதி தான். வாழ்த்துக்கள்.
1: கொரோனாவுக்கு பிறகு வந்து நைட் 9 மணி ஆச்சுன்னா, 9 மணி ஆச்சுன்னா ஊரே அடங்கியிருக்கு.
0: தாமாகவே ஊர் அடங்கி கொள்ளுகின்றார்கள். அதை கொண்டு வந்தது இந்த நுண்ணி. இந்த நுண்ணி எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நாங்கள் ஒரு தடவை எங்களுடைய கலம்பத்திலே இந்த நுண்ணியை பற்றி எடுத்து கலந்து ஆராய்வோம் இல்லையா? ஒரு அரை மணி நேரம் அதை பற்றி எப்படி ஒவ்வொருத்தரும் தங்கள் கருத்துக்களை நன்மையா தீமையா என்பதை நாங்கள் எடுத்து அலசி ஆராய்வது நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். பார்ப்போம் சந்தர்ப்பத்தை பொறுத்து. அடுத்து நாளைய தினம் திங்கள் மாலை 6 மணிக்கு வளமை போல் நேயர் நேரம் ஆரம்பிக்கும். அதை இப்பொழுது கூறி வைத்து விடுவோம். 2-3 வாரம்
1: நன்றி.
0: சரி, இதில் பாடுபவர் பாடலாமுக்கு நல்ல தெளிவாக ஆறுதலாக அமைதியாக சுவாரஸ்யமாக பாடல்களை கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்?
1: அதாவது வழக்கமா வர்றவங்க எல்லாம் வரல.
0: வருவார்கள் அவர்கள் பின்னாடி. அவர் பின்கூத்து இருப்பினும் இப்பொழுது வந்து விட்டீர்கள். தொடர்ந்து முக்கியமான குதிரைகளை காணவில்லை.
1: இன்றைய தினத்துக்கான முக்கியமான குதிரைகளும்
0: காணவில்லை. வர வேண்டும். என்ன தாமதமோ என்ன தடைகளோ தெரியவில்லை. லெனின் பற்றி ஏதாவது அறிந்தீர்களா? அவருடைய தொடர்பு கிடைக்கவில்லை.
1: தெரியவில்லையா? நண்பர் எண்ணத்தை கிடையாது.
0: அவரோடு தொடர்புள்ளவர்கள் அவரோடு தொடர்புள்ள ஒரு சிலரோடு பேசி பார்த்தேன். தங்களுக்கும் தெரியாது என்று கூறுகின்றார். நானும் அழைப்பு விட்டிருந்தேன். என்ன நடந்தது? எங்கிருந்தாலும் அவர் தொலைபேசியில பேசலாம் தானே? ஊரை விட்டு ஊர் சென்றால் கூட நீங்கள் ஊரை விட்டு சென்றிருந்தும் கலந்து கொண்டீர்களே நிகழ்வுகள். நான் நிகழ்வுகளை கலந்து கொள்ள தெரியும். என் அன்பு உறவுகள் நலமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தோடு தான் கேட்கின்றேன். அவர் நலமாகத்தான் இருப்பார். ஏதோ தடை இருக்கின்றது. நல்லது. சரி, இப்பொழுது நீங்கள் உங்கள் பாடலை பாடலாமே. உங்களுக்கு போதிய அளவு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. ஒரு பாடல் அல்ல, இரு பாடலாம் பாடலாம்.
1: ஒரு பாடல் தயார் செய்து வைத்திருக்க.
0: நன்றி. வாழ்த்துக்கள்.
1: முடிந்த அளவு பாடுகிறேன்.
0: உங்களால் முடியும். அழகாக பாடுங்கள்.
1: நிதானமா பாடுறீங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ள. பாடுகிறேன்.
0: பாடுங்கள் பாடுங்கள், கேட்க ஆயத்தம்.
1: வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள். புதுமுகமான மலர்களை நீங்கள் எதிரில் ஆடி தவிபல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள், அசைந்து அசைந்து ஆடுங்கள். வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள். கருவன்று நடம் தருகின்ற நளினம் இதயத்தில் சலனம் தருகின்றனம் தருகின்றனம் இதயத்து சலனம் அண்ணம்மா அண்ணம்மா உண்மை விழி குலத்தினில் தவழ்வது மீனினமோ தவி கண்டிட மனதினில் கமல்வது தமிழ் மனமோ உண்மை விழி குலத்தினில் தவழ்வது மீனினமோ தவி கண்டிட மனத்தில் கமல்வது தமிழ் மனமோ தென்னாந்த மலர்கள் அண்ணாந்து பாடும் உங்காந்த நீங்கள் ஒரு ஏதாந்தராகும் தென்னாங்கி பாடல் இங்கு நினைத்தீர்கள் மலையில் வெளியும் மீது குழந்தை காகம் கேட்கின்றன நெஞ்சம் தாங்கிடுவோம் நெஞ்சம் தாங்கிடுவோம் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் மாதுளம் இதழால் மாதவி எழிலால் மாங்கனி நிறத்தால் அம்மம்மா மாதுளம் இதழால் மாதவி எழிலால் மாங்கனி நிறத்தால் அம்மம்மா அம்மம்மா துருவாலை என்னையை மெய்மையில் கொண்டவளே இரு காடல கூந்தலை இடைவரை கண்டவளே செருவாலையில் கொண்டவளே இரு காடல கூந்தலை இடைவரை கண்டவளே உள்தாங்கும் இடையால் காப்பாற்று நடக்க நினைகின்ற மத்தாளத்தை போலே தேகத்தை ஆக்கி புலங்கத்தை தாளம் பாவை சூடும் வாடை கூட பெருமை கொள்ளுமிடு தேவை உண்டம் சேவை என்று இதழ்கள் ஊறுமடி இதழ்கள் ஊறுமடி இதழ்கள் ஊறுமடி வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் புதுமுகமான குழந்தைகள் நதிதையிலாடி தவிப்பலப்பாடு அசைந்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள் என்றைய
0: வாழ்த்துக்கள் நாகப்பன் அவர்களை நான் எதிர்பார்க்கவில்லை. அழகாக லயத்தோடு சுரத்தோடு தாள லயம் மாறாமல் பாடியிருக்கிறீர்கள். நீங்கள் கையில ஏதாவது தாளம் போட்டுக்கொண்டு பாடினீர்களா?
1: இல்லை
0: இல்லை இல்லை. ஆனால் உங்களோட ஞானத்திலே அது வருகின்றது. தாளம் சரியாக விழுந்து கொண்டிருந்தது. அடுத்து அது மட்டுமில்ல, சாதாரண பேசும் பொழுது நீங்கள் பேசுவதை விட இப்பொழுது பாடும் பொழுது இந்த பாடல் சாதாரண பாடல் அல்ல. இசைந்து இசைந்து வசந்து வசந்து அந்த அந்த அந்த அசை உங்களுக்கு தொடர்ந்து தடுமாற்றம் இல்லாமல் உங்களுடைய நாக்கு பிரண்டு பிரண்டு அழகாக பாடியது. உண்மை நான் மிகைப்படுத்தி கூறவில்லை. உங்களுடைய ஆரம்பம் எனக்கு தெரியும். பெண்களோடு வளர்ந்து வருபவர்கள், வாழ்ந்து வரும் நீங்கள் எப்படி வளர்கிறீர்கள்? நல்ல தயாரித்து அழகாக சிறப்பாக நீங்கள் அதை பார்த்து எங்களுக்கு ஒப்புவித்தது சிறப்பாக இருந்தது.
1: இந்த தாள சிறு வயது முதலே வானதி கேட்டது ஐயா, அதனால மனப்பாடம்
0: பாடல் பாடமா இருந்தது ஒரு பக்கம் இருக்கு. எங்களுக்கும் பாடல்கள் பல பாடல் பாடமா இருக்கு. அதை பாட்டாக ஒப்படைக்க மாட்டோம், சரியா? நீங்கள் பாடலாக அதை ஒப்படைத்திருக்கு. தாள லய சுரங்களை கவனித்து ஏற்ற இறக்கங்களை பார்த்து நீங்கள் பாடல் உங்களோட நாக்கு வந்து இப்பொழுது நன்றாக புரண்டு இசைந்து வசந்து வசைந்து கொடுக்கின்றது. உங்களுக்கு அசைந்து அசைந்து இசைந்து போகின்றது. அந்த பாடலும் அப்படித்தானே, கடல் அலை நன்றாக இருந்தது பாடல். கேட்பதற்கு இது சிறப்பாக இருந்தது ஐயா. உண்மையிலே நான் முகஸ்துதிக்காக கூறவில்லை. உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கே தெரிகின்றது, எங்களுக்கும் தெரிகின்றது. குறிப்புகள் இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள், பாராட்டுகின்றார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மேலும் சிறக்க வேண்டும்.
1: ஆரம்பத்துல எல்லாம் கூச்சமா இருந்ததுங்க, இப்ப வர வர கூச்சம் போயிருச்சு. இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பாட முயற்சி
0: வேறு. நீங்கள் காலடி வச்சு கொண்டு, அதாவது இன்று ஒரு ஒரு செய்தி படித்திருந்தேன், செல்வகுமார் போட்டிருந்தார் ஒரு தத்துவங்கள். அதிலே ஒன்று, நீச்சல் அடிக்க வேண்டும் என்று வெளியே நின்றால் நீஞ்ச முடியாது, தண்ணீருக்குள்ளே விழ வேண்டும். விழுந்து நீங்கள் கையை காலை அடித்தாத்தால் நீச்சல் பழகிக் கொள்ளலாம். நீங்கள் அப்போ முன்பு கிட்ட இந்த பாட்டு எல்லாம் எனக்கு சரி வராதையா என்று சிரித்து விட்டு மலர்த்தி விட்டு போய்விடுவீர்கள். பின்பு வில்லங்கமாக நானும் மகளும் சேர்ந்து உங்களை அவதான் கூடுதலாக உங்களை உருவாக்கியது கொண்டு வந்து வரும்பொழுது நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து உங்களுக்கு உற்சாகம் அளித்து இன்று நீங்கள் ஒரு பாடகர் என்ற நிலையிலே வந்திருக்கின்றீர்கள். இப்ப நீங்கள் ஒரு திருமண வைபவத்துக்கள் ஒரு கோலாகல நிகழ்வுக்கு போகும்போது இடையில விளையாட்டாக வேடிக்கைக்காக இல்ல நீரம் போக்குவதற்காக மகிழ்ச்சிக்காக பாடுவது உண்டுதான். நீங்க ஒவ்வொரு தரம் ஒரு மைக்கை உங்களுடைய ஒரு பாடலை கொடுத்து விட்டால் பாடுங்கள், நீங்கள் அழகா அந்த இடத்திலே பாடுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு பாடுகிறீர்கள். அதுதான் எனக்கு முக்கியம். நான் பாடுகிறேன்,
1: பாட முடியாது,
0: நான் பாடுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு பாடுவதால் உங்களை நீங்கள் நிலை நிறுத்தி அதை நல்ல அற்புதமாக ஜனரஞ்சகமாக ரசிக்கக்கூடிய வகையில் அந்த பாடலை அழகாக சொற்களை முழுங்காமல் சொற்களை வெளியே தள்ளி வெளியே வரவிட்டு உதட்டிலிருந்து வெளியே அந்த சொற்களை உதறிவிட்டு அற்புதமாக பாடியிருக்கிறீர்கள். இது ஒரு பக்கவாத்தியத்தோடு நீங்கள் பாடினால் என்ன? இது நான் நினைக்க ரயில் பயணங்கள் திரைப்படத்து பாடல் இல்லையா? இது ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய பாடலா?
1: ஜெயச்சந்திரன் பாடல்.
0: அற்பம் கடைசியில கூறுவார் இதழ் கள் ஊறுமடி என்று. நான்
1: முன்பு
0: ஏதோ ஒரு பாடல் ஒன்று நான் கூறும்போது கருத்து கூறும்போது இதழ்கள் ஊறுமடி என்பது கூட இதழ் கள் ஊறுமடி. அற்புதமான வார்த்தை. அவர் அதை நிறுத்தி நிலைத்து பாட வைத்து எங்களுக்கு புரிய வைத்தது போல் நீங்களும் அந்த வரியை அற்புதமாக செய்திருக்கின்றீர்கள். கவனித்தேன், நன்றாக இருந்தது நாகப்பன் அவர்களே.
1: நன்றி.
0: அப்ப என்ன ஒரு பாடல் அடுத்த முறை வரைக்கும் ரெண்டு பாடலை தெரிவு செய்து கொண்டு வாருங்கள். தற்செயலாக நீங்கள் பாடிய பாடலை முன்னர் யாரும் பாடிவிட்டால் உங்களால் பாட முடியாது. இரண்டு பாடல்கள் இதற்கு முன்னோர் வந்து ஒருவரும் பாடவில்லை, அதனால் நீங்கள் பாடுகிறீர்கள். இதே பாடலை முதல் ஒருவர் பாடியிருந்தால் அது சுவாரஸ்யமாக இருக்காது, நீங்களோ அவரோ
1: சொல்லிருக்காது.
0: அதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஒருவர் பாடிய பாடலை இன்னொருவர் பாட நான் அனுமதிக்கவும் மாட்டேன். ஆதலால் இரண்டு பாடலை தெரிவு செய்து வைத்திருந்தால் ஒருவர் அந்த பாடலை பாடிவிட்டார் என்றால் மற்ற பாடலை பாடிவிட்டு போகலாம் இல்லையா? நீங்கள் பாடியிருக்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தினமும் பயிற்சி செய்யுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, என்னுடைய வாழ்த்துக்கள். கூற விருப்பமா? எப்படி
1: நீங்கள் உரையாடல் இருந்தால் கலந்து
0: நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேலும்
1: மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. எங்கள் குழந்தைகள் போன்று உங்கள் அனைவரையும் இன்று நான் எண்ணுகின்றேன். நீங்கள் வந்து உங்கள் பாடும் பொழுது அது மழலையாகத்தான் எனக்கு கேட்கின்றது. ஒவ்வொருவரும் இந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது பெருமிதமாக இருக்கின்றது. உண்மையிலே மன்னியல் தமிழ் வானொலி எவ்வளவோ சாதனைகள் செய்திருக்கின்றது, அதில் இது ஒரு பெரும் சாதனை. பாட முடியாது எங்களால் என்று கூறினவர்கள் இன்று பாடகர்களாக வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை துணிந்து சென்று மேடையிலே அவர்கள் பாடக்கூடிய பக்குவம் வந்திருக்கின்றது. ஏனென்றால் தாங்கள் பாட வேண்டும் என்று தங்களை தயார்படுத்திக் கொள்கின்றார்கள். இந்த வழியிலாவது அவர் தங்களை தயார்படுத்திக் கொண்டு திரும்ப திரும்ப ஒரு பாடலை கேட்டு கேட்டு கேட்டு மற்றவர்கள் பாடுவதை கேட்டு வைத்துக் கொண்டு அதை காதலே உள்வாங்குவது. எவனொருவன் சிறந்த பாடல் ரசிகனோ அவன் சிறந்த பாடகனாக பெற முடியும் என்பதை இவர்கள் ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு. அந்த வகையில் இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 12 மணி வரை இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நிகழும். பாடுவோர் பாடலாம். நிகழ்வு வரவேண்டியவர்கள் இன்னும் வரவில்லை, வர வேண்டும் என்று பாட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன்.

0: அன்பு நேயர் மகாலிங்கம் இணைகின்றார். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கே அவர்கள் வந்த
1: கிளீனா கேக்குதா?
0: ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது.
1: அவருக்கு அவர்கள் வரல. ஆனா இல்லன்னா இன்னொரு பொண்ணு என்னோட இன்னொரு குழந்தைய ஒருத்தவங்க இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. அவங்க பேச்சு ஒண்ணும் சாமி பாடலாதான் இந்த கண்ணன் பாடல் பாடுறது. அவர் அஞ்சு வயசு பொண்ணு தான் கொஞ்சம் பாடுது. உங்களை கொஞ்சம் என்ன என்ன தெரியும்
0: பாட வைக்கல.
1: ஒரு நிமிஷம் எனக்கேதான்

0: இது மன்றில் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவையில் மகாலிங்கம் அவர்கள்
1: வந்துட்டார்.
0: வணக்கம் வணக்கம் செல்ல குழந்தை, என்ன பேர் அம்மா உங்களுக்கு?
1: ஸ்ரீனிகா.
0: ஓ ஸ்ரீனிகா, நீங்கள் முன்பு எங்களோடு இணைந்து பேசினீர்களா? இன்றுதான் முதல் தடவை பேசுகிறீங்களா? செல்ல குரலே வந்து பேசுகிறேன். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? சென்னை மாநகரத்தில் இருந்தா?
1: ஆமா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வரவேற்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி உங்களை. மகாலிங்கம் அங்கிள் உங்களை அழைத்து பாட வைத்தமைக்கு சிறப்பு. நன்றி கூற வேண்டாம். நீங்கள் எங்கள் குழந்தை, எங்கள் செல்ல குழந்தை, எனக்கு ஒரு சில பேத்தி மாதிரி. நன்றாக பாடுங்கள். என்ன பாடலை எங்களோடு இன்று இசைக்க போகின்றீர்கள்? கேட்க
1: ஆவலோடு
0: பாடுங்கள். இங்கே நன்றாக பாடுங்கள். உங்கள் செல்ல குரலே நாங்கள் உங்கள் பாடலை கேட்க இருக்கின்றோம். ஸ்ரீனிகா.
1: கட்டி ஓடி ஓடி வாயோ எந்தே

0: கேசவ கேசவ ஹரே மாதவா கேசவ ஹரே மாதவா சலங்க கட்டி சலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ எந்த தாமரை கண்ணாடி ஆழிவாயோ. நன்றி வணக்கம்.
1: வாழ்த்துக்கள் செல்ல குழந்தாய். கண்ணன் சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ என்று பாடிய நீங்கள் சலங்கை கட்டி ஆடுவது போல் உங்கள் காதில் ஒலித்தது அம்மா. இந்த செல்ல குரலில் மழலையாக நீங்கள் பாடிய பாடல் எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கிறது. சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். நீங்கள் சங்கீத வகுப்புகளுக்கு செல்வீர்களா?
0: இல்லை.
1: இல்லை. என்ன ஆண்டு படிக்கின்றீர்கள்?
0: இரண்டாவது
1: ஆண்டு படிக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். இந்த சின்ன வயதிலே உங்களுக்கு இந்த ஞானம், சங்கீத ஞானத்தை உங்கள் அன்னை கலைவாணி அருளி இருக்கின்றார். இதை தொடர்ந்து பயிற்சி செய்து நீங்கள் ஒரு சங்கீதத்திலே பெரிய விற்பனராக வர வேண்டும் என்று முன்னியல் தமிழ் வானொலி ஊடாக வாழ்த்துகிறோம் உங்களை. முதன் முதலாக எங்கள் காட்டளைக்கு வந்து சிறப்பாக அழுத்தம் திருத்தமாக நல்ல சொல்லோவியமாக எங்களுக்கு பாடலை தந்து கண்ணனை நினைவு கூற வைத்த உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஒரு பாடல் தானா, இன்னும் ஒரு பாடல் பாடுவீர்களா? நாளைக்கு பாடுகிற ஒரு சொல்லக்குட்டி. எங்கள் முன்னியல் தமிழ் வானொலியிலே ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளிலே மாலை 7 மணிக்கு சிறுவர் பூங்கா இருக்கின்றது. அது உங்கள் அங்களுக்கு தெரியும், மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கு தெரியும். முடிந்தால் நீங்கள் அதில் வந்து உங்களுடைய சிரமைகளை காட்டிக்கலாம். திருக்குறள் கூறலாம், பாடசாலை படிப்பதை என்னவென்றெல்லாம் கூறி நீங்கள் பேசலாம், விடுகதைகள் கூறலாம், பாடி காட்டலாம், எல்லாம் செய்யலாம். நீங்கள் வரலாம் வெள்ளிக்கிழமை தோறும். சிறுவர் பூங்காவுக்கும் வர முயற்சி செய்யுங்கள். மற்ற நாளையிலே நீங்கள் ஒலிபரப்பு நடக்கும் வேளையிலே வந்து பாடி காட்டுற சிறப்பாக உங்கள் மழலை குரலிலே செல்லமாக பாடி காட்டிய செல்ல குழந்தாய் ஸ்ரீனிகா, உங்களுக்கு எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். சரியா? என்ன கூற போகிறீர்கள்?
0: நான் வருகிறேன் சிறுவர் பூங்காவுக்கு. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் செல்ல குஞ்சு. நிவேத்னிக்கு ஸ்ரீனிகா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மனப்பூர்வமா இப்படி குழந்தைகளுக்கும் மற்றவர்களும் சந்தர்ப்பம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அற்புதமாக
2: பேசும்போது என் பேச்சு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கும் அந்த குழந்தைங்க அவங்க சொன்னாங்க. எனக்கே குறிப்பா இருந்தது, அவ்வளவு அழகா தெளிவா பண்ணாங்க.
1: அற்புதம்.
2: நாளையில இருந்து டைப் பண்ணி எனக்கு
1: அற்புதமாக பாடியிருந்தார். அழகாக செல்ல குரல்லே நல்லாக பாடியிருந்தார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும் மாலிங்கம். மீண்டும் சந்திப்போம். நீங்கள் ஒரு பாடல் பாடுவீங்களா? நீங்கள் இப்ப பாடுவீங்க. லட்சுமி அவர்கள் பெறுவார்களா?
2: இல்லையா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா?
1: சுகமரம் வேண்டும்.
2: மதியம் சென்னைக்கு போயிருக்காங்க.
1: நல்ல நல்ல. அவர்கள் பயணங்கள் சிறப்பாக அமைந்து வரட்டும். வேறு யார் இருக்கிறார்கள்?
2: இது வேறு யாரும் இல்லையா, அவங்க இன்னொருத்தவங்க இருக்க. அந்த பாட்டி அம்மா இருக்காங்க, அவங்க பாட மாட்டாங்க, ஆனா கொஞ்சம் பேசுறாங்க.
1: பேசப்படுறாங்க. பேசட்டும்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
3: பேசுறேன்.
1: வணக்கம் தாயே. நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கேன் ஐயா.
1: அங்கே எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? நெய்வேலியில இருந்தா?
3: வண்டலூர் வந்து மேலக்கோட்டை போலீஸ் குவார்டர்ஸ்.
1: ஓ, வண்டலூர்ல இருந்து பேசுகிறீர்கள். நலமாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன பேச வேண்டும் உங்களோடு? என்ன வேண்டும் உங்களுக்கு? என்ன பேச போகிறீர்கள்?
3: பாப்பாவைதான் பாட்டு போட சொல்றீங்க, சாமி பாட்டுங்க.
1: நீங்கள்
3: பாட்டு கொடுத்தது மிகவும் நன்றி ஐயா.
1: அவர்கள் இது அந்த தளந்த முன்னியல் தமிழ் வானொலி. பாடுவோர் பாடலாம், அனைவருக்கும் சொந்தமானது. அனைவரும் வந்து பாடலாம். நீங்கள் ஒரு பாடல் பாடலாம் தானே? பழைய பாடல், கிராமிய பாடல், தாலாட்டு பாடல் ஒன்று பாட முடியுமா?
3: நாளைக்கு பாடுறேன் சார்.
1: சரி, அப்படியா?
2: உங்களால ரெண்டு வரையும் பாடுங்க.
1: உங்களால முடிந்தால் பாடலாம். நாங்கள் இது ஒரு நல்ல இடம். காற்றலையிலே எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.
3: வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நான் பாடுறேன்.
1: சரி, நல்லதம்மா. நாங்கள் வில்லங்கப்படும். இணைந்தமைக்கு நன்றி.
3: நன்றி
1: நன்றி அம்மா. நன்றி நன்றி. வணக்கம். நல்லது. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம். ஆர் ராஜா அவர்களே, ராஜா
4: அமைதிக்குள்ள ஐயாளர்களுக்கு இனிய வணக்கம் கூறுவது மின் சிறுத்தி ஆர் ராஜா.
1: அன்போடு வணக்கம் கூறிய அன்பு ராஜா, உங்களுக்கு நான் வணக்கத்தை தருகிறேன். மதிய வணக்கம். எங்களுக்கு இப்பொழுது 12:13, உங்களுக்கு 10:43 இரவு நேரம். எங்கே உங்கள் பதிவுகள் பார்த்துக் கொண்டிருந்தேன், பதிவுகள் தந்தீர்கள், வரவுகள் குறைவாக இருந்தேன். இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள், பாடுங்கள். என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? கொண்டு வாருங்கள், நல்ல ஒரு பாடலை கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள்.
4: காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, என்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, என்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ போடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயே தவிர தந்தைய தவிர காக்காய் எதையும் நிடலாம், தாயே தவிர தந்தைய தவிர காக்காய் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலைவணங்காமல் வாங்கிடலாம். கல்லறை கொண்ட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் போய் கடையேறாமல் ஏளனமாக போகுமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணமை தீர்ந்தால் அதுவும் தீரிடம் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணமை தீர்ந்தால் அவனும் தீரிடம் ஒன்றாகும். வரவுக்கு மேலே சிறப்புகள் செய்தால் அவனும் தீரிடம் ஒன்றாகும். கனவுக்கு போகி பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. கலவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டியதை பாழாது தர்மமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் திரிப்பான். கொடுத்தவன் தீப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடித்தவன் பார்த்தால் தீப்பான். திரித்தவன் அழுவன் அழுவன் திரிப்பவன் பணத்தாய்தான் இந்த நிலையான. திரித்தவன் அழுவன் அழுவன் திரிப்பவன் பணத்தாய் வந்த நிலையாது. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் ஒளியோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் காலங்கள் கூடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா.
1: வாழ்த்துக்கள் ராஜா. நீங்கள் முழுமையாக ஒரு பாடலை கொண்டு வந்து ஒரு தத்துவ ரீதியான பாடல். காசை பற்றியதும் கடவுளை பற்றியதும் மனிதரை பற்றியதும் தர்மத்தையும் அதர்மத்தையும் எடுத்து கூறும் ஒரு பாடலை பாடி காட்டுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது சக்கரம் திரைப்படத்திலிருந்து தானே வந்த பாடல்? நன்றாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள், நன்றாக ஞாபகத்தில் வைத்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். சிறப்பாக இந்த வளமையாக நீங்கள் பாடுவதை விட இன்று சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் என்றுதான் நான் கூற வேண்டும். வளர்ச்சி தெரிகின்றது ராஜா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி.
1: மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். இது மன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடல்களை வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். 12 மணி வரை இந்த நிகழ்ச்சி நீடிக்கும். ஆனால் 11:30 பின்பு புதியவர்களை எடுக்க முடியாமல் இருக்கும் என்று எண்ணுகின்றேன். எங்கே தொடர்ந்து பாடுபவர்களை பொறுத்துத்தான் இருக்கின்றது. விரைவாக வந்து பாடுபவர்கள் பாட வேண்டும். வளமையாக வரும் பாடகர்கள் இன்று என்ன தாமதமோ தெரியவில்லை. அவர்களுக்கு என்ன தடையா எனக்கு தெரியாது தானே. அவர்களுடைய தடை, அவர்களுடைய இடையூறு அவர்களுக்குத்தான் தெரியும். அதாவது வந்து அவர்களுக்கு வரக்கூடிய சான்று இருந்தால் வருவார்கள், அவர்களுக்கு இயல்பு நிலையில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டிருந்தால் பாட முடியாது தானே. அதனால் தொடர்கின்றது எங்களுடைய பாடுவோர் பாடலாம், பாடலை கேளுங்கள், கேட்டுக்கொண்டிருங்கள், கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள்.

இனிமையான அந்த பாடல் காத்தலையில் வந்தது. முன்னிய தமிழ் வானொலியின் கதம் எங்களுடைய பாடுவோர் பாடலான் நிகழ்வுக்கான பாடல்களுள் இதுவும் ஒரு பாடல். கலையரத்தில் நூலை வெறுப்பாகியது கேட்டு மகிழ்ந்தீர்கள் அந்த உறவுகளில். இது முன்னிய தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலான் நிகழ்வில் வந்து பக்குவமாக ஒருவரும் பாடி வளர்ச்சியை காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் திருப்தியும் வளர்ச்சியும் தான் எங்கள் மகிழ்ச்சி. உங்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் தான் எங்கள் மகிழ்ச்சி என்று கூறிக்கொள்கின்றேன். அதே வகையில் எங்களை திருப்திப்படுத்தும் வகையிலும் உலகில் உள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளும் பொழுது பாடகர்கள் பாடுகின்றார்கள் என்ற உணர்வோடு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொலைபேசி ஊடாக எந்த விதமான பக்க வார்த்தையங்களும் இன்றி ஒரு தடை இல்லாமல் அழகாக நீங்கள் இந்த பாடல்களை தயார் நிலையில் கொண்டு வந்து முழுமையாக பாடி செல்வது வரவேற்கத்தக்கதாகும். இது முன்னிய தமிழ் வானொலி பெற்ற பாக்கியம். இப்படி போன்ற புதிய புதிய குரல்களை நாங்கள் கேட்டு உலகுக்கு அறிய வைத்து இலை முறை காயாக இருப்பவர்கள் என்று அவர்கள் ஒரு பாடகர்கள் என்ற வகையிலே தெரிவு செய்யப்படக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள். இவர்கள் பக்க வார்த்தையங்களோடு இசையோடு பயிற்சி பெற்றால் எப்படி பாடுவார்கள்? அந்த ஞானம் அவர்களுக்கு இருக்கின்றது. அன்னை கலைவாணி தொடர்ந்து அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே அடுத்த உறவுகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது முன்னிய தமிழ் வானொலி. தொடர்ந்து 6478744615 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளலாம் அன்பு உறவுகளை. கனடாவில் இப்பொழுது நேரம் 12:22 மதிய நேரம் என்று காட்டுகின்றது. நண்பகல் சூரியனுடைய பிரகாசம் பகலவனுடைய ஒளி அப்பளீச்சென்று வந்து விழுகின்றது. ஆனால் அந்த உஷ்ணத்தை அதிலே வெப்பம் இல்லை, குளிர்மையாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் வெளியே சென்றால் நாங்கள் விரைத்து விடுவோம். 15 °C குளிர் எப்படி இருக்கும்? அதாவது பூச்சத்துக்கு கீழே போக போக குளிர்வது போன்ற அந்த நிலையில் இருக்கின்றோம். ஆனாலும் நல்ல வெளிச்சமாக தாராளமாக எல்லா உபகரணங்களோடும் நாங்கள் இருக்கின்றோம் அன்புறவுகளை. உங்களுக்கு இப்பொழுது இரவு நேரம் 10:52 ஆகின்றது. 11 மணியை எட்டி பிடிப்பதற்கு 8 நிமிடங்கள் பாரத நாட்டிலும் ஈழத்திலும் இருக்கின்றது. குவைத் நாட்டிலே இப்பொழுது 8:22, மலேசிய நாட்டிலே 1:22, சவுதி அரேபியாவிலும் இப்பொழுது 8:23 ஆகிவிட்டது. அன்பு உறவுகள் வர வேண்டும். பல பாகங்களிலிருந்தும் வந்து இணைந்து கொள்ளும் அன்பு உறவுகளை நீங்கள் இணைந்து உங்கள் பாடல் திறமைகளை வெளிக்காட்டிக் கொள்ளலாம். இந்த இது சங்கீத மேடை அல்ல, இது நீங்கள் பெரிய பாடல் திறமைசாலிகள் என்று நான் கூறவில்லை. உங்களால் முடிந்தவற்றில் நீங்கள் வந்து பாடி இது ஒரு தளம். இந்த தளத்தை நீங்கள் உபயோகித்து களமாடி வந்தால் நீங்கள் திறமாக பெருந்தளங்களில் பெரிய களங்களில் நீங்கள் கால் வைக்க முடியும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன் அன்பு உறவுகளே. சங்கீத ஞானம் இதற்கு தேவையில்லை. கேள்வி ஞானத்தோடையே நீங்கள் அழகாக வந்து பாடுகிறீர்கள். அதற்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்து பாடிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு பாடலை கேட்டு பார்ப்போமா? கேட்டு பார்ப்போம்.

0: அடுத்த அன்பு உறவு வருகின்றால் அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ஜோஜ் அவர்களே. வணக்கம் ஜோஜ்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா ஜோஜ்?
1: நீங்கள்
0: சொல்வதை கேட்டு நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். சிறப்பாக இருக்கின்றார்கள், சுகமாக இருக்கின்றார்கள், நலம் இருக்கின்றார்கள். தற்போது காற்றலைக்கு வரும் நிலையில் இல்லை, இருப்பினும் அவர்கள் கேட்டுக்கொண்டும் இதை நெறிப்படுத்திக் கொண்டும் இருக்கின்றார்கள், ஓரளவு இருக்கின்றார்கள். நல்லது, நன்றி. எப்படி அங்கே எப்படி நிலைமைகள் இருக்கின்றது?
1: சீராகத்தான் இருக்குது, குளிர் உப்பு கம்மியாயிடுச்சு.
0: அப்படியா? வேற வேற கோடை காலம் வந்து சிவகான அதிக வெப்பம் எப்பொழுது வரும்? அதிக வெப்பமான காலம்
1: இந்த ஏப்ரல் மேலதான் ஐயா.
0: ஓ, ஏப்ரல் மேல
1: வரைக்கும் பயங்கர சூடா இருக்கும்,
0: பயங்கரமா இருக்கும்.
1: இது ஜாஸ்தி, அது என்ன சொல்றது, உரி, அதாவது வெக்கம் சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி எரிச்சல்.
0: அதாவது புழுக்கம் என்று கூறுவார்கள், அக்கினி நாளிலே வந்து எரிவது போன்று இருக்கும்,
1: பயங்கரமா இருக்கும். அது
0: பயங்கரமாக இருக்கும்,
1: தண்ணி எடுத்து ஊத்தி ஊத்தி இதாகும்,
0: எரிவாக இருக்கும். சூரியனுடைய கிரகணம் நேரடியாக வந்து கூடுதலான பாகை வெப்பத்தில் பாலைவனம் தானே. எப்படி இருந்தாலும் அவர்கள் எவ்வளவுதான் வசதியான இதை கொண்டு வந்தாலும் பாலைவனம் பாலைவனம். அதே போன்றுதான் இங்கு எவ்வளவு உபகரணங்கள் இருந்தாலும் குளிர்நாடு குளிர்நாடு
1: தானே.
0: உங்களோட பணிகள் அப்படி இருக்கு, இப்பொழுது இடைவேளை நேரமா அல்லது பணியிலே தான் இருக்கின்றீர்களா?
1: இல்ல, இடைவேளை நேரம் தான்.
0: சிறிது நேரம் தான் கிடைக்கும். அப்ப என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் பாடுவதற்காக?
1: பணக்காரன் படத்தில் இருந்து உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி.
0: அடி சக்கர, நல்ல சக்கரவர்த்தி தானே, நீங்கள் பாடுங்கள்.
1: ஒரு நிமிஷம்,
0: உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தியடா என்ற பாடல் ஜோஜ் அவர்கள் பாட வருகின்றார்கள். ஜோஜ் ஆரம்பத்திலே பேச வந்தாலே தடுமாறிக்கொண்டிருப்பார், பேச மாட்டார், பாடுவார்னா அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது என்று கூறிக்கொள்வார். ஆனால் இன்று சரளமாக பாடுகின்றார். எங்க ஐயா, கொண்டு வாருங்கள் உங்களை இனிய குரல்ல அந்த பாடலை.
1: உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி, நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி, பெற்றெடுத்தது யாரு, அழகு பேரு வச்சது யாரு, தத்தெடுத்தது யாரு, இப்போ தத்தளிப்பது யாரு, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி, நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. பந்தி போட்டு அம்மா வந்து சொன்னாதான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை தப்பாகத்தான் போகுமடா, அம்மா வந்து சொன்னாதான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் வந்து சொல்லேன்றால் தப்பாகத்தான் போகுமடா, எல்லோரும் இங்கே மயக்கத்திலே எப்பொழுதும் வாழ்வோம் கலக்கத்திலே, எல்லோரும் எப்போதும் வாழ்வோம் கலக்கத்திலே, ஒரு பொழுது அறிவிரியாக அடப்போடா உலகம் கிடக்குது கிடக்குது, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி, நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி, பங்கு போட்டு பரிமாறே தட்டி பங்கு முடிந்த பின்னாலே இல்லை குப்பை தொட்டி, என் தாயின் மங்கு பச்சையிலை பங்கு போட்டு பரிமாறே தட்டி பங்கு முடிந்த பின்னாலே குப்பட்டி, என் தாயின் ஒன்று பச்சையிலை நான் என்று இங்கே எச்சில் இல்லை, ஒரு புயலாச்சி விளக்கு அதில் ஏறி வேறி உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகு வட்டி, நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகு வட்டி. நன்றி ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள், முழுமையாக பாடியிருக்கின்ற ஜோஜ். உங்களையே நீங்கள் எண்ணி பாருங்கள், நீங்கள் இப்பொழுது பாடகர். இதை இப்ப அங்க ஊரிலே அவர்கள் கேட்டுவிட்டு ஆகா அவர் பாடுகின்றாரே என்றும், அப்பா பாடுகின்றாரே என்றும் மகிழ்ச்சி அடைவார்கள் இல்லையா?
1: கண்டிப்பா ஐயா.
0: ஆனா பாடல் இந்த கருத்து தான் உங்களுக்கு கவலை. உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி மனம் மழுகுவர்த்தி உருகி கொண்டிருக்கின்றீர்கள், ஊரை நினைத்து என்று தெரிகின்றது. நல்லதோர் நல்லதோர் பாடலை தெரிவு செய்து நலமாக பாடியிருக்கின்றீர்கள் ஜோஜ். உங்களை எண்ணி பெருமைப்படுவதில் நானும் ஒருவன். ஏனென்றால் ஆரம்பத்தில் பேசும்போது இவ்வளவு தடைகள் முடியாது முடியாதுன்னு ஓடி விடுவீர்கள், ஆனால் இப்பொழுது வந்து ஒழுங்காக ஒரு முழுமையாக ஒரு பாடலை பாடுகின்றீர்கள், சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். நல்ல உணர்ந்து பாடு. எவனர்தன் நல்ல ரசிகனோ அவன் சிறந்த பாடகனாக பெற முடியும். நீங்கள் 24 மணி நேரமும் உங்கள் வானொலியை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பீர்கள். இத்தனை பாடல்களை கேட்டு ஒரு பாடலை தெரிவு செய்து உங்கள் குரலுக்கு ஏற்ற வகையில் உங்களால் பாடக்கூடிய முறையில் அழகாக இடைவுகளை விட்டு அந்த ஏற்ற இறக்கங்களை கவனித்து கருத்துக்கள் பிறழாமல் அழகாக பாடியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா.
0: நன்றி ஜோஜ். மீண்டும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இது முன்னிறு தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒருதம் நல்ல இடைவேளை விட்டு இடைவெளி விட்டு பாடுகின்றீர்கள். உங்களுக்கு இப்பொழுது நேரம் 11:01 ஆகிவிட்டது. வீழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் நீங்கள் வந்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாடகர்களை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இந்த பாடலை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் வேளையிலே பாடல் ஒலிபரப்பும் பாடல் கலையகத்து பாடல் தொடர்ந்து வரலாம். ராஜா மீண்டும் வருகின்றார். சுவை பட்டு விட்டது ராஜா. வணக்கம் ராஜா. ராஜா வணக்கம்.
2: வணக்கம்.
0: நீங்கள் முதலில் அழைத்த போது இன்னும் ஒருவர் வந்து அழைப்பிலே இருந்தார், அதனால் தான் உங்களை நான் நினைக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் வந்து
2: விட்டீர்கள்.
0: அவர் ஜோஜ் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். நல்லது. எங்க இப்பொழுது
2: பணக்காரன்
0: திரைப்படத்தை பாடு. நீங்கள் என்ன பாடல் இரண்டாவது பாடல் கொண்டு வந்திருக்கின்ற கொண்டு வாருங்கள்.
2: அன்ன பொண்ணு அடைய

0: கட்டி இட்டு ராகம் பாத்தியை கட்டி கெடுத்து செடி புஞ்சம் கட்டி இட்டு நானும் பெத்த மாத அண்ண பொண்ணு நடவே நீ செடிச்சு செடி புண்டலாமோ சின்ன பொண்ணு நடவே கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தாய் புஞ்சம் கட்டி கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தாய் புஞ்சம் கட்டி அண்ண பொண்ணு நடவே நீ கொடுத்து சொடி புண்டலாமோ சின்ன பொண்ணு நடவே அஞ்ச ஊருல அமைஞ்ச கண்ணாங்கட கொத்து மஞ்சள் காஞ்ச ஊருல அமைஞ்ச கண்ணாங்கட கொத்து மஞ்சள் தந்தையில வாங்கி வந்தே அண்ண பொண்ணு நடையே நீ கண்ணியான பின்னடையே அச்சா ஊருல அமைஞ்ச கொத்து கட கொத்து மஞ்சள் அச்சா ஊருல மஞ்ச பட்டு கட கொத்து மஞ்சள் ஆத்து உனக்கு வாங்கி வாங்க அண்ண பொண்ணு நடையே நீ தொட்டு அண்ணாதான் குளிக்க சின்ன பொண்ணு நடையே அஞ்சு கல்லு மாதிரி இறங்கி மாறும் அஞ்சு கல்லு மாதிரி இறமாறும் ஆசாரி செஞ்ச பல்ல அண்ண பொண்ணு நடையே நான் ஆசைப்பட்டு வாங்கியிருந்த சின்ன பொண்ணு நடையே பத்து கல்லு மாதிரி இறமா பார்த்து வச்சேரத்தின் பத்து கல்லு மாதிரி இறமா பார்த்து வச்சேரத்தின் அண்ண பொண்ணு நடையே நான் பார்த்து உனக்கு நான் இறந்தேன் சின்ன பொண்ணு நடையே ஊராதம் பார்த்து கட்டி செடிச்சு செடி புஞ்சம் கட்டி சுத்தமாக அண்ண பொண்ணு நடையே நீ செடிச்சு செடி புண்டலாமோ சின்ன பொண்ணு நடையே நீ செடிச்சு செடி புண்டலாமோ சின்ன பொண்ணு நடையே
1: வாழ்த்துக்கள் ராஜா. கிராமிய பாடல் குப்புசாமி அவர்களுடைய குரல்ல பாடிய பாடலை எடுத்து வந்தீர்கள், பலரும் எடுத்து வந்திருக்காரு. உங்கள் குரல் கேட்கும் போது நலமாக இருக்கின்றது. கிராமிய பாடல்கள், தெம்மாங்க பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் அத்தனையும் வரவேற்கத்தக்கதை நீங்கள் வந்து பாடலாம். அந்த வகையில முழுமையாக பாடலை பாடல் மனனம் செய்து கொண்டு வந்து ஒப்புவித்து நிலையத்தை திறக்க செய்து
2: நிகழ்ச்சியை
1: வாழ்த்துக்கள். உங்கள் எப்பொழுதும் வந்து என்ன பாடல் என்றாலும் தரமாக நீங்கள் முழுமையாக சிறப்பாக பாடியிருக்கீர்கள், பாடி காட்டலாம் அன்பு ராஜா. இரண்டாவது தடவையும் அந்த பாடலை பாடி காட்டியதற்கு நன்றியும் வணக்கம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம்.
2: நன்றி
1: உங்கள் ஊக்கத்துக்கு நன்றி மகனே, நன்றி. இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்

அருமையாக பாடி முடிக்கின்ற கவனம் நிதானம் எல்லாம் இருக்கின்றது உங்களில். இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடுவோர் பாடலாம். பிறகு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறும் நிகழ்வுக்கு வந்து பங்குபற்றி ஒவ்வொருவராக வந்து பாடிக்கொண்டு செல்கின்றார்கள். மற்றவர்களும் வர வேண்டும். 647 8746415 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு பாடுங்கள்.

0: எங்கே எங்கள் அன்பு மகன் செல்வகுமார் வந்திருக்க. மகனே செல்வகுமார், வாழ்த்துக்கள், வாழ வேண்டும். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் மகனே, நலமாக இருக்கின்றேன். நீங்கள் இருக்கும் வரை எங்களுக்கு சந்தோஷம் தானே.
1: இறைவனுடைய இதுல அனைவரும் நன்மை தான்.
0: நன்றி நன்றி. நல்ல பிலோசபி, நல்ல தத்துவங்கள் புலகத்தில் குறிப்பிடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே போல் நடந்து கொண்டால் நல்ல, அதை பின்பற்றி நடக்க
1: வேண்டும்.
0: நன்றி மகனே, நன்றி. சரி, அப்ப என்ன பாடலோடு வந்தீர்கள் என்று?
1: அப்ப அந்த பாடல் எடுத்துக்கலாம்,
0: கொண்டு பாருங்கள். என்ன பாடல்? நல்ல நல்ல விடயங்களை நீங்கள் பதிவில் எடுக்கிறீர்கள். நான் பார்க்கின்றேன். நல்ல பிலோசபி, நல்ல தத்துவங்கள். அந்த தத்துவத்தை நீங்கள் பாடலை எடுங்கள். அதை தத்துவங்களை எழுதுவதாலும் நாங்கள் பார்த்து படிப்பதாலும் நன்மை, அதை விட பெரும் நன்மை அதை அதை அதை நாங்கள் கடைபிடிப்பது. அதை கடைபிடிப்பதுமானால் பெரும் நன்மை வாழ்க்கையிலே எங்களுக்கு நிம்மதியும் நல்ல இறைபோக வாழ்க்கையும் கிடைக்கும், அறமான வாழ்க்கை கிடைக்கும் என்று கூறிக்கொள்ளும். எங்கே பாடலை கொண்டு என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்?
1: பாடல் பாடலில் இடம்பெற்ற படம் வந்து கொடிமலை.
0: ஓ, கொடிமலை, நல்ல பாடலாக இருக்கும்.
1: பாடியவர் பி பி சீனிவாஸ்.
0: கொண்டு பாருங்கள்.
1: இப்பொழுது நான் பாடுறேன்.
0: இப்பொழுது புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்களின் குரலில் கொடிமலை திரைப்படத்திலிருந்து வருகின்றது பாடல். கொண்டு பாருங்கள்.
2: மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும், மௌனமே பார்வையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். அள்ளிக்கொடியே உன் முல்லைதலில் தேன், தேனாறு போல பொங்கி வர வேண்டும், அங்கம் தழுவும் வண்ண தங்க நகை போல் என்னை அள்ளிச்சூடிக்கொள்ள விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேர்வார்த்தை சொல்ல மொழி வேண்டும், முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும்.
1: அவ்வளவுதான்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரு தடவை பேசிய போது எனக்கு பாட்டு எனக்கு ஒத்து வராது, நான் முடியாத அப்பா. பின்பு ஒரு வார்த்தை, ஒரு வசனம், முதல் வரியை பாடு மகனே என்ற போது பாடி காட்டி, இரண்டு வரியை பாடி, பின்பு வந்து ஒரு பாடலில் நான்கு வரியை பாடி, இன்று முழு வரியையும் பாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிதானத்தை பெற்றிருக்கின்றது செல்வகுமார். அப்பொழுதே எனக்கு தெரியும் என்றால் குரலால் எனக்கு முடியாது, விரலால் முடியும் என்று இசைக்கருவியை வாங்கி வைத்தேன் என்று சொன்ன போது நான் நினைத்து விட்டேன், நீ ஒரு நல்ல ரசிகன், இந்த பையன் நல்லா பாடக்கூடிய ஒரு ஞானம் இருக்கின்றது என்று மீரா அம்மாவும் நானும் இணைந்து உங்களை உருவாக்கி கூடுதலாக மீராம்மா சாதாரண நிலையத்தில் உங்களுக்கு உற்சாகம் கொடுத்து இன்று முழுமையான பாடலை பாடி காட்டுகின்றீர்கள். நல்ல குரல் வேண்டும், நல்ல குரல் இருக்கின்றது உங்களுக்கு. நன்றாக பாடுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி. கிடைக்கிற பெருமையெல்லாம் உங்க ரெண்டு பேருக்கு தாம்பா,
0: இல்லையா?
1: மீராம்மாவுக்கும் உங்களுக்கு. நாங்க வெறும் கல்லா இருந்தவங்களை சிலையாக்கிட்டீங்க.
0: நாங்கள் உங்களுக்கு காட்டித்தான் தந்தோம். நாங்கள்

0: கோடு போட்டு விட்டோம், நீங்கள் அதுல ரோடு போடுங்க. யார் கட்டிக்காரன்? நீங்கள் தான். உங்களே அந்த திறமையை நான் கண்டுகொண்டு
1: திருப்பி நாங்க கல்லு, அந்த கல்ல வந்து ஒரு உருவமா வடிச்சது நீங்க தான்.
0: உண்மையிலே
1: நன்றாக
0: பாடகர்களாக வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்னை கலைவாணியின் அன்னை கலைவாணியின் கடாட்சியம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கின்றது. நன்றாக நன்றாக பயிற்சி பண்ணுங்கள், நீங்க நன்றாக பாடலாம். வாழ்த்துக்கள் செல்வகுமார். உங்களுக்கு நல்ல பாடலை தெரிவு செய்து வந்தீர்கள். மௌனமே பார்வையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். அருமையாக நல்ல வரி அமைந்த பாடல். கொடிமலர் திரைப்படம் பல காலத்துக்கு முன்னு வந்த திரைப்படத்து பாடல் சிறப்பாக பாடியிருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, மாலை.
1: நன்றி.
0: நாளை திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு எங்களுடைய நேயர் நேரம் மீண்டும் ஆரம்பிக்கின்றது. ஒலி நேரலை.
1: நன்றி,
0: நன்றி,
1: நன்றி.
0: இது மன்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வு பக்குவமாக வந்து எல்லோரும் அழகாக பாடி செல்வதை எண்ணும் பொழுது எங்களுக்கு உருமாப்பு ஏற்படுகிறது. எங்கள் முந்தைய தமிழ் வானொலி ஆக்கி வைத்தவர்கள் அத்தனை பேரும் பாடகர்களாக வருகின்றார்கள். அவர்களை பாடும் திறமை உண்டு என்று தெரிவு செய்து அவர்களை பாட வைத்து இன்று வாரம் ஒரு தடவை 5 நிமிடத்துக்கு வந்து அவர்கள் பாடும் பொழுதே இப்படி என்றால் வாரம் முழுவதும் பாடிக்கொண்டிருந்தால் எப்படி வருவார்கள்? அதெல்லாம் அவர்கள் கையில் இருக்கின்றது. பாடி பாடி அந்த நேரம் ஒன்றுதான் எங்கள் உள்ளத்திலே உள்ள சகலதையும் மறந்து விடுகிற நேரம், அந்த பாடுகிற நேரம். அங்கே சோக பாட்டு ஒருவர் வந்து பாடியிருந்தார். உண்மையிலே அவருடைய மனோநிலையை இறக்கி வைப்பது போல் அவருக்கு இருந்திருக்கும் அந்த பாடலை பாடின போது, உள்ளத்துக்குள்ளே சக்கரவர்த்தி என்ற பாடல். உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி என்ற நினைவு வெளியாலே அப்படி இல்லை, அவர் எவ்வளவு கடினப்படுகின்றார். அந்த உள்ளத்திலே உள்ள அந்த சோகத்தை வெளியே இறக்கி வைத்தது போல் ஒரு மன ஆறுதல் கிடைத்திருக்கும். ஒவ்வொரு பாடலும் பாடலை நாங்கள் பாடும் பொழுது எங்களுக்கு மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும், கேட்கும் பொழுது எங்களுக்கும் அது ஆறுதலாக இருக்கின்றது. அந்த வகையிலே பாடல் பாடுவது என்ற சிறப்பான ஒரு விடயம், அது எல்லோருக்கும் அமையாது, எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காது. இது உங்களுக்கு என்று ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே ஒரு நாளில் 3 மணி நேரத்துக்கு மேல் உங்களுக்காக ஒதுக்கி தருகின்றது. அந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி அந்த பாடி உங்கள் சிறப்புகளை தேடி நீங்கள் மனதுக்கு நிம்மதி நாடி செல்ல வேண்டும் என்பது எங்கள் கருத்து. அன்பு உறவுலேயே முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை 6478744415 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு வந்து இணைந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இந்த தளத்தை ஒரு நல்ல களமாக களமாடி செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம்.

0: தங்கள் அன்பு நெஞ்சம் அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் சென்னை கணபதி அவர்களே, சகோதரர் கணபதி அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி எப்படி இருக்கீர்கள்? நல்லா இருக்கீங்களா? மீராமன் நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் சகோதரரே. மீராமன் நலமாக இருக்கின்றார், உடல்
1: நலத்துவம்.
0: நீங்கள் எப்படி
1: இருக்கிறீர்கள்? அதுதான் நல்லா இருக்கேன்.
0: நேற்று பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி அற்புதமாக விளையாடி சென்றீர்கள். நிறைவான பாடல்களை
1: கனிவான ஆரம்பத்தில் வந்ததுன்னா எப்படி ஒரு 60 பாட்டு பாடுவேன்?
0: ஆரம்பத்தில் வந்தால் பாடலாம். வர வேண்டும் அடுத்த வாயு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை இரவு 9 மணிக்கு துவங்கும். 9
1: கண்டிப்பா
0: வந்திருக்கலாம். மற்றது நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு வருகின்ற
1: பௌர்ணமனம். ஆமா, அந்த பௌர்ணமன் பிரமாதமா பண்ணாங்க. எல்லாம் வித்தியாசம், அதாவது ரொம்ப அபூர்வமான பாட்டுலாம் பாடினாங்க, ரொம்ப அருமையானது.
0: நீங்கள் இருவரும் தான் அந்த பழைய பாடல்களை கொண்டு எங்களை ஞாபகப்படுத்தினீர்களே. அழகாக இருந்தது,
1: அதாவது அநேகமா அளவு ஒழிக்காத பாடல், கேட்ட பாடல் தான், பட் ரொம்ப ஒழிக்காத பாடல், சிறப்பான பாடல் பாடினாங்க. ரொம்ப சகோதரி, அதாவது என்னுடைய அக்கா ஞாபகம் வந்தது. எங்க வீட்டுல எல்லாமே சினிமா பாட்டு
0: 40 பாடல்களை கொடுத்திருந்தாங்க.
1: சகோதரி ஞாபகம் வந்தது.
0: நல்லது
1: அக்கா. சென்னை மாதவரத்துக்கு ரொம்ப போயிட்டு இருந்தேன். போய் அவங்ககிட்ட போய் எங்க அப்பாவும் எங்க அக்காவும் பெரிய அண்ணனும், எங்க அக்காக்கு 60 வயசு, எங்க அண்ணனுக்கு 83. போய் ஆசி வாங்கிட்டு வந்தேன், ஆசி வாங்கிட்டு வந்தேன். டக்குனு ஞாபகம் வந்தேன், சதவீதம் தான் ஞாபகம் வந்தேன். பழம்பொருள்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்து. அவரை சென்றடையும் அவர் கேட்டுக்கொண்டிருப்பார், வருவார், ரெண்டு வந்து பாடுவார். வரும் எங்க நீங்கள் என்ன பாடலையும் எடுத்து வந்தீர்கள்? முதல் பாடல்
1: இன்னைக்கு காதல் காதலர் தினமா இருக்கிற ஒரு பாட்டு, ஒரு புது பாட்டு தான், அதாவது உன்னிக்கிஷன் பாட்டு காதலர்.
0: என்ன திரைப்படுது?
1: என்ன வேலை காதல், என்ன வேலை, என்ன வேலை
0: பாட்டு பாடுங்கள்.
1: என்ன வேலை அடி, என்ன வேலை, என் இதயத்தை தொலைத்தே விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உன் கால் கொலுசு அது துளைந்ததென்று உந்தன் கால் அடித்தேறி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். என்பன் கெழுத்துவேன் என்று காதல் வந்து இரு கண்ணிழி பிரிங்கி நின்றே. என்ன வேலை அடி, என்ன வேலை, இந்தன் தொலைத்தே விட்டேன். எந்த தாய்மொழியும் என்று வசப்படவில்லையடி. வாய்க்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாதொரு உருந்தையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமுடி. கண்களெல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதழி. இது சொக்கமா அரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் வெளிக்கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்ன விளையாடி, என்ன விளையின் இதயத்தை தொலைத்தே விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் முதன் போதிட்டேன். கோபிலமேனே குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன். என்னிலவே உன்னை தூங்க வைக்க உன்விரலுக்கு சொடுத்தெடுப்பேன். வருடவரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வாழி கட்டி அனுப்பி வைப்பே. என் காதலின் தேவையே காதுக்குள் ஓதி வைப்பேன். உன் கையடி எழுதிய கூலன்று புது கவிகள் எழுத்துரைப்பே. என்னவளே அடி, என்னவளே, என் இதயத்தை துளைத்து விட்டேன். எந்த இடம் அது, துளைந்த இடம், அந்த இரத்தையும் மறந்து விட்டேன். கால் கொலுசு அது துளைந்ததென்று கொஞ்சம் காலடி தேடி நின்றேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உந்தன் கண்களில் கண்டு கொண்டேன். கழுத்து வரையும் காதல் வந்து இரு கண்டே பிதங்கி நின்றே. அடி என்னவளே என்றும் இதயத்தை புகழ்த்தி விட்டே.
0: சிறப்பு சிறப்பான புதிய பாடல் இருந்தாலும் சிறப்பாக பாடிகள் ஒரு பழைய பாடல்களோடு சேர்த்து பார்க்கும் பொழுது இதுவும் சிறப்பான பாடலா இருக்கிறது. முழுமையாக பாடிய உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு பாடல்
1: தானே
0: பாடுங்கள், விருப்பம்
1: பாடுங்கள். ஒரு நிமிஷம் காதல் தினமாக தான் அந்த பாட்டை பண்ணேன். டிஎம்எஸ் எஸ்பிபி டிஎம்எஸ் சிஹெச்ராமன் எம் கே டி எம் எல்லாம் நம்ம ஓகே. ஒரு நிமிஷம் ஓகே, ஒரு பக்தி பாட்டு பாடிடலாம். பெருமாள் பெருமைக்கு நிகரேது, திருமால் பெருமைக்கு நிகரேது, உண்டும் இருவடி நிகழுக்கு இணையேது. பெருமாளே உண்டும் திருநாமம் பத்து பெயர்களில் வியந்தும் அவதாரம். திருமால் பெருமைக்கு கடல் நடுவே வீழ்ந்து சதுர்வேதம் தன்னை காப்பதுக்கே கொண்ட அவதாரம். கடல் நடுவே வீழ்ந்து சதுர்வேதம் தன்னை காப்பதுக்கே கொண்ட அவதாரம். மச்ச அவதாரம் அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனை உந்தன் அவதாரம். அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனை உந்தன் அவதாரம். ஓர்ம அவதாரம் பூமியை காத்திரு ஒரு காலம் உணைந்தது மற்றொரு அவதாரம். பூமியை காத்தீர் ஒரு காலம் உணைந்தது மற்றொரு அவதாரம். வராத அவதாரம் நாராயணாயன் திருநாமம் நிலைநாட்டிலே இன்னும் ஒரு அவதாரம். நாராயணாயன் திருநாமம் நிலைநாட்டிலே இன்னும் ஒரு அவதாரம். நரசிம்ம அவதாரம் மாபலிச்சிரம் தன்னில் கால் வைத்து இந்த மனோவின் அலந்த அவதாரம். மாபொலி சிரம் தங்கில் கால் வைத்து இந்த மனோவின் அலந்த அவதாரம். பிராமண அவதாரம் தாய் தந்தை சொல்லே உயர்வேதம் என்று சாத்தியதும் ஒரு அவதாரம். தாய் தந்தை சொல்லி உயர்வேதம் என்று சாத்தியதும் ஒரு அவதாரம். அவதாரம் ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் எனும் உயர்வினை காட்டிய அவதாரம். ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் என்னும் உயர்விலை காட்டிய அவதாரம். ராம அவதாரம் ரகுகுலம் கொண்டது ஒரு அண்ணன் பின்பு நதி குலம் கொண்டது பலராமன், நக குலம் கொண்டது ஒரு ராமன், பின்பு யது குலம் கண்டது பலராமன் பலராமன், அரசு முறைதழி பிரிக்கே நீ அடைந்தது அவரோ, அரசு முறைதழி பிரிக்கே நீ அடைந்தது இன்னொரு அவதாரம், கண்ணன் அவதாரம். விதி நடந்திருந்த மதி முடிந்திருந்த வினையின் பயனே உருவாக, நிலை மறந்தவரும் நெறி நிறந்தவரும் முழுதும் வண்ணம் தெளிவாக, இன்னல் ஒழித்து குவிக்கே நீ எழுக்க வேண்டும் ஒரு அவதாரம், அவதாரம். பெருமாள் பெருமைக்கு நிகழே தேவந்தம் இருபடி நிஜருத்தேனையே, பெருமாளே உந்தன் திருநாமம் பத்து பெயர்களில் விழுந்தும் அவதாரம், பெருமாள் பெருமைக்கு நிகழே
0: அற்புதம். சிறப்பாக எங்களுடைய பெருமாளுடைய அவதாரத்தையும் எடுத்த பாடல் கண்ணதாசன் ஐயா அவர்களின்
1: பத்தாவதத்துல, இல்ல உண்மையில பத்தாவதத்துல ராகங்கள் மாறும் அப்பப்போ, அதாவது பத்து ஏழு அவதாரத்துல எப்படி ஒரு ஆறு ஏழு ஏழு பத்து விதமான ராகம் இருக்கு, ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பார் ஏற்கனவே நம்ம எம்ஜிஆர்ல வந்து 23-3-2020 பாடினேன், 1.5 வருஷத்துக்கு ஆஃப்டர் நிகழ்ச்சி 1 வருஷம் ஆச்சு பாடி, 11 மாசம் ஆச்சு பாடி நிகழ்ச்சி.
0: அதனால்தான் கூறுவேன் நீண்ட பாடல், ஒரு 10 அவதாரத்தையும் குறிப்பிடும் ஒரு ராக மாளிகாவில் அமைந்த பாடலை நீங்கள் ஒழுங்காக தொலைபேசியிலே முழுமையாக பாடினீர்கள். பக்கவாத்தியங்களோட பாடல் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக அந்த பாடம்
1: ஆமா இல்ல கிளியரா இருந்ததா, குரல் கலா தெளிவா இருந்ததா
0: கூறப்படுகிறீர்கள். நான் கூறும் போது நீங்கள் பேசினா நான் ஒன்றும் கூற முடியாது. ஒவ்வொரு நான் கூறினது பின்பு நீங்கள் கூறுங்க, அல்லது நீங்கள் கூறுங்கள் நான் பின்பு பேசுகிறேன்.
1: கண்டிப்பாக
0: ஒரு ஆழமாளிகாவில் அமைந்த ஒரு நீண்ட பாடல், அதை தொலைபேசியிலே நீங்கள் அவ்வளவு சிரமத்தோடு பாடினீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அது உங்களுக்கு சிரமம் அல்ல, ஆனால் அது சிரமமான பாடல். கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளிலே, கே வி மாதவன் அவர்களுடைய இசையிலே, டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடிய பாடலை நீங்கள் ஒரு மனிதராக பக்கவாத்தியம் எதுவும் இல்லாமல் இந்த துணையும் இல்லாமல் முழுமையாக அந்த ராகங்களின் மாற்றங்களை எல்லாம் எங்களுக்கு சுவாரஸ்யமாக தந்து மகிழ்ந்து பாடியது சிறப்பாக இருந்தது, தெளிவாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் நீண்ட பாடல் தானே, அது இந்த வயதிலே உங்களுக்கு இவ்வளவு தூரம் பாடுகிறீர்கள் என்றால் அது சிறப்பான அன்னையின் கலைவாணியின் கடாட்சம் என்றுதான் கூற வேண்டும். நன்றாக இருந்தது ஏ எல் கண்டி அவர்களே, நன்றாக சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள், கூறுங்கள்.
1: மிக்க நன்றி. மீண்டும் ஒரு 10 நிமிஷம் ஒரு பாட்டு பாடுவேன், கொஞ்சம் கேப் போட்டு
0: பாடுறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். சிறப்பாக பாடியிருந்தீர்கள், நல்லது நல்லது. சென்று வாருங்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி.

இது மொன்றல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளை உலகளாவ இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு விமர்சனத்தையும் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். எழுதும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். காற்றலையில் தூர தேசத்திலிருந்து தொலைபேசியில் பேசுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. இணையதளம் ஊடாக பேசும்பொழுது இத்தனை இடர்கள் எல்லாம் ஏற்படும். அலைவரிசைகள் சரியாக இருக்காது. இருப்பினும் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு முழுமையான பாடல்களை வந்து அற்புதமாக பாடிச் செல்லும் அன்பு உறவுகளுக்கும் அன்னை கலைவாணியின் அருள் என்றும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அடுத்த பாடல்களை எதிர்பார்க்கின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.

இது மங்கள் தமிழ் வானொலி, பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது. மங்கள் தமிழ் வானொலி நலமான பாடலை தந்து உங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் வழியில் இந்த தளத்தை நீங்கள் களமாக பாவித்து களமாடி சென்று நீங்கள் வளமாக வளர்ந்து வருகின்றீர்கள் என்பது வெள்ளிட மலையாக தோன்றுகின்றது. இலைமறை காயாக இருந்தவர்கள் இன்று வெளியே வந்து உலகளாவ குரல் கேட்கும் வண்ணம் அற்புதமாக பாடிச் செல்கின்றார்கள். அந்த வகையில் மங்கள் தமிழ் வானொலி உங்களை எண்ணி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்து வந்து பாடுங்கள் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இது மங்கள் தமிழ் வானொலி, பாடுவோர் பாடலாம் என்றது உங்களுக்கு தெரியும்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா.

2026 ஆண்டு 8வது மாதம் 5வது நாள் அறிவன் கிழமை. இங்கிதமான இந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ், இவற்றிற்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் என்று அறிந்து ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து இவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் தாழ்பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து உலகளாக இருக்கும் முகம் தெரிந்த தெரியாத அன்பு நேயர்களே, உறவுகளே, அறிவிப்பாளர்களே, கலைஞர்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கதம்பத்திற்கு அழைக்க இருக்கின்றேன். இந்த வேளையிலே நீங்கள் நலமா என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற செய்தியை தரும் இந்த வேளையிலே இன்றைய நாள் ஒரு இதயம் கனத்த நாளாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. சொல்லனா துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் எங்கள் நீண்ட கால உறவு மொன்றியல் தமிழ் வானொலியின் தொகுப்பாளர், அறிவிப்பாளர், கலைஞர் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களுடைய சிரேஷ்ட புத்திரன் விண்ணுலகம் எய்திய நாள். எதிர்பாராத ஒரு மன அழுத்தத்தையும் மனச்சுமையையும் சோகத்தையும் தந்திருக்கின்றது. ஆறா துயரில் அவர் மீள முடியாமல் தவிக்கின்றார் அன்பர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவரோடு இணைந்து எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளில் ஒரு சிலர் அவர் துன்பத்திலே பகிர்ந்து அந்த இறுதி சடங்கிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்பதை எண்ணும் பொழுது நாங்கள் எல்லோரும் அங்கு நின்று அவரோடு ஆதரவாக அவருடைய துன்பத்திலே பங்கு பெற்று கலந்து கொள்வது போன்ற ஒரு உணர்வை எனக்கு தருகின்றது. இதை அன்பு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை விஜயராகவன் ஐயா அவர்களினோடு பகிர்ந்து கொண்டார். அங்கிருக்கும் வேளையில் நான் அழைத்து அவரோடு பேசி நாகப்பன் எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்களோடும் பேசி அவருடைய துன்பத்தில் நான் பகிர்ந்து கொள்ளும் வேளை மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளாகிய நாங்களும் உலகளாக இருக்கின்ற நேயர்கள், உறவுகள், கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள் அதிபர் மீதா அவர்களோடு நானும் இணைந்து உங்கள் எல்லோரையும் இணைத்து எங்கள் துக்கத்தை, எங்கள் துயரத்தை, எங்கள் ஆறுதல் வார்த்தைகளை நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று கூறி திரு ஜெகபர் சாதிக் அவர்களோடையே நான் நிலையில் நேராக பேசியிருந்தேன். அப்பொழுது எங்களுக்கு நேரம் 2 மணி. நான் அவருடைய செய்தி கிடைத்து பல மணி நேரங்களின் பின்தான் நான் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. காரணம், நாங்களும் இங்கே எங்களுடைய இல்லத்திலே ஏற்பட்ட பிரச்சனையால் அந்த தொழில்நுட்பவியலாளர்கள் வந்து அதை சரி செய்து கொண்டும் அந்த தொல்லையிலே இருந்ததால் அந்த நான் செய்தியை உடனடியாக பார்க்கவில்லை, தாமதித்துத்தான் பார்த்தேன். அவரோடு பேசிய போது அவரின் குரல் என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. இதுதான் மனித வாழ்க்கை என்பதை காட்டிவிட்டது. தந்தை இருக்க தனையன் சென்று விட்டார். தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு கூட அவர் இன்றி அவருக்கு தந்தை கடன் புரிய வேண்டிய வகையில் ஒரு நிலையில் இருந்த அந்த சமயத்தை நான் எண்ணும் பொழுது மனித வாழ்க்கையை பற்றி நினைத்து கொண்டேன். எங்கே, எப்படி, எப்பொழுது ஏற்படும் என்பது தெரியாததுதான் மரணம் என்பது. ஆனால் அது உறுதியாக்கப்பட்ட ஒன்று. எங்கள் வாழ்க்கை பயணத்தில் அது மட்டும் உறுதியானது. மரணம் நிச்சயம் உண்டு என்பது தெரியும், எங்கே, எப்படி, ஏனென்பதுதான் தெரியவில்லை. அதுக்கு பல காரணங்களை கூறிவிட்டு அந்த யமதர்மராஜன் எங்களுடைய ஆவியை கொண்டு சென்று விடுவார். ஆவி சென்று விட்டது, இப்பொழுது அவருடைய புத உடல் நான் நினைக்கின்றேன் நல்லடக்கங்கள் முடிந்திருக்கும் என்று அவர்களுடைய சமய முறைப்படி உடனடியாக அதை செய்வார்கள். ஒரு சில நெருங்கிய உறவுகளுக்காக தாமதித்திருக்கின்றோம் என்றும் அவர் கூறினார். இந்த வேளையிலே எங்களால் செய்யக்கூடிய நீங்கள் என்னை பார்த்தே என்னுடைய தளத்தை பார்க்கும் பொழுது கலக்கமாக இருந்தது. ஏனென்றால் எல்லோரும் தங்களுடைய துன்பத்தை ஏகோபித்த வகையிலே அவருக்கு
தளங்கள் மூலம் புலனத்தின் மூலம் தெரிவித்துக் கொண்டும் தொலைபேசி மூலமும் பேசி கலந்து கொண்டும் இருந்திருக்கின்றீர்கள். எண்ணும் பொழுது எனக்கு ஒரு பக்கம் பெருமையாகவும் மறுபக்கம் மனம் சுமையாகவும் இருக்கின்றது. இந்த வேளையில் நானும் அவரோடு அருகில் இருந்து அவருடைய துன்பத்தை பகிர்ந்து அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டுமே, இது மனித நேயம் என்று எண்ணினேன். நாங்கள் இருக்கும் இடம் நாங்கள் கனடா, நீங்கள் இந்தியா. உடனடியாக வந்து செல்ல முடியக்கூடிய காரியமல்ல. என்னுடைய உடல்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். இருப்பினும் உள்ளத்தால் நான் அவரோடு எப்பொழுதும் அன்பாக இருக்கும் ஒரு எங்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பாக இருக்கும் ஒருவர். அவருக்கு இப்படி துன்பம் இன்று நடைபெற்றது அல்லது இப்பொழுது கடந்த சில மாதங்களுக்குள்ளேயே பல இழப்புகளை அவர் சந்தித்து விட்டார். அதனால் இவற்றை தாங்கும் இதயத்தை மனந்தளராமல் இருக்க வேண்டும் என்று எங்கள் மகள் சாந்தி எழுதியிருந்த மனம் தளர்ச்சியடைய வேண்டாம் என்று. அப்படியான வார்த்தைகள் அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஒவ்வொரு தரம் எழுதியிருக்கின்றீர்கள், உங்களுடைய கவலையை தெரிவித்திருக்கின்றீர்கள். இதையெல்லாம் அவருக்கு ஆறுதலாக பக்கபலமாக இருக்கும். அந்த வேளையிலே நானும் அவருக்கு ஆறுதல் கூறி மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் ஊடாக எல்லோரும் இணைந்து அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டுமென்று பிரார்த்திக்க வேண்டும் உளமாற என்று கூறிக்கொண்டு, அவர் ஒரு இழப்பு இரண்டு இழப்பு அடுத்து வரும் இழப்பை தாங்குவது சாதாரணமான விடயமில்லை. அவருக்கு உறுதியான இதயத்தையும் மனம் தளராத நிதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்வோம். இந்த வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலியின் நிகழ்ச்சியினை ஒரு நிமிடம் நான் நிறுத்தி எல்லோரும் இறைவனை சிந்தித்து ஜெகபர் ஷாதிக் அவர்களுடைய மூத்த மகன் அவருடைய ஆன்மா இறைவன் அடியிலே நிரந்தரமான ஆறுதல் பெற்று இளைப்பாற வேண்டும் என்று ஓம் அமைதி என்று கூறி நாங்கள் இப்பொழுதிலிருந்து ஒரு நிமிடம் மௌனமாக அவருக்காக அஞ்சலி செய்வோம்.

ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி உறவுகளே. இந்த நேரத்தை நாங்கள் அவர்களுக்காக ஒதுக்கி அவருடைய ஆன்மா சாந்தி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியினை தொடர்வோம். அன்பு உறவுகளே, முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இன்று எதை காணப்போகின்றோம்? அறிவன் கிழமையில் வளமையாக தோன்றுவது என்ன நிகழ்ச்சியாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இதோ அதுதான்.

0: பொக்கிஷம் நிகழ்வு என்பதை தெரிந்து கொண்டோம். மிகவும் சிறப்பாக குதூகலமாக கோலாகலமாக நாங்கள் ஆரம்பிக்கும் நிகழ்ச்சியை இன்று இப்படி ஆரம்பித்திருக்கிறோம். நாங்கள் நல்ல காலநிலையில் இருக்கின்றோம் என்று நீங்கள் என்ன வேண்டாம். நாங்கள் இப்பொழுது இங்கே கிட்டத்தட்ட 27 பாகையிலே இருக்கின்றோம். இது 31 பாகை வரை சென்று மீண்டும் 20 பாகைக்கு வரும். இன்று மழை வருவதற்கு எந்த விதமான சான்றும் இல்லை. 14:29 பகலை காணுகின்றோம். துல்லியமான வெளிச்சத்தோடு இருக்கின்றோம். எங்கள் மகிழ்ச்சியான செய்தி, எங்களுடைய வெப்பக்கருவி ஹீட்டர் இல்லை குளிர்போக்கி ஏர் கண்டிஷனர் அவர் மீண்டும் பணிக்கு திரும்பிவிட்டார். நேற்றைய தினம் தொழில்நுட்பவியலாளர்கள் வந்து துரிதமாக அதை நிறைவேற்றி தந்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் இணைந்து எங்களுடைய பொக்கிஷத்தை நிகழ்த்துவோம். வாழ்க்கை என்பது நீர்க்குமொழி போன்றது என்றதை எண்ணிக்கொண்டு முதல் நேராக எங்களுடன் வருகின்றார் என்று நாகப்பன் அவர்கள் தோன்றுகின்றார் போல் தெரிகின்றது. அழைக்கின்றார், சென்று விட்டார், மீண்டும் அழைப்பார் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம். கதம்பத்திலே இன்று பொக்கிஷம், பொக்கிஷத்துக்கு 20 பெட்டிகள் பொக்கிஷமாக கொண்டு வந்து அடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே ரேவதி ஆயத்தமாக இருக்கின்றார், சியாமலா ஆயத்தமாக இருக்கின்றார், மகாலிங்கம் ஆயத்தமாக இருக்கின்றார், நாகப்பன் ஆயத்தமாகவும் இருக்கும் வேளையிலே அனைவரும் இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முதலில் யார் வரப்போகின்றீர்கள் அழையுங்கள். 6478746415 என்ற எண்களோடு முதலில் இங்கே வருகின்றார் நாகப்பன். அவர்களுக்கு இணைப்பு கிடைத்து விட்டது. வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: நல்லது நல்லது. இந்த பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு என்னுடைய உங்களுடைய இரவு நேரத்தை நான் தருகின்றேன். எப்படி இருக்கின்றீர்கள் இரவு நேரத்தில்? மழை விழுகின்றதா? எப்படி இருக்கின்றது காலநிலை?
1: இயல்பான காலநிலை தான் ஐயா, மழையும் இல்லை வெயிலும் இல்லை.
0: வெயிலும் இல்லை, சரி நல்லது. நேற்றைய தினம் அவ்வளோ மகிழ்வாக இருந்தோம். இன்றைய தினம் உங்கள் நிகழ்ச்சியில் வரும்பொழுது ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டது. எல்லோரும் அதை அனுஷ்டித்திருக்கிறீர்கள். ஒரு வாரம் எதிர்பாராத ஒரு விடயம்.
1: அன்னாரது ஆன்மா சாந்தி அடைய இரவு நேரம் பிரார்த்தித்துக் கொள்வோம் ஐயா.
0: நன்றி. அதனால் தான் நாங்களும் ஒன்றியல் தமிழ் வானொலி, நீங்களும் நாங்களும் இணைந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை செலுத்தி அவருடைய ஆன்மாவுக்காக பிரார்த்தித்தோம். அந்த பிரார்த்தனைகள் சரிவிட வேண்டும். அவருடைய ஆன்மா
1: எப்பொழுதும் எப்பொழுதும் எம்டிஆர் கூடவே இருக்கக்கூடியவர்.
0: அதனால்
1: நாங்கள்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் விலகிடுவோம்.
0: அவர் இரவு பகலாக இருப்பார். அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நான் நள்ளிரவு நேரம் நான் அவரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தேன். அங்கு விஜயராகவன் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய தொலைபேசி மூலம் நான் எப்படி அவரை அழைப்பதை இப்பொழுது அவரோடு பேச முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது விஜயராகவனோட பதிவை பார்த்து விட்டேன். நான் அங்குதான் இருக்கின்றேன் என்று அந்த பதிவில் இருந்த உடனே நான் அவருக்கு அழைத்தேன். விஜயராகவனுக்கு அவருடைய தொலைபேசி இலக்கம் கிடைத்தது. அழைப்பு கிடைத்தவுடன் அவரோடு பேச வேண்டும்.
1: எனக்கு இங்கிருந்து பாலக்காடு போற மாதிரி அவருக்கு அங்க காரைக்கால்ல இருந்து நாகூர்
0: அவருக்கு. ஆமா, சென்று விட்டேன். அவர் நல்ல நண்பர். ஏனென்றால் விஜயராகவன் அவர்கள் முன்பு வைத்தியசாலையில் அவர் பணிபுரியும் காலங்களில் எங்கிருந்து போபவர்கள் யாராக இருந்தாலும் அதில் எங்களுடைய வானொலி உறவுகள் பலருக்கு அவர் பல உதவிகள் செய்திருக்கின்றனர். அதை எங்கள் எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்களே எனக்கு நேரில் கூறியிருக்கின்றார். அவர் மட்டுமல்ல மறைந்த எங்களுடைய பலர் பிரகாஷ்

0: என்னால் அடுத்து அடுத்து மூன்றாவது இது இழப்பு. இது அக்கா, அதன் பின் சகோதரி, அதன் பின் இப்பொழுது மகன் என்னும் பொழுது தாங்கும். அதில் இவர் வாழ வேண்டிய ஒரு பையன், தகப்பனுக்கு கடமை செய்ய வேண்டியவர் முந்தி விட்டார் என்று எண்ணும் பொழுது அவரால் எப்படி தாங்க முடிகிறார்? அவருக்கு தாங்கும் சக்தியை இறைவன் கொடுக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது நான் கூறிக்கொண்டு அவருடைய பேசி எங்கள் எல்லோருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு, எங்கள் எல்லோரும் நாங்கள் உங்களுக்கு அனுதாபத்தை தருவோம், நீங்கள் கவனமாக இருங்கள், காரியங்களை கவனமாக செய்யுங்கள், இதைத்தானே கூற முடியும் எங்களுக்கு என்று நான் பேசியிருந்தேன் நாகப்பன் அவர்களே. அது இன்றும் எனக்கு நிகழ்ச்சி எப்படி செய்வது என்று எண்ண முடியவில்லை. இருப்பினுமே என்ன செய்வோம், என்ன செய்வோம், இது இயற்கை, இது நடைபெறுவது வழக்கம். அவருக்கு ஒரு விபரீதமாக இல்லாமல் இயற்கையாக
1: நடந்ததுங்கிறது
0: இல்லை, அவருக்கு பிடி இருந்தது, நேர வைத்திய வருத்தம் இருந்திருக்கு அவருக்கு. அவர் அதுக்கு முன்பு அறிந்தே எங்களோட அவரோடு பேசும்பொழுது வைத்தியசாலைக்கு அவர் பல தடவை சென்றிருக்கின்றார். அது எனக்கு வயசு லேசாக எனக்கு ஜெயபிரசாதிக்கு அவர்களும் என்னோடு பேசும் பொழுது மகனுடைய வருத்தம் பற்றி கூறியிருக்க, அது வருத்தம் அவர்கள் முடிந்தவரை சிகிச்சை செய்திருக்கின்றார்கள். அவருக்கு விதி, இறுதியிலே அது விதி என்று எண்ண வேண்டியது. சரி, நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். நலமாக இருக்கும் வேளையிலே நாங்கள் இருக்கும் வேளையில் இணைந்து கொள்கிறோம், மகிழ்ந்து கொள்கிறோம், இல்லாத போது நெகிழ்ந்து கொள்கிறோம், உறவாடிக்கொள்கிறோம். இதைவிட வேறு எங்களால் என்ன செய்ய முடியும்? இன்று அவருக்கு, நாளை நமக்கு என்று எண்ணுவோம் இல்லையா?
1: ஆமா.
0: சரி, இப்பொழுது விடயத்துக்கு வருகிறோம். நாங்கள் இன்று பொக்கிஷத்துக்கு வந்திருக்கின்றோம். பொக்கிஷத்தில் வளமை போல 20 பெட்டிகளை கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். முதல் வியாபாரத்தை துவக்குவதற்காக நாகப்பன் அவர்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக எந்த இலக்கம் வேண்டும், எந்த எண் வேண்டும்?
1: 9
0: உங்களுக்கு அதிர்ஷ்டம். சரி, அடங்கப்பா,
1: அது வந்ததுன்னா நீங்க கை பிடிச்ச தூக்கி விட்டாவது பாயிண்ட் கொடுத்துருங்க.
0: அப்படியா? இல்லை, இது சுலபமானதாக தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன். 9 வந்திருக்கின்றது, கொண்டு வந்து வைத்து விட்டேன்.
1: சரி, தெரியுது, ரொம்ப சுலபமாக இருக்குதா? ஐயா,
0: ஆமாம் ஆமாம், சுலபமாக. எங்க உங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
1: இந்த காகசம் அபு காக்ககம் திறந்துடு சீசே.
0: ஆமாம், திறந்து விட்டது நாகப்பன். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
1: 3
0: அப்படிங்க அப்பா அச்சொட்டாக கூறுவார் என்றுதான் இருந்தேன். 5 எழுத்தாக இருக்கின்றது, காரியமில்லை. 5 நல்லது தானே, 5 எழுத்து உங்களுக்கு அது ஒரு பெரிய உடைய. நீங்கள் 7 எழுத்து, 9 எழுத்து, 16 எழுத்துன்னு சொன்ன சார், இந்த 5 எழுத்து சொல்லுகிற அது பதம் வந்து எங்கள் எல்லோரிடமும் இருந்து எங்களை வழி நடத்தும் வேளை எங்களுக்கு ஆலோசனை கூறுவது ஒருபடி ஒரு ஒன்று. அது இதை நாங்கள் எண்ணி பார்க்கும்பொழுது நன்றாக சிந்தித்து பார்ப்பதற்கெல்லாம் புத்திமதி தருவதற்காக உதவும் எங்களுக்கு உள்ளே உள்ள ஒன்று. இதை எங்கள் யாமிருக்க பயமேன் சரவணன் வரும்போது பேசும்போது நகைச்சுவையாக நான் இந்த பதத்தை பாவிப்பதுண்டு. அவர் அதை கேட்க வேண்டும் என்று கூறுவார். சரியா? அப்படி என்று இல்லை, நாங்கள் வழக்கமா பேசுவது தானே இங்கே வரும். 5 எழுத்தை கொண்டது இப்பொழுது புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். எங்கே பார்ப்போம்?
1: இது மிக சுலபமான பதம் தானே,
0: பார்த்தீர்களா?
1: ஆழ்மனது
0: சொல்லுவார். ஆழ்மனது சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்பொழுது நீங்கள் ஆழ்மனதை கேட்கவில்லை, உங்கள் எண்ணத்திலே 3 என்று கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள், 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆழ்மனது உங்கள் எல்லோருக்கும் உண்டு. அந்த ஆழ்மனது கூறுவது அநேகமாக உண்மையாகவும் சரியாகவும் இருக்கும். சில சமயம் சரியான முடிவை எடுக்கும் பொழுது ஆழ்மனது தடுத்து விட்டுவிடும் இல்லையா?
1: ஆமாம்,
0: அதனால் ஆழ்மனது எப்பொழுதும் கேட்க தேவையில்லை, ஆனால் அநேகமாக கேட்க வேண்டுமா? அதைத்தான் யோசித்து நன்றாய் உணரணும் என்று கூறியிருக்கின்றார்கள். சிந்திக்க வேண்டும், சிந்திப்பதற்கு உதவுவது இந்த உணர்வு.
1: இன்னொரு பெயர் விவேகம்னு வச்சுக்கலாம் ஐயா?
0: இல்லை, ஆழ்மனதுக்கும் விவேகத்துக்கும் விவேகம் வந்து கட்டித்தனம். இந்த ஆழ்மனது வந்து எங்களுடைய அறிவு, சிந்தித்து தீர்மானித்து எடுக்கிற முடிவு. ஆழ்மனதிலிருந்து அடுத்தது அன்பு, கருணை, இறைவனிடம் நாங்கள் வந்து ஆள் மனதிலிருந்து அந்த அன்பு கருணை பாருங்க, குழந்தைக்கு தாய் அவ பாலூட்டும் பொழுது அந்த ஆள் மனதில் அன்பு சுரக்க சுரக்க இங்கு பால் சுரக்கும் அந்த குழந்தைக்கு, அமுது போல் சொல்லுவார்கள் அல்லவா, கருணை இருக்கின்றது ஆள் மனதிலிருந்து வர வேண்டும். ஒரு தர்மத்தை நாங்கள் செய்யும் பொழுது வெளிப்படையாக அள்ளி கொடுத்து மற்றவர்கள் பார்க்கட்டும் என்று கொடுக்க வருது, ஆள் மனதிலிருந்து வர வேண்டும். ஒருவரிடம் நாங்கள் ஒரு ஒரு பிழையை செய்து விட்டு நல்லதொரு நண்பனுக்கு தவறுதலாக ஒரு புண்பட வைத்து விட்டால் எங்களுடைய ஆள் மனது எவ்வளவு துன்பப்படும், அது புரிகிறதா ஐயா? இப்பொழுது ஆ இந்த விவேகத்துக்கும் இதுக்கு வித்தியாசம், வாழ்த்துக்கு. ஆள் மனது
1: சொல்லுவாங்கல்ல
0: அடுத்தது. ஆமாம் ஆமாம். அடுத்தது இந்த முதல் காதல், முதல் காதல் என்று இருக்கிறது அல்லவா மக்களுக்கு, எங்கள் எல்லோருக்கும் அது இருக்கும், அது தெரிந்தோ தெரியாமலோ எங்களை அறியாமலோ ஒன்று இருக்கும். அந்த முதல் காதல் என்பதும் ஆள் மனதில் படிந்துவே இருக்கும், அதன் பின்பு அது நிறைவேறாமல் போகலாம், அது கைகூடாமல் போயிருக்கலாம், அல்லது எட்டி தட்டி பறக்கப்பட்டிருக்கலாம். அது எப்படி நடந்தாலும் அந்த காதல் அழியாதது இல்லை. அதே போன்று ஒருவர் மீது அன்புடன் நாங்கள் ஆள் மனது வரைக்கும் சென்று அவரோட அன்பாக பழகிவிட்டு அந்த அன்பை உறவை முறிக்க முடியாது. இன்னா செய்தாரும் இன்னா செய்தாலும் அவரை நாங்கள் துறக்க முடியாமல் இருக்கும். அது எப்படி வரும் என்றால் அந்த குரல் உடனே வரவில்லை. என்ன செய்தார்
1: அந்த குரல், ஒரு குரல் இருக்கு
0: இருக்கின்றது இருக்குது. இன்னா செய்தார் அதான் நல்லவராக எங்களோட வாழ்ந்தவர், பிழை செய்தாலும் அவரை நாங்கள் இழக்க முடியாது, ஏன்னா ஆள் மனதிலே அவர் இருப்பார் எங்களோட. அதே போன்று ஆள்
1: மனதில்
0: ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செயல் இன்னா செய்தாரை, ஒருவர் எங்களுக்கு பிழையை செய்தாலும் அவர் அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையை செய்துவிட வேண்டும், நாங்கள் தீமை செய்யக்கூடாது. அந்த ஆள் மனது எங்களுக்கு எதையும் உறுத்தி கொண்டு நாங்கள் ஒரு பிழையத்தை செய்யும் பொழுது பிழையாக செய்கின்றோம் என்றாலும் அந்த ஆள் மனது சொல்வே நீ பிழையை செய்கிறாய் செய்கிறான்னு எங்களை உறுத்தும் ஆள் மனது என்று. நல்லது ஒரு கருத்து, சிறப்பான இந்த கருத்தை கொண்டு வந்து ரெண்டு மூன்று தடவைகள் எங்களுடைய சரவணன் வச்சு சொல்லுவார். ஆள் மனது சொல்றதை கேட்க
1: தெரிஞ்சு
0: பிடிச்சிட்டீங்க, பிடிச்சிட்டீங்க, கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். சரி, இப்ப நீங்கள் இரண்டு புள்ளிகளை ஒரு பெட்டியை திறந்து பெற்று விட்டு இரண்டாவது புள்ளிக்கு போவோம். எதுக்கு போவோம்? உயர்த்தி கொண்டு போகும் ஐயா. எட்டு எட்டு இலக்கத்தில் பிறந்தவர்களை பாருங்க,
1: யாருமே தொட மாட்டாங்க ஐயா.
0: அப்படியா?
1: யாருமே தொடங்க.
0: ஆஹா, எட்டு வந்து எல்லோரும் உயர்த்தி வைக்கும். பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் எடுத்து பாருங்கள், சாதனையாளர்களை எடுத்து பாருங்கள், ஆனால் கொண்டு சென்று உச்சத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நிறுத்திவிடும்.
1: தமிழ்நாட்டுல வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா,
0: என்னே
1: கூட்டுத்தொகை எட்டு வர்ற மாதிரி தர மாட்டாங்க, அதை பூரா கட் பண்ணி கட் பண்ணி
0: எடுத்துட்டு போவார்கள். சந்தர்ப்பம்
1: பணம் கட்டி எடுத்தா எடுத்துக்கலாம்.
0: அப்படியா?
1: சிலர் ராசின்னு
0: அப்படி என்ன அந்த மந்திரத்தை ஒரு தடவை சொல்லுங்களேன். அப்பன்
1: அந்த எட்டுக்கான மந்திரத்தையும் சொல்லி பார்க்கலாம். அந்த கசம் அபுகாக்கும் திறந்துடு சீசே,
0: சிறப்பு திறந்து விட்டது பற்றி. அங்கே எத்தனை எழுத்துக்கள் இப்பொழுது காணப்படுகின்றது?
1: இப்பொழுது மூன்று தான் இருக்கும்.
0: இப்பொழுது மூன்று தான் இருக்கின்றது, அது ஒன்று சேர்த்து நாலாக காட்டுகின்றது. நாலு நான்கு எழுத்துக்கள் கொண்ட பதம். இந்த பதமும் கடந்த நாட்களிலே நாங்கள் நிகழ்ச்சிகளிலே பேசிய பதங்களுக்குள் ஒன்றுதான். அது நேற்றும் பேசியிருக்கிறோம் போல் தெரிகின்றது, தெரியவில்லை. சரி, இது வந்து நான்கு எழுத்துக்களை கொண்டது. இந்த எருமை இருக்கின்றது அல்லவா, எருமை மாடு, அது பொறுமைக்கு பேர் போனது. எப்படித்தான் போட்டு அடித்தாலும் முதுகை நெளிச்சு நெளிச்சு இருக்கும், தண்ணீருக்குள்ளே போய் பார்க்க படுத்தா அதுக்கே பொறுமையாக படுத்திருக்கும். இவ்வளவுதான், மழை விழுந்தாலும் அதை பெரிய சட்டை செய்யாமல் இருக்கும், அது சரியான பொறுப்பு என்ன. அதே போன்று சில வீரர்கள் இருக்கின்றார்கள், தன் முன்னே நின்று ஒரு நோஞ்சான் வந்து அவரை உத்வேகமாக பேசி அடிக்க முற்படும் போது அந்த வீரன் திருப்பி அடிக்க மாட்டான், பொறுமை காத்து கொள்வான். ஏண்டா இந்த சின்ன குச்சி பயில எனக்கு அடிக்க வர, நான் ஒரு அடி போட்டு அவன் செத்துருவானே என்ற அந்த ஒரு இரக்கம் இருக்கும். அப்போ அவன் பொறுத்து கொள்ளுவான். அந்த பொறுத்து கொள்வதை எப்படிதான் பொண்டாடி கத்து கத்துன்னு கத்தி தூக்கி போட்டு அடிச்சு பிள்ளைகளை தந்தாலும் இப்போ கணவன் என்ன செய்யறது, பொறுத்து கொண்டு தான் போக வேண்டும். இறுக்கி பேசினால் முரண்பாடு ஏற்பட்டு விடும் இல்லவா. அந்த குணத்துக்கு இன்னும் ஒரு பதம் நாலு இடத்துல சொல்லுவது உண்டு.
1: குணம்
0: அது மூன்று எழுத்து அல்லவா?
1: அதனுடைய
0: ஒரு குணம் எங்களுடைய எங்களுடைய உள்ள குணங்களுக்குள்ளே ஒரு கோபம் பருப்பு அது போன்று அது ஒரு குணம்.
1: இரண்டு எழுத்துல இருப்பாங்க, அது நாலு எழுத்துல வந்து.
0: ஆமா, அதுக்கு அது இருக்கு, அந்த பதம் இருக்கு.
1: அது வந்து சாந்தம்
0: அல்ல, சாந்தம் வேறு இது வேறு. சாந்தம் வந்து அது இயல்பான ஒரு குணம், மற்றவரோட அது சாந்தமாக பேசுறது, சாந்தமாக இது. அந்த கோபங்கள் வந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றது ஒன்றுக்கு சொல்கிறது. அந்த தன்மை வேண்டும், அது குறிப்பாக பெண்களுக்கு வேண்டும். அவர்கள் கொதிப்படைந்து எங்களையும் கொதிப்படைய வச்சு விடுவார்கள். அதொரு குணம், அது அதொரு பெருந்தன்மையானது. அது இருந்தால் வாழ்க்கையில வெற்றி அடையலாம், அடைய வேண்டியதை அடையலாம். இதை நேற்று சரவணன் கொண்டு வந்தார் அந்த பாடல்களை. அவர் முதல் அந்த சொல்லோடு பாடல் பேசும்போது இந்த பதம் நான் ஒரு தடவை உபயோகித்தேன். என்னிடம் இருக்கின்றது சில சமயம் அது மீறி விடுவோம் நாங்கள். அது எல்லோரிடம் இருக்கின்றது, அதை நாங்கள் கடைபிடிப்பது குறைவு. கடைபிடிப்பது குறைவு. அந்த அந்த பண்பின் தந்தையாரருக்கு சின்ன வயதில் வளர்த்திருக்கார். எப்படி என்றால், நான் விரும்பி ஒரு பொருளை கேட்டால் எனக்கு தெரியும் நிச்சயமாக வாங்கி தருவார் என்றால் கேட்ட உடனே வாங்கி தர மாட்டார். பொறுமையோடு நான் இருக்க வேண்டும், கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படாமல் இருக்கின்ற ஒரு குணம்.
1: அது வந்து
0: சொன்னால் இரண்டு புள்ளிகள்.
1: ஆமா, சரி, யோசனை செய்து வருகிறனையா? அடுத்தவங்களுக்கு வழி,
0: அடுத்தவங்களும் வழிவிட போகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி சார். நான் இப்பொழுது அன்புடன் விஜய் ராகவன் அவர்கள் இணைகிறார் போல் தெரிகின்றது. அவருடைய இணைப்பு கிடைப்பது கடினமாக அவருடைய வலைத்தளத்தில் அங்கிருந்து பேசுகிறாரோ தெரியவில்லை, இல்லாத தன் வீட்டில் இருக்கிறாரோ தெரியவில்லை, வர வேண்டும். வணக்கம் வணக்கம். இப்பொழுது இன்னொருவருடைய இணைப்பு. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, வணக்கம். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம், உங்களை இணைத்து விட்டேன் மகாலிங்கம். வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கையா?
0: கூறுங்கள், நாங்களும் நலமாக இருக்கின்றோம். கூறுங்கள் வந்த விடயத்தை முதலிலே.
2: நலம்தான்யா. இந்த ஜாபர் சாதிக்குடைய பையன் இறந்ததுக்கு மௌன அஞ்சலி செலுத்தி ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. நானும் அதில் பங்கு பெற்று இது பண்ண வானொலி மூலியமாகவும் அவருக்கு வந்து அந்த அந்த பையனுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு நானும் மௌன விருதம் மௌனமாக இருந்து அனுசரித்தேன் ஐயா. அது ஒரு மிக கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அதில் கலந்துக்கிட்டேன், நம்ம வானொலியிலையும் கலந்துக்கிட்டேங்கிறது ஒரு இது. ஏன்னா நேரடியாக போக முடியலையேங்கிறது ஒரு வருத்தம் இருந்தது. அது இந்த வானொலியில் மௌனம் காட்டுறது வந்து அனுசரித்தது வந்து மிக மிக ஒரு ஒரு சாந்தம் எனக்கு கிடைத்தது.
0: மனித நேயம் ஐயா, இது மனித நேயம் இல்லையா? அரிது அரிது மாண்ட பிறவி அரிது அவர் வந்துவிட்டு செல்லும் பொழுது நாங்கள் செல்ல வேண்டிய நேரம் அல்ல இது. இருப்பினும் இந்த இடத்தில் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அதே நேரத்தில் ஜெகபர் சாதிக்கு அவர்களுக்கு தீர்க்கமான தைரியத்தை கொடுக்க வேண்டும் இந்த வேளையில. எப்படியுடன்
2: மிக மிக பெருமைச்சாலி அனுபவசாலி மிகவும் தெளிந்த குணம் உள்ளவர் அவர். இந்த இழப்பு வந்து எப்படி தயங்கிறாருங்கிறது தெரியல. இருந்தாலும்
0: அவர் பல துன்பங்களை அனுபவித்து விட்டார், அனுபவித்து அதிலே அவர் தோய்ந்து விட்டார் நன்றாக. இறைவா சரி, நன்றி மாலினி. எங்களும் எங்கள் வானொலி எங்கள் வானொலி ஊடாகவும் அவருக்கு இந்த அஞ்சலியை தெரிவித்திருந்து இந்த ஆன்மா சாந்தியடையும் வேளையிலே அன்பு ஜகபர் சாதிக்கு ஒரு தெம்பு வர வேண்டும், அவருக்கு மனத்துணிவு வர வேண்டும். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது கொடுப்போம், அவருக்கு கை கொடுப்போம். இப்படி அவருடைய மனதுக்கு தெம்பு கொடுக்க வேண்டும், தாங்க வேண்டும். இவர் காய்ச்ச மரம்தானே ஐயா கல்லறை படுவது, ஒரு மாமரம் நன்றாக காய்த்திருக்கிறது ஆக என்ன சிறப்பாக என்று பார்த்தால் எல்லோரும் அதுக்குத்தான் கல்லறி எறிவார்கள் என்றால் காயை பறிப்பதற்கு. அதுபோன்றுதான் வாழ்க்கையிலேயும் எங்களுக்கு துன்பங்கள்
2: துன்பங்கள் சாதிக்கிறதா ஐயா. அவருக்கு வந்து இந்த மாதிரி இழப்பெல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப வேதனையா.
0: இந்த இந்த சம்பவம் கட்ட நிறந்தவங்க மகள் அமைதியாகிவிட்டார், ஏனென்று தெரியவில்லை, ஒன்றும் பேசுகிறார் இல்லை. மீரா அவர்கள் வானொலிக்கு வந்தால் அவது மற்றவர்களோட பேசும்போது மனம் திடங்கும். அவருக்கும் சொந்தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை இந்த நேரத்தில் நினைந்து கொள்வதுதானே அவர் மிகவும் நல்லது. நல்லது மகாலிங்கம் அவர்களே, அவருக்கு உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் வானொலி மூலம் அவருக்கு சென்றடையும். அவர் இப்பொழுது வானொலி கேட்கக்கூடிய சூழலில் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது. இருப்பினும் இறைவனுக்கு நாங்கள் மனச்சாட்சி, மனித நேயம் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்ய வேண்டும். அதில் எங்கள் எல்லோரும் நீங்கள் நீங்கள் எல்லோரும் அங்கே அவருக்கு ஆறுதல் கூறியிருக்கின்றீர்கள், அனுதாபம் தெரிவித்திருக்கின்றீர்கள். நானும் என்னுடைய அனுதாபத்தை எழுத்து மூலம் பதியும் பொழுது எங்கள் எல்லோரையும் மொன்றியல் தமிழ் வானொலி எல்லோரையும் இணைத்து அதற்குள்ளே அவருக்கு நாங்கள் ஆறுதல் தருகின்றோம், பிரார்த்திக்கின்றோம் என்றெல்லாம் எழுதியிருக்கின்றோம். இப்பொழுதும் நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த மௌன அஞ்சலியையும் செலுத்தியது ஆண்டவனால் கணக்கிடப்படும். நல்லது,
2: சரி.
0: வந்தபடியே
2: விடை கொடுக்காம சென்னது வந்து மௌனம்.
0: மௌனம் என்பது அந்த மௌனம் என்னத்தை காட்டுகிறது? மௌனம் கூட ஏதோ காட்டுகின்றது அங்கே, அதுதான் அங்கே உள்ளது. என்ன
2: பொறுமை? பொறுமை
0: அது மூன்று எழுத்து, அது பொருந்தவில்லை. சரி பார்ப்போம். மௌனம் எல்லாவரும் தானே ஐயா. மௌனம் நல்ல ஒரு பொருள் தான், இது அல்ல. அது மௌனத்துக்கு ஈடாக இன்னும் ஒன்று இருக்குது, அதை விட மேலானது. மௌனத்தை விட
2: மேலானது
0: இல்லை. சரி, நீங்கள் உங்கள் பட்டியை இடங்களில் அவருடைய பட்டியை விட்டு விடுவோம். நீங்களும் முயற்சித்து விட்டு ரெண்டு மூன்று தடவை முயற்சித்தீர்கள், கட்டிக்காரன் முயற்சித்து விட்டீர்கள். பார்ப்போம் இப்பொழுது உங்களுக்கு இந்த எண் பெட்டி வேண்டும்.
2: ஏழு.
0: ஏழு, ஆஹா, ஏழாவது இலக்க பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து மகாலிங்கத்தின் பெயரில் வைக்கின்றேன். வைத்து விட்டேன். இப்பொழுது உங்களுடைய அந்த காரசாரமான மந்திரத்தை தர வேண்டும் பெட்டி திறப்பதற்காக.
2: அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சீசி.
0: ஆஹா ஆஹா, திறந்து விட்டது அழகாக. அங்கே பார்க்க தெரிகின்றது ஒரு இடம். எத்தனை எழுத்திருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
2: ஐந்து.
0: ஆஹா, கெட்டிக்காரன், நீங்க பெட்டியை பார்த்து விட்டீர்கள் சொல்றாங்க. ஐந்து எழுத்து என்று அச்சோட்டாக கூறிவிட்டீர்கள். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். ஐந்து எழுத்திலே இருக்கின்ற அந்த பதம் என்னவென்றால் அது ஒரு இடம். இது இலங்கையிலே இருக்கின்றது, ஆனால் பிரசித்தி பெற்ற இடம். எப்படி பிரசித்தி பெற்ற என்றால் ராமணீஸ்வரன் சீதாபிராட்டியை கவர்ந்து சென்று சிறை வைத்த இடம். உங்களுக்கு தெரியும் அது எந்த இடம். பாடல்கள் எல்லாம் வந்திருக்குது, இலக்கியங்கள்ல வந்திருக்கு, நாங்கள் பேசுவோம்.

0: இடம் ரேவதி எல்லாம் இப்பொழுது சென்று, ரேவதி இப்பொழுது இலங்கைக்கு பிரயாணம் செய்தபோது பார்த்துவிட்டு வந்தார். அதை இங்கே வானொலியிலும் கூறியிருக்கின்றார்.
1: முருகன் தலமாவும் இருக்குமா
0: ஐயா?
1: முருகனுக்கு உகந்த தலமா இருக்குமா அது?
0: அப்படி தெரியவில்லை, அப்படி தெரியவில்லை,
1: தெரியவில்லை.
0: ஆக ஐந்து எழுத்து தான்.
1: நல்ல இடம்.
0: பேகம் விவேகம் என்று கூறுவதுதான், பேகமாக விவேகமாக பார்ப்போம்.
1: விபேசன
0: அது ஆளின் பெயர் அல்லவா? பேகமாக நீங்கள் விவேகமாக இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். விவேகம் இருந்தாலும் பேகமாக கண்டுபிடிக்கிறது. சரி, முயற்சி பண்ணி விட்டீர்கள். என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டுமா லிங்கம்?
1: அவருக்கு அல்லா அல்லா பாடல்கள் வந்து எனக்கு வேணும்.
0: எப்படி எப்படி?
1: அல்லா அல்லா அல்லா அல்லா பாடல் அல்லா அல்லா
0: இல்லாத இடமே இல்லை அதானே?
1: ஆமாயா.
0: அந்த பாடல்
1: பையனுக்காக வேண்டிய அந்த பாட்டு
0: பாடல் நல்லது நல்லது நல்லது. அந்த பாடலை தருகிற முயற்சி வைத்து மீண்டும் பாருங்கள். உங்கள் பெட்டி உங்கள் பெயரில் இருக்கின்றது. நீங்கள் வந்து மீண்டும் சொல்லும் வரை அது இருந்தால் உங்களுக்கு அந்த ரெண்டு புள்ளி காத்து கொண்டிருக்கும். பார்ப்போம் யார் வருகின்றார்கள் சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது அடுத்த உறவாக நாகப்பன் வந்து விட்டார் சொல்ல போகின்றார் தன்னுடைய கருத்தை. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பொழுது வருவது விஜய ராகவன் என்ற இணைப்பை பார்க்கலாம். அவர் தான் பச்சையில் இருக்கின்றார். இங்கே அவரை முடுறார்கள் இல்லை. அழைப்பு இப்படி. வணக்கம், யாராவது ஒருவருடைய இணைப்பு வர வேண்டும். அழைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். ஒருவருக்கு ஒருவர் போட்டி சிறப்பாகத்தான் இருக்கின்றது. விஜயராவன் அவருடைய இணைப்பு அவர் தான் இணைப்பில் இருக்கிறார். வெளியே வருகின்றார் இல்லை. வலைத்தளம் அவருக்கு வீடு கொடுக்கவில்லை போல் தெரிகின்றது. இல்லை இல்லை இல்லை இல்லை. இப்பொழுது நாகப்பன் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன், வாருங்கள். நாகப்பன் வணக்கம். வாருங்கள். கண்டுபிடிச்சீர்களா அந்த பதத்தை?
2: அது நிதானமா இருக்குமோ?
0: அதுவும் அல்ல ஐயா. என்ன ஐயா, நிதானம் வேறு, இது வேறு. இது பொறுமைக்கு, பொறுமையின் எல்லையை கொண்டு போய் கொடுக்க. இப்போ மௌனம் என்று அவர் கூறினார். அதுவும் அல்ல, அதுவும் இதுக்கு ஒரு காரணம். ஆனால் இது என்ன, இதுக்கு இது பொறுமைக்குத்தான். இது ஒரு இது பொறுமைக்குத்தான் மேலும் இந்த பதம். நீங்கள் அதை உடைக்காமல் வேறு பத பட்டிக்கு போக முடியாது. அதில்லை வேறு யார் உடைத்திருந்தால் போயிருக்கலாம்.
2: நினைச்சேன்
0: நிதானம் வேறு, நிதானம் வேறு தான் ஐயா.
2: ஆமாம், சிந்தித்து விட்டு
0: வருகிறேன். நல்லது நல்லது நல்லது. மீண்டும் மாறுங்கள். வந்துவிட்டார் என்று எங்களுடைய அரசரைக்கு நினைக்கின்ற விஜயராகவன் நினைப்பு கிடைக்குது இல்லை எனக்கு. நான் நினைக்கின்றேன், நினைக்க இணைந்து விட்டது. வணக்கம் வணக்கம் விஜயராகவன் அவர்களே வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: எங்கே இருக்கின்றீர்கள்? நாகப்பட்டினத்தில் இருக்கின்றீர்களா? உங்கள் வீட்டுக்கு போயிட்டீர்களா?
3: வீட்டுக்கு சென்று விட்டேன் ஐயா.
0: அங்கே எல்லாம் முடிவடைந்து விட்டதா?
3: ஐந்து மணிக்கு எல்லாமே துவங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு மணியும் முடிஞ்சிருக்கும். வந்து விட்டேன்.
0: நன்றி விஜயராகவனோட. நீங்கள் அங்கு சென்று அவருக்கு ஆறுதல் கொடுத்து அதிலே கலந்து கொண்ட வேளையில் பதிவில் இட்டு நான் நாகப்பட்டினத்தில் தான் இருக்கின்றேன் என்றதை படித்த உடனே தான் நான் எங்களுக்கு இரவு நேரம் நான் நடைய இரண்டு மணி நள்ளிரவு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அழைத்தேன். அழைப்பை நீங்கள் இணைத்து அவரோடு பேசும் சந்தர்ப்பத்தை எனக்கு எடுத்து கொடுத்தீர்கள். நன்றி விஜயராகவன். இது மனித நேயம். எங்களுடைய ஆறுதல்கள் எல்லாவற்றையும் அவருக்கு கூறினோம். இப்பொழுது வானிலையிலே நாங்கள் அவருடைய மகனுக்காக ஒரு நிமிட நேரம் மௌன அஞ்சலியும் எல்லோருமாக இணைந்து செய்திருக்கின்றோம். அதில் நீங்களும் கலந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அவர் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கின்றார் என்றதைத்தான் நீங்கள் சற்று விளக்கம் படுத்துங்கள்.
3: ஆம், அவர் வந்து மிகவும் வருத்தமான நிலையில் தான் இருந்தார். பிரபலமான நிலையில் இருந்தார். அவரது மூத்த மகனாக இருந்தாலும் அவருக்கு வயது 42, மிகவும் குறைவந்த வயது.
0: ஆமா, 42. அது அந்த காரணம் அவருடைய மறைவுக்கு காரணம் தெரிந்து கொள்ளலாமா நாங்கள் வானிலையிலே?
3: அது வானொலியில் பேச

0: மகனார் வீடு.
1: அவர் நல்லா மனமுடைந்தவுடன் நீங்கள் தொலைபேசியை கொடுத்தவுடன் அவருடைய குரல் பட்ட எனக்கு இன்னும் ஒலிக்கின்றது அவருடைய குரல். மனிதர்களுக்கு துன்பம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. துன்பம் வரும்போது துன்பங்கள் ஒருமித்து வரக்கூடாது. அவருக்கு அடிமேல்
0: என்னை பாட்டோடனே அவர் மகத்திய முகத்தில் ஒரு இது தெரிஞ்சது. என ஒரு நேயர் வந்திருக்கிறார்.
1: ஒரு நேயர் ஒரு உறவு வந்து கை கொடுக்க உறவு வேண்டும் தாங்க
0: கை கொடுத்து.
1: ஓ
0: நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தோம்.
1: அப்படித்தான் இந்த நேரம் மன ஆறுதல் வேண்டும் அவருக்கு.
0: உடல்நிலை பற்றி சொன்னார்.
1: ஓ நல்லது விஜயராவன். தமிழ் வானொலி சார்பிலும் உங்கள் சார்பிலும் அங்கு சென்று எங்கள் அனுதாபங்களை உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் தெரிவித்தமைக்கு என்னை தெரிய வைப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். இது எல்லோருக்கும் கிடைக்காது இந்த சந்தர்ப்பம்.
0: நான் வீட்டில் இருந்தனால் உடனே போன் வந்த உடனே சென்று விட்டேன்.
1: தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நாங்கள் பேசும்பொழுது உங்களை பற்றி நிறைவாக கூறுக பல விடயங்களில் பல நேரங்களில் நீங்கள் அவர்களுக்கு வைத்தியசாலையிலே அங்கு நீங்கள் பணிபுரியும் காலங்களில் பெரிய உதவிகள் செய்திருக்கின்றீர்கள் என்று சொல்லுவார். எனக்கு அவருக்கு மட்டுமல்ல அங்கு வருபவர் எல்லோருக்கும் நீங்கள் நல்ல சேவை தான் செய்து சேவையை நலம் பெற்று ஓய்வில் இருக்கின்றீர்கள். இதை எங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்வோம். துன்பம் வரும் துன்பம் வருங்கால் நகுக என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார். இப்பொழுது எங்களுடைய நாகப்பன் அவர்கள் திறந்த பெட்டியிலே இருக்கின்ற பதத்தை தேடுகிறோம். இந்த இடம் அந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த பதம். சரி, இப்பொழுது நீங்கள் வந்துவிட்டீர்கள். நாங்கள் நிகழ்ச்சியை நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பொக்கிஷத்திலே
0: ஒவ்வொருவருக்கும் கடமை இன்றியமையாது. ஒவ்வொருவருக்கும் கடமை இன்றியமையாது
1: நிச்சயமாக. இது மனித நியமையா? இதுதான் எங்களுக்கு பெருங்கடமையா? இது யாராயுது எவராயுது எங்களை இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாருன்னா அங்கே உடனே நாங்கள் கருணையுடன் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி அந்த ஆன்மாவுக்காக ஒரு பிரார்த்தனை செய்தியே ஆக வேண்டும். இது இது அறம்.
0: ஜெகபிரசாதிக்குடைய இரண்டாவது மகன் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவருக்கு செல்போன் கடையில் பணிபுரிவதால் அங்கே அடிக்கடி செல்வேன். அவர் கொஞ்சம் நண்பராக இரண்டாவது
1: மகன். அதெல்லாம் எங்களை எங்களை இங்கே உள்ள எங்கள் வானொலி உறவுகளுக்குள்ள நீங்கள் நீண்ட கொஞ்சம் அதிக நெருக்கமான தொடர்பு உள்ள நீர்கள். ஊர் அருகில் இருக்கின்றார்கள் இடம். அடுத்து தொடர்பு வியாபாரங்கள் வைத்தியசாலையில் வந்தவர்களுடையெல்லாம் பங்கு பற்றி ஜெகபர் சாதிக் அவருடன் நேரில் சந்தித்தெல்லாம் பல உறவாடி இருக்கின்றீர்கள். அது உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. நல்லது விஜயராகவன் அவர்களே, நீங்கள் வந்தது நான் எதிர்பார்த்தேன் என்று நீங்கள் வருவீர்கள், எங்களோட கலந்து கொள்வீர்கள், அவர்களுடைய ஆறுதலை எங்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் பொக்கிஷத்துக்குள்ளே நுழைவோம். இங்கே 7, 8, 9 ஆகிய பெட்டிகள் திறக்கப்பட்டு 9வது பெட்டியினுடைய பதில் கிடைத்து விட்டது. 7வது பெட்டி 8வது பெட்டி திறந்தவர்கள் அதற்கு பதில் கூறவில்லை. உங்களால் முடிந்தால் கூறுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தானே நாகப்பன் அவர்கள்.
0: அந்த
1: பொறுமையை காத்துக்கொள்வது அதுக்கு ஒரு பதம் ஒன்று இருக்கு நான்கெழுது. அடுத்தது வந்து சீதாதேவியை ராவணேஸ்வரன் சிறை வைத்த இடம் உங்களுக்கு தெரியுமா?
0: அயோத்தி.
1: அயோத்தி ராமர் பிறந்த இடம் அல்லவா? அதிலிருந்து மாற்றுகிறீர்கள். இது இலங்கையிலே கொண்டு வைத்தவர் சிறை வைத்தவர். சாரி, முயற்சி பண்ணீர்கள். மற்றது சரி, நீங்கள் ஒரு பெட்டி ஏற்றுறவங்க உங்களுக்கு ரெண்டு பெட்டிகள் காத்து கொண்டிருக்கிறது. முதல் பெட்டி ஏற்றுறவங்களே
0: நாகப்பன் சொன்னது போல 8 நம்பர் ராசி இல்லாத பெட்டி போல இன்னொரு நம்பர் இருக்கியா ராசி இல்லாத பெட்டி?
1: இது 13
0: 13
1: அது வேண்டுமா உங்களுக்கு? விஜயராவன் எந்த பெட்டி வேண்டும்? ஐயோ, உங்களோட தொலைபேசி எங்களை கருத்து தொல்லை கொடுக்கிறது. என்ன பாடல் உங்களுக்கு ஒரு விருப்பம் வேணும் விஜயராவன்?
0: பாடல்
1: இன்று என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள் விஜயராவன்?
0: ஆடிப்பட்டம் தேடி
1: ஆடிப்பட்டம் தேடி சென்னல் விதை அந்த பாடல் ஆடி பொண்ணு மணியில ஆடிப்பட்டம் என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். சரி, இப்பொழுது உங்களுக்கு எந்த இலக்க பெட்டியை நான் திறக்க வேண்டும்? எந்த எண் விருப்பமான எண்ணை கூறுங்களேன். ஒரு பெட்டியை திறந்து பார்க்கலாம். 2 புள்ளிகள் பெறலாம். பதிமூன்று அங்கே பயப்படுவதில்லை, மேலை நாடுகளிலே பதிமூன்றாவது எண் என்றால் கொஞ்சம் சிந்திப்பார்கள். சரி, அந்த பட்டியை திறப்பதற்கு ஒரு மந்திரம் கூற வேண்டும். உங்களுக்கு தெரியுமா அந்த மந்திரம்? முடியுமா? அண்ட காகசம் மபு காகசம் மந்திரம் தெரியுமா? உங்கள் தொலைபேசி தெளிவில்லாமல் இருக்கு, இருப்பினும் அது தட்டி தட்டி சொல்லி அது வந்துவிட்டது. அண்ட காகசம் அபூ காகசம் திறந்து சீசு என்று உங்களுக்காக நான்கு நீன் பட்டி திறந்து விட்டது. அங்கே நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் காணப்படுகின்றது விஜயராகவன் அவர்களே. அந்த பதம் இப்பொழுது நீங்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முந்தைய எனக்கு ஒரு பதிவு போட்டீர்கள், பாடலும் கட்டீர்கள், இல்லை பொத்துக்கிட்டு கொட்டுதடி வானம் என்று. அப்படி வானம் கொட்டும் போது ஏற்படுகிற ஒரு தண்ணீரிலே தண்ணியாக ஏற்படுகிற ஒன்றை நாங்கள் இப்படி அழைப்போம், நான்கு எழுத்திலே அழைப்போம். பெரும் மழை பொழிந்த பின்பு அதை காணலாம். இதை தண்ணீருக்காக கேரள நாட்டிலே இப்படி அழைப்பார்கள். உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகிறேன். சென்றுபட்டீர்கள், பார்த்தீர்களா? பதிமூன்று ராசியில் என்றீர்கள், வெள்ளம். பெருமழை கொட்டுமழை அடித்தால் வெள்ளம் வரும். அதே நேரம் மலையாளம் அங்கே அவர்கள் தண்ணீரை வெள்ளம் வெள்ளம் சாப்பிட வெள்ளம் வருங்கிற வெள்ளம். அப்ப பதிமூன்று உங்களுக்கு ராசியான எண்ணாகத்தான் இருக்கின்றது, பார்த்தீர்களா? கெட்டிக்காரன். அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு பெட்டி திறக்கலாம் விஜயராகவன் அவர். இரண்டாவது பெட்டி எல்லாம் ராசி
0: தானே.
1: உங்களுடைய தொலைபேசியாக இருக்கின்றது. அடுத்து எந்த பெட்டியை நீங்கள் திறக்க போகின்ற எந்த எண் பெட்டி வேண்டும்?
0: அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுத்துருவீங்க?
1: இல்லை இல்லை, உங்களுக்கு என்ன ஒரு பெட்டிக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஒருவருக்கு இரண்டு பெட்டிகள், முதலாவது பெட்டி திறந்து சொன்னால் இரண்டாவது பெட்டிக்கு போகலாம். இன்னும் ஒரு ரெண்டு புள்ளி சேரும் உங்களுக்கு. தொலைபேசி நன்றாக இருக்கின்றது கூறுங்கள்.
0: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து திசை.
1: அவசரமாக சொன்னாலும் பெட்டியும் அவசரமாக படார் என்று திறந்து விட்டது ஐயா. சிறப்பு. சரி, அங்கே ஒரு பொருள் காணப்படுகின்றது. இது ஒரு அணிகலன். ஆனால் இந்த அணிகலன் சிலப்பதிகாரத்திலே கண்ணகைக்கு நீதி பெற்று கொடுத்த அணிகலன். நான்கு எழுத்து. ஆம், குறுங்கள். இன்னொரு தடவை குறுங்கள்.
0: சிலம்பு.
1: வாழ்த்துக்கள். சிலம்பு என்பது சரியான பதத்தை தந்து நான்கு புள்ளிகள் உங்கள் பெட்டிக்குள்ளே சேர்ந்துவிட்டது. இப்பொழுது உங்களுக்கு ஆடிப்பட்டம் தேடி சென்னல் என்ற பாடலும் கிடைக்கும். உங்களுக்கு இப்பொழுது கட்டாயமாக ஒரு ஓய்வு கொடுக்கின்றேன். சென்று மீண்டும் பாருங்கள். மீண்டும் பெட்டிகளை திறந்தால் புள்ளிகளை சேர்த்து வெற்றியை பெறலாம். நன்றி விஜயராகவன்.
0: நன்றி வணக்கம். நன்றி
1: வணக்கம்.
0: நன்றி
1: கூறுகிறேன். அங்கே தளத்திலே நேர் நேரம் பாடல் கேட்கும் தளத்தில் நீங்கள் கொடுத்த பாடல்கள் அத்தனையும் தந்து முடிவடைந்து விட்டது. முந்தி தவறுதலாக இருந்த பாடல்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தந்தேன். இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கள் பாடலை. நன்றி.
0: நன்றி.
1: நன்றி விஜயராகவன் அவர்களே. இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பம். கதம்பத்திலே நாங்கள் பொக்கிஷத்தில் இருக்கின்றோம். பொக்கிஷத்தில் இணைந்து அற்புதமாக தங்களுக்கு விருப்பமான எண் கொண்ட பெட்டிகளை திறந்து புள்ளிகளை குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான். இன்னும் குவிக்க துவங்கவில்லை, ஆனால் குவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது விஜயராகவன் அவர்களும் வந்து எங்களுடைய ஜெகப்பிரசாதிக்கு அவருடைய விடயத்தை பகிர்ந்து எங்களை நிகழ வைத்துவிட்டு மீண்டும் உற்சாகமாக பதங்களை கண்டுபிடித்து தொலைபேசி பிழையாக இருந்தாலும் எங்களுடைய பண்பாடு அடாது மழை பெய்தாலும் விடாது நாடாக நடத்தியே தீரும் என்ற அந்த வல்லமை கொண்டவன் தமிழன். அந்த வகையில் தொலைபேசி இடையூறு கொடுத்தாலும் அவர் நான்கு புள்ளிகளையும் பெற்று பதங்களையும் கண்டுபிடித்து சென்று விட்டார். வாழ்த்துக்கள் அவருக்கு. இப்பொழுது அடுத்தவராக பலர் வந்து போட்டி போட்டார்கள். இப்பொழுது அவர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள் தெரியவில்லை. வருகின்றார் மீண்டும் விஜயராகவன் அவர் தான் இருக்க. வணக்கம் விஜயராகவன். வணக்கம் ஐயா. இல்லை, அவர் சென்று விட்டார். இணைப்பை துண்டிக்கவில்லை போல் தெரிகின்றது. வந்துவிட்டார் வந்துவிட்டார் யாம் இருக்க பயமேன். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சரவணன். நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
1: நல்லவனாகவும் இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. உங்கள் காலநிலை ஒரு தடவை கூறுங்களேன்.
0: காலநிலை இன்னைக்கு மேகமட்டமா தான் இருந்தது, மழைக்கு வாய்ப்பில்லை, மேகமட்டமா தான் இருந்தது, அதிக வெயில் கிடையாது.
1: எங்களுக்கு மழை இல்லை, வெயில் தான் என்று எங்களுக்கு 31 பாகையை தொடப்புகின்றோம். இப்பொழுது 27 இருக்கின்றோம். படிப்படியா இது குறையும், நல்ல பகல் வெளிச்சமா இருக்குது. எனக்கு கவலையும் இல்லை, ஏனென்றால் எங்களுடைய குளிர் ஊட்டி பணி புரிகின்றது. நேற்று தொழில்நுட்பவியலாளர்கள் வந்து சிரமத்தின் மத்தியிலே வந்து எதிர்பார்த்த பெரும் நட்டம் இல்லாமல் செய்தார்கள். ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்ப வாளியை என்னுடைய நண்பர் அனுப்பியிருந்தார். அவர் வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் செய்துவிட்டு ஒரு 45 நிமிடத்து வந்து எடுத்து எல்லாம் சரி செய்து தந்துவிட்டு சென்று விட்டார். நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளவு தொகையும் போகவில்லை, குறைந்த அதுக்காக குறைந்த அண்டல்ல நான் எதிர்பார்த்த தொகை போகவில்லை. அப்போ சிறப்பாக செய்து தந்துவிட்டு அந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள வந்த வேளையிலே தான் இன்று நெகிழ்ச்சியான சம்பவத்தை கேள்விப்பட்டோம். நீங்கள் மறைந்திருப்பீர்கள், நீங்கள் மனதாபம் தெரிவித்திருப்பீர்கள். ஆரம்பத்தில் எங்களுடைய மௌன அஞ்சலியிலே நீங்களும் கலந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அப்படித்தானே சரவணன்?
0: ஆமாம், அவள் பார்த்தீங்கன்னா தினமும் எனக்கு செய்தி அனுப்பிக்கிட்டே இருப்பார்.
1: ஜெகபிரசாதி
0: அவர்கள், ஆமாம்,
1: அவருக்கு வரக்கூடாத நேரத்தில் நடக்கக்கூடாத நடந்து விட்டு அவருக்கு அண்மையிலே தான் அவருடைய சகோதரி, அதுக்கு முன்பு மூத்த சகோதரி, இப்படி பல பல ஒன்றன்மை ஒன்றா. அதுதான் நான் கொஞ்சம் சிந்தித்தேன். வாழ்க்கையிலே துன்பங்கள் வருவது தான், இழப்புகள் வருவது தான், இது எப்படி வர வேண்டும், அதை எப்படி அவர் தாங்குகிறார், அவர் தாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உடனடியாகவே அவரோட பேசி எங்கள் எல்லோருடைய அனுதாபத்தை வருத்து நாங்கள் எல்லாம் இருக்கணும், மனதை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினேன். இல்லையா சரவணன்? தாங்க முடியாத ஒரு தாங்க முடியாத ஒரு சுகம், எல்லோரும் சுகம்தான், இவ்வளோ அது இயற்கை தான். மரணம் என்பது இயற்கை, அதை எப்பொழுது வருவது என்று எங்களுக்கு வரக்கூடாத நேரத்தில் கூட வரும் தான். ஆனால் இது ஒன்றன்பின் ஒன்றாக ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்பொழுது எப்படி இருக்கும்? ஓஹ், வெளிக்காட்ட மாட்டார், வெளிக்காட்ட மாட்டார். மீண்டும் அவருக்கு மன ஆறுதலை கூறிக்கொள்வோம். சரி, இப்பொழுது நாங்கள் பெட்டிக்குள் நுழைந்து பார்க்கலாம். இங்கே 2 பெட்டிகள் பதில் கூறப்படாமல் இருக்குது. அது ரெண்டும் அதில் ஒன்று உங்களோடு சம்பந்தப்பட ஆழ்மனது சென்று விட்டது. சரியா? அடுத்தது எங்களுடைய நாகப்பன் திறந்த பெட்டி, ஒரு பதம் இருக்கின்றது. உங்களோடு பேசும் பொழுது நான் அந்த பதத்தை உச்சரித்திருக்கின்றேன், பார்ப்போம் மாறுபடுகின்றது. இரண்டாவது, சீதாதேவியை சிறை வைத்த இடம் ராவணேஸ்வரன் இலங்கையிலே, அதைத்தானே அயோத்தி என்று கூறுகிறார்கள், எங்கெல்லாம் கூறுகிறார்கள், அசோகவனம். சரியான பதிலை தந்து மகாலிங்கத்தின் பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. அவர் மீண்டும் வந்து பங்கு
0: ராமாயணம், ராமாயணம் நாடகம் பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும்.
1: தெரியல, தெரியும், அவருக்கு தெரியும், வருது வருதில்லை என்று கூறினார். அதனால் உங்களுக்கு ஒரு புள்ளியே இலவசம், அதாவது இந்த இது வந்து அந்த கொசுரிலே கிடைக்கின்றது உங்களுக்கு, போன இடத்திலே பொறுக்கி போடுவது போன்று. இன்னும் நீங்கள் உத்தியோகபூர்வமானதுக்கு வரவில்லை, உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. அசோக பனம் என்ற சரியான பதத்தை தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மகாலிங்கம் இப்பொழுது விடுதலையாகி அவர் வரலாம், மீண்டும் வந்து பெட்டிகளை திறக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்ததுக்கு நன்றி. சரி, அப்படி என்றால் 8வது பெண் பெட்டியான நாகவன் ஐயா திறந்த 4 எழுத்து பொறுமைகளுக்கெல்லாம் பொறுங்கள்,
0: சாந்தம்
1: அது கூறிவிட்டார்கள். சாந்தம் பொருந்தவில்லை, சாந்தம் பொருந்த இன்னும் ஒன்று இருக்கு. நேற்று பேசும்போது நான் உங்களோட அந்த விடயத்தை பற்றி இடையில தொட்டு பார்த்து விட்டு சில இருந்தேன். எங்கு சரி பார்ப்போம் யார் வந்து கூறப்போகின்றார் என்று. சஹிப் இந்த சரி, இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பெட்டிக்கு செல்வோம்.
0: இந்த 16 திறக்கப்படவில்லை,
1: இல்லை உங்களுடைய 16 உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, இங்கே இருக்கின்றது, யாரும் தொடவே இல்லை. இப்பொழுது தொடவா, கொண்டு வரவா?
0: தொடர்ந்து விடு.
1: உங்கள் 16 உங்கள் பெயரிலேயே கொண்டு வந்து வைத்து விட்டேன் இங்கே. சரி, அதற்கு நீங்கள் மந்திரத்தை சொல்ல வேண்டும்.
0: அண்ட காகசம் அபுக்காகவும் திறந்துட்டு சீசே,
1: சபாஸ் சபாஸ், சரியான மந்திரம் திறந்து விட்டது. இப்பொழுது உங்கள் கண்ணாடியை நன்றாக ஊதி துடைத்து விட்டு பாருங்கள், இத்தனை எழுத்துக்கள் கொண்டு பதம் இங்கே இருக்கின்றது என்று.
0: 6 எழுத்து
1: ஒட்டி அப்பா அப்படி குறுந்து கவனித்திருக்கிறீர்கள், ஆனால் 4 எழுத்திலே தானே இருக்கின்றது, 4 எழுத்தில் இருக்கின்றது, 4 எழுத்தில் இருக்கு, அதிகமாக தேவையில்லை பாவம் என்று 4 எழுத்திலே தான் அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஒரு பறவை, பறவைகளுக்குள்ளே சிறந்த பறவை, அவருக்கு இந்த பெயர் உண்டு. இந்த பறவையின் பெயரை எங்களுடைய பாடலில் ஒரு பாடல்லே கேட்டிருக்கின்றோம், பல பாடலில் இருந்தாலும் ஒரு பாடல்லே கேட்டிருக்கின்றோம். ஒரு திரைப்படமும் வந்தேன்னு எண்ணுகின்றேன். இவர் வந்து அங்கே உங்களுக்கு நிலவண்டு இரவு நேரத்தில் கத்துக்கிற ஒரு சில்வண்டு அது கத்துக்கிறது போல் தெரிகின்றது இல்லையா? அதை நீங்கள் அப்படி கூறுவீர்கள்? அதை பாருங்கள், கனடா வரை கேட்கறது
2: இல்ல,
1: அங்க அரசடி குப்பத்திலிருந்து கனடா வரை கேட்கறது அந்த சாரி, அந்த பூச்சியின் பெயரை தெரிந்தெடுத்து வச்சுக் கொள்ளுங்கள், அடுத்த முறை பார்ப்போம். சரி, இவர் வந்து நான்கலத்தை கொண்டவர். இன்னும் ஒன்று கூற போனால், பாம்புக்கு விரோதியானவர் என்று பாடல்ல கூறப்பட்டிருக்கின்றது. சரியா, அவர் எங்கே வருகின்றார் என்றால், சூரியகாந்தி திரைப்படத்தில் கண்ணதாசன் ஐயா அவர்கள் பாடுகிறார். அந்த பாடல்ல இருக்கின்றது.
2: எந்த படத்துல?
1: சூரியகாந்தி படத்திலே கண்ணதாசன் ஐயா பாடுகிறார் அந்த பாடலை.
2: அதுல பறவை பேர்
1: தானே? கண்டுபிடி பாருங்கள், மகாலிங்கத்தினே கண்டுபிடிச்சீர்கள், இதை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு பறவை மிகவும் உயர உயர பறந்து,
2: கருடன்
1: பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவு என்று கேட்டதல்ல. கருடன், கருடன் என்பது எது? கருடன் வந்து பருந்து இனத்தை சேர்ந்தது, கழுகு இனத்தை சேர்ந்தது கருடன். சரியா, வாழ்த்துக்கள், சரியான பதம். உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்கின்றது. இப்பொழுது இரண்டாவது பெட்டிக்கு நீங்கள் செல்லலாம்.
2: ரெண்டாவது பெட்டி எட்டு திறந்து திறந்தாச்சு. எட்டு
1: எட்டு திறந்தது இன்னும் கூறப்படவில்லை. நீங்கள் கூறினால் அதுலேயே உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அது நாகப்பெரும் புள்ளியே, நாகப்பெரும் வந்து கூறுவேன். அதை நீங்கள் தொட்டு விட்டு விட்டு விட்டீர்கள். இப்பொழுது உங்களை இரண்டாவது பெட்டியை சொல்லுங்கள். எது வேண்டும்? ஏழு எட்டு ஒன்பது பதிமூன்று பதினாறு பதினெட்டு போய்விட்டது. ஏழு தானே? நீங்கள் அசோகவனம், அசோகவனம் ஏழு. இங்க இருப்பது ஒன்று இரண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு பத்து பதினொன்று பதினஞ்சு.

0: நான்கலத்திலே இருக்கின்றது அன்பு சரவணா, நான்கலத்திலே உள்ளது. இது வந்து நாங்கள் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது இவ்வளவு பக்தி உறைந்து வணங்கி நாங்கள் இங்கே அர்ச்சனைக்கு அவர் அபிஷேகம் முடிந்து ஐயா கொண்டு வந்து விபூதி சந்தனங்கள் எல்லாம் பிரசாதமாக கொடுப்பார். ஆனால் நாங்கள் உபயகாரராக இருந்தால், அதாவது எங்கள் பெயரிலே அங்கே அபிஷேகம் அர்ச்சனைகள் நடந்தால் அதற்கு நாங்கள் கொடுக்கும் தேங்காய் கற்பூரம் வெத்தலை பழம் என்று வைத்து கொடுப்போம் தட்டுகை, அதை அவர் அங்கே அர்ச்சனை செய்துவிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுப்பார். அதுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, அது என்ன பெயர்? அந்த உபயகாரன் அவர் அப்படி நீட்டு தண்டு அதை ஒன்று வச்சு அதுக்குள்ளே வைத்து பழம் பாக்கு வெத்தலை வைத்து கொடுப்பார் கையிலே, அதற்கு ஒரு பெயர் உண்டு ஐயா. இது முன்பு ஒரு தடவை பொக்கிஷத்திலே வந்து இலங்கையிலிருந்து வந்து கௌரி என்ற ஒரு மகள் வருவாள், அவள்தான் அதை கூறினாள் அந்த பெயரை. பலர் முயற்சி பண்ணி அது கூறி வெளிவந்த பெயர் ஒன்று நான் சிலபடி அதை பற்றி பேசுவேன். ஆலயங்களில் எங்களுக்கு ஐயரால் கிடைக்கப்படும், அந்த குருக்களினால் கையிலே கிடைக்கப்படுவது. அங்கே உள்ளவர்கள் இந்த விபூதி பிரசாதங்களை உள்ள அங்கே உள்ள தொண்டர்கள் செய்வார்கள். ஆனால் ஐயா அந்த குருக்களின் கையினால் எங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு விடயம், நாங்கள் ஒரு உபயகாரராக இருந்தால் எங்களுடைய உபயத்தை அங்கே அர்ப்பணித்து அதனுடைய பிரசாதங்களை கொண்டு வந்து கையிலே கொடுப்பார், அதுக்கு ஒரு பெயர் உண்டு. சரவணன் சிந்தனை செய் மனமே செய்தால் அங்கே பார்ப்போம். சிந்தனை ஆள் மனதை கேளுங்கள். புரியவில்லையா? என்ன ஒவ்வொரு உறவினர்களுக்கும் போதிய அளவு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. இரண்டு மூன்று முயற்சிகளும் செய்யப்பட்டு பக்கவாத்தியங்களும் நான் வாசித்து கொடுப்பேன். கொஞ்சம் தட்டி தவறி சப்போர்ட் கொடுத்தா நாங்க புள்ளி வெட்டி விடுவோம்.
1: ரொம்ப பிரசாதம் தான் சொல்லுவாங்க.
0: அது பிரசாதம், பிரசாதம் வேறு, பிரசாதம் தான். ஆனால் அது அங்குள்ள தொண்டர்கள் ஆலய தொண்டர்களும் அந்த பிரசாதத்தை கொடுப்பார்கள். ஆனால் இது அவருடைய கருத்தினால் தான் எங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு நட்சத்திரத்தை கூறி அவர் அர்ச்சனையில் ஒரு வேண்டுதல் செய்ய ஒன்று செய்யுங்கள் ஐயா இந்த சுவாமிக்கு என்று கொடுப்பீர்கள். இப்போ பணத்தையோ இதை கொடுக்க போகிறோம், அவர் செய்து முடிந்து அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு கையிலே அவரால் அவற்ற கையால் கொடுக்கப்படுவது, குருக்களின் கையினால் உங்கள் கரத்தில் கொடுக்கப்படுவதுதான் அது.
1: நைவேத்தியமா?
0: வாழ்த்துக்கள். இரண்டு மூன்று தடவை முயற்சி பண்ணி விட்டீர்கள். உங்களுக்கு என்ன என்ன பாடலை தர வேண்டும்? மீண்டும் பெறலாம். என்ன பாடல் வேண்டும்?
1: பாடல் இது
0: சிறவளை நீங்கள் கேட்கும் பாடலே இந்த பதம் இருக்கலாம் தானே? இப்ப கேட்டு பாருங்களேன். சரவணன் பாடல்
1: பாடல் பாடல் வந்து இந்த ஏஎம் ராஜா பாடிய பாடல கொடுத்துடலாம். அந்த பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாடம் சொல்லவா,
0: தேர்நிலவு போக போறீர்கள்? பாட்டு பாடவா, தேர்நிலவு? ஆகா, தேர்நிலவு. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. சிந்தித்து வாருங்கள், மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு, உங்களால் முடியும், வர வேண்டும். தாங்க முடியாமல்
1: சொன்னால் தெரிஞ்சுக்கலாம்ல?
0: ஆமா ஆமா, எப்படியும் வெளிவருந்த ஒருவரும் தெரியாத விட இறுதியும் நானாவது சொல்லுவேன் தானே, கவலைப்பட வேண்டாம். நன்றி,
1: சரி,
0: நன்றி சரவணா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே இப்பொழுது நாகப்பன் அவர்கள் அழைத்தது போல் தோன்றுனது, சியாமலா அழைக்கின்றார், நாகப்பன் அழைக்கின்றார், ரேவதி அழைக்கின்றீர்கள். யாருடைய இணைப்பு கிடைக்க போன்றது பார்ப்போம். எங்கே பாருங்க, நாகப்பனுடைய இடைப்பு. வணக்கம் நாகப்பன், கண்டுபிடித்து விட்டு அந்திரப்படுகிறீர்கள், யாராவது சொல்லிவிட்டாலும் கொண்டு பாருங்க.
1: அந்த பதம் எனக்கு தெரியவே இல்லையா, நிதானம்தான் தெரியுது.
0: இப்ப கொஞ்சத்துக்கு முந்தின தவறுதலா கூட உச்சரித்து விட்டேன் ஐயா, முதல் எழுத்து உடனே நிறுத்தி விட்டேன், கவனிக்கவில்லையா நீங்கள்?
1: இவருடைய இது வந்து காலாஞ்சி ஐயா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காளாஞ்சி என்று கூறுவது சரவணா, அதுக்கு பெயர் காளாஞ்சி. ஞாபகம் இருக்கும் எங்கள் நாகப்பருக்கு என்ன கௌரி வந்து முன்பு இதை இருக்க சொல்லியிருந்தார் இல்லையா ஒரு தடவை பொக்கிஷத்தில். ஆமாம், அதை நான் உங்களுக்கு தந்தேன் இப்பொழுது தரவுகளிலே கூறும்போது காளாஞ்சி என்று கூறப்படுது. அது வந்து அந்த குருக்களினால் அந்த மத குருவாலே கொடுக்கப்படுகிறது எங்களுக்கு. அதனால் உங்களுக்கு கொண்டு சென்று உங்களுக்கு இரண்டு புள்ளிகளை அங்கே சேர்த்து விடுகிறேன். முதலிலே காளாஞ்சி எனப்படுவது நாங்கள் கொடுக்கின்ற பொருளை உபயமாக அது அர்ச்சனை நிவேத்தியங்கள் எதுவோ கொடுத்தாலும் அதை செய்துவிட்டு அதிலே சில பகுதிகளை வைத்து கொண்டு வந்து எங்கள் கருத்திலே கொடுப்பார். அது குருக்களினால் கொடுக்கப்படுவது. காளாஞ்சி உபயகாரர்களுக்கு கொடுக்கப்படுவது. ஏனைய பக்தர்கள் வரிசையில் நிற்கும் பொழுது பிரசாதங்கள் கொடுக்கப்படும். அங்கே பொங்கல் கொடுக்கப்படும், கடலை கொடுக்கப்படும், சுண்டல் கொடுக்கப்படும், விபூதி சந்தனம் எல்லாம் கொடுக்கப்படும். ஆனால் நாங்கள் ஒரு அர்ச்சனை பிரத்யேகமாக செய்யும் வேளையிலே அல்லது ஒரு குழந்தையுடைய நேர்த்திய ஏதோ ஒன்று எத்தனையோ எல்லாம் இருக்கும் அங்கே, அதை நாங்கள் செய்யும்படி அவரிடம் படிக்கும் பொழுது அவரிடம் நாங்கள் கொடுக்கின்ற அபிஷேகத்தில் பொருட்களோடு அவர் அங்கு சென்று அபிஷேகம் செய்து அதில் பூவும் வைத்து சந்தனங்கள் குங்குமங்களாம் வைத்து கொண்டு வந்து நாங்கள் கொடுத்த தட்டோடு திருப்பி கொடுப்பார். அல்லது அவர் ஒரு பாத்திரம் ஒரு நீட்டு ஒரு பாத்திரம் இருக்கின்ற ஒரு ஒரு அதுக்கு கெண்டு அது
1: ஒரு பாத்திரம்
0: செண்டு என்று கூறப்படுவது அதுக்குள்ளே வைத்து தருவார். அதுக்கு பெயர் காளாஞ்சி. வாழ்த்துக்கள். இப்பொழுது சரவணனும் ஏனையோரும் மீண்டும் தெரிந்து கொள்வார்கள். இப்படி இந்த காளாஞ்சி லாவி வந்து மீண்டும் ஒரு பொக்கிஷத்தில் வர பார்க்கும். கவனமாக இருங்கள். கெட்டிக்காரன் அதற்கு அதற்கு என்னையா
1: முதல் எழுத்து என்ன சொன்னீங்க? அந்த பெண்களுக்கு உள்ள குணத்துக்கள்
0: அது என்ன சொல்ல மாட்டேன்தானே ஐயா, சொல்லக்கூடாது, கண்டுபிடிக்கிறதே இருக்கு. உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க
1: எனக்கு வந்து நிதானம் வரைக்கும் தான் தெரியுது. அதுக்கு மேலே
0: இல்ல இல்ல, இன்னும் இருக்கின்றது. பொறுமை என்பதற்கு யோசித்துக் கொண்டு செல்லுங்கள். இந்த பதம் பெறும் வாழ்த்துக்கள்.
1: பொறுமைக்காக
0: பொறுமை தான் அதுக்கு சாராம்சம், பொறுமை. சரியா, இப்ப நீங்கள் இரண்டாவது படி போல் இருங்கள். நீங்கள் அது ஒன்றை உடைத்தபடியா நீங்கள் வந்து விட்டீர்கள். சரி, இன்னொரு படி போல் நான் தானே ஐயா.
1: ஒரு பெட்டி சொன்னதுக்கு ஒரு பெட்டி பெட்டி எண் ஒண்ணு
0: இறக்கம் ஒன்று எண் ஒன்றா?
1: ஆமா.
0: சரி, மேலிருந்து ஆரம்பத்திலிருந்து வரப்போகிறீர்கள். மந்திரத்தை தாருங்கள்.
1: அண்டகாகசம் திறந்து விசேஷ
0: திறந்து விட்டது ஐயா, ஒரு விதமான மறுவார்த்தையும் எல்லாம் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? நீங்கள் பார்த்து விட்டீர்கள், பெட்டியை பார்த்து விட்டீர்கள். இரண்டு எழுத்து தான், கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ரெண்டு தரம்
1: சொல்லிவிட்டேன்.
0: முதலாவது இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம் என்னவென்று பார்ப்போம். இது ஒரு மிகவும் முக்கியமான பதம் ஐயா. ஆதிகால மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்குமிடமாக மழை காற்று பயங்கரமான மிருகங்கள் பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக ஒரு இடத்தை பயன்படுத்துவார்கள். சொல்லக்கடையில் புரிந்து விட்டீர்கள் போல் தெரிகின்றது. அது எதுவாக இருக்கும்?
1: அது குகை.
0: குகை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: சரியான
0: வந்துவிடும் தற்பாலே வந்த கெட்டிக்காரன் பட்டத்தை பெற்றுவிட்டு இப்பொழுது ஒரு ஓய்வு பெறப்போகின்றீர்கள். நீங்கள் பாடல் கூறவில்லை முதலில்.
1: பாடல் வந்து ஓசை திரைப்படம் ஐயா.
0: ஓசை அதுல
1: அதுல ஒரு அந்த இந்த பாட்டு இருக்குது. இது முஸ்லிம் மத பாடல்.
0: ஆமா ஆமா, அந்த பாடல்
1: இங்கு எல்லோருக்கும் காவல்
0: நீங்க. அந்த பாடல் ஓகே, அந்த பாடல் தருகின்ற இங்கு எல்லோருக்கும் காவல் நீங்க. எல்லோருமாக இணைந்து எங்கள் வார்த்தைகளால் எங்கள் மனத்தினாலே அவருக்கு உறுதியை கொடுப்போம். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் காவல் நீ என்ற பாடல். வாழ்த்துக்கள். நல்ல பாடல் தெரிவித்திருக்கிறீர்கள். அதே போன்று மகாலிங்கமும் நல்ல பாடல் தந்திருந்தார். வாழ்த்துக்கள். இப்பொழுது மகாலிங்கத்தை இணைக்கப் போகின்றேன். நீங்கள் மீண்டும் வரலாம், அதை சிந்தித்து கொண்டு ஓடி வாருங்கள். வாருங்கள் மகாலிங்கம். வணக்கம் மயிலை அவர் நாகப்பன். நீங்கள் இணைப்பை துண்டித்தால் நலமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இணைப்பை துண்டித்தவுடன் இப்பொழுது ரேவதியினுடைய இணைப்பு கிடைக்கின்றது. வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம்.
2: அப்பா.
0: வணக்கம் அம்மா. எவ்வளவு அவ்வளவு
1: வணக்கம்
0: நேரம்
1: அப்பா.
0: வணக்கம். நீண்ட நேரம் இது வந்து இப்பொழுதுதான் நினைப்பு
1: ஆமா
0: கிடைச்சிருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வர வேண்டும்,
1: ஆமா,
0: வர வேண்டும்.
1: 80 முறை அப்பா, 80 முறை.
0: அட்டே அப்பா, இன்னும் 10-20 முறைக்கு வேணும், பொறுமை வேண்டும். சரி, சதம் அடித்து விட்டாள் மகள் கெட்டிக்காரி. சரி, வந்த நீங்கள் உங்களுடைய செய்திகள் என்று என்ன செய்தி கூற வேண்டியதை கூறுங்கள்.
1: அவரு நம்மளோட சகோதரர் ஜெகபிரசாதிக்கோட மகனுக்கு இறந்ததுக்காக ஆழ்ந்த அனுதாபம் தெரிவிக்கிறேன். அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. கடவுள் தான் அவருக்கு திடமான மனசையும் எதையும் தாங்கிக்கிற மனசையும், நாள் ஆகாத இதுலயே இந்த மீண்டு வர்றது கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் அவரை அவர் தேர்த்திக்கிட்டு அவர் குடும்பத்துக்கு சார்பாகவும் அவர் பக்க பலமா இருக்கணும். ஆண்டவன் அவருக்கு நல்ல பலத்தை தரணும், அமைதியை தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.
0: சிறப்பு மகளே, உங்களுடைய அனுதாப வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தைகள் அவருக்கு பயன்படும். அவர் அதை கேட்கிறாரோ தெரியவில்லை, ஆனாலும் காற்றலையில் கடவுளுக்கு தெரியக்கூடியதாக எங்களுக்கு மனிதநேயம் மனச்சாட்சியின்படி நாங்கள் நடந்து கொண்டோம். அவருக்கு மன ஆறுதல் தான் இப்பொழுது தேவை. நடந்தது நடந்து முடிந்து விட்டது, மீண்டும் வராது. ஆனால் அவருடைய மனம் இறுக்கமாக இருக்க வேண்டும். இப்பொழுது தைரியமாக, அவர் மனத்தைரியத்துடன் இருக்க வேண்டும். இறைவன் இறைவன் அதை கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி மகளே, நன்றி. நல்லது. நடப்பதெல்லாம் நன்மைக்கு. எது நடந்ததோ அது சரியாக நடந்தது, எது நடக்கின்றதோ அது சரியாக நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் சரியாக நடக்கும் என்று பகவத்கீதையிலே பகவான் கூறியிருக்கின்றார். ஆன்மீகத்தில் இருக்கிற எங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை உண்டு. அதன்படி பொறுமையோடு இருப்போம். சரி, இப்பொழுது மகள் பெட்டிகள் வந்து 2, 3, 4, 5, 10, 11, 12, 14, 15, 17, 19, 20 இருக்கின்றன. எந்த பெட்டி வேண்டும்? என்னம்மா? ஆமாம், 8ஆம் இலக்க எண் பெட்டி நாகப்பன் அவர்களால் திறக்கப்பட்டு இருக்கின்றது. 4 எழுத்துக்கொண்டது. பொறுமைக்கு ஏற்ற ஒரு பதம் அந்த பதம். பொறுமை என்பதை குறிக்கக்கூடிய பதம் 4 எழுத்துக்கொண்டது. எதம்மா? தாக்கமா? சாந்தம், சாந்தம். உங்கள் தொலைபேசியினோட வெளியாரை வருகின்ற சத்திய அலறி கொண்டு வர சாந்தம். அது பொருந்தவில்லை மகளே. சாந்தம் வந்து எனக்கு பொருந்தவில்லை அம்மா. சாந்தம் பொருந்தவில்லை. இன்னும் ஒரு தொலைபேசி முயற்சித்து பாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சகிப்பு என்பது நாகபுரம் நல்லா தெரியும், அது வரவில்லை. சரவணனோடு பேசும்போது நான் ஒரு தடவை உச்சரித்து விட்டேன் முதலிடத்தை. இப்பொழுது அவர் தோண்டி கேட்டார், அது இன்னும் உச்சரிப்பட்டு கேட்டவர் நான் கூறவில்லை. சகிப்பு, பொறுமையை விட சகிப்பு மேலானது. இப்பொழுது எங்கள் நாகப்பனுக்கு, எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு வேண்டும். இதையெல்லாம் சகித்து கொள்ளுகின்ற பொறுமை அவருக்கு வேண்டும். சகிப்பு ஆழமானது. சகிப்பு என்ற சரியான பதத்தை கொடுத்து அவருடைய விலங்கை உடைத்து உங்கள் கட்டிக்காரி என்ற பேரையும் கேட்டு ஒரு புள்ளியையும் சும்மா கொசுறு போல பெற்றெடுத்துக்கிடந்து போகிற போக்கிலே கிடைக்கும் ஒன்று சும்மா அப்படி ஒன்று கிடைத்து விட்டது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சகிப்பு என்பது மிக முக்கியமானது.
1: அப்புறம் விலங்கை உடைக்காம எப்படிப்பா நாகப்பர் ரெண்டு சொன்னாரு?
0: எது அது என்னென்றால், அவர் வந்து முதல் இரண்டு பட்டு முதல் பட்டி திறந்து சொல்லிவிட்டார். ஆள் மனது சகிப்பு கூறவில்லை. திரும்பி சென்று கொண்டு வேந்து வந்து அசோகவனம் என்று ஒன்று சொல்லாமல் இல்லை இல்லை அல்ல, காளாஞ்சி என்ற ஒரு பதத்தை சரவணன் திறந்தார். அந்த பட்டி திறக்காமல் இருக்கும் பொழுது திறக்காத பட்டி கூறலாம், புதிதாகத்தான் திறக்க முடியாது. திறந்து வைத்திருக்கின்ற பெட்டிக்கு அவர் பதிலை கூறிவிட்டார். அதனால் அவர் அங்கால செல்லலாம். புரிகிறதா மகள்? அவர் வந்து இருங்கள் இருங்கள், அவர் திறந்த பெட்டி அவர் கூறாதபடியால் அவர் சென்று விட்டார். மீண்டும் வந்து முயற்சி செய்துவிட்டு சொல்லவில்லை, அதனால் புதிய பெட்டி திறக்க முடியாது. அவர் சென்று விட்டார். பின்பு அவர் வந்தார். வந்தபோது இங்கே ஒரு பெட்டி திறந்து சொல்லாமல் இருந்தது, அதை அவர் திறக்கவில்லை. திறந்த பெட்டி, ஆமாம் ஆமாம், திறந்த பெட்டியை அவர் திறந்து காளாஞ்சி என்று சொன்னபடியால் அவர் அதுக்கு பிறகு அவருடைய விலங்கு முடைக்கப்பட்டு விட்டது. காளாஞ்சி உங்களுக்கு தெரியும் தானே? முன்பு ஒரு தடவை அந்த கௌரி என்ற, அது எங்களுக்கு தெரியும், எல்லா நாட்டிலும் இருக்கின்றது. நீங்கள் கூறுவதில்லை. இதை நாங்கள் ஒரு தடவை முன்பு ஒரு தடவை இருங்கள் இருங்கள் இருங்கள் முன்பு ஒரு தடவை பொக்கிஷத்திலே நான் அதையும் கூறியிருந்தேன். இலங்கையிலிருந்து வருகிற கௌரி என்ற மகள் வந்தவள், அவள்தான் இறுதியாக சொன்னவளது. அதை நாகப்பன் கேட்டிருக்கின்றார், கால் ஆஞ்சி என்று கூறுவதம்மா. பொறித்தும் வைத்திருக்கலாம், ஆனா எங்க எழுதினாலும் மனதிலே பதித்தால் சிறப்பாக இருக்கும். சரி, இப்பொழுது மெட்டிக்கு செல்வோமா. ரேவதியின் பெட்டியாக தாருங்கள், ரேவதியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். எண் 19 பெட்டி எங்கே எழுத்துக்களை தினை மந்திரத்தை கூறுங்க மகளே. வாழ்த்துக்கள், சிறப்பு. இவ்வளவு நேரம் ஆண் குரலில் கேட்ட மந்திரம் பெண் குரல் என்றவுடன் அழகாக திறந்து விட்டது மரியாதையோடு. சரி, எழுத்துக்கள் இருக்கும் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் போல் தெரிகிறது, இல்லையா? உற்று பார்த்து விட்டீர்கள், சரியா? நான்கு தான் மகளே. கெட்டிக்காரை அவ்வளவு தூரம் கூட கண் கண்வி அவ்வளவு தூரம் தூரதிருஷ்டி கொண்டது, தூரதிருஷ்டி கொண்டது. சரி, எழுத்துக்கள் நான்கு கூறிவிட்டு என்ன பொருள்னா, அது ஒரு பொருள். இது நாங்கள் அடிக்கடி உபயோகிக்கின்ற ஒன்று, உணவுகளோடு பல வகையை சேர்ந்தது, ஆனால் பழுத்த பின்பு காயாகிவிடும். அது எது? வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. ஊறு காய், சிறப்பு. இது என் மகளுக்கு மிகவும் விருப்பமானது, தவவே அதை செய்து கொள்ளுங்கள். ஊறு காய் 2 புள்ளி உங்கள் பெட்டியிலே உள்ளன. இரண்டாவது பெட்டி எனக்கு விருப்பம் இல்லை, அந்த அந்த சுவைக்கு என் நாக்கை நான் அடிமைப்படுத்தவில்லை, அடிமைப்படுத்தவில்லை. சரியா? சரி, அடுத்து எந்த பட்டி? 20 20 மிகவும் சுலபமாக இருக்க போகின்ற இறுதிப்பட்டி கேட்டபடியால் அதற்கு 20 கொண்டு வந்து ரேவதியின் பெயரில் வைத்தால் அது மந்திரத்தை கேட்கின்றதே. அற்புதம், அற்புதம், திறந்து விட்டது. சரி, இப்பொழுது கூறுங்கள் பார்ப்போம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று.
1: 6
0: கெட்டிக்காரி என்றுதான் கூற பார்த்தேன், அது சரி அரவாசி பாதியாக 3 இடத்தில் இருக்கின்றது. அது கூறுவது ஒரு பெண்ணின் பெயரை கூறுகிறது அம்மா. பிரபல்யமான ஒரு அற்புதமான ஆன்மீகத்துக்குள்ளே நாங்கள் கையெழுத்து வணங்கக்கூடிய ஒரு பெருமதி மிக்க ஒரு பெண்ணின் பெயர். இந்த பெண்ணின் பெயர் என்னவென்றால், இப்ப கிறிஸ்தவ மதத்திலே பெற்றதாயை விட தொட்டதா இருக்குல்ல, தொட்டம்மா, புரியுது? அவவுக்குத்தான் அவர் வளர்ப்பு தாய், வளர்ப்பு அல்ல, வளர்ப்புக்கும் அது வளர்ப்பு தாயில் தொட்டம்மாவுக்கு கருத்து போறு, வளர்ப்பு தாய்க்கு கருத்து போறு. அது வளர்க்கிறது தொட்டதுன்னா தொட்டதுனால் தாய், தாய் தான் தாய்க்கு ஈடானது என்று கூறப்படுகின்றது. அப்படித்தான் அந்த மது. அப்படி ஒரு கடவுளுக்கு ஒரு தாய் இருந்திருக்கின்றார், கண்ணனுக்கு இருந்திருக்கின்றார். ஆமா, கண்ணனுக்கு. யசோதா 3 எழுத்து, யசோதை 3 எழுத்து. சிறப்பு, மீண்டும் 2 புள்ளிகளை பெற்றபடியால் உங்களுக்கு ஒரு ஓய்வு தர வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் என்ன பாடல் வேண்டும், பாடலை கூறுங்கள்.
1: புது பாட்டு படத்துல வந்தது, வந்தது சுகமே தந்தது அந்த பாட்டு.
0: இந்த பாடல் அதிகாலை நான் வலைத்தளத்தில் சென்று தேடல்ல இருந்த போது இந்த பாடல் என் கண்ணுக்கு தட்டியதம்மா. சொந்தம் வந்தான் அந்த ரோசக்காரி என்ற திரைப்படம், அப்படி படங்கள் எல்லாம் இருக்குன்னு தெரியவா? அந்த இதுல இது புது பாட்டா? இல்ல, புது பாட்டு
1: திரைப்படம்.
0: இது சொந்தம் வந்தது, புதுப்பாட்டு திரைப்படம். ஆமா, புதுப்பாட்டு. ஆமா, எனக்கு இந்த சர்வதேச நேரத்தில் பாடல்களை கேட்பார்கள் அல்ல, அவர்கள் சில பேர் பழைய பாடல் கேட்பார்கள், புதுப்பாட்டு. சரி, உங்களுக்கு சொந்தம் வந்தது வந்தது என்ற பாடலை உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். கெட்டிக்காரி 5 புள்ளிகளை இப்பொழுது பெற்றிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. மீண்டும் பெற வேண்டும், விரைவாக பெற வேண்டும். வாழ்த்துக்கள், ஒளிவாருங்கள். நன்றி நன்றி
2: சரி.
0: நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றனர். அடுத்த உறவாக வருகின்றார் திரு நாகப்பன் அவர்கள் போல் தெரிகின்றது. ஆமாம், அவர்தான். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். இப்பொழுது நீங்கள் எல்லா எல்லா எல்லாம் உடைந்து விட புரிகிறதா? சகிப்பு நீங்கள் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். வரமா சகிப்பு இல்லை, உங்களுக்கு சகிப்பு தன்மை காணாது.
1: அது காணாது,
0: இன்னும் அதிகமாக அதை சிந்தித்து நன்றாக உணரும் பாரதிகள். சகிப்பு சகிப்பு என்றப்பதான் மிகவும் பாரதம். ஏனென்றால் சகிப்பு என்பது அந்த சகிப்புத்தன்மை எல்லோருக்கும் வேண்டும் ஐயாது. சகிப்புத்தன்மை இல்லாததாக தான் இந்த பாரதம் வந்தது, ராமாயணம் வந்தது எல்லாம் சகிப்புத்தன்மை இல்லாததான் தானே.
1: உணர்ந்து கொள்ளுவோம்.
0: சகிப்பு கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். அந்த காளாஞ்சி சொன்னீங்க பாருங்க, அங்கே தான் நிற்கிறீங்க நீங்கள். வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இரண்டு மூன்று நாள்
1: சொல்ல மாட்டாங்க, அதை வந்து வேற யாரும் சொல்ல மாட்டாங்க.
0: இப்ப ரேவதி வந்து முயற்சி தவதான் நான் மறந்து போனேன் சொல்றேன்.
1: இப்ப குறிச்சு வச்சுக்கிறாங்க ஐயா, இனிமேல் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.
0: அதுதான் நான் சொன்னேன், மனதிலே குறிச்சு வைக்க வேண்டும். அங்கே குறிச்சு வச்சு என்ன செய்யறது வேற இடத்துல. சரி, இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினாலு பதினைந்து பதினேழு வரைக்கும் இருக்கின்றது.
1: பன்னெண்டு
0: கெட்டிக்காரன். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் உத்தேசிக்கின்றீர்கள்?
1: மூன்று எழுத்து.
0: அப்படியா, மூன்று எழுத்து? ஏன் ஒன்றை கூட்டி நான்கு எழுத்து சொல்லியிருக்கலாமே. கெட்டிக்காரன் நான் சொல்லியிருப்பேன்.
1: ஒண்ணுக்கு ரெண்டுனா ரெண்டுக்கு நாலு. சரிங்க, அப்படி இருக்கலாம்.
0: அப்படி வைத்துக் கொள்ளுகிறீர்கள். இருங்க. சரி, அந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் ஒரு பறவையை குறிக்கின்றது. இந்த பறவை புராணத்திலே வந்திருக்கின்றது, ஆனால் இப்பொழுது அரிதாக போய்விட்டது. இந்த பறவையினுடைய இனங்கள் பாடலிலே இருக்கின்றது. குறிப்பாக இது தூது செல்வதற்கு உதவி செய்கிற பறவை என்றால் உங்களுக்கு புரியும். அரசர்கள், இளவரசிகள், இளவரசர்கள் காதல் தூதெல்லாம் அதை காலிலே கட்டி அனுப்பிவிட்டு அது பறந்து சென்று அங்கே அரண்மனையில் இருந்தவுடன் அவர்கள் அதை அவித்து பார்த்து காதல் கொண்டதெல்லாம் இருக்கின்றது. புராணங்களில் நான்கு எழுத்தை கொண்டது நல்ல வெள்ளை நிறமா.
1: இரண்டு எழுத்துல தான் வரும்.
0: அப்படியா, எனக்கு தெரியாது.
1: இல்ல இல்ல, வெள்ளை நிறமா இருக்குதா ஐயா?
0: நல்ல வெள்ளையா இருக்கும் கூறுகிறார்கள்.
1: அதுதான் அதுதான்
0: அதுதான்.
1: அது வந்து அன்னம்.
0: அந்த அன்னத்திடம் தமையந்தி தூது விட்டால் பாடலாம் இருக்குது அதில் ஐயா. வாழ்த்துக்கள். அன்னம் அந்த பறவை இருக்கின்றதா ஐயா? அந்த இனம் இப்பொழுது
1: இருக்குது. இருக்குது, அன்ன பறவை இருக்குது ஐயா. இங்க பொருட்காட்சியில எல்லாம் இருக்கு.
0: அங்கதான் பாக்கலாம். வெள்ளன்றதுல நான் பார்த்தா அது அன்னம் என்று சொன்னார்கள். சுவா அன்னு சொன்னார்கள். அதனால் கூறுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பறவை காட்சியங்கள்ல இருக்கும் ஐயா. சிறப்பு. அப்படி என்ன அடுத்த பெட்டி எதுவாக இருக்கலாம்?
1: மூணு.
0: மூன்று நாகப்பன் அப்படி பக்கத்திலே இருக்கிறது கொண்டு வந்து வைத்து விட்டாச்சு. மந்திரத்தை கூறுங்களேன்.
1: ஈஸியா ஜம்ப் பண்ணிக்கலாம்.
0: ஆமா,
1: தூரமா போக வேண்டியது.
0: அதுவே இல்லை. நின்று நின்று ஆய்ந்தாலும் ஒரு அளவு காய்தான், ஓடி ஓடி ஆய்ந்தாலும் ஒரே அளவு காய்தான். புரிகிறதா அந்த பழமொழி? இவையெல்லாம் நாங்கள் பேசி வழக்கிலே நான் உங்களோடு இப்படி அளவலாவி கொண்டிருக்கும் பொழுது அதை நீங்கள் உள்வாங்கி வைத்துக் கொண்டால் பொக்கிஷங்களுக்கு உதவும். சரி, மூன்று எழுத்து. எத்தனை எழுத்துக்கள் கூறுவீங்க? மூன்று எழுத்தா?
1: இல்லை, மூன்றாவது பதம். அதற்கான மந்திரம்
0: மந்திரம்
1: அபு காகசம் திறந்துடு சீசே.
0: ஆமாம், திறந்தே விட்டது. அப்ப எத்தனை எழுத்துக்களா இருக்கும்?
1: மூன்றாவதுங்கிறதுனால ஒரு ஐந்து.
0: ஐயோ, நான் வாய் தருமாறு மூன்றாண்டும் கேட்டேன் ஒரு தடவை. மூன்று எழுத்துக்கள் தான் இருக்கின்றது. எட்டக்கால் வைத்து விட்டீர்கள், கிட்டக வையுங்கள் கால். மூன்று எழுத்திலே இருக்கின்றது. இது வந்து ஒரு ஒரு இதை பாத்திரம் என்றும் சொல்ல முடியாது, உணவு பாத்திரம் என்றும் சொல்ல முடியாது, நீர்குடி அருந்துகிற பானங்களை அருந்துகிற பாத்திரம் சொல்ல, சின்ன சிறிய பாத்திரம் புனிதமான பாத்திரமாக உபயோகிக்கப்படுகிறது. சுவாமி அறைகளிலே அநேகமாக இருக்கும். அடுத்தது, எங்கள் தமிழ்நாட்டிலே அநேகமாக இலங்கையை விட தமிழ்நாட்டில் உள்ள எங்கள் தமிழ் பெண்கள் வீட்டுக்கு ஒரு குடும்ப வீட்டுக்கு ஒரு ஒரு குடும்ப பெண் சென்றால் உடனே அந்த வீட்டு தலைவி அதை கொண்டு வந்து அதனுள்ளே இருந்து குங்குமத்தை எடுத்து வந்தவர்களுடைய நெற்றியிலே வைப்பார். அந்த குங்குமம் வைப்பதற்கு உபயோகிக்கிறது சின்ன பாத்திரம். அதை எப்படி கூறுவார் மூன்று எழுத்துலேயே?
1: திரைப்படமே வந்திருக்கு.
0: சரியான குங்குமச்சிமிழ் படம் திரைப்படம், நீங்கள் சொன்ன படம் நான் கண்டுகொண்டேன், தெரிந்து கொண்டேன், நன்றி. அது சிமிழ் என்று அதுக்குள்ள நாங்கள் அது ஒரு சின்ன பாத்திரம் இல்லையா, ஒரு சின்ன மூடி இருக்கும், அதனாலே அது ஒரு பாத்திரம் மூடப்பட்டிருக்கு. அதுக்குள்ள
1: வெள்ளியில இருக்கும் ஐயா,
0: எங்களுக்கு என்னட பித்தளையில இருக்கு என்னுடைய சாமி அறைக்கு, அதுக்கேதான் நான் குங்குமம் போட்டு வைத்திருப்பேன். மகள் வச்சிருப்பது மகளின் பிரத்யேக சுவாமி அறை வைத்திருக்கின்றார், அதுக்குள்ளே வந்து வெள்ளியிலே வச்சிருக்கின்றார். ஆமாம், வெள்ளியிலும் இருக்கும். என்னோட திருநீர் வைப்பது வெள்ளியிலே இருக்கின்றது, ஆனால் திருநீர் வந்து சிம்மிளுக்கு வைப்பதில்லை, அதுக்கு வேறு பெயர் இருக்கிறது. எப்படி சொல்றது, மடல் என்று மடல் மடல் இல்லை மடல் மடல் ஐயா, மானா டான இல்லன்னா சொல் என்பதற்கு வரையில் மடல் விபூதி மடல் என்று கூறுவார்கள். சரி, இப்பொழுது சிமிழ் என்ற பதத்தை சரியான பதத்தை சொல்லி மேலும் இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றபடியால் உங்களுக்கு நான் ஒரு ஓய்வு கொடுக்கத்தானே வேண்டும்.
1: ஓய்வு கொடுக்கலாம், வேற ஒரு சொல்லையும் தெரிஞ்சுக்கிட்டோம்,
0: அதனால் தெரிந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள், நினைப்பை துண்டிக்க வேண்டும் ஐயா. இப்பொழுது ரேவதியை இணைக்கின்றேன். இப்பொழுது கிருஷ்ணன் தோன்றுகிறார் போல் தெரிகின்றது. கிருஷ்ண அவதாரம் வந்துவிட்டார், தனிமையிலே இனிமை காண முடியுமா? வணக்கம் கிருஷ்ணன்.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக தான் இருக்கின்றேன், உடல் நலத்தோடு இருக்கின்றேன், உள நலம் இல்லாமல் இருக்கின்றேன். புரியும் காரணம் கூறுங்கள். வந்த
2: எனக்கு விருப்பமான எண் 5.
0: முதலில் வந்த விடயத்தை பாருங்கள். உங்கள் உறவுகளில் ஒருவருடைய இழப்பு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது, நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் கூறி எழுதியிருக்கிறீர்கள். அதை வானொலியிலும் ஒரு தடவை நாங்கள் அஞ்சலி செய்தோம்.
2: அவருக்கு மனதைரியம் கொடுக்க வேண்டும் இறைவன். இறப்பு என்பது சாதாரணம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலை, அதை எடுத்துக்கொள்ள கொஞ்சம் சிரமம் தானே, அதை கடந்து வர வேண்டும் அவர்.
0: ஆறுதல் மன ஆறுதல் அவருக்கு கிடைக்க வேண்டும், அவருடைய மகனின் ஆன்மா சாந்தியும் பெற வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்புகள். வந்த நீங்கள் பொருள் தேடும் நோக்கத்தோடு ஓடி வந்தீர்கள், இந்த பெட்டி உங்களுக்கு வேணும். இங்கே இருப்பது 4, 5 உங்களுடைய இருக்கின்றது, 10, 11, 12, 14, 15, 17 எது வேண்டும்?
2: 5.
0: அதுதானே வேண்டும், வந்தவுடன் 5 தானே, அது யாரும் தொட்டு பார்க்கவில்லை. இப்பொழுது விட்டிருந்தால் அடுத்த அழைப்பிலே எங்களுடைய ஞாபகம் தொட்டிருப்பார். 3 வரைக்கும் வந்திருக்க, 4, 5 அவர் பிடிச்சிருப்பார். சரி, எங்க உங்கள் மந்திரத்தை கொண்டாருங்கள்.
2: அண்டகாகசம் அபு காகுகும் திறந்து விடு சிசி.
0: திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
2: 5.
0: கெட்டிக்காரன் தான், ஆனால் அது 6 எழுத்திலே இருக்கின்றது ஐயா. பார்ப்போம், மடிவாக பார்ப்போம். 8 எழுத்திலே இருக்கிறது ஐயா. உங்களுக்கு கெட்டிக்காரன் 3 எழுத்து கூட்டி இருக்கின்றார், 8 எழுத்திலே இருக்கின்றது. யோசிக்கிறீர்களா, சிந்திக்கிறீர்களா? அது இருக்காது, சின்ன விடயம் ஐயா, உங்களுக்கு தெரிந்த விடயம் ஐயா, உங்களிடம் இருக்கிறது ஐயா. இது வந்து எங்களுடைய சிவ சின்னங்களிலே ஒன்று. இவர்கள் சிவனடியார்கள் என்று கூறுவது, சைபர்கள் என்று கூறுவதை காட்டுவதற்கு பல சின்னங்கள் இருக்குது. நெத்தியிலே போட்டு வைப்பார்கள், விபூதி குறியிடுவார்கள், அதே போன்று அணுகின்ற ஒன்று 8 எழுத்துல இருக்கின்றது. இது கழுத்திலே இருக்கும், கையிலே இருக்கும், தலையிலே இருக்கும்.
2: ருத்ராட்சம்
0: வாழ்த்துக்கள், உருத்ராக்கம் என்று கூறுகிறது. பார்த்தீங்களா, 8 எழுத்துனால என்ன சுச்சுபி, இது முன்பும் ஒரு தடவை கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உடனடியாக நான் உங்கள் பெட்டியிலே 2 புள்ளியை போட்டு பையை நிரப்பிக் கொள்ளவில்லை, திறந்து வைத்திருக்கின்றேன் என்றால் 2வது பெட்டியையும் திறந்து புள்ளி போட வேண்டும். சரி, அப்படின்றா 2வதாக கூறுங்கள்.
2: 4.
0: 4 நான்கு பட்டியை கொண்டு வந்து கிருஷ்ணா வைத்துவிட்டு உங்கள் மந்திரத்தை தாருங்கள்.
2: அண்டகாகசம் அபு காக்கும் திறந்து விடு சீசு.
0: திறந்து விட்டது பட்டி. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
2: மூன்று.
0: கெட்டிக்காரன் தான், ஆனால் நீங்கள் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் அந்த எட்டு எழுத்திலே பாதி நான்கு எழுத்திலே வருகின்றது. வேணுமா வேண்டாமா? கொடுத்து விட்டேன் என்னை. சரி, அந்த பெட்டிக்குள்ளே இருக்கின்ற பதம், இது உலகத்திலே உள்ள உயிர்கள் எல்லாவற்றுக்கும், எல்லா உயிர்களும் தவிர்க்க முடியாத ஒன்று அவர்களுக்கு. இதை தவிர்க்க முடியாது. நான்கு எழுத்தை கொண்டது எது? நான்கு எழுத்து.
2: தவிர்க்க முடியாது மரணம்.
0: அதை வேறு எப்படி சொல்லலாம்? மரணம் நான்கு எழுத்து தான், வேறு எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு தெரியும், இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
2: துயரம்.
0: துயரம் பணம் இல்லை என்றால் துயரம் வரும். காலையில் கல்லடித்து விட்டால் துயரம் வரும். அப்பருக்கு இன்று நான் ஜெயபிரசாதிக்கு அவர்களுக்கு நடந்த சம்பவம் எங்களுக்கு துயரத்தை தெரியும். அது பொருந்தவில்லை. இரண்டு தரம் முயற்சித்து விட்டார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருகின்றேன். எத்தனை பதம் இருக்கின்றது? நீங்கள் சொன்ன விடயத்துக்கு எத்தனையோ பதங்கள் இருக்கின்றது. இறப்பு என்று சரியான பதத்தை தந்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றபடியால் உங்களுக்காக ஒரு பாடல் தரப்படும். அது என்ன பாடலாக வேண்டும்?
2: படம் தீர்ப்பு.
0: தீர்ப்பு, அடையப்பா, இது நல்ல ஒரு பதம், தீர்ப்பு.
2: ஆளுக்கு ஒரு தேதி வைத்து ஆண்டவன் அழைப்பான்.
0: அப்படியா?
2: எம் எஸ் விஸ்வநாதன் பாடிய பாடல்.
0: அவருடைய வரும் அந்த பாடல் என்ன? ஆளுக்கு ஒரு தீர்ப்பு வைத்து, ஆளுக்கு ஒரு தேதி வச்சு
2: ஆண்டவன் அழைப்பான்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பட்டி. உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் சென்று மீண்டும் பாருங்கள். குறைந்த அளவு பட்டி தான் இருக்கின்றது. கூடுதலான மக்கள் கொள்வனை செய்ய இருக்கின்றார்கள். சென்று பாருங்கள் மகனே. நலமாக இருக்கின்றீர்களா? முதல்ல கேட்க வேண்டும். தனிமையிலே தானே இருக்கிறீர்கள்? சென்று விட்டார். தனியே இருக்கிறவர் உற்சாகம் கொடுக்க வேண்டும். வணக்கம் நாகப்பன், வாருங்கள். வணக்கம் நாகப்பன்.
3: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். இப்பொழுது மேலிருந்து கீழ் 9 வரை நிரம்பி 10, 11, 12, 14, 15, 17 உண்டு.
3: 10
0: தருங்கள் என் 10 பட்டியை நாகப்பன் பெயரிலே. அது உங்களுக்கு தொடர்ந்தான் வருகின்றதா? சரி, கொண்டு வாருங்கள் மந்திரத்தை.
3: அண்டகாகசம் அபு காகசம் திறந்து விசீசே.
0: திறந்து விட்டது, சிறப்பு. விரைவாக வியாபாரத்தை கவனிப்போம். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? எழுத்துக்கள் இருக்கிறது. கெட்டிக்காரன். அது கூறும் பதம் என்னவென்றால், இந்த காலங்களிலே ஒன்றை கூறுகின்றது. இந்த காலத்தை எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். வாழ்க்கையில் நஷ்டமடைந்தவர்கள் கூட தனக்கு நல்லது பிறக்க வேண்டும் என்பதற்கு இந்த பதத்தை உபயோகிப்பார்கள். இப்பொழுது கூட இந்த மாதிரி வீசிக்கொண்டிருக்கின்றதே என்று அதுக்கும் ஒன்று எதிர்பார்ப்பார்கள். அது எதுவாக இருக்கும்? ஒரு அஞ்சலத்திலே சொன்னால் அதை எப்படி கூற முடியும்? குறுங்கள், கண்டுபிடித்து விட்டீர்கள்.
3: புதிதாக இருந்தால் நல்லா இருக்கும். அது அந்த பதம் வந்து வசந்தம்.
0: வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர வசந்தம். சிறப்பான பதத்தை தந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு அடுத்து
3: உடனே ஜம்ப் பண்ணுவான். 11
0: தான். அப்புறம் என்ன? 11 பதினொன்றுக்கு மந்திரம் பெட்டி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அடைகின்ற நன்மை தீமை இன்ப துன்பங்களின் வெளிப்பாடாக காட்டுகின்ற ஒரு உணர்வு. சரியோ? நான்கள்
2: உணர்வு,
0: அது ஒரு உணர்வு. அநேகமாக மகிழ்ச்சிக்குரிய

0: உணர்வு மூன்று எழுத்துல தான் தெரிஞ்சது, ஆனா நாலு எழுத்துங்கிறீங்க.
1: நாலுல தான் இருக்கு ஐயா. பழைய பாடல் தேவதாஸ் திரைப்படத்துலயும் ஒரு பாடல்ல இந்த சொல்லு அப்படி அப்படியே இருக்குங்க அந்த பதம்.
0: உயரம்
1: வாழ்த்துக்கள். இந்த துயரம் என்பது மகிழ்ச்சிக்குரியதல்ல, அது பல விடயத்திலே துயரங்கள் வரலாம், அது மனதுக்குள்ளேயும் இருக்கும் வெளியையும் காட்டிக்கொள்ளும். துயரம் என்பது சிறப்பான பதம், சரியான பதத்தை தந்து மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்ற நீங்கள் இன்று கெட்டிக்காரன் என்ற பெயரை பெற்றுக் கொள்கிறீர்கள். அதேவேளை இந்த துயரம் என்றது இன்று எங்களை வாட்டி கொண்டிருக்கிறது. அதற்காக எல்லோரும் இந்த இன்று இந்த துயரத்தில் இருக்கின்ற ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் அவருக்கு மன ஆறுதல் கொடுப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு கட்டாய ஓய்வில் சென்றால் என்ன?
0: நன்றி ஐயா, சந்தர்ப்பம் கிடைக்கும்.
1: சந்தர்ப்பம் கிடைப்பதற்கு இன்னும் மூன்று பெட்டிகள் இருக்கின்றது. பார்ப்போம் பார்ப்போம் அடுத்து யார் வரப்போகின்றார் என்று. எங்கு ரேவதியின் அழைப்பை காணவில்லை, வந்தி கொண்டு ஓடி வந்தார் முந்திரி கொட்டும் மாதிரி. ஓடிவா மகளே, சியாமலாவை காணவே இல்லை. மீண்டும் ரேவதி தான் காத்து கொண்டு. வணக்கம் ரேவதி. வணக்கம் வணக்கம். இப்பொழுது வணக்கம் இப்பொழுது 12, 14, 15, 17 எது வேண்டும்?
2: 12
1: 12 உங்களுக்கு வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே மந்திரம்? உங்களுடைய ஊகம் எப்படி இருக்கின்றது? எத்தனை எழுத்து இருக்கலாம்? ஆகா ஆகா, நான்கா என்று நான் எட்டி பார்த்தேன். இரண்டு சேர்ந்து ஆறாக இருக்கின்றது. விருப்பமா?
2: ஆறு
1: ஆறு எழுத்துக்கள் இருக்கிறது. என்னவென்றால், இது எங்களிடம் எல்லோருடன் காணப்படுகிறது இந்த குணம். என்னம்மா அசௌகரியமா? அங்க வெப்பமா? வெப்ப காற்று வருகின்றதா? நான் வறண்டு விட்டு நான் வறண்டு விட்டு
2: ஒரு நிமிடம் அப்பா வானொலி நிறுத்தின அதுவும் சேர்ந்து
1: இப்பொழுது அதுதான் கொஞ்சம் கடினமாக இருந்த பதங்கள் இங்கே என்ன கிடைக்கும். சரி, இந்த பதம் அம்மா எங்கள் எல்லோருடமும் காணப்படுகின்றது. சில சமயங்கள் இந்த நாங்கள் வளர்ப்பு பிராணிகள்ல கூட இது காணப்படலாம். இந்த சத்தத்தை, இது ஒரு சத்தம், ஒலி எங்களிடம் இருந்து வெளிப்படுகிறது. சொல்லாக வராமல் வெளியே அந்த சொல்லு தெரியாமல் அநேகமாக இந்த பெண்கள் அடுக்கலைக்கு இருந்தே செய்வார்கள் இந்த விடயத்தை. சில இசையமைப்பாளர்கள் சில இசை பாடகர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை அறியாமல் செய்து கொண்டு போவார்கள் வாயினாலே. ஏதோ ஒரு விடயத்தை வெளியே சொல்லுவாங்க, மற்றவர்கள் தெரியாமல் தங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்வது. முணுமுணுப்பு, ஹம்பிங் என்று ஆங்கிலத்தில் அழகாக சொல்லிவிடுவார்கள். அதுக்கு பேர் முணுமுணுப்பு. கெட்டிக்காரி அம்மா, கெட்டிக்காரி நீங்கள். சரி, இப்பொழுது நீங்கள்
2: 14
1: பெட்டி திறக்கலாம். இன்னொரு பெட்டிக்கு வாருங்கள். 14 வருகின்றீர்களோ?
2: ஆமா, 12 கப்ப 13 இல்ல இல்ல
1: 13 போயிருது வெள்ளம்.
2: மூன்று
1: மூன்று எழுத்தில் உள்ள ஒரு பொருள், ஒரு ஒரு இதுவும் ஒரு குணம். எல்லா உயிர்களிலும் இருக்கின்றது, எங்களிலும் இருக்கின்றது. நன்மைக்காகவும் இந்த குணம் எங்களிடம் சிலவேளை அமையும், தீமைக்காகவும் அமையும். அறியாமையினாலும் இது வரும், எதிர்க்க முடியாமல் ஒதுங்கிருக்க செய்யும். தெரிந்ததை சபையில் ஏறி சொல்ல முடியாத அளவுக்கும் இந்த குணம் சில பேர்

0: தாழ்த்தி வைத்திருக்கும். அது ஒரு மூன்று எழுத்திலே இருக்கின்றது. கண்டுபிடிக்க முடிகிறதா? இன்னும் மாதரவு
1: முடியும் முடியும்.
0: அங்க
1: அப்பா இது ஒரு குணமே.
0: ஆமாம்,
1: இது வந்து நல்லதுக்கா?
0: இல்ல, நல்லதுக்கு நல்லது செய்ய வேண்டாலும் இந்த குணம் இருப்பவர்கள் அதை செய்ய மாட்டார்கள்.
1: பயம் அப்பா,
0: பயம், பயந்து பயந்துதான் செய்வார்கள் இல்லையா? பயம் என்ற குணம், மேடையில் ஏறி பேசுவதற்கு நல்ல பேச்சாளர் இருப்பது, சிலருக்கு இந்த பயம் என்பது இருக்கும். சரி, வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு கெட்டிக்காரி. மேலும் இரண்டு புள்ளி உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது. பாடலும் கொடுங்க.
1: என் பாட்டை நான் மாத்திடுறேன்ப்பா.
0: ஏனம்மா?
1: அது கொடுத்துருக்கேன் நான் நேயர் நேரத்தில்.
0: சரி, அப்ப என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மூன்று எழுத்தில் ஏன் மூச்சு இருக்கும்.
0: ஓ, மூன்று எழுத்தில் பயத்திலையா? மூன்று எழுத்தில்
1: இல்ல இல்ல, அது இல்ல அது இல்ல. கடமை பொக்கிஷத்தில் கலந்து கொள்வதை
0: வாக்குச்சா வாக்கு, அது வந்து பாட்டு சவாரியில் கலந்து கொள்வது கடமை, அது கடமை. ஓகே, மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும். இனிமையான பாடல் அம்மா, என் மூச்சு இருக்கும். வாழ்த்துக்கள் அம்மா. மாத்தி கொண்டு நீங்கள் அது இப்பொழுது மாற்றலாம் தானே, எப்பொழுதும் மாற்றலாம். நன்றி, இப்பொழுது மீண்டும் பெற வேண்டும். நீங்கள் ரெண்டு பட்டி சிறந்து விடு. இப்பொழுது ரெண்டே ரெண்டு பட்டி இருக்கின்றது. 15, 17, யார் வரப்போகிறீர்கள்? நாகப்பன் வருகின்றார். பார்ப்போம் அவரை. வணக்கம் நாகப்பன். இல்லை, நாகப்பன் எங்கே? நாகப்பன் பெற வேண்டும். ரெண்டு பேர் முளைக்கின்றீர்களா? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி பெற வேண்டும். வந்துவிட்டால் நாங்கள் பாடலை மொழிபரப்பு கேட்டுச் செல்லும். சிறிய நிமிடம் சென்றாலும் காரியமில்லை என்று, ஏனென்றால் குறைந்த பாடல்கள் தான். இந்த இரண்டு பெட்டியை விலைப்படுத்திவிட்டால் எங்கள் விஷயம் முடிந்தது. இங்கே ஓடி வாருங்கள். எங்கே ரேவதி இணைக்கின்றார்? ரேவதி இல்லை, வரவில்லை. நாகப்பன் வருகின்றார். வந்துவிட்டார் நாகப்பன். வணக்கம்மா நாகப்பன். இது ஒரு வித்தியாசமான ஒரு பெட்டியாக இருக்கின்றது. இங்கே மந்திரத்தை கூறுங்கள் பார்ப்போம்.
2: திறந்து விசேஷே.
0: திறந்து விட்டது பெட்டி அழகாக. இங்கே இத்தனை எழுத்துக்கள் நீங்கள் கூறுங்கள்.
2: 7 எழுத்து.
0: ஒரு ரெண்டை குறைத்து 5 வந்தால் எப்படி இருக்கும்?
2: 5 பொதுவான எழுத்து.
0: பொதுவான எழுத்து, சரி. 5 எழுத்திலே உள்ளது. இது வந்து ஒருவர் மீது நாங்கள் அன்பு கொள்வதற்கு, ஒருவரை நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு, ஒருவருக்கு மனம் கோணாமல் எங்களோடு அவர் இருக்கின்றார் என்று அவருக்கு வேண்டியதெல்லாம் கேட்காமலே கொடுப்பதற்கெல்லாம் ஒரு விடயம், ஒரு எண்ணம் தோன்ற வேண்டும். அது ஒரு எண்ணம், குணம் தான். குணத்துக்கும் வராது இன்னும் ஒன்று, அது ஒரு எண்ணம், உணர்வோடு வருகின்ற எண்ணம். ஒருவர் இன்று எல்லாம் நாங்கள் ஜகவர் சாதிக்கு அவர்களுக்காக வருத்தப்படுகிறோம். அவருக்காக இவ்வளவு எல்லோரும் அவருக்கு ஆறுதல் கூறுகின்றோம். அது என்ன காரணத்தினால் என்று அந்த அந்த உணர்வுக்கு ஒரு பெயர் உண்டு ஐயா. இந்த உணர்வுக்கு தலையாம்பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து, அந்த பாடலிலே இந்த வரி, ஒரு வரியிலே இந்த பதம் தொடுத்து வருகின்றது.
2: அது வந்து 5 எழுத்துங்களா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். பரிதாபம் அல்ல, அதே போன்று இன்னும் பரிதாபம் வேறு. இது அளவுக்கு மீந்த அன்பு, அளவுக்கு மானத்தோடு சம்பந்தப்பட்டது. எங்க குருங்க
2: ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது.
0: மானம்,
2: அதுதான்
0: மானம். இன்னொரு சொன்னால் அதுதான் கேக்குது. தலையாம்பு முடித்து தடம் பார்த்து நடை நடந்து வாழையில போல வந்த பொண்ணம்மா என்று வரைக்கும் அவ சொல்லுவா. அங்காலே அடுத்து தோயரா பல்லவி சரணத்திலே வரும்.
2: சரி, யோசனை செய்து வருகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த வரவாக வர வேண்டியது யார் வரப்போகின்றீர்கள்? மகாலிங்கம், விஜயராகவன், சரவணன், ரேவதி, கிருஷ்ணன் யாராவது வரலாம். இரண்டு பெட்டி, ஒன்றரை பெட்டி இருக்கு உங்களுக்கு. இதை சொன்னால் ஒரு புள்ளி, அடுத்து இன்னொரு பெட்டி இருக்க திறந்தால் இரண்டு புள்ளிகள். இல்லையென்றால் நான் நிறுத்தப் போகின்றேன். நேரம்பதியாக வந்து ரேவதி வந்து விட்டார். வாருங்கள் ரேவதி. வணக்கம். எங்கே ரேவதி, நீங்கள் அழைக்கிறீர்கள், உங்களுடைய நினைப்பு. வணக்கம் ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். இப்பொழுது
1: அபிமானம்,
0: வாழ்த்துக்கள் சரியாக கண்டுபிடிக்கின்ற அபிமானம் என்றது சரியான பதம். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, அபிமானம்.
1: திறந்து
0: விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: ஆறு.
0: ஏனம்மா அவ்வளவு தூரத்திலே காலை வைக்கின்ற? மூன்றெழுத்து பாதி எடுப்பமே. மூன்று இது வந்து ஒரு தானியம், மூன்று எழுத்தை கொண்ட தானியம். இதற்கு பசலை தேவையில்லை, தண்ணீர் தேவையில்லை. காடுகிற பேர் எங்கு விதைத்தாலும் அது எங்களுக்கு தரும், பலனை தரும். ஆனால் சுவையான பண்டத்தை தயாரிக்கலாம். நல்ல தைரியமான சத்துக்கள் உண்டு, நிறைந்த சத்துக்கள் உள்ளது. கருப்பு நிறத்திலிருக்கும், வெள்ள நிறத்திலும் இருக்கும் இந்த தானியம் மூன்றெழுத்தை கொண்டது. நவ தானியங்களுக்கே ஒன்றாக நவராத்திரி காலங்களிலே உபயோகிக்கப்படும். புரிகிறதா?
1: என்னம்மா
0: நவதானியம்? நவதானியத்துக்குள்ள உள்ளது நவதானியம். உங்களோட வானொலி என்று உங்களுடைய ஒலியலை சரியான ஒரு களங்கமாக இருக்கின்றது, கலங்களாக. இப்பொழுது வருகின்றது. நீங்கள் இன்னொன்று வேறு ஏதாவது டிவைஸ் பாவிக்கிறீங்களோ தெரியவில்லை. பழமையாக துல்லியமாக வரும் என்று அது தடிப்பா
1: தெரியல. அப்பா அதனோட நான் முடிக்கிறதுனால எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. இது வரைக்கும் இதுல என்ன பண்ணுவாங்க, கஞ்சி எல்லாம் பண்ணுவாங்களா?
0: எல்லாம் எல்லா பதங்களும், எல்லா பதார்த்தங்களும் செய்யலாம். சுவையான பதார்த்தம், தைரியமான பதார்த்தம், இரும்புச்சாது அதிகமாக இருக்குன்னு சொல்லுவார்கள். மூன்றெழுத்தை கொண்டது இது. இதை செய்கை செய்வதற்கு நீர்ப்பாசனம் தேவை, மழை வேண்டும் என்று இல்லை, வெயில் வேண்டும் என்றால் தரா வரும், விதைச்சு விட்டா வரும். இப்ப ஒரு பாடல் ஒன்று, புது பாடல்ல இந்த பாடல் இருக்கின்றது. புதிய வந்த திரைப்படங்கள்ல இந்த பாடல், இப்ப அண்மையிலே வந்த திரைப்படங்கள்ல ஒரு பாடல்ல இந்த பதம் இருக்கிறதடா. என்னம்மா ஏற்றுமதி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். இங்கெல்லாம் நாங்கள் இந்த பொருளை வாங்குகிறோம். நவதானியத்துக்குள்ளே சேருகிறதா? இருக்கலாம், இருக்கலாம், இருக்கலாம். மூன்று கொண்டது.
1: அப்புறம் கடலை.
0: இப்படி நீங்க ஒன்பதையும் செல்விகள் போல இருக்கு. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நான் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். நன்றி, அதை நானே கூறிக்கொள்ளலாம். நன்றி மகளே, உங்களுடைய பாடல்கள் தர இப்பொழுது நாங்கள் பாடலை கேட்க துவங்குவோம். அன்பு மகாலிங்கம் இணைந்து என்று ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு போட்டியிலே கலந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. முகமது பின் துக்ளக் என்ற திரைப்படத்தில் எண்ணுகிறேன். யாம் அதிலே தான் பெறுகின்றது. இதோ மகாலிங்கம் அந்த பாடல், இது எங்கள் ஜெகபிரசாதிக்கு அவருடைய மன ஆறுதலுக்காக கேட்டிருக்கிறீர்கள். ஒரு தடவை நாகப்பனை எடுத்து விடுவோம். வணக்கம் நாகப்பன், வணக்கம் நாகப்பன், வணக்கம். இறுதி கடை சாத்த
2: நினைக்கிறேன்,
0: கடை சாத்த போகிறேன், குறுங்கள் என்னவென்று. வாழ்த்துக்கள், சரியான பதம். அன்பு மகளை எல்லாத்தையும் மறந்து
2: விட்டேன்.
0: பாட்டு வந்து இல்ல, எள்ளு வய பூக்கல்லையே, அந்த பாட்டு இருக்கு இல்ல, வாய்ப்பு ஒரு பாட்டு
2: வந்து அந்த நவதானியத்துல மெயினானதே எள்ளு
0: எள்ளு தானே. இறைவதி துள்ளி அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நாகப்பன், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எள்ளு என்பது சரியான பதத்தை தந்து என்ற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து எங்கள் போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது பெட்டிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன, போட்டி கிடமில்லை. பாடல் ஆரம்பிக்கின்றது. எங்களுடைய மகாலிங்கம் உங்களுக்கான பாடல்.

இனிமையான அந்த பாடல் முகமது நபி அவர்களுடைய சிந்தனையோடு அல்லாவை நினைப்பது, இறைவனை நினைப்பது, லோகத்துக்கும் இறைவன் தான் என்ற பாடலை தந்த வழியில் அடுத்து வரும் பாடல் யாருக்காக? விஜய ராகவன், நீங்கள் தந்த பாடல் இப்பொழுது கால நேரத்தை ஒட்டி கட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடல் ஆடிப்பட்டம் தேடிச்சென்னல் என்ற பாடல், பொன்மணி திரைப்படத்திலிருந்து. விஜய ராகவன், உங்கள் பாடல்.

தேன்நிலவு திரைப்படுத்த பாடலை தொடர்ந்து தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து கடமை உணர்வோடு வந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் ரேவதி உங்களுக்கான பாடல் கேட்போமா?

0: தொடர்ந்து நல்ல பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் என்று நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் பொக்கிசத்திலே இணைந்து பல கருத்துக்களை. அந்த கருத்துக்களை பதிந்து கொள்ள வேளையிலே பொதிந்து கிடந்த பதங்களை வெளியே கொண்டு வந்து கண்டுபிடித்த வேளையிலே குகை, அன்னம், சிமிழ், இறப்பு, உருத்திராக்கம், காளாஞ்சி, அசோகமனம், சகிப்பு, ஆழ்மனது, வசந்தம், துயரம், முணுமுணுப்பு, வெள்ளம், பயம், அபிமானம், கருடன், எள்ளு, சிலம்பு, ஊறுகாய், யசோதா ஆகிய 20 பதங்களை கண்டுகொண்டோம், தெரிந்து கொண்டோம் சில தெரியாத பதங்களையும். அதிலும் குறிப்பாக அந்த காளாஞ்சி என்பது இன்று முன்னிக்கின்றது. காளாஞ்சி என்ற பதம் நீண்ட நாட்களுக்கு முன்பும் எங்கள் காற்றலைக்கு வந்தது. காளாஞ்சி என்பது ஒரு புனிதமான விடயம். அந்த பதம் இன்றை தெரிந்து கொண்டோம் என்ப உறவுகளே. இந்த வேளையிலே புள்ளிகள் வகையை பார்க்க போனால் வந்து இணைந்தவர்கள் நாகப்பன், மகாலிங்கம், விஜயராகவன், சரவணன், ரேவதி, கிருஷ்ணன் 6 பேர் வந்த நிகழ்ச்சியை அலங்கரித்த வேளையிலே மகாலிங்கம் அவர்கள் வந்து முயற்சி செய்து அவர் தன்னுடைய வந்த நோக்கம் ஜெகபர் சாதிக் அவருடைய சோகத்தில் கலந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறும் வண்ணமாக வந்து பெட்டியையும் திறந்து பார்த்துவிட்டு அவருக்கு சென்றிருந்தார். அவருக்கு புள்ளிகள் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதைத் தொடர்ந்து வந்த விஜயராகவன், கிருஷ்ணன் இருவரும், சரவணன் மூவரும் குறைந்த நேரமாக இருந்தாலும் விஜயராகவன், கிருஷ்ணன் இவர்கள் 4 புள்ளிகளையும், சரவணன் 3 புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அடுத்து ரேவதி 13 புள்ளிகளையும், நாகப்பன் 14 புள்ளிகளையும் பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்து மொத்தம் 38 புள்ளிகளைத்தான் பெற்றிருக்கின்றார். 40 புள்ளி சரியாக செல்லவில்லை. இடையிலே பட்டி மாறுபாட்டு போய்விட்டது. ஒரு சிலர் திறக்காமல் இருந்ததை மாறித்திறந்தார்கள். அதனால் நீங்கள் சிறப்பாக இணைந்து விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக 6 பேர் வந்து இணைந்து என்று பெருமைப்பட்டு கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்வோம். வருகின்ற நிகழ்ச்சி அடுத்த பாடல் கிருஷ்ணன் நீங்கள் தந்த பாடல். இந்த பாடல் தருவதற்கு முன்பு இன்னும் ஒரு செய்தியை கூற இருக்கின்றேன். நன்றி. உங்கள் இணைந்து சிறப்பித்து புள்ளிகளை பெற்று அலங்கரித்து முழுப்பட்டியையும் விலையாக்கிவிட்ட உங்களுக்கு விலைப்பட்டு விட்டது. வியாபாரம் முடிய வைத்த நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய மிகவும் முக்கியமாக ஒரு நிகழ்வு சோகமான நிகழ்வாக ஏற்பட்டு நாங்கள் ஆரம்பத்தில் அதை ஜெகபர் சாதிக் அவருடைய அன்பு மகனுடைய இழப்பிற்கு ஆறுதல் கூறி இறை வணக்கம் செய்து நாங்கள் அஞ்சலி செய்த வேளையிலே நேரலையிலும் பதிவிலேயும் நாகப்பன், மகாலிங்கம், விஜயராகவன், சரவணன், ரேவதி, கிருஷ்ணன் இவர்கள் அனுதாபமும் தெரிவித்து விஜயராகவன்கள் நேராக சென்று எங்கள் எல்லோருக்கும் சார்பாக சென்று அவருக்கு மன ஆறுதல் கொடுத்திருக்கின்றார்கள். அதைவிட பதிவினிலே ஷியாமலா, சாந்தி, எங்கள் நீண்டகால உறவு, இடையிலே வராமல் இருக்கின்றார் அன்பு புதுக்கோட்டை செல்வரத்தினம், அடுத்து மிகவும் மூத்த உறவாக கணபதி ஐயா அவர்கள், ஞானசேகரன், காற்றலைக்கு வராது விட்டாலும் ராமன் குடும்பத்தினர், அடுத்து நாச்சியார் கோயில் தேவா, இவர்கள் அனைவரும் பதிவு மூலம் அங்கே அவருக்கு ஆறுதலும் மன தேறுதலையும் கூறியிருக்கின்றீர்கள். இது மனிதனையும் இதில் நான் குறிப்பிடப்படாதவர்களும் பலர் அவரோடு இணைந்து அவருக்காக ஆறுதல் கூறியிருக்கின்றார்கள். எங்களால் முடிந்தது மனித நேயத்தோடு கூற வேண்டியது இதுதான். பிறப்பவர் எவரும் இறப்பது உறுதி, அதற்கு வயது இல்லை, மூப்பு இளமை எதுவுமே இல்லை, பதவி என்பது இல்லை, மரணம் ஒரு சமரசம் ஆனது. ஆனால் ஒன்று மட்டும் பட்டினதார் கூறியது போல் இனி சாம்பணங்கள் இப்பொழுது அழுகின்றது என்ற அந்த பதத்தை எடுத்துக்கொண்டோம். இனிமேல் எங்களுக்கும் அதே நிலைதான். ஆனால் இருக்கும்போது இதை கண்டவுடன் நாங்கள் அவர்களுக்கு இரக்கம் தெரிவிக்க வேண்டும், ஆறுதல் கூற வேண்டும், அந்த துன்பத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே மொன்றியல் தமிழ் வானொலி மீண்டும் மீண்டும் எங்களுடைய மன ஆறுதலையும் அனுதாபத்தையும் தெரிவிக்கும் இந்த வேளையிலே அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் இந்த நேரத்திலும் மனத்தைரியத்தோடு எங்களுக்கு தனக்கு இதில் ஆறுதல் கூறிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிய பதிவிட்டிருக்கின்றார். பெருந்தன்மைக்குரியபடியம் போற்றுதலுக்குரியபடியம் நாங்கள் என்றால் எங்கே எது போனாலும் போடும் விட்டு விட்டு விடுவோம். அவர் அதை தந்திருக்கின்ற அவருடைய இந்த நன்றியான வார்த்தையை அவர் மனம் திறந்து தரும் பொழுது அவர் மன ஆறுதல் அடைகின்றார் என்ற நம்பிக்கை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று இதிலே நான் கூறப்பட்ட அத்தனை பேருக்கும் காற்றலையில் கூறிக்கொள்கிறேன். அவருடைய செய்தியையும் மீண்டும் நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு தடவை அவருக்காக மனமாற அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது இதற்கு ஒரு நல்லதொரு பாடலை கிருஷ்ணன் அவர்கள் பொருத்தமான பாடல் ஒன்றை தந்திருக்கின்றார். தீர்ப்பு வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைத்த பெறுபவர்களின் தீர்ப்பு எது என்பதற்கு ஒரு பாடல் தீர்ப்பு திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார் கிருஷ்ணா. நீங்கள் தந்த பாடலை மெல்லிசை மன்னரின் குரலிலே கேட்போம்.
1: தீயாத பதியோ நீ பின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ பின்ன உடல் எத்தனையோ

0: கருத்தாளமுள்ள அந்த பாடலங்களை எங்கோ கொண்டு சென்று விட்டது அன்பு உறவுகளே. அற்புதமான அந்த பாடலை, தத்துவமான அந்த பாடலை தெரிவித்து இந்த வேளையில் ஒலிக்க வைத்த அன்பு கிருஷ்ணா, உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நாங்கள் நன்றி சொல்ல தேவையில்லை, இது எங்கள் கடமை, மனித நேயம் என்று எண்ணும் வேளையிலே இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் கருத்துக்கு சிக்க மறக்கின்றது, என்னவென்று தெரியவில்லை. அந்த பாடலை தேடுகின்றேன் தேடுகின்றேன். சரி, பார்ப்போம் பார்ப்போம். ஆதலால் வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு நியதியிலே இறைவன் நியாயமாகத்தான் செய்கின்றான். அது ஏன் என்றால் அது பிறப்பினுடைய தத்துவம். பிறப்பு என்றால் அப்படித்தான் என்று நாங்கள் எண்ணக்கூடிய வகையில் வாழ்க்கை ஓடிக்கொண்டு செல்வதே எங்களால் கடினமாகத்தான் இருக்கின்றது. சரி, இப்பொழுது இன்னுமொரு பாடல் எனது சார்பில் ஒலிக்க இருக்கின்றது. இறை நம்பிக்கையோடு இருக்கும் எங்களுக்கு நாங்கள் என்ன குறை வந்தாலும் ஒரு அமைதியை தேடித்தான் நாங்கள் அலைகின்றோம். அந்த அமைதி கிடைக்கும் வரை எங்களுக்கு ஓய்வு கிடைப்பதில்லை. ஓய்வு கிடைத்தாலும் நிம்மதி என்று ஒன்று இருக்கின்றது, அது கிடைக்குமா என்றதை தேடித்தான் பார்க்க வேண்டும். தேடி பார்த்தாலும் கிடைக்காத ஒன்றுதான் அந்த அமைதி என்பது. வாழ்க்கை என்பதற்கு ஒரு நியதி உண்டு, அதற்கு ஒரு உண்மை உண்டு. அந்த உண்மை எதுவென்றால்,
1: இப்பொழுது
0: கிருஷ்ணா கட்ட பாடல்களை ஒரு சேர்ந்து இன்னும் ஒரு பாடலை நான் தேடி பார்த்தேன். அந்த பாடல் அநேகமாக நான் தருவதுண்டு, அங்கே தருகின்றேன் அந்த பாடலை. இப்பொழுது அந்த பாடலையும் ஒரு தடவை கேட்டுவிடுவோம். இன்று நாக எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்களுடைய மனவாறுதல் எங்களுக்கு தேவை.

சிந்திக்கக்கூடிய அந்த பாடலை கேட்ட எங்களுக்கு இறுதியாக நிகழ்ச்சியிலே ஒரு பாடலை தர இருக்கின்றோம். அந்த பாடல் அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் தந்த பாடல். ஜெகபர் சாதிக் அவர்களின் மன ஆறுதலுக்காக இந்த பாடலையும் கேட்போம்.

சிறப்பான இந்த பாடலையும் நாகப்பன் அவர்களின் வழியாக அந்த பாடலை ஜெகபிரசாதிக் அவர்களுடைய இதயம் அமைதி ஆறுதல் பெற வேண்டும், தாங்க வேண்டும் என்ற தைரியத்தை கொடுக்கும் வண்ணமும் இது இயற்கையின் நியதி என்பதை எண்ணும் வகையிலும் இந்த பாடல்களை எல்லோரும் தந்திருக்கின்றீர்கள். இந்த பாடலின் நான் தருவதற்கு ஓடி திரிந்து தேடுகிறேன் தேடுகிறேன், பாடல் கிடைக்கவில்லை. காரணம், சரியான பதத்தை நான் அவர் கூறியது போன்று அடுத்தி பார்த்தேன், அது தென்படவே இல்லை. பின்பு உடனே அன்பு மகள் சியாமலாவிடம் ஓடிவிட்டேன், சியாமலா என்றவுடன் அவர் அதற்கு முன்பே எனக்கு அந்த பாடலையே அனுப்பி வைத்தார். நான் என்ன தேடுகிறேன் என்று மகள், இதுதான் தந்தை மகள் என்பது புரிந்துவிட்டார் அவர். உடனே தானே அனுப்பி, அப்பா நான் நீங்கள் இன்னும் பாடல் தானே தேடுகிறீர்கள், இதோ அந்த பாடல்னு அனுப்பி வைத்து விட்டார். உடனே நான் ஒளிபரப்பேன். அதை முதல் இரண்டு பதங்களையும் எனக்கு கிடைக்காத, நான் இந்த தடுமாற்றத்திலே அதை வரியை மறந்துவிட்டு அதனால் சரியான வரி கொண்டு அந்த பாடலை அடுத்து உடனடியாக ஒளிபரப்பி செய்வதற்கு இது ஒரு கைங்கரியந்தான். இதெல்லாம் அறம் சார்ந்த விடயங்கள். அடுத்தவர்கள் எண்ணுகின்ற விடயத்தை எண்ணி கேட்காமலே கொடுக்கின்ற பக்குவம், அந்த பண்பு, அந்த பழக்கம், அந்த அது இருக்க வேண்டும். அதை நான் மகள் சியாமலாவிடம் கண்டேன். அதே போன்று சில சமயங்களிலே சந்தன் ராஜும் செய்வார். நான் தேடுகிறேன் என்று தெரிந்தவுடனே அதை அனுப்பி வச்சாச்சு என்று கூறுவார். அப்படியெல்லாம் செய்வார். இது மனத்தோடு உண்மையில் இதைத்தான் சொல்கிறது, அபிமானம் என்றும் கூறுகின்றது. நாங்கள் என்று கண்டுகொண்டோம் அல்லவா, அபிமானம் ஆழ்ந்து வருகின்றது. அதை பற்றி நாங்கள் பின்பு பேசலாம். இன்று நடந்த இந்த விடயத்துக்கு எங்களோடு இணைந்து இவ்வளவு பேரும் ஆறுதல் தெரிவித்து, மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாகவும் தெரிவித்து, தளத்தின் ஊடாகவும் தெரிவித்து, அவருக்கு ஆறுதல் கூறியவர்களுக்கு அவர் தன்னுடைய மன தாக்கத்தின் வேளையிலும் எங்களுக்கு அதை ஏற்றுக்கொண்ட அதை நன்றியோடு எழுதியதை எண்ணும் பொழுது, இது வாழ்க்கை என்பது எது, வாழ்க்கை என்றால் என்ன, நாங்கள் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை என்று கூறுகின்றோம், அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் தெரியும் தேடுகிறோம் சேர்க்கின்றோம், புகழ் பொருள் பணம் எத்தனையும் சேர்க்கின்றோம். பக்தி வேளையிலே கூறப்படுகின்ற நாம் அறையில் அணியும் அரை நான் கயிறு கூட வராது என்று பாடப்படுகின்றது. நாங்கள் எடுத்து செல்வதற்கு எதுவுமே ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கையை நாங்கள் நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு மழை துளி விழுந்து அடுத்த துளி வருவதற்குள் ஏற்பட்ட குமிழ் உடைந்து விடுவது போன்று இந்த வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று தெரியாத வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இறைவனுடைய விளையாட்டு. அதனால் மரணம் என்பது எங்களுக்கு, நாங்கள் என்று ஜனனமாகிறோமோ அன்றே நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. உணர்வோம், நாங்கள் என்ன செய்ய முடியும், இருக்கும் வரை இருக்கும் என்று எண்ணுகின்ற இந்த வாழ்க்கை எங்களோடு, எங்கள் உணர்வு இருக்கும் வரை நாங்கள் அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யத்துடன் வாழ வேண்டும். இந்த பஞ்சமா பாதகங்களை புரியாமல் வாழ வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியை இப்படி மகிழ்ச்சியோடு வந்து நிகழ்ச்சியாக முடிய வேண்டும் என்ற ஒரு நியதி, அதை நாங்கள் மனத்திருப்தியோடு செய்கின்றோம் என்ற எண்ணத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரைக்கும் இந்த வேளையில் மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக மகிழ்வோடு என்று, வளமை போல நான் என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து இந்த வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்து வாழ வைத்து வாழ்வாங்கு வாழுங்கள் என்று வையகத்தை தந்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர் மலர்பதம் தொட்டு வணங்கி உங்களோடு நான் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 5வது நாள் கண்டுபிடி கதம்பத்திலே நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: சவுதி அரேபியாவில் இருந்து அன்பு உறவு ஃபாரூக் அவர்களை நீங்கள் அழைத்தீர்கள். மீண்டும் அழைத்து வந்துவிட்டார், வருகின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம், வணக்கம், அன்பு வணக்கம் ஐயா, அன்பு வணக்கம்.
0: நலமாக
1: இன்றைய நேற்றைய நலமாக இருக்கிறேன் ஐயா. நீ நலமாக இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருப்பீர்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா. இன்றைய நேற்றைய நாளைய காதலர்களுக்கு என்னுடைய காதல் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றும் நேரலில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இன்றைய இரவு வணக்கத்தையும் அன்பான பகல் வணக்கத்தையும் தாங்களை கூறிக்கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி நானும் பாடுவேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள், பாடுங்கள், பாடுங்கள். இதோ உங்களுக்காக தளம் களம் தரப்படுகின்றது, இது உங்கள் நேரம், பாடுங்கள்.
1: நன்றி ஐயா.
0: நன்றி, நன்றி ஃபாரூக், நன்றி.
1: மனம் மென்னேடி முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது,

0: பாடுது, இசை சென்றல் பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது, தன் தாங்கீராடி முருகனும் காதல் வளர்த்தோடி, தன்னை பூச்சரம் போலாடி உடலில் பொன்னுடன் விளையாடி, தமிழ் காங்கீராடி இருவனும் காதல் வளர்த்தோடி, நல்ல பூச்சரம் போலாடி பொன்னுடன் விளையாடி, கொண்டு பேசுது தலை சென்றது, யார் வந்தது அங்கே யார் வந்தது, பெருவில் மேலும் சேர்த்து பண்ணும் நீ கை சேர்த்து, என் கண்களோடு வசித்து இரவுக்கு துணி சேர்த்து, சிம்மம் ஒன்று பேரில் அங்கு துணை கொண்டு கண்டவே, துணை சென்ற ஆனவே யார் வந்தது அங்கே யார் வந்தது, சௌசாலு பகலு அமீப்பும் பியாருக்கா ஆஜீபிகே, நன்றி ஐயா, நன்றி.
1: வாழ்த்துக்கள் பாருங்க, இடையில ஹிந்தியும் கொண்டு வந்து முடித்து விட்டு, வாழ்த்துக்கள் சிறப்பு. ஆரம்பத்தில் வரும்பொழுது பாரோக்கை பாட சொல்லி கேட்டால், இப்பொழுது ஆயத்தம் இல்லையா, ஒரு வரி பாடுவேன், மீண்டும் நான் பாடுவேன் என்று கூறியவர் அதை நிரூபித்து விட்டார். அவர் நேற்றைய பேசும் பொழுது ஹிந்தி தனக்கு நன்றாக புரியும் என்று கூறியிருந்தார். அதனால் இந்த பாடலையும் பாடி, வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்து பாடலை அழகாக பாடிவிட்டு கடைசி சரணத்தில் வந்து ஹிந்தியிலையும் தொடுத்து விட்டார். எங்க இந்த பாடலை ஹிந்தியிலே உங்களுக்கு முழுமையாக பாட முடியுமா? இனிமையாக பாடியிருக்கிறீர்கள், முழுமையாக பாடியிருக்கிறீர்கள். தொலைபேசியிலே பாடி காட்டுவது சாதாரணமானது அல்ல. முழுமையாக அந்த பாடலை நாங்கள் ரசிக்கக்கூடிய வகையிலே அன்பாக பாடிய உங்களுக்கு என் அன்பு வாழ்த்துக்கள். எங்கே ஒரு பாடல் தானா, இன்னும் ஒரு பாடல் பாட முடியும்?
2: அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.
1: அடுத்த பாடல், அடுத்த வாரம் வாழ்த்துக்கள். வாரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மும்பையில் தமிழ் வானொலியில் நீங்கள் வந்து பாடும் பொழுது உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கின்றதா?
2: ரொம்ப சுதந்திரம்.
1: உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி கூறுவோம். பிரமாக சிறப்பாக பாடியிருந்தீர்கள். எங்களுடைய மனம் கரிந்த வாழ்த்துக்களும் அன்னை கலைவாணியின் அருள் ஒன்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நலமாக வளமாக சிறப்பாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் பாருங்கள்.
2: நன்றி ஐயா. அம்மாவுக்கும் பல வணக்கத்தை கூறிக்கொண்டு வாழ்த்துக்கள் கூறி நான்
1: நிச்சயமாக அவர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். நிச்சயமாக அன்பு எப்பொழுதும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து கொண்டு அன்பு பாலத்தோடு இணைந்திருப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
2: வாழ்த்து. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. அற்புதமாக பாரூக் அவர்கள் ஓடி வந்து பாடி காட்டியிருந்தார். மிகவும் சிறப்பான ஒரு பாடலை

மகிழ்வாக மகிழ்ச்சியான மலர்ச்சியோடு பாடிவிட்டு அவரே சிரித்து மகிழ்ந்திருக்கிறார். தான் பாடி முடித்து விட்டேன் என்ற அந்த சிறப்பு. இந்த மகிழ்ச்சியை நாங்கள் எங்கும் வாங்க முடியாதையா? இப்பொழுது நீங்கள் மகிழ்ந்த அந்த உண்மையான உள்ளத்திலிருந்து வந்த இந்த மகிழ்ச்சி ஃபாரோக் வேறு எங்கும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மகிழ்ச்சி நீங்கள் பாடி உலகளாவ அந்த பாடலை காற்றலை எடுத்துச் சென்று மொன்றியல் தமிழ் வானொலி தந்த களத்தை சரியாக உபயோகித்து நீங்கள் பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைந்து திருப்தி அடைந்திருக்கிறதை கேட்டு நாங்களும் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைகின்றோம். வாழ்த்துக்களை கூறுகின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை. அன்பு உறவுகள் வந்து பாடி சேர்ந்துகின்றார்கள். இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:40 நிமிடம் ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும். எங்களுக்கு 1:10 நிமிடம் நண்பகல், அங்கே 7:10 நிமிடம் என்று எண்ணுகின்றேன். சவுதி அரேபியாவிலும் குவைத் நாட்டிலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த நேரம் மாற்றம் இருக்கும். ஆனால் சவுதி அரேபியாவும் குவைத்து ஒரே நேரம் என்றுதான் எண்ணுகிறேன். 7:10 நிமிடமாக இருக்கலாம். அந்த உறவுகள் வந்து பாடிக்கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் பாடல் தொடர்கின்றது. பாடலை கேட்போம். உங்கள் கலையகத்து பாடல் நீங்கள் இடை முன்னிறுத்தி வரலாம். உங்களோடு நான் இணைந்து கொள்வேன். இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கின்றது. வாருங்கள், வந்து பாடுங்கள்.

இதில் சிறப்பு என்னவென்றால், வானலையில் கேட்கும் ரசிக உள்ளங்கள் எங்களுக்கு வாழ்த்துக்களையும் உற்சாகத்தையும் தரும் வேளையிலே, என் அன்பு நீய நெஞ்சங்களான எங்கள் வானொலி உறவுகளுக்குள்ளே இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியும் வந்து பாடிச் செல்லும் என் செல்வங்களே, நீங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்வது எவ்வளவு ஒரு பெருமையாக இருக்கின்றது. எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லாமல் இதுதான் முன்னிகள் தமிழ் வானொலி பெற்ற செல்வங்களுள் இதுவும் ஒன்று, நன்மைகளுள் இதுவும் ஒன்று, மகிழ்ச்சியில் இதுவும் ஒன்று. ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறீர்கள், ஒருவர் பாடிவிட்டு செல்லும் பொழுது அவரை வாழ்த்தி ஊக்கம் கொடுக்கின்றீர்கள், மற்றவர் வந்து பாடிவிட்டு ஊக்கம் கொடு, இதுதான் எங்களுக்கு தேவையான ஒற்றுமை என்பது. எந்தவிதமான காழ்ப்புணர்வும் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றீர்களே, இந்த உற்சாகம் வேறு எங்கும் கிடைக்காது என் செல்வங்களே. இதுதான் முன்னிகள் தமிழ் வானொலியில் நாங்கள் பெற்ற செல்வம். இதைத்தான் எங்கள் அதிபர் அன்று தொட்டு இன்று வரை எதிர்பார்ப்பது. எங்கள் உறவுகள் அத்தனையும் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு துன்பம் என்றால் எவ்வளவு தூரம் நீங்கள் கை கொடுத்தீர்கள், அதேபோன்று நன்மையிலும் நீங்கள் வாழ்த்திக் கொள்வீர்கள். இந்த பாடலை வந்து பாடும் பொழுதும் ஏனைய நிகழ்ச்சிகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே பார்க்கின்றேன், ஒவ்வொரு அன்பு அறிவிப்பாளர்களும் தொகுப்பாளர்களும் தங்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து அறிவிப்பு செய்து கொண்டிருக்கும் வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கும் மற்ற அறிவிப்பாளர்களும் உறவுகளும் வாழ்த்துகிறீர்கள். இது எல்லோருக்கும் கிடைக்காத இந்த மனப்பாங்கு. இது எங்கள் முன்னிகள் தமிழ் வானொலியில் வளர்ந்த எங்கள் உறவுகளை நீங்கள் இதை கடைபிடிப்பதில் நான் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை தொடர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக ஒரே குடையின் கீழ் இருக்கும் இது எங்கள் வானொலி, இது எங்கள் உறவுகள், நாங்கள் ஒரு குடும்பம் என்று வாழ்வதை மெச்சக்கூடியது. மற்றவர்களும் இதைத்தான் போற்றுகிறார்கள். இது முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில், பாடல்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் வேளையிலே வந்து வந்து பாடி செல்கின்றீர்கள். அடுத்த பாடலையும் ஒன்றை தருகின்றேன். அந்த பாடலையும் கேட்டுவிட்டு நாங்கள் கேட்போம் பாடல்களை.

இனிமையான பாடல்கள் காற்றலையில் நாங்கள் கலந்து விடுவது போன்று நீங்களும் வந்து அற்புதமான பாடல்களை உங்கள் திறந்த குரலோடு வந்து இனிமையாக பாடி செல்கின்றீர்கள். இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் காற்றலையிலும் வானொலியிலும் ஊடகங்கள் பலவற்றிலும் கேட்டுக்கொள்ள முடியும். இருப்பினும் அந்த பாடகர்கள் பாடிய அந்த பாடலை எங்கள் உறவுகள் தங்கள் சொந்த குரலில் வாத்தியங்கள் எதுவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பாடும்பொழுது அவ்வளவு தெளிவாகவும் மகிழ்வாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. தங்கள் திறமைகளை வழிகாட்டிக் கொண்டிருக்கும் வேளையிலே அதை கேட்பதற்கு நாங்கள் உண்மையிலே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எங்கள் அன்பு உறவுகளின் குரலிலே வரும் பாடல்களை உரிமையோடு நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொள்கின்றோம். ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுகின்றோம், பாராட்டிக் கொள்ளுகின்றோம், இங்கு எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். இன மத மொழி வேறுபாடு என்று எங்கள் வானொலியில் எல்லோரும் ஒருவர் ஒரு குடும்பம் என்று நாங்கள் இணைந்திருப்பது வாழ்த்துக்குரியது என்று எல்லோரும் கூறுகின்றார்கள். அந்த வகையிலே பாடல்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் முன்னேற் தமிழ் வானொலி எங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கான பாடலை தந்து கொண்டிருக்கின்றது. கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் தருகின்றேன் ஒரு பாடலை.

பாரத நாட்டிலும் ஈழத்திரு நாட்டிலும் இப்பொழுது நேரம் இரவு 11:50 ஆகிவிட்டது. 12 மணியை எட்டிப்பிடிக்க இருக்கின்றீர்கள். நாங்கள் 1:21 கண்டுவிட்டோம். பகல் வேளையிலே ஒலித்துக் கொண்டிருப்பது கனடா கலையகத்தில் இருந்து வரும் பாடுவோர் பாடலான் நிகழ்ச்சிக்கான இனிய பாடல்கள். அந்த வேளையிலே ஒலித்து வருவது எங்கள் அன்பு நேய நெஞ்சங்களின் குரல்களில் வரும் பாடல்கள். கேட்க ஆயத்தமாக மீண்டும் இருக்கின்றோம். தளம் நீண்டு கொண்டிருக்கின்றது. உபயோகித்துக் கொள்ளுங்கள் இந்த தளத்தை. இலைமறை காயாக இருக்காமல் வெளியே வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன்.

இனிய காலங்களை எங்களோடு வந்து பகிர்ந்து கொண்ட அன்பு உறவுகள், அதிகார மாலையிலே உங்கள் நேரம் இரவு நேரம், எங்களுக்கு பதிய நேரம். இன்றைய பாட்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பிக்கும் வேளையிலே நாச்சியார் கோவிலிருந்து தேவா அவர்கள் வந்து பாடவில்லை, பல விடயங்களை கூறிவிட்டு ஒரு பாடலை கேட்டுச் சென்றார். அடுத்து எங்களுடைய ஜோதி பாண்டியன் அவர்கள் அற்புதமாக வந்து இரண்டு தத்துவ பாடல்களை பாடிச் சென்ற வேளையிலே புதுக்கோட்டையிலிருந்து மோகனா, திருமதி மோகனா செல்வகுமார் அற்புதமான ஒரு பாடலை தூக்க முன் கண்களை தளவட்டும் என்று ஒரு நல்லதோர் பாடலை பாடி மகிழ்ச்சி கொண்டோம். அதைத் தொடர்ந்து மல்லியம் மகாலிங்கம் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடிய வேளை மீண்டும் பம்பாய் பூனா மஜித் ஐயா அவர்கள் வந்து இரண்டு பாடல்களை தந்தால், அதிலே ஒரு பக்தி பாடலையும் தந்து சென்றார். அடுத்து வந்த ஏ ஆர் நாகப்பன் ஐயா அவர்கள் முழுமையாக ஒரு பாடலை அற்புதமாக பாடி மகள வைத்துச் சென்ற வேளையிலே மகாலிங்கம் அவர்கள் மீண்டும் சென்னையிலிருந்து ஸ்ரீநிகா என்ற அன்பு செல்வத்தை அறிமுகப்படுத்தி சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ என்ற பாடலை பாடி எங்கள் வாயை அடைத்து மழலையில் மூழ்க வைத்தார். அதைத் தொடர்ந்து வந்த ராஜா ஆர் ராஜா அவர்கள் இரண்டு பாடல்களை தந்து மகள வைத்த வேளையிலே குவைத்திலிருந்து ஜோஜ் வந்து பாடியிருந்தார். அதைத் தொடர்ந்து செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமார் வந்து பாடி மகள வைத்த வேளையில் சென்னையிலிருந்து ஏ எல் கணபதி அவர்கள் வந்து இரண்டு பாடல்களை பாடி மகள வைத்த போது எங்கள் சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் வந்து எல்லோரும் மிச்சம் பண்ணும் ஒரு பாடலை பாடி இந்தி மொழியிலையும் பாடி சென்றார். இப்படியாக இன்றைய பாடுவோர் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு அற்புதமாக அழகாக நிறைவேறி செல்கின்றது. அன்பு உறவுகளே, பாடலை வந்து பாடி அசத்தி சென்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் ஒன்றியல் தமிழ் வானொலி கூறுவதோடு அவர்கள் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி ஆசையும் வளர்கின்றது, மென்மேலும் சிறந்து வர வேண்டும் என்று. இதுவரை நேரமும் கேட்டு ரசித்து எங்களுக்கு புலனங்களிலே உற்சாகம் அளித்துக் கொண்டிருந்த அன்பு நீய நெஞ்சங்களை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து சென்ற என் அன்பு நீய நெஞ்சங்களை உங்களுக்கும் வாழ்த்து கூறி காற்றலையில் மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் சந்திப்போம் என்று கூறி இன்றைய கதம்பம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களிடம் இந்த விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: இன்றைக்கண்டு பார்த்து நான் நேற்று கச்சேரிக்கு போனபடியா எனக்கு கூட குரல் சரியில்லை. அல்லாடி நானே ஒரு 10 பாட்டு பாடியிருப்பேன் இல்ல. இளவரசி, நான் அன்றைக்கு ஒரு விடயம் உங்களுக்கு சொன்னேன். எங்களுடைய அறிவிப்பாளருடைய பெயரை அப்படியே பட்டியலா எழுதி கொண்டு வாங்கும், எத்தனை பேர் கடமையாட்டுகிறாரு பாக்குறதுக்கு. முதல்ல சிந்தனை செல்வன், மீரா, அதை தொடர்ந்து எல்லா அறிவிப்பாளருடைய பெயரையும் எங்களுடைய அனுசாத்து பிரம்மா, ஜனனி ராதாகிருஷ்ணன், இப்படி எல்லாருடைய பெயரையும் அப்படியே தெரிந்த பெயர்களை நீங்கள் எழுதி பாருங்கள், எத்தனை அறிவிப்பாளர்கள் கடமையாற்றுகிறார்கள் என்று. கமலன் பாரதிக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். இன்னும் பேசிக்கொண்டிருக்கும், இங்கே காற்றலையில் வந்து எங்களோடு உறவாடி பேசிக்கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள், இனி எத்தனை பேர் இப்படி அறிவிப்பு துறையில் வரப்போகிறீர்களோ தெரியவில்லை. எங்கிருந்தாலும் இந்த கலையில் நீங்கள் காலடி எடுத்து வைத்தால் அது உச்சத்தில் போய் நீங்கள் நிற்க வேண்டும், வளர வேண்டும். நன்றாக அறிவிப்பு என்பது உங்களுக்கு தெரிந்த தமிழ்ல அழகாக பேசுகிறீர்கள். உங்களுடைய அழகான நான் வளைந்து கொடுக்கிறது என்றுதான் சொல்லலாம். அது மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாடுறதுக்கு யாரும் வராட்டி நான் பாடிடுவேன் சொல்லிட்டேன். பேருந்து நீங்க எல்லாம் துக்கப்படக்கூடாது. எல்லாரும் பேருந்து நீங்க துக்கப்படுவீங்க, அடடா நாங்க பாடுறது கிடையாது நீங்க பாடிட்டீங்கம்மா என்று சொல்லி துக்கப்படக்கூடாது. சரியா? அதான் சொன்ன, நேற்று ஒரு கச்சேரிக்கு போனபடியா குரல் வளம் எல்லாம் எனக்கு சரியில்லை, இருந்தாலும் பாடுவோம் ஒரு பாடலாம் உடைய அந்த பாட்டை ஒருக்க எடுத்து வரலாம், அப்பதான் எல்லாரும் ஓடி வருவீங்க.

0: இந்த பாட்டு எடுத்தோன்னு தான் பாருங்க, ஓடி வந்திருக்கிறாங்க பார்க்கலாம். முதல்ல முத்து பதித்து ஒரு அன்பு உறவு வந்திருக்காரு பார்க்கலாம். வணக்கம் முத்துவேல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: யாராவது லைனுக்கு வந்தாங்களா?
0: யாரும் வர்ற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று வருது, அதுதான் யோசிக்கிறேன். பாருங்க, நீங்க வரலன்னு போட்டிக்கு பாட, நான் பாடலன்னு நீங்க போட்டிக்கு பாட வந்துடுங்க பாருங்க.
1: நான் வராம இருக்க கூடாது இல்ல?
0: அதானே பாடிடணும் இல்ல? எங்கயோ வழியில நிக்கிறீங்க போல இருக்குது. மியூசிக்கும் போடுறது.
1: ஆமா, இங்க நாகப்பட்டினம் இல்ல, நாகப்பட்டினம் வந்தேன்.
0: பேர் வந்து முத்துவேல், சரியா? சரி, முத்துல ஒரு ரெண்டு வரி உங்களுக்கு தெரிஞ்ச முத்து என்று தொடங்குற ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். எங்க
1: உடனே பாடிடவா?
0: ரெண்டு வரி.
1: முத்து நகையே உன்னை நான் அறிவேன்.
0: சரி,
1: மறுபடியும் பாடுறேன். வந்துட்டாங்க.
0: முத்து நகை எங்கேயோ போன இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு பாடுகொண்டு ஓடி வந்தாருங்க. சரி, இப்ப இருந்து அவர் இணைஞ்சு பாடட்டும். எங்களுடைய ரேவடி அம்மா, நீங்க இணைந்து கொண்டீங்க ஓடி வாங்க பாடுறதுக்கு. ஓகே, அடுத்தது நீங்கள் தான். ஏனென்றால் அவர் கொஞ்சம் விடுபட்டு கொண்டார். தன்னுடைய ஏதோ ஒரு விடயமாக வந்தவர் அவர்களை காணவில்லை என்று பாடலாம்னு பாருங்க. எப்பக்குள்ள அந்தந்த டைம் சரி செய்துறாங்க. அந்தந்த உண்மை அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளுகிறார் பாருங்க, உண்மையாக. அழைப்புக்கு வாங்க. நான் இந்த பாடலோடு பாடலை இசையை நிறுத்தி உங்களை பாட்டுக்கு எடுத்து வரலாம். இது இந்த டைட்டில் சாங் தான். இந்த ஆடலுடன் பாடலும் சேர்ந்து என்று வருகிற இந்த பாடல்

0: சந்தோஷம்.
1: இப்ப எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜெயபர்சாதி கண்ணா, நீங்க விச பரீட்சை ஒன்ற வச்சிருக்கீங்க. நான் சொன்ன நேற்று கச்சேரிக்கு போய் எனக்கு தான் சற்று குரல் வளம் நல்லா இல்ல, பாடி பாடி களைச்சு போச்சுன்னு சொன்னேன். ஆனா பாடுங்கம்மான்னு போட்டிருக்கீங்க. சரி, நான் பாடி இப்ப இந்த நீங்க எல்லாம் பாடாம விட்டுருவீங்கன்னு தான் நான் பாடாம இருக்கேன். ரேவதி அம்மா, நீங்க நானும் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ராஜவேல், நீங்களும் வந்திருக்கிறீங்கன்னு. உண்மையிலேயே மிக சீக்கிரமாக ராஜவேலுக்கு இந்த இணைப்புக்கு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தணும். அவர் இருந்தா எனக்கு கவலை இருக்காது, அடிக்கடி பாடிடுவாரல்ல. சரி, பார்க்கலாம். இங்க ரேவதியம்மா, நீங்க ஓடி வாங்க பாடலே பாடுறதுக்கு.

0: இங்கு ரேவதி அம்மா சந்திக்கலாம். வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். ஆமா வணக்கம்.
1: வணக்கம். வந்தனம். நமஸ்தே. நமஸ்கார்.
0: பாருங்க எல்லாரும் சத்தம் போடாம இருக்கீங்க. நான் பாட போறேன்னு பாருங்க. நான் பாட.
1: நீங்க நேத்து கச்சேரி போனீங்களா?
0: கச்சேரி போனேன். உண்மையாவே நாங்க ஒரு பொங்கல் விழா ஒன்று நடந்தது. ஒன்றரை ஒரு மணித்தியால ஓட்டம் எங்களுடைய மொன்ட்ரியல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் இதுக்கு அப்ப எங்களை அழைப்பு கொடுத்திருந்தார்கள். நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பின்பாக நாங்கள் இங்கிருந்து அங்கு போக ஒரு மணித்தியாலம்தான் ஒரு எங்களுக்கு போகிற நேரம். ஆனா நேற்று நாங்க போனது வந்து மூன்று மணித்தியாலத்துக்கு மேலே ஆகிடுச்சு இங்கிருந்து போறதுக்கு. ஏனென்றா இந்த பனிப்பொழிவு பொழிந்து கொண்டிருந்தது. பெருந்தெரு எல்லாம் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மெதுவாக எல்லாம் லைனாவே போய்கொண்டிருந்தது. ஓடுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் போயிட்டோம். போய் அங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இரவு 2 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு திரும்பினோம். அங்க அப்ப பாட்டு பாட்டு போட்டி எல்லாம் நடந்தது. அங்க பொங்கல் விழாண்டு குழந்தைகளுடைய எங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க சொன்னாங்க. எங்களை நாங்க பாடுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் ஓடிடுவாங்க. இல்ல 700 பேர்
1: நீங்களே அப்படி சொன்னீங்கன்னா நாங்க என்ன சொல்றது?
0: 700 பேருக்கு மேல இருக்கிறாங்க அந்த மண்டபத்துல.
1: அதுக்குள்ள
0: மோதகம் சொல்லுவாங்க இல்ல அந்த பிள்ளையாருக்கு வைப்போம் உள்ளுக்க உள்ளுடன் வச்சு மாவால கொழுக்கட்டை அது இருந்தது. மற்றது சீனி அரிய தரம் அந்த அரிசி மாலை சீனி எல்லாம் போட்டு ஒரு ஒரு சின்ன பலகாரம் செய்வாங்க. அதால எரிஞ்சா உண்மையா நோகும் கொஞ்சம் அடிபட்டா. அது அடுத்தது வடை இருந்துச்சு. மற்றது ஒரு கேக் துண்டு இருந்துச்சு. அது வந்து வெஜிடேரியன் கேக் தான் அவங்க செய்திருக்கிறாங்க. இங்க செய்யலாம் முட்டை போடாம இருந்தது. பத்தாத்துக்கு அந்த மண்டபத்துல பொங்கல் பானை பொங்கி
1: வச்சிருந்தாங்க.
0: பொங்கி வச்சிருந்தாங்க. நீங்க என்ன பாட சொல்லி ஒரு ஒரு உண்மையான மாடு மாடு ஒரு பசு கொண்டு செய்து வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையான மாடு இல்ல, அது அது ஆர்டிபிஷியல் இது. ஆனா பெரிய பசு அந்த உயிர் இல்லாத பசு கூட ஓடி வந்து முட்டி இருக்குங்க. நான் பாடியிருந்தேன். சிற்றுண்டி அத பாத்துட்டு தாங்க நான் ஸ்டேஜ் ஏறேன். ஏதோ ஒன்று எரிஞ்சிருவாங்க. சரி நீங்க இப்ப
1: ஒரு கல்யாணம் போயிட்டு வந்தோம். சாப்பிடவே வயிறு இல்ல.
0: இல்ல
1: ஆமா அவ்வளோ ஐட்டம்ஸ்
0: இருந்தது.
1: நான்
0: இங்கிருந்து அங்க இந்தியா வந்த போது ஒரு முதல் ஒரு கல்யாணத்துக்கு தான் போனேன். அப்ப முதல் கோயிலுக்கு கோயில் இல்லாம குருவாயூரப்பர் கோயிலுக்கு அதுக்கப்புறம் அடுத்த விசிட் வந்து ஒரு கல்யாணம். அப்ப அந்த கல்யாணத்துக்கு என்னுடைய அன்பு உறவுகள் நேர்கள் தான் கூட்டிட்டு போய் நாங்க அன்பு உறவுகள் எல்லாரும் புடைசூழ எல்லாரும் அங்கு வந்திருந்தார்கள். அந்த கல்யாணத்துல பெரிய மண்டபம். அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படினா அந்த மண்டபத்துல ஒவ்வொரு பூத் போட்டு ஒவ்வொரு சாப்பாடு, இதுல இட்லி, அதுல தோசை பேர்ந்த, அதுல ஐஸ்கிரீம் பேர்ந்த, அங்கால உப்புமா அங்கால அப்படியே சுத்தி நடந்து கொண்டு வாங்கி தட்டை கொண்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டு கொண்டு வந்து கடைசியா தண்ணியும் தண்டு அதுல அந்த பிளேட்டை வச்சிட்டு வரணும். அப்ப நல்லா இருந்தது. ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு அது. என்னடா இங்க எல்லாம் புஃபேல ஒவ்வொரு ஐட்டத்தை வச்சுட்டு நாங்களாவே எடுக்க விட்டு அது ஆனா அவங்க அங்கேனா அவங்க போடுறாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் போகணும். அப்ப சன நெரிசல் குறைவு விருப்பமானாக்கள் அதுல போய் அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, அவ்வளவு பேரும் அங்காங்க சாப்பிட்டு ஒரு இடைஞ்சல் இல்லாம ஒரு ஒரு தடங்கள் இல்லாம சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க எல்லாரும். நல்லா
1: இருந்தது
0: அப்படித்தான் அக்கா உங்களுக்கு இல்ல?
1: நம்மளே எடுத்து போட்டும் போது நம்மளுக்கு என்ன ஒண்ணா
0: தேவையான பூத்துல போய் வாங்கி அதுல அவங்கள்ட்ட கேட்டு இதை மட்டும் போடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி
1: சாப்பிடலாம்.
0: நல்லா இருக்கு. சரி இப்ப நீங்க பாடணும், நாங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தா பாட முடியாம சரியா? என்ன பாடு?
1: ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்து பாடுறதுக்கு ஓடி வந்துட்டேன்.
0: அச்சய்யோ சரி சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடாம எங்க பாடுங்க.
1: பட்டு பட்டு நான் பாட்டு பாட போறேன். இப்படி வா. நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா, நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா, தன்னை தானே மறந்தேனே என்னை.

ஒருவன் நினைவிலே உருகும் இதயமே இதோ துடிக்க உலர்ந்த உதடுகள் தனிமை கவிதைகள் எதிர்த்து மதுவின் மயக்கமே உனது மடியில் இனிமே இவள்தான் சரணம் சரணம் நானே நானா யாருதானா மெல்ல மெல்ல திரையில் வளர்வதும் பிறகு தேய்வதும் ஒரே உறவில் கலப்பதும் பிரிவில் தவிப்பதும் ஒரே மனது பருவ வயதிலே இரவும் பகலும் விரகம் நரகம் சரணம்

0: நானே நானா யாருதானா மெல்ல மெல்ல மாறினா மெல்ல மெல்ல மாறினே மேடம் ஓகேவா
1: மெல்ல மெல்ல மாறினேனா மாறினேனா
0: என்னோட பேரனும் சேர்ந்து
1: பாடிட்டான். எத்தனை வயது அவருக்கு?
0: அவனுக்கு 4.
1: 4 வயது. இந்த நேரம் தான் அவர்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குண்டு நீங்க பேசுற பேச்சு எல்லாத்தையும் பின்பற்றி கொள்ளுவார்கள். அதே மாதிரி இப்ப எல்லாம் அந்த இசையில இந்த கலையில எல்லாம் நீங்கள் ஈடுபாடு எடுத்து கொடுத்தா அவங்க அதை பின்பற்றி செல்வார்கள் இல்லையா? அருமையா பாடுனீங்க. நானே நானா நல்ல அருமையா பாடுனீங்க. அப்ப இப்ப இந்த ஐஸ்கிரீம் அணியாம போப்போ நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதுதான் இப்ப நான்
0: சாப்பிட்டுட்டேனே அதை விடலையே.
1: அப்ப
0: அதெல்லாம் விடுற கதையே கிடையாது, சாப்பிட்டாச்சு.
1: ஒரு வகைக்கு சில நேரம் எங்களுக்கு கோல்டு வந்தா இங்க ஒரு அன்பு உறவு சொல்லி இருந்தா அந்த நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க எடுக்கா சில நேரம் இல்லாம போகும் சொல்லியிருந்தாங்க. நல்லா
0: பாடுனீங்க
1: சொல்லுங்க. காற்றலை இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். அழைப்புக்கு யாரோ அடிக்கடி வந்தீங்க, ஓடி வாங்க பாக்கலாம். வரதராஜன், வரதராஜன் ஓடியாங்க, நல்லா பாடுவீங்க நீங்க. உங்களோட பாட்டை நாங்க கேட்கணும். ஒவ்வொரு உறவும் அன்பு உறவும் பாட பாடத்தான் நானும் பாட்டு பாட பழகி கொண்டு வருகிறேன். எங்கே வணக்கம் வரதராஜன்.
2: உற்சாகமான இரவு வணக்கங்களுடன் விடுமலை. வணக்கம் வரதராஜன் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: உற்சாகமான அடிவாங்காத இரவு வணக்கத்தோடு வரதராஜன்.
2: ஆமங்கலம்,
1: நல்லா இருக்கிறீங்களா? நேற்றுதான் நான் நீங்க வந்திருந்தீங்க, ஒரு அன்பு உறவு பேசி கொண்டிருந்தார். அப்ப நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தேன், அதுக்கு நேரம் நீங்க அவங்க காணும் போதும் போதும் நீங்க பேசினா காணும் தூங்குங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்க தூங்கிட்டீங்க
2: அப்படித்தானே?
1: ஏன் இந்த வருஷத்துலயும் அடி வாங்குவானு நீங்க தூங்கிட்டீங்க அப்படித்தானே? உங்களுடைய பாடலை கேட்கலாம், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மறக்க வேணாம். எங்க பாக்கலாம்?
2: ஆமங்கலம்.
1: எங்க என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?

கூறுவது கொஞ்சிலும் கொங்குமுக சொல்லும் தாயும் தாயும் உடக்கம் பேசும்.

நீ என்ன சொன்ன

0: அது சரி, நான் இவ்வளவு நேரம் பேசினது பேச்சு வந்ததோ என்னமோ தெரியல, பாக்கலாம் வந்திருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அருமை ஊதக்காற்று வீசையிலே, அடுத்த வரி என்னங்க? ஊதக்காற்று வீசையிலே, அங்கால அடுத்த வரி என்ன?
1: குயிலே கோவையிலே,
0: அந்த காத்து வீசைக்கு தான் குயில கூவும். குயிலே கோவையில, அப்புறம் அடுத்த அடுத்த வரிகள் என்ன?
1: காலம் தாயும் மாறுமோ, லிரிக்ஸ் கொஞ்சம் நினைக்கணும்,
0: போட்டு பாடிடலாம் இல்லையா? மறுநாளும் பரவாயில்ல, போட்டு பாடி. சரி, இன்னொரு பாட்டு பாடுங்க.
1: நேரமிது நேரமிது நெஞ்சில் ஒரு பாட்டினது, அன்றும் என்றும் சொல்கிறது, நீ எழுது பிறந்தது பேரெழுத, பிறந்தது பேரெழுத, நீரமிது நெஞ்சில் ஊறு பாட்டினது, மேகத்திலே பாடலிலே பிள்ளை நில காலமெல்லாம்.

0: பிள்ளையின் தாளாட்டினா நீ பெற்ற பிள்ளையும் மேகமும் சோகமும் உன்னை போலே நேரமிது நேரமிது நெஞ்சில் ஒரு பாட்டிலிது. அவ்வளவுதான் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். பேர் என்ன? அந்த படித்த ரெண்டு பாட்டும் இரவு எல்லாருக்கும் தூங்குறதுக்கு மாதிரி இருந்தது. எல்லாரும் போய் தூங்கிருங்கப்பா, பாட இனி பாட வேணாம், உடனே தூங்கிருங்க. எங்க இப்படி பாடி எல்லாரும், நீங்க இவ்வளவு சாஃப்டா அமைதியா நல்ல ஒரு பாட்டை இப்படி அழகா பாடி விட எல்லாரும் சரி நல்ல பாட்டா இருக்கு அப்படியே கேட்டு தூங்கிட போறாங்க. நல்லா
0: பாடுவாங்க.
1: நல்லது, நல்ல இனிமையாக பாடுனீங்க. மீண்டும் இப்ப இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில பாடு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதி கொள்ளணும், சரியா?
0: கண்டிப்பா வரேன் மேடம், கண்டிப்பா வரேன்.
1: நன்றி நன்றி நன்றி வரதராஜன், நன்றி நன்றி
0: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, எங்கே நீங்க பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் என் நண்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 647-874-6415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காட்டிலைக்கு வரவணும். எங்க பாக்கலாம் அடுத்த யாராவது பயம் இல்லாம பாடுவதற்கு வருபவர்கள் யார் என்றதை பாக்கலாம். பாட இப்ப தமிழன் பாரதி ராஜவேல் முழுமையாக ஒரு பாட்டை நீங்க பாடி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதுல வைங்க, நான் அதை பிளே பண்ணும். அப்ப உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். என்ன அப்படி என்ன உங்களுக்கு சுகமாக இருக்கும் பாடுவதற்கு, என்ன வந்து பாட முடியாவிட்டாலும் நீங்க அப்படி பாடி வச்சிருங்க. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கு. இந்த பாடுவோர் பாடலாம் வந்தா இப்படித்தான், உங்களையெல்லாம் தட்டி கொடுத்து மெல்ல பாட சொல்லி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, இந்த ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது தான் கேட்போமா? இந்த பாட எடுத்து வந்தா தான் இந்த பாட்டை நீங்க எல்லாரும் பாட வருவீங்க.

ஒவ்வொரு பாடலாம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. நான் இப்பொழுது ராஜவிகளுக்கும் சொல்லியிருந்தேன், பாடலை நீங்கள் அப்படியே பாடி பதிவு செய்து இங்கே வாட்ஸ்அப்பில் அப்படியே பதிவு செய்து விடுங்கோ, நான் அதை எடுத்து வருவேன் இப்பொழுது பாடுவது சொல்லி. இப்பொழுது தமிழன் பாரதி பதிவில் வைத்திருக்கிறார், அவருடைய பதிவை என்னன்னு கேட்டு பார்க்கலாம். இப்ப உடனே, ஏனென்றால் அவர்களுக்கு காட்டிலுக்கு நேரடியாக வர முடியாத நிலையினால் தான் பதிவு செய்ய சொல்லுகிறேன். அதுக்காக எல்லாரும் பதிவு செய்து வச்சிடாங்கப்பா. இப்பொழுது தமிழன் பாரதி, உங்களுடைய பதிவை நாங்கள் கேட்கலாம்.

0: என்ன நடந்தது?
1: வணக்கம். உங்கள் தமிழன் பாரதி.
0: என்ன நடந்தது? நீங்களோட சத்தம்.
1: மகிழ்ச்சி அம்மா, வணக்கம். உங்கள்
0: உங்களுடைய சத்தம் வர மறக்கிறது, அது மட்டும் தெரியுது. பார்க்கலாம், எதுக்கு இன்னொரு தடவை அதை எடுத்து வரலாம். உங்களுடைய பதிவை
1: காற்றுக்கென் வேலி. மகிழ்ச்சி அம்மா, வணக்கம். உங்கள் தமிழன் பாரதி, தர்மபுரியிலிருந்து. காற்றுக்கென் வேலி, கடலுக்கென்ன மோடி, கங்கை வெள்ளம் தங்கக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விளங்குதல் ஏது. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும்போது.

கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்னதான் கட்டுப்பாடு, கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கு என்ன தட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கு என்ன தட்டுப்பாடு, காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை.

0: பிள்ளை பெற்று பிள்ளையானேன், பேசி பேசி கிள்ளையானேன், கோவில் விட்டு கோவில் போவேன், குற்றம் என்னை சுயேற்றுக் கொள்வேன், கோவில் விட்டு கோவில் போவேன், குற்றம் என்னை ஏற்றுக் கொள்வேன், காட்டுக்கின்னு வேலி கடலுக்கின்ன மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை வெள்ளம்.
1: ஆமா வணக்கம். நிகழ்ச்சிக்கு நான் இந்த பாட்டை அனுப்பியிருக்கேன். எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் தான் அந்த குரல் சற்று கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு முதல் ஒரு படப்படுத்து முதல் முதலா நிறைய வானொலிகள்ல நான் வந்து பேசியிருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, முதல் முதலா நம்ம எம்டிஆர் வானொலியில பேசும் பொழுது நிலையில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நான் கடந்து சென்றுட்டேன். என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் நான் ஒரு நேயரா நான் பேசும்போது நிறைய பேசியிருக்கேன். ஒரு ஆர்ஜேவை போல, அதாவது அறிவிப்பாளரை போல பேசுவேன். நிறைய அறிவிப்பாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லியிருக்காங்க, என்ன நாங்க ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஆர்ஜாவா நாங்க ஆர்ஜாவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனா இப்போ முதல் முறை நான் நம்ம நிலையத்துல ஒரு அறிவிப்பாளர் அப்படின்ற இது அறிவிக்கப்பட்டு நான் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஒரு படப்பிடிப்பு நீங்க சொன்ன மாதிரி அது இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் துடிப்போடு நான் அடுத்த முறை நிகழ்ச்சியில துடிப்போட நான் வருவேன், நிறைய செய்திகளை கற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி நான் உறுதி அளிக்கிறேன். நிச்சயமா கற்றுக்கொள்வேன் அப்படின்றது, ஏன்னா எனக்கு கடவுள் உண்மை அன்பு என்னோடு கூட இருக்கிறதுனால எதையும் செய்வேன், சொல்லுவேன், சொல்லுவது மட்டும் இல்லாமல் செய்தும் காட்டுவேன் என்று நான் இந்த நேரத்துல நம்ம நேர்கள் குறிப்பா சொல்லணும்னா நேர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மீரம்மா ஐயா அவங்களுக்கும் நான் நன்றி வாழ்த்தும் சொல்றேன்.

0: வரும் நாட்கள்ல உற்சாக துடுப்புகள், என் நேய அன்பு உறவுகள் என்னோடு கூட பயணிப்பாங்க அப்படின்னு நான் நம்பிக்கையில வருகிறேன் உங்களோடு வானலையில். மகிழ்ச்சி அம்மா, நன்றி.
1: நன்றி தமிழன் பாரதி. என்னவென்றால், நீங்கள் பதிவு செய்து வைத்ததை நான் இப்பொழுது ஒளிபரப்பியிருந்தேன். இப்பொழுது தான் நீங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பயணம் எப்பொழுதும் சிறக்கட்டும். நீங்கள் தனிமையாக ஒரு துடுப்போடு போக வேண்டாம். நீங்கள் இந்த காட்டிலேயே நீங்கள் காலடி எடுத்து வச்சு இந்த கப்பல் இந்த கப்பலுக்குள்ள கால் வச்சிட்டீங்கல்ல, துடுப்புகள் நிறைய உங்களை அப்படியே நீங்கள் உங்களை அப்படியே ராசா மாதிரி இருத்தி நாங்கள் கொண்டு போயிடுவோம் உங்களை சூழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி அருமையா பாடுறீங்க. சூப்பர். காட்டுக்கு என்ன வேடி, அதுவும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது பாடல எடுத்திருக்கிறீங்க. கடலுக்கு என்ன மோடி என்று பாடியிருந்தீங்க, நன்றாக பாடுறீங்க. இன்னும் நீங்கள் பாடி நிறைய, அதாவது பயம் இல்லாமல் பேச பாட. உங்களுக்கு பயம் இருக்காது, சும்மா நீங்க அது ஒரு கூச்சத்தோடு அதை மெல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால தாராளமாக நீங்கள் உங்களுடைய பாடுவது, பாடும் செயல்பாடு மற்றும் பேசுவது, அறிவிப்புத்துறை நேர்களோடெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்து வரலாம். இது உங்களுடைய தளம், உங்களுடைய வீடு. நீங்கள் கலை என்றும் பாதையில் பயணிக்க சரியான இடம் என்று சொல்லிக்கொண்டு வளர வேண்டும். சிகரம் போல் என்று வாழ்த்தி கொண்டு அருமையாக பாடுறீங்க. என்ன அன்பு உறவுகளே, நாங்கள் தமிழன் பாரதி பாட தொடங்கணும்னு எல்லாரும் சத்தம் போடாம இருக்கிறீங்க. மற்ற எங்களுடைய உறவுகள் யார் எல்லாரும் ஏன் இதுக்கு பாடாம நீங்க இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியல. சரி, சீக்கிரமா உங்களுடைய பாடலை எடுத்து வாங்க. சரியா 12 மணிக்கு பாடுவோர் பாடலான்னு நினைச்சி நிறைவு பெற்றுவிடும் பெற்றுவிடும். எத்தனை பாடல் வந்தாலும் இது போல ஒரு பாடல் இனி வரும் ஆண்டு ஜெயவர் சாதிக்க கேட்டுக்க. எந்த பாடல் என்ன சொல்லிக்கிறீங்க? எங்களுடைய தமிழன் பாரதி பாடிய பாடலா? சரி, கலம்பம் அசத்தலாக பாடலோடு ஆடலோடும் கேட்டு அட்டாசமாக இருக்கு, நன்றி என்று போட்டுக்க ராஜவேல். எங்க ராஜவேல், நான் வேலையில் இல்லை உள்ளேன் அம்மான்னு சொல்லியிருக்க, அதனால தான் நீங்க பதிவு செய்ய முடியல. சரி சரி சரி, அழைப்புக்கு அன்பு உறவுகள் வர வேண்டும். இந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும்.

இன்று தமிழன் பாரதி பேசிய அந்த பேச்சில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன். அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், அது அவர் பேசிய அந்த பேச்சில் ஒரு படத்துல ஒரு நடிகர் பேசிய ஒரு வரி என்னவோ தெரியல, ஏதோ தெரியல என்று சொன்னார்ல, அந்த வரி ஒரு நடிகர் பேசிய அந்த வரி எந்த படத்துல யார் அப்படி பேசியிருப்பார் என்று நீங்க சொல்லணும். அந்த வரிய என்னமோ தெரியல, எனக்கு என்னமோ தெரியல, ஏதோ தெரியல என்ற வரி வந்ததில்ல, அது ஒரு படத்துல வந்தது. ஒரு பாட்டு பாடல் வரும் முன்பாக இல்ல, பாடலுக்குள்ள வந்தது. அது எந்த பாடல் என்று நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டா நீங்க கெட்டிக்காரு. பாக்கலாம் யார் அந்த கெட்டிக்காரன்னு பாக்கலாம். அவர் சொல்லி இருந்தார், என்னமோ தெரியல, ஏதோ தெரியல என்று அந்த வரிகளை சொல்லியிருந்தார். அதை நான் மீண்டும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் உங்களுக்கு. இருந்தாலும் பார்க்கலாம், அந்த வரி ஒரு பாடலுக்குள்ள வந்தது. அந்த பாட்டாக இல்லை, ஒரு நடிகர் பேசியிருப்பார். எங்கே அது, என்ன, எந்த படம், என்ன பாடல் என்றதை நீங்க சொல்லிட்டா பார்க்கலாம். கெட்டிக்காரன் எப்படி

0: அடடா கண்ணன் வாங்க பாட வாங்க. ஆஹா, இன்னைக்கு தானுங்க அவர் கேட்டிருக்காரு. கண்ணன் எங்க பாக்கலாம், அந்த பாட்டை வந்து நீங்க பாடி காட்டணும். அது என்ன பாட்டு சரியா? என்ன நீங்க பொய்க்கும் சொல்லலாம் தானே. குணா படத்துல கமலன்னு நீங்க சொல்லலாம். காட்டலைக்கு வாங்க, வந்து நீங்க அதை பாடி காட்டினா தான் நாங்க அது உண்மையுன்னு நம்புவோம். எங்க பாக்கலாம். அதுக்கு முன்பாக காட்டலையில இணைந்து கொள்ளும் எங்களுடைய கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி
1: என்ன பாட்டு போறோம்?
0: பாடுவோர் பாடலாம். உங்களை பாட வைக்க போறோம் இப்ப நாங்க. திரும்பி நீங்க பாருங்க. பேச்சு வராட்டி பாட்டு நல்லா வரும். சில பேர் நல்லா பாடுவாங்க. நீங்க அப்படி என்ன சொல்லக்கூடாது?
1: அஞ்சு வருஷத்துக்குள்ள கேட்டாங்க.
0: மீண்டும்
1: குணா படத்துல கமல, குணா படத்துல கமலஹாசன் பாடினது
0: எங்க பாக்கலாம்? அது என்ன அவர் சொல்லி இருப்பார் எங்க?
1: என்ன பண்ணிருப்பாங்க? வேஷம் போட்டு கமல்ஹாசன்
0: பாருவேன். அவரு பாடினவருக்கு தெரியும். நான் கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். சரி, என்னாலும் பாக்கலாம். யாரு வந்து பாடி காட்டுறாங்கன்னு பாக்கலாம். ரெண்டாலும் உங்களுக்கும் கொஞ்சம் கெட்டித்தனம் இருக்கு, பாட வரணும். சரியா, வந்து பாடுங்க. சந்திரசேகர் சுகன்யா, நீங்க கூட அப்படித்தான் எழுதிருக்கீங்க. ஓ, நீங்க பாட்டையும் எழுதிருக்கீங்களா? கண்மணி அன்புடன். அது அந்த பாட்டை அந்த வரியை மட்டும் நீங்க பாடி காட்டணும். மறுபடியும் போட்டு காட்டுங்க என்று சொல்லிருக்கிறார் ரேவதி அம்மா. சரிங்க. வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம் சொல்லுங்க. எப்படி கண்ணன் இருக்கிறீங்க? ஏன் கண்ணன், அன்றைக்கு உங்களை அழைச்சி அழைச்சி நாங்க எத்தனை கண்ணன் பாட்டு எடுத்து வந்தோம், அவ்வளவும் உங்களோட காதல கேட்க இல்லையா கண்ணன் உங்களுக்கு? சரி, பக்கத்துல நாகலிங்கம் பேசுற
1: என்ன
0: செய்யற? என்ன ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது உங்களுக்கு? நீங்க பேசும்போது நீங்க ஒரு எதிரொலி மாதிரி. இப்ப இல்ல, இப்ப இல்ல. நாகலிங்கத்தை தெரியாதா உங்களுக்கு? பேர்
1: தெரியாதுங்களே.
0: அங்க ஒரு சத்தம் ஒண்ணு போட்டாருல்ல, நாளைக்கு அடுத்த வீட்டுல இருக்காரு.
1: அவரா?
0: வேற யாரு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது? உங்க சொன்ன நீங்க எனக்கு காது கேக்கல. யார் இருக்கிறது? ஏங்க ஊ, யாரு கண்ணன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது?
1: கண்ணன் பக்கத்துல யாரு இல்ல மேடம், நான் மட்டும் தான்
0: இருக்கேன். அப்ப பேன்
1: நான் எழுதும் மடல் இல்ல கடதாசி
0: கண்மணி
1: லெட்டர்.
0: லெட்டர் கண்மணி அன்போடு காதலன் கடிதமே.
2: பாட்டாவே பாடிட்டீங்களா? அப்ப இப்ப கண்மணி சொன்னல, இப்ப பொன்மணி பாடுங்க. பொன்மணி, உன் வீட்டுல சவிக்கமா? நான் இங்க சவிக்கம்.
0: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும் போது கவிதை அப்படியே அருவி மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்னு நினைக்கும் போதுதான் வார்த்தை தடுமாறும்.
0: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் கவிதை.
0: கவிதை
2: பாடுங்க முழுசா.
0: சரி நான் பாடிட்டேன், அடுத்த வரிய சொல்லுங்க. அடுத்த என்ன?
2: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு எதுவுமே ஆவறதில்ல. இது எழுதிக்கிங்க, இடையில இடையில மானத்தேனே பொன்மான் எல்லாம் போட்டுக்கணும்.
0: உண்டான காயம் எங்க தன்னாலே மாறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் உந்த மேனி தாங்காது சிந்தேனே.
2: என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது.
0: அதை எப்படி அடுத்தது எடுக்கிறது வருது இல்ல. என் காயம் எந்த காயம் இங்கே தன்னாலே மாறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே எந்த காதல் என்ன வென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க கவிதை வந்தது. அதா வரும் இல்ல. இது மனிதர் இது மனித
2: காதல் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனிலேயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? அபிராமி ராமியே அபிராமியே சுப்பலாலி லாலியே அபிராமியே.
0: ஆஹா சூப்பர் கண்ணன், நல்லா இருந்தது. நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் அதாவது கிருஷ்ணா வந்து சொல்லிட்டு போனார் பாருங்க, பாடுனருக்கு தெரியும் கேளுங்க. எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இளவரசு சுகன்யா, எங்களை சுகன்யா, சந்திரசேகர் சுகன்யா, மற்றது ராஜவேலும் கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எங்களை ரேவதி அம்மா கண்டுபிடிச்சிருக்கிறா. அந்த வார்த்தை அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து. சரி, இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு?
2: எனக்கு
0: என்ன பாட்டு நீங்க பாட போறீங்க? அதை நீங்க சொல்லி அந்த வரி நல்லா இருக்குது. நீங்க நீங்க அதாவது பக்கத்துல அந்த ஒத்து ஒத்து ஊதுவாங்க தெரியுமா, அந்த நாதஸ்வரத்துக்கு பக்கத்துல அப்படியே நீங்க சொல்லி முடிச்சு நீங்க பாட வேணும்னு சொல்லிட்டீங்க. நீங்க பாடுங்க முழுசா ஒரு பாட்டு பாடுங்க. எங்க பாக்கலாம் நீண்ட நாள்
2: என்ன பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நான் எது ப்ரிப்பேர் இல்லாம வந்துட்டேன் சொல்லுங்க.
0: என்ன பாட்டு
2: பாட்டு பாடுறேன்
0: கண்ணனுக்கு? என்ன பாட்டு? நல்ல ஒரு காதல் பாட்டு பாருங்க பாக்கலாம்.
2: சின்ன
0: பிள்ளைகிட்ட காதல் பாட்டு கேக்குறீங்க நீங்க? அதே இப்பதான் அந்த காதலை பத்தி என்னன்னு பாக்குறதுக்கு பாடுங்க மாமா கேக்கலாம்னு கேக்குது. நீங்க என்னன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க காதல் நீங்க தானே மாமா, நல்ல காதலை பத்தி சொல்லுங்க. நீங்க பாடுங்க மாமா. எங்க பாருங்க, ஒரு குட்டி குழந்தை அப்படிதான். மாமா மாமா பாடுங்க மாமா, ஒரு ஒரு காதல் பாட்டு பாடுங்க மாமா, அப்பதான் மாமா நானும் அதை கத்துக்கலாம். பாடுங்க.
2: சரியா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. உள்ளம் துள்ளுகின்றதே மனதை அள்ளுகின்றதே, உங்கள் கடிதம் வந்ததால் இன்பம் எங்கும் பொன்பதே. உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலின் இன்ப சீதனும். அதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா

0: உனக்கு வானம் கையில் எட்டினால் அங்கும் உன்னை எழுதுவேன், நிலவை கொண்டு வந்துதான் பெயரில் வர்ணம் தீட்டுவேன், உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலின் இனிய சீதனம். காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. ஆதரி மேடம் காதல் பாட்டு
1: எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க பாருங்க. பாட சொன்னா கண்மணி காதல நான் எழுது கடிதம்ன்ற காதல் கடிதம் வந்ததா வந்ததா வந்தோன்னு நான் சொல்றேன்னு பாடுறேன் பாருங்க. எப்படி அந்த டீச் பண்ணி கொடுக்கற இப்படித்தான் கடிதம் கொண்டு வந்தா நீங்க துள்ளி அதை என் கையில கொண்டு ஓடி திரியணும். மறைச்சு மறைச்சு படிச்சு படிச்சு படிச்சு. அப்ப உங்களுக்கு நான் யாருக்கும் கேட்காம கேக்குறேன், உங்களுக்கு யாருங்க முதல் கடிதம் கொடுத்தது அத சொல்லுங்க.
0: எனக்குங்களா? என்னோட காதலி.
1: காதலி தாங்க, அந்த காதலியோட பேரு தானே கேட்டேன். காதலியன்னா இப்ப யாருன்னு எங்களுக்கு தெரியாம
0: இருக்கேன். பேரதா இப்ப சொல்லக்கூடாது.
1: இல்ல உங்களுக்கு யாரண்டு நாங்க யாரண்டு கண்டுபிடிக்க முடியாம இருக்குங்க, அதுதான் கேட்டா பேரை
0: இப்ப பேரா சொல்ல முடியாது மேடம். இப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் வந்துருச்சு, இனிமேல
1: இனி சென்னையில
0: சொல்ல முடியாது.
1: சொன்ன பேர் சாப்பாடு கிடைக்காது.
0: ஆமா, சாப்பாடு கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நிறைய பேர் கேட்டுருப்பாங்க.
1: பாயும் தலானையும் பாயும் தலையணையும் கொண்டு வெளியில போகணும் நீங்க, அப்படித்தானே? முதல் நுழைவாசல்ல போன உடனே அந்த கரையோட.
0: ஆமா ஆமா,
1: அதாவது அந்த கதவுக்கு நீங்க கீப்பரா படுத்திருக்கீங்க. அது யாரு கள்ளன் வேணாம்,
0: தாண்டிதான் உள்ள போகணும்.
1: சரி, அதெண்டாலும் குடுத்திருக்கா அதுல படப்பா ரெண்டு விட்டு இருக்காங்க. இப்ப இந்த இது வேற பேரை சொன்னா நீங்க இப்ப இந்த முற்றத்துக்கு தான்
0: போவோம்.
1: முற்றம் இல்ல, கேட்டுக்கு வழியால, அப்படித்தானே?
0: என்ன
1: செய்தாலும் வீட்டுக்கு மேல நீங்க வாங்கியா சொன்னா இல்ல எப்படின்னா, எப்படித்தான் நீ என்ன திரத்தி விட்டாலும் எப்படித்தான் என்ன போவோம்னு சொன்னாரு. நான் பாரு உனக்கு அங்க உன்னை விட உயரத்துல படுத்திருக்கேன்னு சொல்லலாம் இல்ல நீங்க. நல்லா பாடுவீங்க கண்ணன், சூப்பரா பாடுவீங்க. அடுத்தடுத்து வந்து பாடுங்க, நல்லா தயார் பண்ணிட்டு நீங்க நல்லா பாடுவீங்க, தயார் பண்ணிட்டு பாடுங்க. சரியா? பழையபடி பாடு பாடுவோர் நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம் இல்ல, நாங்க முயற்சி செய்து.
0: இரவு வருதுங்களா?
1: இந்த நேரம் தான் வரும், 9 மணிக்கு வரும். உங்களுக்கு புதிய அறிவிப்பாளர் எங்களோட சேர்ந்து கொண்ட
0: குழந்தைகளுக்கு
1: முதல்ல வந்து ஒரு சூப்பு தடி கொடுப்பேன் கையில, அதுக்கப்புறம் ஒரு தள்ளு வண்டில் கொண்டு முன்னுக்கு வச்சுட்டு எங்க ஐயா வாயிலங்க அதை நீங்க சுவைச்சு கொண்டு உங்களுக்கு இல்ல இல்ல சூப்பு தறியை குடுக்கறது இல்ல, கையில சூப்பு தறி நான் வச்சுக்கொண்டு அந்த வண்டில தள்ளி கொண்டு வாங்கன்னு சொல்றேன். அதுதான் என் விருப்பம். அவர் அப்படியே ஒரு புரோகிராம் தள்ளி கொண்டு வந்தோம்னா சூப்பு தறி கையில குடுத்துருவோம். அதுக்கு பிறகு எனக்கு அந்த குழந்தை சொல்லு, எனக்கு நீங்க இத அவ்வளவு தூரத்துல வச்சு ஏமாத்தி தந்தீங்கல்ல, எனக்கு அந்த அந்த இனிப்பே வேணாம் என்னட்டு கடகடன்னு பேச தொடங்கிடுவார்.
0: அவர் பேசுறப்ப நல்லா குரல், நல்ல குரல் இருக்கு, நல்லாவும் பேசுறாரு, நல்லா நல்லா எல்லா நல்லா ஆர்ஜவா வந்துருவாரு. அவர நிகழ்ச்சி தனி நல்லா கொடுப்பாரு, எனக்கே நம்பிக்கை இருக்கு.
1: அடுத்த அடுத்த காதல் இளவரசன் வாராருங்க, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. காதல் இளவரசன்
0: வணக்கம். வணக்கம்.
1: யாரண்டு சொல்லுங்க பாக்கலாம் கண்ணன், இவர் யாரண்டு?
0: இளவரசன், இளவரசு தான். வணக்கம்.
1: ஏங்க இளவரசு வந்து இளவரசுக்கு பெயர், நாங்க இளவரசன் எங்க குரூப்புக்கு வச்சிருக்கிறது இன்னொரு இளவரசன். எங்க அவரோட குரலை நீங்க கேட்டு
0: இருக்கோம். நம்ம நம்ம இவரு என்ன ஊர் வர மாட்டேங்குதே.
1: யாரு யாரு யாரு யாரு?
0: தர்மபுரி. அவர் பேர் என்ன?
1: அவர் ராஜா. அங்க தர்மபுரி
0: ராஜா. ராஜா தானே சொல்றீங்க?
1: என்னங்க ராஜா போய் இளவரசு ஆக்கிட்டீங்க? அவருக்கு வயசு போய் தலைமுடியெல்லாம் நிறைச்சு இப்ப பத்தாவதுக்கு அவரக்கா ஆய விடுறாங்க இப்ப வீட்டுல.
0: அப்ப அப்ப திருப்புக்குழி திருப்புக்குழி
1: விஜயகுமார.
0: அவர் விஜயகுமார்.
1: அவர் விஜயன். அவர் வீரன். விஜயன். அவரை போய் நீங்க இதுல வந்து நீங்க சேர்க்கறீங்க. எங்க இளவரசு?
0: அப்ப இளவரசு. அப்ப இளவரசு.
2: இளவரசு வணக்கம்ங்க.
0: வணக்கம் வணக்கம்.
2: ராத்திரி வணக்கம்.
1: ராத்திரி வணக்கம்.
0: வணக்கம். இரவு வணக்கம்.
2: நல்லா பாடுங்க பாட்டு.
1: இளவரசு
2: நல்லா இருக்கண்ணா. நல்லா இருக்கிறண்ணா.
0: பாட்டு நல்லா.
2: அந்த கண்மணி அன்போடு காதல் அம்மா பாட்டு.
1: இளவரசு அவர் சொல்ற ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு.
0: ரெண்டு பாட்டு.
2: ரெண்டு பாட்டு நல்ல பாட்டா? உண்மையா உண்மையா ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு தான். நீங்க பாடின ரெண்டு பாட்டுக்கும் நல்ல பாட்டு.
1: இளவரசு கடிதத்தை பெற்று
0: பார்த்தாலே அந்த டயலாக் ஞாபகம் வந்துடும்.
1: உண்மையா உண்மையா. ஆனா அதை சரியா பேசுறது இளவரசு தான். நாங்க எல்லாரும்
0: இளவரசு தான்.
1: எல்லாரும் பேசி பாக்குறோம். ஆனா அவர் தான் சரியா உன்னிப்பா கேட்டு பாத்திருக்காரு. என்ன பேசுறாரு?
2: அவங்க அவங்க சொல்ற வார்த்தைகள் அந்த அகராதியில டிக்ஷனரியிலே இல்ல. எப்படித்தான் போறாங்களே தெரியல. அதுக்காக எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படின்னு தெரியல. ஆனா பாடலுக்கு அழகு சேர்க்கிற விதத்துல அந்த வரிகள் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க.
1: ஆனா அந்த அந்த வேர்ட்ஸ் அவங்க போடும் போது அது சரியா அதுல ஜாயின் ஆகி போகுது சரியா?
2: ஆமா.
1: உண்மையிலேயே அந்த பாடலை கேட்டு நாங்க கேட்காதவங்க நாங்க யோசிப்போம். அதுதான் பாட்டுண்டு இல்லையா?
2: அது எப்படி அது எப்படி சேர்த்திருக்காங்க பாரு. நம்ம கழவோடு கலகலப்பு அக்கா மகன் அப்படின்னு சொல்றாங்க. அது வரிகளுக்கு ஒத்துப்போகலாம் கூட அந்த பாடல் வரிகள் வந்து கொஞ்சம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: இல்ல மேடம், அவங்க குழந்தை மாதிரி அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப நாங்க இந்த நிறைய ஹிந்தி பாட்டு எல்லாம் பாடும். ஆனா எங்களுக்கு திருப்பி பாட தெரியாது. ஆனா நாங்களா ஒரு வார்த்தை போட்டு
2: பாடலுக்கு அடிமை. அதாவது
1: இன்னொரு விடயம் பாருங்க, புது பாடல் எல்லாம் அவருக்கு தெரியுது. அந்த ராகம் தெரியுது. ராகத்தோடு பாடுறான் அதானே?
2: ஆமா ஆமா நிச்சயமா. நான் ஒரு பாட்டு பாடுறேமா.
1: எங்க இளவரசு? அந்த இளவரசு உங்களுக்கு உங்களை நெஞ்சி மட்டும் கேக்குறேன் இளவரசு. கடிதத்தை பற்றி மட்டும் கேட்கலாமா? அவர் இப்பவே சொல்லிட்டார். அதாவது உள்ளுக்குள்ள, அதாவது இல்ல கதவுல ஒரு ஓரமா உள்ளுக்குள்ள ஒரு கொஞ்சம் இடம் தானே கொடுத்துருக்கு. நீங்க கடிதத்தை பற்றி பேசுறாங்க, அதை மட்டும் கேட்காங்க. வேணும்னா தனிப்பட்ட முறையா வெளியில வந்த அப்புறம் கேளுங்க.
0: இல்ல இல்ல கடிதத்தை பத்தி பேசுங்க, பேர் மட்டும் கேட்டுறாதீங்க.
1: பேர் மட்டும்
2: எதை பத்தி வேணாலும் கேளு, அதை பத்தி மட்டும் கேட்காத.
1: இளவரசு ஆனா இவர எப்படி நீங்க வெளியில வந்தாலும் நீங்க பேர் எதுன்னு சொல்ல சொன்னா இவர் எப்படி சொல்லுவாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு போத்தல்ல சரியா, ஒரு கண்ணாடி போத்தல்ல ஒவ்வொரு பேரு மனதையும் உருட்டி உருட்டி போட்டு வச்சிருக்கார் இவர். இவருக்கு கடிதம் கொடுத்தாங்க, அதுல அப்படி கைய விட்டு துளாவிட்டு ஒன்னு எடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த பேரை சொல்லுவேன். என்ன யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க எல்லாது இல்ல. இப்ப அமைதியா இளவரசு அமைதியா அதை கேட்டுட்டு யோசிக்கிறாரட. நான் கூட அப்படி
2: செய்திருக்கேன்.
1: நான் கூட ஆரம்பத்துல 16 வயதுல இருந்து
2: வாங்க. அண்ணாவுக்கு என்ன குறைச்சல்? கருப்பு தங்கம்.
1: தங்கம்
2: அப்படி என்ன நிறைய இருக்கிறதுல என்ன தவறு?
1: பாட்டு செல்வம் பேச்சில யார சொல்ல போறீங்க? வள்ளி
2: நடந்தா நடந்தா தேரு
1: தேரு அசஞ்சா
2: அசஞ்சா திருவிழா என்னென்ன சொல்லுவாங்க சினிமாவில சொல்ற மாதிரி டைரக்ட் சொல்ல வேண்டியதான்.
1: போருங்க போருங்க, இவ்வளவு சொல்லிட்டீங்க. அவ கேட்டா இவரோட நிலை என்ன அதை சொல்லுங்க.
2: கேட்க மாட்டாங்க, எல்லாம் தூங்கிருப்பாங்க. ஆனா அப்படிதான்
1: தூங்க வச்சுட்டு பேச வந்திருக்க. அதுவும் மொட்டை மாடி
0: இல்லைங்க
1: பாருங்க எவ்வளவு இதாண்ட. அப்ப சரி, அப்ப நீங்க கண்ணன் நீங்க பாட்டு என்ன பாட்டுன்னு நீங்க சிந்தியுங்க, அவர் பாடட்டும் முதல்ல. அடுத்த பாட்டு என்னண்டு சரியா
0: பாருங்க.
1: அவருக்கு பக்கத்துல அங்க பாருங்க எத்தனை பேர்
0: பாருங்க
1: பக்கத்துல. நீங்க இனி பாட்டை தெளிவு செய்து கொண்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க கண்ணன். நீங்க
0: சரிங்க.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி. இளவரசு எங்க நீங்க பாடுங்க. இளவரசு இளவரசு பாடுங்க.
2: பாத கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும். பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். சித்தாட போட்ட சின்னமணி தேரு சில்லுன்னு பூத்த செவ்வரளி பூ செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சிலதான். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும். பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். குத்தால மேகம் எல்லாம் கூந்தலிலே நீந்தி வரும். கொய்யாத மாங்கனியை கொடி இடைதான் ஏந்தி வரும். மத்த புவானம் எல்லாம் வாய்ச்சிரிப்பு காட்டி வரும். மானோடு மீனி ரெண்டை மொய்வியோ கூட்டி வரும். பொன்னாக ஜொலிக்கும் பெண் பாவை அழகு பொன்னாக கலந்த முன்னூறு நிலவு பொட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில்தான். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும். பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும். பெஞ்சாந்து கோவம்பெடுத்து தீக்கி வைக்க சித்திரமே பெண் பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த நொத்தினமே. தொட்டாலும் கை மணக்கும் தென் பழனி சந்தனமே. பெண் காசி தூரலிலே கண் விழித்த செந்தகமே. பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ இதே உலகில் ஈடாக யாரோ. நெஞ்சோடு கூடு கட்டி கூம் குயிலோ. பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும். பெண்ணென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி. பொன் வீரம் கொடுத்தாலும் போதாது சீர்தனத்தி. கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி பூமாலை சூட்டிடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டுடுத்தி. அன்றாடம் அலைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி. வந்தாச்சு கால நேரம் மலையிடத்தான். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும். பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். சித்தாட போட்ட சின்னமணி தேரு இல்லுன்னு பூத்த செவ்வரளி பூவு செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சிலதான். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும். பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். அவ்வளவுதாம்மா.
1: இளவரசு
2: சொல்லுங்கம்மா.
1: நீங்களும் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாரும் இனிமையாக பாடுவார்கள். அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையாக நீங்க அறிமுகப்படுத்திய அத்தனை நண்பர்களும் இனிமையாக பாடுவார்கள். அதே போல நீங்கள் அந்த பாடல் வரிகளும் அப்படியே பார்த்து பாடுறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு மனப்பாடமா?
2: என்னமா இப்போதைக்கு பார்த்துதான் பாடுனேன்.
1: பார்த்து ஆனா மனப்பாடமா
2: பாடுனா மனப்பாடமா பாடுன வரிகள் முழுசா தெரியாது. அவர் அந்த அக்கா பாடுற மாதிரிதான் ஏதாவது போட்டு
1: சமாளிச்சிருவீங்க.
2: அதாவது பாடலோட வரிகள் தெரியாம இருந்தா கூட தனிமையில பாடல் பாடும்போது அதுக்கு உண்டான வரிகளுக்கு ஏத்த மாதிரியான வரிகளை போட்டு பாடிட்டு போறது
1: சொல்லுங்க.
2: அந்த மாதிரி வரிகளை போட்டு பாடினதெல்லாம் உண்டு. ஆனா இப்போது பாடினது பாட்டுதான் பாடம்.
1: சரி, உங்களுக்கு பக்கத்துல ஒரு அன்பு உறவு இணைகிறார். அவர் ஒரு பெரிய பாடகர். அவர் எந்த நேரமும் முதல் பாட ஆரம்பிக்கும் போது ஒரு சத்தம் போட்டுதான் பாடுவார், நல்லா பாடுவார். அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம்.
2: சாத்தூர் நாகராஜ் அண்ணாதான் சத்தத்தோடு.
1: அதாவது இந்த வானொலிய உன்னிப்பா கேக்குறாங்கன்றதுதான் அர்த்தம் இளவரசு. ஏனண்டா அது உஷன்னு சத்தம் போடுற நாகராஜன் கண்டுபிடிச்சிட்ட, அப்படித்தானே? வணக்கம் நாகராஜன்.
2: வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உடல்நலம் எவ்வாறு உள்ளது? நலமே மலர
0: நன்றி, மிக்க நன்றி.
1: நலமாக இருக்க எங்களுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும். இப்போ நீங்க எங்களோட சிரிப்பு பேசி
0: உங்கள் அன்புதான் என்ன வாழ வைக்கிறது.
1: சின்ன குழந்தைகள் எங்களோட நீங்க துள்ளி குதிச்சு ஓடி வரணும் எப்பவும்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: அப்ப இளவரசு நாகராஜன் அண்ணாட்ட கேளுங்க, இந்த கடிதத்தை பற்றி நாகராஜன் அண்ணாட்ட கேளுங்க.
2: அண்ணா
0: சொல்லுங்கண்ணா.
2: அந்த டீனேஜ் வயசு சொல்றாங்கல்ல 16 வயது, அந்த வயது காலத்துல நீங்க முதல் முதலில் காதல் கடிதம் பெற்றதுண்டா?
0: வருஷம் 9வது படிக்கும் போது, 9th
2: படிக்கிறேன்.
0: ஒரு 14 வயசுலயே
1: 14 வயசுல பாருங்க,
0: 16 வயசு அட்வான்ஸ் போயிட்டேன்.
1: அட்வான்ஸ் போயிட்டாரு.
2: நீங்க கொடுத்தீங்களா இல்ல நீங்க வாங்கினீங்களா?
1: நாளைக்கு சோறு கிடைக்குமா?
0: தன்னை
1: விட யாராவது கடிதம் கொடுக்கறதுக்கு சரித்திரம் உண்டான்னு
0: கேக்குறாரு.
1: எத்தனை வரி எழுதுனீங்க நீங்க? எத்தனை வரி எழுதுனீங்க?
0: ஒரே ஒரு வார்த்தை.
1: ஒரே ஒரு வார்த்தை, அது என்ன?
0: உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான்.
1: உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மூன்று சொல்லு. மூன்று சொல்லு ஒரே ஒரே அடியா.
2: அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கண்ணா?
1: பாருங்க அவளை இன்ட்ரெஸ்டா கேக்குற.
2: நீங்க
1: பெற்ற வார்த்தையில நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதை சொல்லுங்க. ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு சின்ன பிள்ளைங்க கேக்குது. மாமா மாமா சொல்லுங்க மாமா.
0: அவங்க அவங்க அவங்க எல்லாம் ரெடி இருந்தாங்க. எல்லாம் ஓகே ஆச்சு. ஆனா கல்யாணம் கடைசி பண்ண முடியல.
1: அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இளவரசு
2: அது அறியாத வயசு.
1: திருமணம் நடக்க இல்ல. அது அப்படி
0: 9 வயசு
1: இன்னொரு தடவை சொல்லுங்க. என்ன எப்படி எப்படி எப்படி எப்படி
0: 10 வருடங்களாக தொடர்ந்தது.
1: ஓ
0: காதல் 27 வயசு வரைக்கும் நடந்தது. 23 வயசு
1: ஆடி அப்பா. அதுவரை காதல் ஆனா திருமணம் நடக்க இல்ல. இல்ல
0: ரெண்டு வீட்டுலயும் சமூகத்தோடதான் காதல் நடந்துச்சு.
1: ஆனா திருமணம்
0: சந்தர்ப்ப
2: சூழ்நிலையே ஜாதகம் மாதிரியான சில விடயங்கள் உங்களை பிடித்திருக்கிறது.
1: இல்ல இல்ல இல்ல அப்படியே இல்ல. என்ன நடந்தது அது நாங்க இதற்காக அறிஞ்சு கொள்ளணும். ஏன்டா இனி தான வருஷம் நாங்க லவ் பண்ண போறோம், காதலிக்க போறோம். அப்ப இவருக்கு நடந்தது எங்களுக்கு நடக்க. ஜாதக பொருத்தம் இல்லையா?
0: ஜாதக பார்க்கும் போது எனக்கு வந்து செவ்வாய் இருக்கு, செவ்வாய் இருக்கு, இருக்கு செவ்வாய் இல்ல. இதெல்லாம் வந்து யாராவது பிரிவு ஏற்படலாம்
1: அப்படின்னாங்க.
0: பிரிஞ்சு வாழ்றத வர சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது நான் கல்வி பண்றதை வந்து அதுக்கு வந்து அப்போ கல்யாணம்
1: பண்ணாங்க.
0: வீட்டுல சம்மதம், எங்க வீட்டுல சம்மதம், அது வீட்டுல சம்மதம் தான்.
1: ஆனா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காண்டி நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க.
0: ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு யாருக்குள்ள கெட்டு போனாலும் நல்லா இருக்காது.
3: அதனால சக்சஸ் ஆகாது.
2: காலங்கள் என்றுமே மாறாதுன்னா மனதுக்குள் நிலைத்து இருக்கும். எப்பொழுது
1: பாருங்க அந்த அனுபவம் பேசுதுங்க சின்ன பையனுக்கு அங்கான அவர் பாருங்க அவர் வந்து சொல்லாம சொல்றாருங்க அவருக்கு அந்த எப்பவும் தனக்கு அப்படியே பதிஞ்சிருக்குன்னு சொல்ற அப்படித்தானே எங்க வயசு
2: வயதான காலம் தள்ளாடும் வயது வந்து வந்தாலும் கூட அந்த நேரத்திலும் அந்த முதல் காது
1: முதல் காது
3: கல்யாணம் பண்ணும்போது நிச்சயமான உடனே எங்க வீடுக்கிறவங்க சாத்தியமான கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை காட்டிட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி காட்டிட்டு பாத்துக்க சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த பொண்ணை நான் போய் பார்த்ததே கிடையாது. வீடுக்கிறவங்க கூட்டிட்டு
1: போய் எங்க பேச்சு நின்றுச்சு கூட
2: அமைதியா இருக்கு
1: எங்க
2: நாகராஜ் அண்ணா
1: பேசுங்க அண்ணா
2: பேசுறது
1: நாகராஜன்
3: ஐயோ ஹலோ ஹலோ
1: ஹலோ ஹலோ ஹலோ அப்போ பேசுங்க கேக்குது சொல்லுங்க.
3: அதான் கல்யாணம் பண்ணு நிச்சயமான உடனே வீட்டுக்காரமா கூடி நேரம் போய் அந்த பொண்ணு கூட காட்டினேன் இந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இனிவேல வந்து இந்த பொண்ணை சந்திக்க மாட்டேன் சொல்லிட்டு வந்தவந்தா இது வரைக்கும் அந்த பொண்ணு சந்திக்கல அந்த வீட்டுல நல்லது கிடக்கல வீட்டுக்காரமா போவாங்க வருவாங்க நான் உடனே போய் அந்த பொண்ணு விட்டு பேசுற கிடையாது வண்டி பேசுறதில்ல
1: நீங்க பேசுறது இல்ல அவங்க
3: பேசுறதில்ல
2: அவங்க போவாங்க. சில உறவுகளுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு அட்வைஸ் மாதிரி இந்த மாதிரி விடயத்தெல்லாம் மனைவி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு
1: சொல்லுவாங்க. எல்லாரும் உங்களோட சாத்தியம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க சாத்தியம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க.
3: அப்படி அப்படி இல்லைங்க ஆரம்பத்திலேயே நம்ம அதை சொல்லிட்டோம்னா இது வந்து ஊரேந்து காவல போச்சு சொல்லி
2: பிரச்சனைகள் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த உண்மையால பல பிரச்சனைகள் திரும்ப வந்துகிட்டு இருக்கு.
3: அதாவது நாம நடந்த கிரகத்துலதான் ஆள் வந்து அங்க போறது வர்றது அந்த மாதிரி யாருக்கு சந்தேகம் இருப்பாரு நான் அங்க போகாம இருக்கிறது அது பெஸ்ட். அங்க போய் இப்ப நானே போயிட்டு வந்திருந்தாலும் அது சந்தேகம் ஏதோ ஒரு நாள் நான் வீட்டுல குடும்பத்தை சண்டை வரு இந்த சண்டை வரும் போது நாம அங்க போகும்போது ஒரு ஆறுதல் கிடைக்கி அப்ப போக வந்துரு.
2: பொதுவாகவே பெண்கள்ட்ட ரகசியம் சொல்வதை தவிர்ப்பது
3: நல்லதுன்னா.
1: ஆனா நாகராஜன் அது உங்களுடைய மனைவி அப்படி அப்படி இருந்திருக்கிறார் கண்ணன் ஒரு நிமிஷம் நாகராஜன் ஒரு நிமிஷம் கண்ணன் ஒரு பேசுங்க கண்ணன் நீங்க ஏன் இந்த கரகரப்பு வருதுன்னு கரகரப்பு வந்தது. நாகராஜன் நான் சொல்றேன் எல்லா பெண்களும் அப்படி அல்ல அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த கொடை உங்களுடைய மனைவி அன்பு மனைவி அப்படி ஒரு அன்பாக அவர் நடை போடுறது. எல்லா பெண்களும் 99 விதம் எந்த பெண்ணுமே அதை அக்ரி பண்ண மாட்டாங்க கடைசி மட்டும் எங்க பாக்கலாம் கண்ணன்
4: இப்ப கேக்குதுங்களா மேடம்
1: உங்களோட பக்கம்தான் அந்த இறைச்சல் வருது அது அப்போதையும் நான் பார்த்தேன்
2: இப்ப வரல இப்ப தெளிவா இருக்கு
0: ஹெட்போன் போட்டா வரும் போல
2: இப்ப தெளிவாது.
1: பாத்தீங்களா, அதனால உங்களோட பக்கம் தான் அந்த சத்தம் வந்தது. கவனமா
0: ஹெட்போன் போட்டேன், ஹெட்போன் போட்டது அப்படி வரும் போல.
1: கொஞ்சம் போறங்க கண்ணன், நீங்க எல்லாம் இவ்வளவு பயப்படுறீங்க பாருங்க. நாகராஜனுக்கு எல்லாம் இவ்வளவு சுதந்திரமா நல்ல ஒரு மனைவி என்று பாருங்க. அந்த காதல்ல முத தன் காதலிச்ச காதலி வீட்டையே அவ போய் சென்று வருகிறான். இவர் காட்டி கொடுத்து எல்லாம் இப்பவும் போய் வருகிறான். அவன் நல்லது நல்லதுக்கெல்லாம் போய் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கும் போய் வர அப்ப அவர் எவ்வளவு கொடுத்து வச்சவர். உங்களால முடியுமா பாத்தீங்களா? எல்லாருக்கும் எழுதின எழுத்து காலத்து தலையில இல்ல
3: அப்படித்தானே?
1: நீங்க போயிட்டு வரீங்க இளவரசு, இது நல்ல நாங்களும் போயிட்டு அவர் அவர் சொன்னது மனைவி போயிட்டு
2: மனைவி காதலிய அவங்க மனைவி கிட்ட அறிமுகப்படுத்தி
1: அதெல்லாம் கேட்டுக்கணும். அதெல்லாம் கேட்டுக்கணும் வந்துருக்க
0: அவங்க மனைவிய வந்து என்ன சொல்ற அவருக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பிரியம் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காங்க.
1: அவருக்கு கிடைச்ச சொர்க்கலோகம், அவருக்கு கிடைச்ச சொர்க்கம். இவர் தானா போறாரு, தான் இன்னும் போய்கொண்டிருக்காரு. பயந்து பயந்து போறாரு, அதாவது நரகலோகத்துல போறமா என்ன அங்க போய் வர மட்டும் திக்கி நீங்க அடிக்க நினைச்சு நல்ல கூட வந்து சொல்லி நாங்களும் போயிட்டு வரோம்.
0: அப்படி சொல்ல ஏதாவது விசேஷம்னா நாங்களும் போயிட்டு வரோம் மேடம். நாங்களும்
1: நீங்க நாங்களும் சொன்னது என்ன, நீங்க மட்டும்தானே போறீங்க, மனைவி வரவா அதை சொல்லுங்க முதல்ல.
0: மனைவி வருவாங்க வர மாட்டாங்க?
1: வருவாங்க வருவாங்க. சந்தர்ப்பம் கிடைக்காது, வந்தா
0: பேந்தென்ன அதிகமா சொல்ல மாட்டாங்க விசேஷம் அப்படின்னு நாங்க சொல்லவே மாட்டோம்.
1: நடுவீட்டுங்களா அங்க சொல்ல மாட்டாங்க, இவங்க போயிட்டு வருவாங்க. தலைகளா கட்டி வச்சிருவாங்க கால மனைவி.
0: உண்மை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சாப்பாடு
1: சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. நீங்க அதுவும் இவ்வளவு பப்ளிக்கா இதுல வந்து நாங்க எல்லாம் போயிட்டு வரோம் மேடம் வந்து நீ அதை நெஞ்ச நிமிஷத்தி கொண்டு இத கேட்டு இளவரசு பாருங்க சத்தம் இல்லாம நிக்கிறார். ஐயோ இளவரசு, இளவரசு இளவரசுக்கு ரெண்டு
3: காலையில சாப்பாடு வர மாதிரி போறாங்க.
1: இல்ல சின்ன பையன், சின்ன பையன் இளவரசு ரெண்டு விஷயத்த நினைக்கிறாரு. இப்ப என்னன்னு நான் சொல்றேன். ஒன்று வந்து ஐயோ நாகராஜன் அவருடைய மனைவி மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைக்கலையேன்னு யோசிக்கிறேன். ரெண்டாவது அட இவர மாதிரி போய் வர முடியல. ரெண்டு வச்சு இவர் யோசிக்கிறார், ரெண்டுமே எனக்கு கிடைக்கல, ஏதாவது மூன்றாவது ஒரு வழி இருக்கான்னு பாருங்க இளவரசு. அடுத்த முறை பேசலாம். அப்ப நாகராஜன், நீங்க இந்த சூட்டோட ஒரு பாட்டு பாருங்க பாக்கலாம், உங்களுக்கு துணையா இவங்களும் பாடுவாங்க சேர்ந்து. வரிய சொல்லுங்க, இவங்க பாடுவாங்க ரெண்டு பேரும்.
3: பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏனறியே எழுத்தறியே எழுத்துவேன அறியே.
1: எங்க நீங்க
3: எழுதவில்லை, எழுதி வச்சு படிக்கவில்லை.
1: சரி, நீங்க ரெண்டு பேர்ல பாடுங்க பாக்கலாம் அந்த பாட்ட அவருக்காக.
0: இலக்கணம் படிச்சதில்ல, தலக்கணமும் எனக்கு இல்ல, பாடறியே படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்துவகனே. எட்டுல எழுதவில்ல, எழுதி வச்சு பழக்கம் இல்ல, இலக்கணம் படிச்சதில்ல, தலக்கணமும் எனக்கு இல்ல, அத்தத்தை விட்டு புட்டா அதுக்கு ஒரு பாசம் இல்ல, பழகின பாசம் இல்ல அதுக்கு தெரியல. அடுத்த வரி புரிய
2: என்னமோ ராக என்னென்னமோ தாளம்
0: தலையாட்டும் புரியாத கூட்டம் எல்லாமே சங்கீதம்,
2: எல்லாமே சங்கீதம் தான், சட்டத்தில் பிறந்த சங்கதிதான்,
0: சச்சமம் என்பதும்
2: சைவதம் என்பதும்
0: பஞ்சபரப்பறியும்
2: படிப்பறியும் பள்ளிக்கூடம் தானறியும் ஏடறியும் எழுத்தறியும் எழுத்துவக நான் அறியும்.
1: இப்ப இந்த பாட்டை நாகராஜன் மாத்தி பாடுனா, நான் போயறியேன் போக மாட்டேன் இப்படியே இருப்பேன் என்று பாடுவார். அவர் போனா நான் போயிடுவேன் போய்கொண்டே இருக்கிறேன் என்று பாடுவார். அவர் கண்ணன் பாடுனா இல்லையா?
3: என்னண்டு
1: அவர் பாடுவார், எதுவுமே அறியேன் இனித்தான் அறியேன் என்ன பாடுவார். இது ரெண்டு பேரையும் பச்சுத்தானே இப்ப அவர் யோசிச்சு கொண்டிருக்க பாருங்க, கலகலன்னு பேசிக்கொண்டிருந்த சின்ன பையன். நீங்க ரெண்டு பேர் வந்து அவரை கெடுத்துட்டீங்க பாருங்க. இப்ப அவர் அந்த
3: சிந்தனையிடையே
1: போய் வர ஒன்று பாட போறார் அவரு.
2: அம்மா சொல்றத நம்பாதீங்க நாகராஜனா, அம்மா சொல்றத நம்பாதீங்க.
1: ஏன் அப்ப அப்ப எப்படி உங்களோட மனம் சொல்லுது? எங்க சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி என்ன சொல்லுது உங்களோட மனம்?
0: ரெண்டுமே உண்மைதான், ரெண்டுமே உண்மைதாங்கிறாரு.
2: அம்மா
1: இப்படி சொல்றாரு அக்கா, நாராய அண்ணாக்கு நடக்கிற மாதிரி நடக்காட்டியும் பரவாயில்ல, கண்ணன் அண்ணா நான் செய்யற மாதிரி நான் செய்யறேன், அது என் மனசுக்கு தான் தெரியுதுன்னு
2: சொல்றாரு. ஐயோ, அடி வாங்கறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல.
1: இல்ல அதான்டா இல்ல, நான் இதை பேசக்கூடாது. பேருந்து ஒரு மாதத்துக்கு அவரோட குரல் கேட்காம விட்டுருங்க. இளவரச பற்றி இப்படி எல்லாம் பேசாங்க பேருந்து, நாங்க பேருந்து வருந்தி வருந்தி கூப்பிடறாங்க இளவரசங்கன். சரி, இப்ப நாகராஜன் நீங்க பாடிட்டீங்க, உங்களுக்காக அவங்களும் பாடிட்டாங்க வசனமும். இன்னும் நீங்க அழகா அந்த வரிகளை சொன்னீங்க, நல்லா இருந்தது. விடைபெற்றுக் கொள்ளலாம் நாகராஜன். நாங்க
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி இளவரசு, நன்றி இளவரசு. கண்ணன்
0: சொல்லுங்க மேடம்,
1: நீங்க இன்னொரு பாட்டு பாட போறீங்களா?
0: பாடுறேன் மேடம்.
1: பாடுங்க.
0: நம்ம ஜவன் சாதிக்கான ஒரு பாட்டு கேட்டிருந்தாரு, அந்த பாட்டை பாடுறேன்.
1: சரி பாடுங்க.

0: இல்லையே, மறந்தது நீதான், நான் இல்லையே நீதானே. சொல்லுங்க மேடம். ஐயோ
1: மன்னிச்சு கொடுங்க, இப்ப எந்த ஆணியுடைய தாமா நான் பேசிட்டு. சரி, முதலே வந்து பாடுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க முதலே வந்து பாடுங்க. மற்ற ஆளியை உயர்த்தி வச்சுட்டு உங்களோட ஆளி, இது என்னடா இதுல எதுவுமே ஆடாம இருக்க பாடு என்று பார்த்தா, இப்ப பாருங்க இளவரசு வந்து சொல்ல போறாரு பாருங்க. வணக்கம் இளவரசு.
2: என்னண்டு
1: கண்ணன் பாடினதுக்கு கேள்வியா உங்களுக்கு? கண்ணன் பாடினது
2: இல்லையே.
1: என்னங்க நீங்க கண்ணன், நீங்க பாடினது கேட்டிருக்குமல்ல?
0: பாடி முடிச்சேன்.
1: பாடி முடிச்சு கேட்கலையா உங்களுக்கு?
2: இல்லமா, இப்போ ரேடியோ சைலண்டா இருக்க மாதிரி தெரியுது.
1: ஏனங்க எல்லாரும் சொல்றாங்க இல்ல, கேக்குதாண்டு எல்லாரும் சொல்றாங்க நல்லா கேக்குது நல்லா. அதனே உங்களுக்கு மட்டும் கேக்கல, நான் நினைக்கிறேன் நீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை பத்தி யோசிச்சு கொண்டிருக்கீங்க நினைக்கிறேன்.
0: நினைத்தது யாரோ இளவரசுதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நீ தானே என் கோயில் உன்னாதம் என்னாவில் ஊர்வலம் போ.

உன் மனமே படிப்பே நானும் தினம் தினமே பரவசமானேன் அன்பே நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே பூவெடுத்தேன் நான் தொடுத்தேன் பூஜையின் நேரம் நான் கொடுத்தேன் காலமெல்லாம் காத்திருந்தேன் கண்ணனை தேடி சேர்ந்திருப்பேன் பூவிழி மூட முடியவும் இல்லை மூடிய போது

இது புது சொந்தம் அன்பே, நினைத்தது நான் தான் நீ இல்லையே.

0: அழுகின்றேன். நடந்தது யாவும் நடந்தவைதான்.
1: இளவரசு பாடு, இவ சரியான வரிகள் போட்டு பாடினாரா? கடைசியில தந்த சிச்சுவேஷன் கொண்டு வந்துட்டார் போல இருக்கு.
2: ஆமா, அழுகிறேன்னு சொல்லிட்டாங்க.
1: இல்ல தந்த சிச்சுவேஷன்
2: விஷயத்தை நீங்க கவனிச்சிக்கலாம்.
1: ஆ சொல்லுங்க.
2: ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கலாம். நீங்க ஒரே லைனை மூணு முறை நாலு முறை சொல்றாங்க.
1: சொல்றேன், சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான் இந்த லைன் அடிக்கடி. அடிக்கடி சொல்லுவேன் கேளு அப்படி சொல்லிருக்காரு. தெரியுமா, நானும்
2: யோசிச்சேன்.
1: அருமையா அருமையா இருந்தது. அதுவும் ஜெகபர் சாதிக்கண்ணா தான் கேட்டுக்கேன் அந்த பாட்டை பாட சொல்லி. அண்ணா அண்ணாக்கு என்ன சோகமோ எனக்கு என்ன தெரியும். அண்ணாவே மாட்டி வச்சிடலாம்.
0: என்ன பாட்டு தெரியாம இருந்துச்சு பேசிட்டு அவர் அந்த பாட்டை பாடுங்கன்னு
2: அனுப்பியிருந்தாரு.
0: என்ன பாட்டுன்னா பிரிப்பர் எல்லாம் வந்தேன்னு சொன்னல, அதனால அவர் ஒரு பாட்டு அனுப்பியிருந்தாரு.
1: நீங்க ஜெகபர் சாதிக்கன்னா தப்ப வைக்கிறீங்க. அவரு என்ன சோகத்தோட பாடுங்க கண்ணன், பழைய மாதிரி இதை நேசிக்கலாம். நீங்க என்ன பழைய நினைப்போட இருக்கிறீங்க, நானும் இந்த பாட்டை இருக்க கேட்டுக்கலான்னு கேட்டிருக்கேன். நீங்க அதை போய் நீங்க தப்ப வைக்கிறீங்க அண்ணாவ. சரியான சூப்பரா நல்லா பாடுனீங்க இளவரசு. இன்னொரு, நான் தான் அவருடைய ஆளிய உயர்த்தாம இருந்துட்டேன். பாட்டு முக்காவாசி முடிஞ்சது, என்னடா இதுல மிக்சம், இதுல கன்சல்ல இது ஆடே இல்லையே பாத்தேன். அடட, அது நீங்க
2: என்ன
1: உண்மைதான். பேந்து பார்த்தா பேந்து நான் பேசுறேன், அவருடைய உயர்த்திட்டு நான் பேசுறேன், எந்த ஆளையும் உயர்த்தல.
2: கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது. நான் வச்சு பார்த்தேன், வேற ஒரு சேனல் வச்சு பார்த்தேன், அதுல பிளே ஆச்சு.
1: என்ன விடைய மாட்டேன்
2: வச்சு பாக்குற, சைலண்டா இருக்கு.
1: இல்ல என்ன விடைய மாட்டேன், அவரோட பாட்டு எந்த காதுக்கு கேக்குது. நல்ல ஜாலியா நான் முக்காவாசி மட்டும் நான் கேட்டுட்டு தான் வெட்டி பார்த்தேன். ஆடை இல்ல, இது என்னடா ஆடை இல்ல. அப்ப பாட்டு என்ன நடந்தது, இவர் பாடுறது எங்க ஆலி கீழே இருக்கு. அது என்ன, நீங்க விடுபட்ட உடனே அந்த ஆலிய நான் கீழே இறக்கிட்டேன். ஒரு ஒரு நேர் வந்து போனா இறக்குறது தானே, உடனே அப்ப இறக்கிட்டேன். இறக்கிட்டு நான் மற்ற ஆளையும் உயர்த்தி இருக்குது, இவர் பாடுறார். இது அப்படி நீங்க சொன்னது சரி. அது நான் நான் உண்மையை சொல்லிடணும் இல்ல, அல்லாட்டி பாவம் இளவரசன் நாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுல்ல.
2: ஒருவேளை எனக்கு மட்டும் அப்படி பிரம்மையா இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன்.
1: இப்படி இப்படி இப்படி தாங்க ஒரு நல்ல மனுஷன்.

0: பைத்தியம் ஆவறவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சு ரொம்ப அறிவாளியே தான் அப்படி ஆவாங்க, ரொம்ப ரொம்ப அறிவாளி.
1: அப்ப மொத்தத்துல நாங்க ஆக மாட்டேன்னு சொல்லி சின்ன புள்ள மாதிரி தான் பேசினதான் தெரியும். ஆனா அது எந்த பிள்ளை தான் என்ன மன்னிச்சுக்குங்க சரியா, ஆளி உயர்த்து மறந்து போங்க சரியா இல்ல வரிசை. அடிக்கடி தெரியாம போற நாங்க எல்லாம் போறோம் போற தெரியாம இவர் மன்னிப்பு கேப்பாரு இல்ல, அதுவும் எப்படி கேப்பாரு, வாயில கைய வச்சு அப்படியே பொத்தி கொண்டு கைய கட்டி கொண்டு மன்னிச்சிரமா மன்னிச்சிரமா அப்படித்தான் கேப்பாரு தெரியுமா.
2: ஒரு
1: படத்துல சொல்லுவாரு எத்தனை பேர் அடிக்க வந்தாலும் நான் திருப்பி எடுப்பேன் தெரியுமா, எனக்கு தெரியும் அவங்களை எல்லாம் எப்படி பாத்துக்கணும்னு. எப்படி பாப்பேன், முதல்ல நான் எனக்கு கைதான், எனக்கு முதல்ல கை வேலை செய்யும், ரெண்டாவது கால் வேலை செய்யும் சொல்லுவாங்க. என்னடா கையால போய் அடிச்சுட்டு சேர்ந்து காலால் அடிப்பார் போற, என்ன எப்படி எங்க எப்படி அடிப்பீங்க சொல்லுங்க சொல்லு. முதல்ல அவர் வந்தாலும் கும்பிடுவேன், ஐயா என்ன விட்டுடன்னு கும்பிடுவேன், அப்புறமா காலில் விழுந்து கும்பிடுவேன்
0: அதே மாதிரிதான். அதே மாதிரிதான் என்ன அடிக்க வந்தா நானும் ஃபர்ஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்டுருவேன், சாரி சாரிமா மன்னிச்சிரு மன்னிச்சிருமே. அதே மாதிரிதான் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு
1: சொல்லிடுவேன்,
0: அடிக்க மாட்டாங்க.
1: என்ன அப்படி சொன்னா அடிக்க மாட்டாங்களா, இப்ப பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்காங்க, இன்னும் ரெண்டு மூணு அடி கூட விழும். ஏ அழகா இல்ல என்ன பத்திரி பொய்யா சொல்ற அப்படி
0: உங்களோட
1: கோவிச்சுக்கொண்டு வந்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லட்டா,
0: யாரா இருந்தாலும். ஆமா ரொம்ப அழகா கோவத்திலேயே நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க, சிரிக்கிறாங்களா இதை மட்டும் பாருங்க.
1: ஐயோ
2: இன்னைக்கு இந்த நேரத்துல இருந்து இத ஒரு கையில எடுக்கிறோம்,
1: நீங்க கையில எடுக்கிற சரி
2: நாளையில இருந்து யார பார்த்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கு.
1: இளவரசு நீங்க கையில எடுக்கிற சரி எதுக்குன்னு தள்ளி நின்று சொல்லுங்க, அவ கையில எடுத்தா வந்து நீங்க தாங்க மாட்டீங்க. நல்லது இளவரசு, நன்றி நன்றி இளவரசு.
2: அப்படி
0: இல்லன்னா நன்றி
2: நன்றி கொடுத்துருவோம்.
1: என்ன சொல்லுவீங்க என்ன செய்வீங்க நாராஜா, என்ன சொல்லுவீங்க, எழுதி கொடுப்பீங்களா?
2: உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எழுதி கொடுத்துருவோம்.
1: ஏதோ அந்த
2: நாராஜன்னா
1: எப்படி அந்த ரிலே இல்ல, அவர் வந்து துணிவா அப்படி போய் டக்குனு பைக்க நிப்பாட்டினாரா, இந்த புடி லெட்டர் எழுதி கொடுத்துட்டார், அவர் துணிவா நின்றார் அப்படியே முன்னுக்கு, அவர் சொல்ல மாட்டோம். நீங்க அப்படி இல்ல ரிலேயில அந்த ஓடுவாங்க இல்ல தடியோட்டம், அத மாதிரி அப்படியே எழுதி கொண்டு கொடுத்தத கையில கொடுத்துட்டு ஓடணும் நீங்க.
0: மேடம் நாங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கோம் மேடம் நிறைய, போற வழியில எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே போயிருவோம் வரிசையா.
1: இது அந்த படம் வந்தா அப்படியே அனௌன்ஸ் பண்ணிக்கொண்டு இப்படி போட்டுக்கொண்டு போவாங்க கிராமங்கள்ல.
0: ஆமா அது மாதிரி கூட்டிட்டு போயிருவோம், யார் யாருக்கு ஓகே ஆகுது ரிப்ளை வரும், வேற அடியும் வரும், பாத்துக்கோ பேசிக்க வேண்டியதான்.
1: பேசுவீங்க நல்ல வயசானவங்க அப்படியே பல்லும் இல்லாம வந்து ராசா பாட்டிங்க அப்படிதான்.
2: நிச்சயமாமா நிச்சயமா, ஜூலி ஜூலின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரு, ஒரு பேர்ல ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவர் அந்த நண்பர் வந்து ஒரு 24 வயது நண்பரா இருப்பாரு, சினிமாவில தான். அவர் என்ன செய்வாரு, இது வரைக்கும் பாத்திருக்க மாட்டாரு அந்த பெண்மணிய, ஆனா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசையில அவர் போய் யாரு என்னன்னு விசாரிச்சு போய் பார்த்தா, அங்க ஒரு 80 வயசு பாட்டியா இருப்பாங்க அவங்க.

0: அவர் பேசிட்டு இருப்பாங்க, அவர் பார்த்துட்டு ஓடுவாரு.
1: ஆனா உண்மையிலேயே இந்த பேஸ்புக் மற்றது இந்த வாட்ஸ்அப் இப்ப இந்த காலகட்டத்தில் வயசானவங்க சின்ன பிள்ளைங்கள ஆண் பெண் இருபாலாரும் நடக்கிறது ஏமாத்துறாங்க. பெண்கள் எல்லாம் வயசான பெண் ஒரு சின்ன நல்ல பணம் படைத்தவர்களோட எல்லாம் பேசி தனக்கு திருமணமாக இல்லை என்று சொல்லி, இது உண்மையிலேயே எங்களுடைய தாயகத்துல நடந்திருக்கு. அங்க போய் பார்த்தா அவ வயசானவ அவ பணங்களை எல்லாம் வாங்கி இருக்கிறா அப்படியே
2: பாருங்க.
1: இளவரசு பேத்தி இருக்கான்னு கேக்குற. இப்ப நானே எப்படி நினைச்சேன்டா, இவர் என்ன சொல்ல போறாண்டா, பாட்டியா இருந்தா வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க, நீங்க நல்லா அழகா இருக்கீங்க, உங்களுக்கு சொத்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருந்தா அது நியாயம் சரியா? இது இவர் பேத்தி இருக்கான்னு கேக்குற பாருங்க, இவர் உருப்படுவார அப்படி பாட்டி வந்தா கேக்கணும், பாட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க,
2: இவரு
1: உருப்பட மாட்டார், நீங்க கேக்குற கேள்வி உங்களோட சொத்து மதிப்பு என்ன பாட்டி என்ன கேக்க. சரி, இரண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். ஆஹா, இவங்களோட சேர்ந்து நான் சின்ன புள்ள நானும் கெட்டு போனேன்னு தான் சொல்லலாம். அன்பு உறவுகள், அழைச்சிருந்தீங்க, நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும் காட்டலையில் வந்து பேசுவதற்கு பாடுவதற்கு. இவர்களோடு பேசின நிறைய, ஏன்னா இன்றைக்கு தான் முதல் நாள், அதனால பற்றி கூட வீக்காக போச்சு பாருங்க நேர்களை சந்திக்கிறதுக்கு. சரி, காட்டலைக்கு வர வேண்டும், அழைத்து கொண்டிருந்தார் ரதீஷ், நீங்கள் காட்டலைக்கு வாங்கோ பாடுறதுக்கு அழைச்சு கொண்டு வந்து கழிச்சிட்டாங்க. ரதீஷ் அடிச்சிருக்கிறார், முத்துவேல் அவர் தான் பாடுறதுக்கு அழைச்சிருக்கிறார். சரி, நீங்கள் இணைப்புக்கு வந்து பாடணும். அடுத்தது எங்களுடைய கல்யாணி அம்மா கூட பதில் சொல்லியிருக்கிறா பாருங்க, அபிராமி கண்மணி அன்போடன்னு சொல்லியிருக்கிறா. வணக்கம் கல்யாணி அம்மா, எப்படி இருக்கிறீங்க, வருஷம் பிறந்ததோடு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நலமாக இருக்கிறீங்களா? இங்கே ரதீஷ் நீங்கள் மீண்டும் இணைப்புக்கு வாங்கும். கண்ணன் எல்லாரும் இப்போ 8 பேர் பாடியிருக்கிறீங்க, இன்னும் 2 பேர் பாடினீங்கன்னா 10 பேர் பாடிடுவீங்க. இல்லை 2 பேர் பாடாவிட்டால் ஒட்டு மொத்தமாக நான் ஒரு 10 பேருக்கு சமனா 10 பாட்டு பாடிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையை செய்ய முடியாது சரியா? யார் பாடினாலும் அது சரியாக வராது, என்ன நான் தான் பாடி முடிச்சிட்டேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க, கதம்பனி நிகழ்ச்சியில் பாடுபோர் பாடலாம் நிகழ்ச்சி. வணக்கம் எங்கே ரதீஷ், நீங்கள் நீண்ட நேரம் அழைப்பில் இருந்தீங்க, 2 பேர் இணைப்பில் இருந்ததால் உங்களை எடுக்கல. நலமாக இருக்கிறீங்களா ரதீஷ், கேட்குதா நான் பேசுறது?
3: நலமா இருக்கு, எல்லாமே கேட்டு நீங்க நல்லா அழகா இருக்கு, உங்களை பார்த்து
1: சொத்து மதிப்பு மட்டும் கேட்டுறாங்க.
3: அப்படியா? இல்ல இல்ல இல்ல இல்ல, அவர் சொன்ன மாதிரி சிரிச்சுட்டு இல்ல, நீங்க
1: இல்ல சிரிக்கிறது சரி இருக்கட்டும், அடடா எப்படி வந்து முடியும், இல்ல எனக்கு வேற பயம், அதான் சிரிச்சேன்னா நீங்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சொத்து மதிப்பு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா.
3: நான் அப்படி கேட்க மாட்டேன், ஏதாவது இருந்து எழுதி வைக்கீங்க
1: சொல்லாம எழுதி கொடுப்பீங்க, சொத்து மதிப்பை எழுதி வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அது சரி, இப்ப பாருங்க இவங்க எல்லாம் கடிதம் ஆரம்பத்துல கொடுத்தாலும் அந்த வீட்டுக்கெல்லாம் போய் வராங்களா, நீங்க போய் வரீங்களா?
3: எப்படி சொல்லுங்க?
1: அதாவது நீங்க 16 வயதுல கொடுத்த கடிதம் கொடுத்தவங்கள்ட்ட இப்பவும் போய் வராராம்
3: கண்ணன்.
1: நீங்க என்ன மாதிரி?
3: நான் வந்து
1: எதுக்கும் பக்கத்துல பாத்துட்டு பேசுறேன், எதுக்கு
3: இல்ல நான் அதான் யோசிச்சு, அது கொடுத்து பழக்கம் இல்லை எனக்கு, அதனால போகவில்லை.
1: ஏங்க நீங்க தான் இந்த யாருல வந்து முதல் அந்த கதையை சொல்லி வீட்டில இருந்து கூட பேச்சு வாங்கினீங்க, அது எப்படி மீரா அம்மாக்கு தெரிஞ்சது உங்களோட காதல் கதையன்னு பேச்சு வாங்கினீங்களா இல்லையா நீங்க? அதுவும் நீங்க அழகா சொல்லி இருந்தீங்க இல்ல, என்ன பூ கொடுத்தது, எப்படி அந்த கடிதத்துல தெரியாம அந்த பேப்பருக்கு இடையில எழுதி கொடுத்தது. ஏங்க நாங்க கொஞ்சம்
3: வருஷமாச்சு, நீங்க மறந்து போ,
1: அதுதான் இவன் என்ன சின்ன புள்ளதானே, இவன் மறந்துடுவானா இது சொன்னாலு நீங்க
3: நினைச்சிட்டீங்க. மறந்து போச்சுங்க, அதனாலதான்
1: அத மறந்துட்டீங்களா இல்ல என்னட்ட சொன்னது மறந்துட்டீங்கன்னு நான் நினைச்சேன்.
3: உங்ககிட்ட நான் உங்ககிட்ட சொன்னதும் மறந்து போச்சு, கொடுத்ததும் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து.
1: நீங்க நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லுங்க, நாங்க மறக்க இல்லையே. என்ன சார்ந்தவங்க எல்லாருக்கும் அந்த கதை தெரியும்.
3: மறுபடியும் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறதுனால ரொம்ப சந்தோஷம்.
1: அப்ப இனி போகலான்னு இருக்கிறீங்க அப்படிதானே? எழுதி வைக்கிறேன். என்ன பாட்டு பாட போறீங்க ரமேஷ் நீங்க?
3: இன்னைக்கு
1: பாடணும் இல்ல, ஏதோ ஒரு ரெண்டு வரி என்ன நீங்க பாடணுங்க, பாடுங்க பாக்கலாம். இத இப்ப நீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்னீங்கல்ல, என்ன பாத்து? எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு உங்களை பாட வைக்கிறதுக்கு. காக்கா காக்கா, காக்கா காக்கா நீ அழகான பறவை, ஒரு பாட்டு பாடு பாக்கலாம், ரெண்டு கடிச்சா நரி வாயில இருந்த வடைய இருக்கிறது. அப்படிதான் இப்ப நான் கேக்குறேன். ரதீஷ் நீங்க ரொம்ப அழகான குட்டி பையன், ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
3: பாட்டு பாடுதான்
1: நிச்சயமா, பாடவே வேணும், பாடுங்க.
3: இளங்காத்து வீசுதே இசை போல பேசுதே, வளையாத மூகிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே, கரும் பார மனசில மயில் தோகை விரிக்குதே, மகச்சாரல் தெளிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே, வானவில் கூடையும் புடிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே. ஓகே,
1: நாலு வரி தானு படிக்குதே, நாலு வரி
3: வானவில் கூடையும் புடிக்குதே,
1: நாலு வரியினோ
3: கேட்டு மன கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்று மிதுக்குதே, இளங்காத்து வீசுதே இசை போல பேசுதே, வயலாத மூகிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே. ஓகே
1: சூப்பர். நான் அந்த நாலு வரி என்ன சொன்னா மற்ற மூன்று வரி வந்துடுச்சு உங்களுக்கு இல்ல?
3: அடுத்த ஒரு பாட்டோட ரெண்டு நாலு லைன் பாடலாம்.
1: அங்க பாடுங்க.
3: ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மான உண்ண ராசாத்தி காணாத நெஞ்சு காத்தாடி போராடு, கண்ணு குருவண்ண கீழ் காது குறுகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதானம்மா, கண்ணு குருவண்ண கிடுகாது குறுகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதானம்மா, தத்தி தவளும் தங்கச்சிமிழே. அடுத்த
1: தத்தி தவளும் தங்கச்சிமிழே,
3: உங்கு பெருகும் சங்கத்தமிழே, மொத்தம் தர நித்தம் தர முத்தம் தர நித்தம் பெறும் நட்சத்திரம்,
1: யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே
3: கண்ணே நான் வாங்கும் மூச்சு.
1: முழுமையாக நல்ல குரல் வளம், நல்லா பாடுறீங்க. கொஞ்சம் முயற்சி எடுத்து முழுமையாக ஒரு பாடலை அப்படியே பாட. இப்ப வந்துட்டீங்க நீங்க, இப்ப முக்காவாசிக்கு வந்துட்டீங்க, இருந்தாலும் நல்லா பாடுறீங்க, நல்ல பாடல் இரண்டு அருமையா இருந்தது. கொஞ்ச நேரம் நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் சிரிச்சா, கொஞ்ச நேரம் அப்படி மயக்குது, மயக்கத்துக்கு போயிட்டோம் என்று சொல்லலாம். இது எப்படி இருக்கு? மயங்கக்கூடாது. மயங்கி போறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒரு பாட்டு, நல்ல பாட்டை கேட்டு மயங்குறவங்க இருக்கிறாங்க. பாடுற பாட்டு பாயாசம் குடிச்சா மயங்கும். மற்றது ஒரு அந்த நீங்க சாப்பிடறதுல இருங்க. பிரியாணி சாப்பிட்டாலும் மயக்கம் வருமா? கடைசியில அதாவது எல்லாரும் கேட்டுக்குங்க, எப்ப எப்ப எது எது எது எதெல்லாம் சாப்பிட்டா மயக்கம் வரும் இந்த டாக்டர் தான் சொல்லி இருக்காரு. சரியா?
3: அப்புறம் நல்ல மாத்திரை சாப்பிட்டாலும்
1: அது சரி, ஒரு அடியா போகும் அப்படி ஆள் இல்ல தூக்க மாத்திரை. நல்லது ரதீஷ், விடைபெற்றுக் கொள்ளலாம். ஷாகுல் வந்த மாதிரி இருக்கு, அவரையும் சந்திச்சிடலாம். என்னண்டு ஏது காதல் கடிதம் ஓடி வராருங்க, அவரை பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்கே ஷாகுல், நீங்கள் காதல் கடிதம் ஓடி ஓடி வந்தீங்க, இங்கே இணைப்புக்கு வாங்க பார்க்கலாம். அது நீங்க தான் அந்த அழகா சொல்லும். எங்க பார்க்கலாம் உங்களுடைய காதல் கதையும் நாங்கள் கேட்டுடுவோம். இப்போவும் போய் கொண்டிருக்கிறீங்களா, அது என்ன மாதிரின்றது நீங்கள் வந்தால் தான் நாங்கள் அறியலாம். அருமையாக இப்பொழுது 9 பேர் பாடியிருக்கிறீங்க, இன்னும் ஒருதர் பாடினா சக்சஸ் பாருங்க. காதல் மன்னன் வாரர், வணக்கம், வாங்க.
4: வணக்கம், வாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு பாயசம் சாப்பிடலாம்.
1: யார் சொன்னது? உங்க பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. எல்லாரும் மாறி அப்படி சாப்பிட்டு அவங்களுக்கு வயிற்றுக்கு எதுவும் செய்திடும். சொல்லுங்க, பிரியாணிக்கு எது பொருந்தும்? பிரியாணி சாப்பிட்ட அப்புறம் என்ன
4: கொடுப்பாங்க? இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன். பிரியாணி சாப்பிட்டுட்டு பிரியாணில கடைசியில அந்த ஸ்வீட் வச்சிருப்பாங்க, பாயசம், அந்த இது, அந்த என்ன, அந்த கோதுமையில செஞ்சது பாயசம் வச்சிருப்பாங்க.
1: அது என்ன கோதுமையில செய்யற பாயாசம்? எனக்கு தெரியாது, இன்னைக்குதான் எனக்கு தெரியும்.
4: அது அந்த சம்பா கோதுமை இருக்குல்ல,
1: கோதுமையில எப்படி பாயாசம் செய்யறாங்க?
4: சம்பா கோதுமையில பாயசம் செஞ்சு வச்சிருப்பாங்க, சரியா? அதுல வந்து இந்த நம்ம பால் டப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த டின் ஊத்திருப்பாங்க. டின்பால் ஊத்திருப்பாங்க.
1: ஒரு நிமிஷம், கோதுமையில அது எப்படி மாவா இருக்குமா? அது மாவு போல இருக்குமா?
4: அது சம்பா மாவு போல இருக்காரு. ஒரு அரை அப்படியே இந்த குருண்ணை இருக்கும்,
1: குருணை இருக்கும். கோதுமை குருணல்ல, அது நீங்க சொல்றது ரவையை சொல்றீங்க. ரவை
4: கிடையாது.
1: அப்ப காய்ச்சிற விதம் தெரியாது உங்களுக்கு? பாயாசம்
4: காய்ச்சல் தெரியாது, நான் தப்பா சொல்லிட்டேன்னா நல்லா இருக்கு, அதுல என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிடுவாங்கல்ல, நல்லா இருக்கு. அதுல வந்து அப்புறம் அந்த பேரி அந்த இதுல பேரிச்சம்பளம் இது செஞ்சிருப்பாங்க, ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க, அந்த அதுல தூக்கி அதுல வச்சிருப்பாங்க, இல்லாட்டி தக்காளியில அந்த ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க, வச்சுட்டு கடைசியா சாப்பிடும் போது நல்லா இருக்கும்.
1: தக்காளியில எப்படி ஸ்வீட் செய்யறது அது சொல்லுங்க எனக்கு.
4: தக்காளியில தக்காளி நல்லா எண்ணெய் இது நெய்ய ஊத்திட்டு தக்காளி நல்லா போட்டு
1: அடுப்புல
4: முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு திராட்சை முந்திரி பருப்பு திராட்சை சீனி எல்லாத்தையும் போட்டு அது தலையில கொட்டி நல்லா பாகு பாக்கி பேரிச்சம்பழம் போடலாம். தலையில தக்காளி தக்காளி தலையில கொட்டி
1: அந்த முந்திரிய முந்திரி அதாவது தக்காளி தோல் எடுத்துறல அத
4: கும்பிட்டு
1: பொய்யா எல்லாம் சொல்லிடாதீங்க, சொல்லுங்க.
4: அதுல வந்து பேரிச்சம்பழம் இந்த விதை எடுத்துட்டு பேரிச்சம்பழம் போட்டு இது பண்ணா நல்லா இருக்கும்.
1: அந்த தக்காளிக்குள்ள அப்படியா?
4: பிரியாணி அந்த பிரியாணிக்கு அந்த இது இருக்கும், அதோட இந்த வெங்காய சட்னி இருக்கும், அப்புறம் தாளிச்சா இருக்கும், அப்போ சிக்கன் இப்ப எல்லாம் வந்து சிக்கனும் 65 போட்டு அது வறுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்கும்.
1: நீங்க அந்த வெங்காய சட்னி என்ன சொல்றீங்கல்ல, அது எப்படி வைக்கிறது அத சொல்லுங்க.
4: வெங்காயம் அந்த கேரட் வந்து அப்படியே மெல்லிசா திருவிக்கிறாங்க, பச்சை மிளகா இருக்கும், அதுல வேற ஒண்ணுமே இருக்காது. இது போட்டு நம்ம இங்க என்ன செய்யறாங்கன்னா கேர் போட்டுக்கிறாங்க. கேர்னா அந்த வெள்ளரிக்காய்
1: வெள்ளரிக்காய் அது போட்டுக்காங்க சின்ன நாவட்டி. அது அது சரி. ஆனா அதுக்கு என்ன சும்மா எலுமிச்சம்பழம் விட்டு உப்பும் போட்டு எடுக்கிறாங்க?
4: எலுமிச்சம்பழம் போட்டு செய்யும் போது நம்ம வந்து இதுனா தயிர் ஊத்த கூடாது.
1: தயிர் ஊத்த கூடாது. அப்புறம் எலுமிச்சம்பழம் போடாட்டி தயிர் தான் நல்லா இருக்கும். தயிர் போட்டு உப்பு போட்டு வைக்கிறேன். அது அது தெரிஞ்ச உண்டு. இவ்வளவு தூரம் சமையல் கட்டி வச்சிருக்கீங்களே, எங்கேயாவது ஹேட்ரிங் செய்யலாம் இல்ல? அப்படி நீங்க ஒன்று தொடங்கினா சொல்லுங்க, நானும் வரேன். சம்பளாவது போட்டு
4: கொடுப்பேன். ஒரு ஆளு வேணும் இல்ல, அந்த டேஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு ஆளு வேணும்.
1: சரி, உதவிக்கு யார யார சேர்த்துக்கலாம்? சரி, டேஸ்ட் பாக்க நான் இருக்கேன். நீங்க எல்லாத்தையும் கொண்டு உப்பு காணுமாண்டு அப்படியே இருந்த இருந்த ஏன்னா ஒரு இடத்துல இருப்ப, நீங்க எல்லாம் தரணும், நான் சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லணும்.
4: சந்தனராஜ் சேர்த்துக்கலாம். சந்தனராஜ் ஒரு பார்சல் அப்படின்னு அவரு
1: மாமா வந்து பார்சல் வாங்கதான் வருவாங்க, அவர் ஹெல்ப்புக்கு வரமாட்டேன். இப்ப எங்கள்கிட்ட வாரவங்களை யார் யார சேர்த்துக்கலாம்னு நீங்க சொல்றீங்க? உதவி
4: இல்ல, நம்ம ஒரு அவங்க ஒரு இல்ல உதவிக்கு இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு கடை வைக்க போறோம்னா அவர் வந்து எப்படி பார்சல் வாங்க வருவார் கடையில? அவரு தானே செய்யணும்.
1: உங்களுக்கு மாமா அப்படி அப்படியே மாமா மாதிரி அப்படியே வந்து ஒரு பாசல் ரெண்டு கேக்குறதும் உங்களுக்கு பிடிக்கல, பாவம் இல்ல அவரு. அவர் ஒரு பெரியவர், அவர் வந்து சரி
4: இல்ல பெரியவர் அவர் நீங்க பெரியவர் ஆயிட்டீங்க. அவர்
1: நீங்க நீங்க சரி இல்லைங்க, நீங்க நாங்க எல்லாம் இவ்வளவு மதிப்பா மாமா வந்து பாசல் நீங்க அவரை கொண்டு வந்து சமையல்ல விட பாக்குறீங்க. மாமா மாமா கவனமா இருந்துருங்க, அவங்களோட வீட்டு பக்கம் மட்டும் போயிடறாங்க. அவங்க வீட்டு பக்கம் என்ன விக்குது பாத்தீங்களா? மாமா பத்தி நீங்க
4: உங்களோட
1: வீட்டு பக்கம் வர வேணாம்னு இல்ல, யாரையும் போறது கவனம். இவர் இப்படித்தான், வாங்க கிச்சன்ல போய் ஒரு டீ குடிக்கலாம்னு. அங்க உங்களே வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிக்க விட்டுருவாருங்க, எல்லாம் சமைக்கிறதுக்கு கவனம்.
4: அப்படித்தானே சார்? இல்ல இங்க அந்த இல்ல எனக்கு அந்த நீங்க சாப்பாடு பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஜாமம்
5: வச்சு அந்த சம்சுதி வச்சு எனக்கு கண்ணா அவர் சொல்லுவார் அடிக்கடி. அது மாதிரி நான் ஒரு வீட்டுக்கு போனேன், வீட்டுல ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி ஒரு மணிக்கு போனேன் அந்த ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க பேசிட்டே அவங்க அண்ணன் தம்பி என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. பேசிட்டே இருக்கும்போது அண்ணன் என்ன செஞ்சாரு, அப்படியே பேசிட்டு இருந்த தம்பியோட நான் உள்ளார இருக்கிறேன் சொல்லிட்டு போனாரு. போயிட்டு போயிட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அண்ணன் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தம்பி அண்ணன் பேசிட்டு தம்பி உள்ளார போயிட்டாரு. 3 மணி 4 மணி ஆயிடுச்சு. எனக்கு சேர்ந்து சாப்பிட்டு வந்துட்டாங்க, ஏன்னா நான் மட்டும் காஞ்சி போயிட்டேன்.
1: நீங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல என்ன?
5: எங்கயோ போயிருக்காரு, அந்த மாதிரி கதை நடந்தது. புரியுதா இல்லையா உங்களுக்கு?
1: இல்ல எப்படி இல்ல, அவரு சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு கண்டு தான் கூட்டிட்டு போனாரு.
5: இல்ல இவரு யதார்த்தமா ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு, மதியானமா போயிட்டாரு.
1: போயிட்டா? ஆ சரி, அவரு போனார், நீங்க இல்ல. ஆ போனா அண்ணனும் தம்பியும் மாறி மாறி உள்ளுக்க போனாங்க, ஒருத்தருக்க பேச ஒருத்தர். அப்படியா ஷாகுல்? ஷாகுல்
5: இல்ல, இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு இல்ல, நீங்க ஒரு வீட்டுக்கு
1: ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கார், சம்சுதீன் போயிருக்கார். அவர் போய் இருந்த போது அண்ணன் தம்பி இருக்கிற வீடு. அந்த நேரம் தம்பி பேசிக்கொண்டிருக்கும் போது அண்ணன் உள்ளுக்க போய் கன நேரமா வரையல. தம்பி உள்ளுக்க போன நேரம் அண்ணன் பேசிக்கொண்டு கன நேரமா வரையல. ஆனா மொத்தத்துல அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க உள்ளுக்க போய். இவர் பட்டினி இருந்திருக்கார், அவ்வளவுதானே? இஸ்லாமிய மக்கள் உபசரிப்புல ஒரு நாள் அப்படி செய்ய, தாங்கள் சாப்பிடுற அந்த டைம் வந்து யாராவது வந்தா வாங்க எங்க கூட சாப்பிடலாம் கூட்டிட்டு போவாங்க அவங்க. நீங்க இது ஒரு தமாசுக்கு சொல்றீங்க நீங்க.
5: அவர்
1: பட்டு தேறியிருக்க ஒருவேளை சாப்பாடு ஏதோ கொஞ்சமா இருந்திருக்கலாம், அதனால அவங்க கூப்பிடாம தாங்களே அதுல சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா?
5: இல்ல அந்த மாதிரி நிகழ்வு, அந்த மாதிரி நிகழ்வு இப்படி சொல்லுவாரு அவரு.
1: அப்படி சொல்லுவாரா? இவர் சும்மா சொல்லுவாரு, இவருக்கு அந்த கற்பனை இப்படி நடந்துருமோ பாருங்க. கற்பனை பண்ணி சொல்ற. சரி, இப்ப ஷாவுல் நீங்க முதல்ல
5: அது ஒரு உங்களோட
1: உங்களோட நெட்ஒர்க் அவ்வளவு நல்லா இல்ல, என்ன பாட்டு பாடலாம் நீங்க?
5: ஏன்
1: இவ்வளவு மெதுவா
5: பேசுறீங்க? நான் திருச்செந்தூரில் போயிட்டு வந்து
1: என்ன சாகுலுதான் சரவண பைகையில் நீராடி
5: பாடுங்க, உங்களோட சேர்ந்து நானும் பாடுறேன்.
1: எனக்கு பாட்டு முழுக்க தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடுங்க நீங்க. சாகுல்
5: ஒரு பாட்டு தெரிஞ்ச பாட்டு
1: பாடித்தான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த வாரம் நீங்க முழுமையான பாடல் எடுத்து வரணும். சரி, அடுத்த கல்வியும் கேட்டா, அந்த எத்தனை வயதுல நீங்க காதலிச்சீங்க, எத்தனை வயதுல கடிதம் கொடுத்தீங்க, அந்த முதல் கடிதம் கொடுத்த அந்த பொண்ணு கூட இப்பவும் நீங்க பேசுறீங்களா? இதுதான் இந்த கேள்வி இன்றைக்கு. இந்த சத்தத்தை ஒரு நெட்ஒர்க் இப்ப பலதா இருக்குமே, கேக்காதே இல்லையா? நெட்வொர்க் சரியில்லை,
5: கேட்கவே மாட்டேங்குது, கேட்கவே மாட்டேங்குது.
1: ஆ நெட்வொர்க் நெட்வொர்க் ஆ இப்போ நெட்வொர்க் சூப்பராக கேட்காதல்ல உங்களுக்கு உண்மையிலேயே இல்லையா? இந்த கேள்வி கேட்டோன்னே
5: ஆமா எது அதுக்கு ஆமா கேக்கல, ஏதோ நீங்க வந்து ஏதோ சொல்றீங்கன்னு மட்டும் கேக்குது, ஏதோ அப்படி இதா இருக்கு அது. என்னன்னு தெரியல, என்ன மாயமோ தெரியல, எல்லாருக்கும் ஒன்னு செய்ய எழுதுவீங்க.
1: என்னமோ என்ன மாயமோ எங்களுக்கு ஒன்றுமா புரியல, ஆனா கேட்காம போயிருச்சு. அப்படித்தானே
5: புரியல?
1: அது சரி, உங்க கூட நாட்டுக்கு வந்துருச்சு அந்த வைரஸ்?
5: இல்ல,
1: அந்த வைரஸ்
5: இல்ல, எங்க கூட
1: என்ன தேடி வருது இன்னொரு ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாட்டு வந்துருச்சு. ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாப்பிட்டு
5: வந்துருச்சு. அடுத்த வாரம் வாங்க, நான் நினைச்சு அடுத்த வாரம் நீங்க சொல்லுங்க.
1: என்ன அடுத்த வாரம்
5: அப்படின்னு யோசிச்சேன்.
1: அடுத்த வாரம் வருமா
5: சொல்லுங்க.
1: அடுத்த வாரம் வருமா ஞாயிற்றுக்கிழமைன்னு யோசிச்சிங்க. சொல்றா இவ வருமா வரா இல்லையா? ஷாகுல், ஷாகுல்
5: இல்ல நீங்க சொன்னீங்க அடுத்த வாரம் வந்து பாடிடுங்க அப்படின்னீங்க. சரி அடுத்த வாரம், சரி அடுத்த வாரம் பாப்போம்.
1: அது உங்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும் இல்ல? ஆஹா, சரி, அவர் விடுபட்டு கொண்டார். சரி, நான் நினைக்கிறேன் உங்களோட நெட்ஒர்க் தான் ஏதோ பிளே ஆயிருக்கிறது. ஷாகுல், பாடலை முழுசா நீங்க ஒரு பாடல் வந்து பாடியிருக்கலாம். நீங்க எல்லா பாடலும் நீங்க பாடுவீங்க. நீங்க இனி அழைப்புக்கு வர்றவங்க தயவு செய்து, தயவு செய்து ஒரு சின்ன விடயத்தை மனசுல கொண்டு அழைப்புக்கு வாங்க. என்னன்னா, நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி 647-8746-4-1-5 இந்த இணைப்புக்கு நீங்கள் வர வேண்டாம். ஏனென்றா இந்த இணைப்பில் இணைஞ்சு கொள்ள முடியாமல் அந்த அதனுடைய முடியாமல் இருக்கிறது. அதனால நீங்க அழைப்புக்கு வர்றவங்க இனி வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8746-4-1-5. அதனாலதான் இது கட்டாயி போயிருக்கிறது. ஷாகுல், நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்குவோம், அதுல நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 647-8746-4-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அந்த தொலைபேசி இலக்கத்தில் வருவதற்கு அதனுடைய அது வலு இழந்து போய்விட்டது என்று சொல்லலாம். அந்த தொலைபேசி வலு இழந்து போய்விட்டது. நாங்கள் இப்போ சார்ஜில் போட்டிருக்கோம். இப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. அதனால நீங்க தொலைபேசி இலக்கம் 647-8746-4-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டளிக்கு வர வேண்டும். அப்ப தெளிவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அந்த எண்ணையும் நீங்கள் எல்லோரும் பதிவு செய்து வச்சிருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு இந்த இணைப்புக்கு வர முடியாவிட்டால் அந்த இணைப்புக்கு நீங்கள் வரலாம் என்று நினைக்கிறேன். தயவு செய்து யாரும் வர வேண்டிய, இப்பொழுது நீங்க வர வேண்டிய இலக்கம் 647-8746-4-1-5. அப்பதான் உங்களுக்கு அந்த எண்ணையும் நீங்க பதிவு செய்து வைப்பீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், 647-8746-4-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காட்டிலைக்கு வர வேணும் தயவு பண்ணி. ஷாகுல், அந்த இணைப்புக்கு வாங்குவோம். முத்துவேல், நீங்க அந்த இணைப்பை நீங்கள் எடுத்து வாங்கோ, அந்த இணைப்பில் நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க எல்லாரும் என்று சொல்லிக்கொண்டு. எங்கே ஷாகுல் ஹமீதை இணைத்துக் கொள்ளலாம் காட்டிலையில்? சரி, அவர் அந்த இணைப்புக்கு அவர் வர்றதுக்கு தயார் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு பாடலை கேட்கலாம். இன்று பாடல் வந்து சரியாக 10 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. சரவண பொய்கை என்று சொல்லியிருக்கிறார் ஷாகுல். அது நல்ல ஒரு பாடல். சரவண பொய்கையில் நல்ல ஒரு பாடல். சரி, இப்பொழுது காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஷாகுல். ஷாகுல், அது நீங்க பேசினதுல அந்த தொலைபேசி வலி இழந்துட்டது, அதனாலதான்
4: வலையில வந்து புயல் கரையை கடந்து
1: போயிருச்சு. அல்ல, உண்மையாகவே உங்களோட நாட்டுக்கு வந்துருச்சா அந்த வைரஸ்? இல்ல இல்ல, அந்த நாட்டு பக்கம் எல்லாம் வராது. இல்ல
4: இல்ல இல்ல, இங்க வரல. இல்ல இங்க இங்க வர இலங்கையில மட்டும் ஒரு ரெண்டு பேர் அங்க சைனால இருந்து வந்தவங்களை வந்து
1: பல நாடுகளுக்கு வந்து. இப்ப அமெரிக்கா வந்து நேற்று ஈவினிங் வந்து, நேற்று மாலை வந்து ஒரு செய்தி கனடாவுக்கும் வந்துருச்சு. அது இப்ப எல்லாரும் ரொம்ப பயமா
4: இருக்கு. ஊர்ல இருந்து இங்கே வந்த மாதிரிதான் இப்ப அப்படி நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து இங்க வந்து
1: எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல,
4: சுற்றுலா பயணிகள் போல
1: இல்ல, சரியா பயந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வைரஸ்.
4: இல்ல இல்ல, அது வந்தா என்னதான் ஆகுதா?
1: அது வந்த எப்படி என்ன, அது முதல்ல காய்ச்சல், அதுல சிம்டம் வந்து அப்படி என்ன, காய்ச்சல் காயும், கொஞ்சம் கோல்டா இருக்கும், சளித்தன்மை வரிப்படும், உடம்புல இயலாத மாதிரி. ஆனா அது லங்ஸோடு சம்பந்தப்பட்டு உங்களுடைய சுவாசப்பை அதுல போய் மூச்செடுக்க முடியாமல் திணறி இறந்து விடுகிறார்கள். அதுக்கு வைத்தியம் இன்னும் கண்டுபிடிக்கல அவங்க. அப்ப அதனால எல்லாரும் கவனம். அதனால அந்த அது ஆரம்பிச்ச அந்த சைனாவில் அந்த கிராமத்துல அந்த கடைகளை எல்லாம் பூட்டி எல்லா உறவுகளையும் வெளியில வர வேணாம், உங்களோட உங்களோட வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. கதவு பூட்டிக்கொண்டு இருக்க சொல்லி வெளியில யாருமே வரக்கூடாது. மற்றது பிளைட்ல எல்லாம் செக் பண்றாங்க ஒவ்வொரு ஆக்களை, இறங்கும் போதும் ஏறும் போதும் உள்ளுக்கு ஏற்றும் போதும் எல்லாம் செக் பண்ணி தான் ஏத்துறாங்க எல்லாரையும். அப்ப கவனமா இப்ப பார்த்தா, நேற்று கனடாக்கு வந்தோன்னு பயமாயிருச்சு. இப்ப என்னடா, நாங்கெல்லாம் இங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம் இல்ல, போய் சில நேரம் இங்க சைனா டவுன் இருக்குது, சைனா டவுன்ல போய் எல்லா பொருட்களும் வாங்குவோம், எல்லாம் கிடைக்கும். அதாவது எங்க நாட்டுல கிடைக்காத அங்க இருந்து வராத
4: ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்களா?
1: சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். அங்க நல்ல வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸ்
4: அதெல்லாம்
1: தெரியும், பொரிச்சு வச்சிருப்பாங்க.
4: அதுல பொரிச்சு வச்ச அந்த தவளையில வந்து உங்களுக்கு தவளை பிடிக்கும்.
1: என்ன பிடிக்கும் தவளைன்ற? இது நீங்க ஒரு புது கதை என்ன சொல்றீங்க?
4: தவளையில பெரிய தவளையா உள்ளது மட்டும் தான் நல்லா கரெக்டா போட்டு.
1: அது அது தவளை முழுசா அப்படி பிடிச்சிருக்க மாட்டான். அது ஏதோ
4: என்ன,
1: அது ரெண்டு கால் பின்பக்க கால தான் பிடிச்சு வச்சுக்கான் தெரியும். நான் பார்த்தது இல்ல, ஆனா பிடிச்சு வச்சிருக்கேன். ஆனா எங்கட செக்ஷனுக்கு எல்லாம் கொண்டு வைக்க மாட்டாங்க, அங்க அவங்க கலக்க மாட்டாங்க, செப்பரேட்டா தான் வச்சிருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த பிடிச்ச வெண்ணெயிலதான் பிடிக்கிறாங்க தெரியும்.
4: இல்ல, நானே ஊர்ல பாத்திருக்கேன். அந்த நரிக்குறவர்கள் இருக்காங்களே, அவங்க சாப்பிடுவாங்க பச்சை
1: தவளை.
4: இருக்கும்ல பச்சை தவளை,
1: எப்படி அது பச்சையா சாப்பிடுறது?
4: குளத்துல உள்ள பச்சை தவளை
1: இருக்கிற தவளைய சமைச்சு
4: சாப்பிடுவாங்க. அது அணில்,
1: அணிலா,
4: அணில்
1: வேற சும்மா பூனை எல்லாம் சாப்பிடுவாங்க. பூனை, பிலிப்பைன்ஸ் வந்து நாய் சாப்பிடுவாங்க அவங்க. இது ஒண்ணுமே செய்ய முடியாது. சாப்பிடுறவங்க வாழ்றதுக்கு எதையெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதையெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா?
4: நம்மளுக்கு புதுசா இருக்கும், அவங்களுக்கு அது வந்து பழகி போயிடுச்சு, அதனால அவங்க சாப்பிட்டுருப்பாங்க.
1: நீங்க பாருங்க, சைனாவுல ஒரு மார்க்கெட்ல தேள், அதாவது அந்த தேள் வகை, நீங்க எல்லாம் பார்த்து பயப்படுற தேள் வகை நல்லா பொரிச்சு எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிடுறாங்க. பாம்பு, தேள், அந்த எல்லா
4: விஷயங்களெல்லாம் அவங்க வந்து இல்ல, அவங்க வந்து எதையுமே ஒதுக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிட்டுறாங்க.
1: அதான்டா உண்மை. அதே அது எப்படி அப்படி பழகிட்டாங்கன்னு தெரியல. அதனால சில நேரம் நோய்கள், அதாவது தடை செய்யப்பட்ட எல்லா இறைச்சி வகையும் எல்லா ஊர்வனை எல்லாம் அந்த மார்க்கெட்ல விற்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த நோய் ஆரம்பிச்ச இடத்துல அதெல்லாம் மூடி இருக்கிறாங்க. என்ன அந்த கவர்மெண்டே தடை செய்யப்பட்டதான் அந்த மிருகங்களோட இறைச்சி அது இதெல்லாம் அதெல்லாம் அவங்க களவா வித்துருக்குறாங்க. அங்க இப்படி எல்லாம் இருக்கிறது இப்ப சாப்பிடவும் பயமா இருக்குது எங்களுக்கு. கடைகள்ல வாங்கி சாப்பிட எல்லாம். அப்ப நேற்று நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த போகும்போது டிம் ஹோட்டல் அந்த காஃபி கடையில ஒரு தேநீர் வாங்குவோம்னு சரி வாங்கி தந்துட்டு நாங்க கொஞ்சம் தூரம் குடிச்சு கொண்டு வந்த அப்புறம் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அதுல வேலை செய்யறது ஒரு சைனீஸ் பையன் பேர் செய்யறான், அவன் தான் அந்த டீய தந்தான். இது எப்படி இருக்கு? அது ஏன் அப்படி சொன்னாரண்டா? நான் குடிக்காம விடட்டும் என்னட்டு அப்படி சொன்னார். வாங்கி கையில தந்து ஒரு கொஞ்சம் தூரம் நான் வாயில வைக்கல சொன்னேன், அது சைனீஸ் பையன் தான் இது வந்து தந்தது அம்மா. அவர் தான் அங்கதான் வாங்கி அவர் தந்ததான் வாங்கிட்டு வந்தேன். அதுல முன்னுக்கு அவர் தான் நிக்கிறாரு. ஆனா நான் பயப்படுறேன். என்ன நோய் என்றது எங்களுடைய காலம் என்னவோ அது எங்களுக்கு வர வேண்டியிருந்தா வரும்.
6: இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல அவரு இல்ல இல்ல இல்ல அந்த நோய் வந்து அந்த நாட்டுல பரவி இருக்கு. அவர் வந்து உங்க நாட்டுல இங்க அங்க இருக்காரு. அவருக்கு வந்து என்ன இதுக்கு தபால் மூலியமா அப்படி வந்துச்சா, டெலிபோன் மூலியமா, வாட்ஸ்அப் மூலியமா அவருக்கு வந்துருச்சு அந்த நோய்? அப்படி கிடையாது. அந்த நாட்டுல
1: இல்ல சொல்ல முடியாது. இப்ப வந்து இது இந்த நோய் வெளியில தெரிய முதல் எத்தனையோ பேர் பிளைட்ல இங்க அலங்கலையில வந்திருப்பாங்க இல்ல இந்த நாடுகளுக்கு போயிட்டு போயிட்டு அந்த நோய் உடனே வெளிப்படாது தானே. எந்த நோயும் அப்படித்தான். இப்ப நீங்க உங்கள்ட்ட ஒரு ஒரு கோல்டு இருந்தா அது ஒரு இடத்துல எனக்கு தொத்திட்டுதான்டா எனக்கு ஒரு 2 கிழமைக்கு பிறகுதான், 2 வாரங்களுக்கு பிறகுதான் எனக்கு அது ஆரம்பிக்கும் தெரிய வரும். அது வெளிப்படும், எனக்கு காய்ச்சல் வந்து அப்படி வெளிப்படும், உடனே வராது. இப்ப உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு பாருங்க, நான் தைரியமா உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன். உங்களுக்கு என்ன இருந்தாலும் உடனே எனக்கு வராது. என்னன்னா ஒரு மாதம்
6: இல்ல சார் அப்படி இல்ல. டீ குடிச்சிட்டீங்களா?
1: எதுக்கு ஒரு மாதம் லீவ் இருக்கு?
6: குடிச்சிட்டேன்.
1: அப்ப எல்லாருக்கும் நீங்க ஆரம்பிச்சிருங்க.
6: பேசிட்டேன்.
1: நீங்க என்னோட பேசிட்டீங்க. வந்து பேசுறவங்க
6: ரொம்ப நேரம் அவங்க தெரியாம பேசிட்டு போயிட்டாங்க.
1: எல்லாரும் பேசிட்டு போயிட்டாங்க சிரிச்சு சிரிச்சு. சரி, நீங்க அப்ப முழுமையா ஒரு பாட்டு பாடுறீங்களா ஷாவல்? நீங்க
6: இல்ல இல்ல முழுமையா வந்து அடுத்த வாரம் கண்டிப்பா, அடுத்த வாரம் வருவீங்களா? ஏன்னா 2 கிழமை இருக்கு. நீ இன்னும் 2 கிழமை இருக்குல்ல, அடுத்த
1: உண்மையா உங்களோட வார்த்தையில சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதோ கரிநாக்கு, நீங்க இப்படிதான் சொல்லிட்டு போயிங்க. நீங்க இன்றைக்கு சொல்லுங்க, நாளைக்கு வர முடியாது. நிச்சயமா என்னால வர முடியும். போயிடும் ஒண்ணு, எனக்கு ஒரு சுயநலம் ஆகும், அது ஏதாவது வந்துடும். அதனால சொல்லாதீங்க நீங்க. சரியா, அது ஏதோ நீங்க இதை மந்திரம் செய்து சொல்லிட்டு தான் போறீங்க. நாளைக்கு பாக்கலாம் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு தலை தூக்கலாம நான் படுத்திருப்பேன். ஏதோ ஒரு நோய் வந்து அது சொல்லாதீங்க. சரியா, மாமாவே இதுக்கு சாட்சி. நீங்க நீங்க முதல் நாள் சொன்னா அடுத்த நாள் என்னால வர இல்லாம இருக்கும். சரியா, பாட்டு நீங்க வர முடியாமல் இருக்கிறது வேலையா?
6: என்ன
1: காதல் கடிதத்தை பற்றி நாங்க பழச எப்பயாவது பேசிக்கிறோம். அப்ப எல்லாம் நாங்க சின்ன பிள்ளைகள் இல்ல, இப்பதான் நீ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வர காதலை பற்றி பேசுறதுக்கு.
6: அப்படி இல்ல, கண்மணி
1: அன்போடத்துல யாரும் வரையில இப்படித்தான் இவங்க பழச போட்டுட்டு இருக்கிறாங்களாக்கன்னு கேட்டுக்கொண்டு. அப்ப நாங்க மாதம் வருஷம் எல்லாம் சொல்லணும் இல்லையா? இன்று தை மாதம்
6: 26ஆம் தேதி
1: இல்ல இந்த டைம் சொன்னாலும் அப்படி ஒரு டைம் வருது இல்ல. மற்ற இதுலயும் பதிவுலயும் வருது இல்ல டைம். அப்ப அவங்க நினைப்பாங்க இல்ல மற்றது. ஒரு புதிய அறிவிப்பாளர் இணைந்திருக்கிறார் ஷாகுல், கேட்டீங்களா நீங்க அவருடைய நிகழ்ச்சிய தமிழன் பாரதி? ஒரு நேரா வந்து கண் விருப்ப பாடல் அதுகள் நான் திரும்பவும் அது இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக எடுத்து வருகிறேன், கேட்டு பாருங்க. முதல்ல சில்ல பிள்ளையா பேசியிருக்கிறார், மெல்ல மெல்ல வளருவார். நீங்க ஒரு மூத்த அறிவிப்பாளர், நீங்களும் அவரை வாழ்த்தி இருங்கோ வளர வேணும்ட்டு. அப்படின்னு வளராம இருக்கல வளர்ந்துட்டே.
6: அவர் வந்து இசைவானில் சீர்கடிக்கிறோங்கிறீங்க, வளர்ந்துட்டார் பறந்துகிட்டு இருக்காரு, நல்லா சீர்கடிச்சு இன்னும் பறக்கணும்.
1: இன்னும் பறக்கணும் பறக்கணும், ஆனா ஒருவடியா பறந்து போயிடக்கூடாது இல்ல. சுத்தி சுத்தி பறந்து மாதிரி சுத்தி சுத்தி வரணும் எம்டிஆர் எப்படி இல்லையா?
6: பறந்து பறந்து பறந்து சுத்தி சுத்தி வருமா?
1: பறந்து வந்து கீழே கோழி குஞ்சு ஏதாவது சின்ன குஞ்சுமாக தனக்கு இறை ஏதாவது இருந்தா அதை சுத்தி சுத்தியே நிக்குமா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, நான் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டோம்னு ஓடிட்டர். இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்கிறது என்ன, குட்டியோ குஞ்சு?
6: பாதிலே குஞ்சிருச்சு.
1: அதாவது பறந்து வந்து தனக்கு இரையாக கோழி குஞ்சோ ஒரு அழகான சின்ன குஞ்சு பறவையோ அல்ல ஒரு குட்டியோ கீழே இருக்கிறத கண்டாதானா சுத்தும் அதுல நின்று?
6: அது அழகெல்லாம் பாக்காது. அல்ல, அது அழகுகளுக்கெல்லாம் பாக்காது.
1: இல்ல, அழகெல்லாம் பாக்க அழகான. அப்ப இதுல இருந்து இல்ல இல்ல இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்கிறது ஒரு குஞ்சோ குட்டியோ அழகான குட்டி, அதுதான் சுத்துது சரியா? என்ன சத்தத்தை காணையில இதெல்லாம் பொறுக்காது உங்களுக்கு.
6: என்ன பாக்கணும், அதுக்கான இறைவன் தேடி பாத்துட்டு இருக்கோம். அது அழகா இருக்கா இல்ல அழகா இல்லையா, அதுக்கு ரக்கமா வச்சிருக்கா இல்ல ரக்கமா இல்லையா, அப்படி எல்லாம் பாக்காது. அதற்கு அதுக்கு தூக்கிட்டு போறேன்னா வலிவு இருக்கா வலிமை இருக்கா பாக்கணும்.
1: நீங்க பாத்தீங்களா, எது நல்லதா நினைக்கிறீங்களா? நீங்க தூக்கிட்டு போனா எத்தனை மாதத்துக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்காது அது தெரியாது. பறந்து தூக்கிட்டு போயிட்டா பேந்தீங்க மற்ற அறிவிப்பாளதான் இருப்பாங்க உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்காது இல்ல வந்து பேசுறதுக்கு. ஒரு நல்லதா சொல்ல மாட்டீங்க பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் உங்களுக்கு கோபம்
6: வரப்போகுது. இல்ல இல்ல, ஒரு ஒரு ஆலமரம் இருக்கு தெரியுமா, அந்த ஆலமரத்துல வந்து இலைப்பாறு நிறைய பறவைகள் வந்து வந்து போவும் வரும் வந்து போவோம் இலைப்பாறு போயிட்டு இருக்கும் வரும் போவோம். அது மாதிரி அது ஒரு ஆலமரம், அதுல வந்து நிறைய இலைகள் வந்து தங்கும்
1: தங்கும் போகும்
6: இருக்கும். அது அப்படிதான் சொல்ல முடியும்.
1: அந்த ஆலமரத்துல அழகான ஒரு பச்சைகளையும் இருக்கு ஒரு இடம் போவோம்.
6: இல்ல, அது அழகான பச்சைக்கிளியா அழகு இல்லாத பச்சைக்கிளியா அது இந்த அடுத்த விஷயம். அது
1: இதெல்லாம் பொறுக்குது இல்ல, மாமாண்டா வந்து சொல்லுவார். ஏன் ஷாவில் அவ சொல்ல விடுங்களேன் அப்படி, அது புள்ள சொல்லிட்டு போட்டுமே என்று சொல்லுவார். நீங்க என்னன்னா
6: அதெல்லாம் யாரையுமே ஏமாத்திக்க கூடாதுன்னு நினைப்பேன். என்ன தானே ஏதாச்சும் சொல்லிட்டு ஏமாத்திக்க கூடாது, அவங்களையும் அவங்களை ஏமாத்திக்க கூடாது அப்படின்னு நினைப்பேன் சரியா?
1: இந்த ஆலமரம் வர்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, எதன்னு நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். எங்க
6: கிளியும்
1: வருது ஆலமரம், இன்னொரு பாட்டு இருக்கு, ஓங்கி வளர்ந்த ஒரு காடு,
6: என்ன பாட்டு
1: அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்ல?
6: இல்ல,
1: அது ஆலமரம்.
6: இந்த படம் இந்த பாட்டுல வந்து ஆலம்
1: ஓங்கி வளர்ந்த ஒரு காடு, அதில் உயர்ந்த ஒரு ஆலமரம், ஆலமரத்தினிலே.
6: ஆமா, நீங்க
1: எங்க பாக்கலாம் இந்த பாட்டு என்னன்னு யார் கண்டுபிடிச்சா கெட்டிக்காரங்க சரியா? சரியா,
6: அந்த பாட்டு தான்.
1: இல்ல இல்ல, நான் சொல்றது வேற. இந்த வரிகள் வரும், ஓங்கி வளர்ந்ததொரு காடு, அதில் ஒரு உயர்ந்ததொரு ஆலமரம், ஆலமரத்தினிலே அங்க யாரோ எழுதிட்டாங்க பாருங்க, நல்லா வாட்ஸ்அப் நல்லா பாருங்க, வாட்ஸ்அப்புக்குல எழுதிட்டாங்கல்ல, நல்லா பாருங்க, கொஞ்ச நேரம் பாருங்க, யாராவது எழுதிருப்பாங்க பாருங்க. இடப்பக்கம் ஹார்ட் உள்ள பக்கம் கைய வச்சு, வல கைய வச்சு சத்தியமா சொல்லுங்க. நீங்க இந்த வாட்ஸ்அப்புக்குல பாத்தீங்கன்னா உண்மைய கேட்டனு ஓடிட்டாருங்க, உண்மையா சொல்லுங்க ஓடிட்டாரு. சரி, நீண்ட நேரம் பேசிட்டோம், இனி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். இருந்தாலும் முத்துவேல் நீங்க பாடணும் வந்து ட்ரை பண்ணீங்க, இணைப்புக்கு வாங்க, வந்து நீங்களும் பாடினா நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். என்ன, நீங்கள் தான் முதல் தான் நீங்க இணைஞ்சு கொண்ட ஒரு அன்பு உறவு, பாடாமலே போயிட்டீங்க. நான் அந்த பாடலை, அதாவது இது என்ன பாடல் என்று கேட்ட உடனேயே, சரி இப்பொழுது லண்டன்ல இருந்து எங்களுடைய கிருஷ்ணா நீங்க இணைஞ்சு கொள்றீங்களே, ஒரு நிமிஷம் அப்படியே இருந்து கொள்ளுங்க. ஆனா இதுல தெளிவா வராது கிருஷ்ணா, இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க உங்களோட பேசலாம். எங்கே, வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். சரி, எங்கே கல்யாணி அம்மா நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. நீங்க பதில் எல்லாம் சொல்லிடுறீங்க. ஆலமரத்து கிளி அது நீங்க சொல்றது பாடல், அது வேற ஒரு பாடல். கிருஷ்ணா நீங்க இணைப்புக்கு வந்தீங்க, ஆனா இந்த இணைப்புல வந்து இது சார்ஜ் இல்லாம இருக்கிறதுனால தான் நான் மற்ற இணைப்பு கொடுத்திருந்தேன். அதுக்கு நீங்க இணைப்புக்கு வர பார்க்கலாம். அது வந்து 6477645 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க வர வேண்டும். இந்த பாடல் என்ன என்று கேட்ட உடனே கண்ணன் கடவுளை அமைத்து வைத்த மேடை என்று அவர் போட்டோடனே இவர் வந்து சொல்லிட்டார். அவளோட தொடர் கதை எங்களுடைய ஆண்டாள் அம்மா சொல்லி இருக்கிறா பாருங்க, கெட்டிக்காரர் இவங்க எல்லாம். சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க முத்துவேல், நீங்கள் அடுத்த இணைப்புக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அந்த தொலைபேசி இலக்கம் நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன். எங்கே, எங்களை குவைட்ல இருந்து ஜார்ஜ் இணைந்து கொள்றார். வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க ஜார்ஜ், நலமா இருக்கிறீங்களா நீங்க?
7: நல்லா மேடம்.
1: நீண்ட நாட்கள் உங்களுடைய குரலை கேட்கல, ஆனா பாட்டு மட்டும் வருது உங்களுக்காக.
7: ஆமா ஆமா, நானு ஒரு ரெண்டு வாரம் ஊருக்கு போயிருந்தேன்.
1: ஆஹா, சொல்லாம போய் வந்திருக்கீங்க, இது நல்லா இருக்கா உங்களுக்கு?
7: ஒரு எமர்ஜென்சில போனேன்.
1: எமர்ஜென்சில போனீங்களா சார்?
7: அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க சார், எப்படி இருக்காரு?
1: எல்லாரும் நலமா இருக்கிறாங்க, எல்லாம் ஊஹோன்னு இருக்கிறாங்க. நாங்க பேசுறது நீங்க கேட்கல, ஜாலியா இருக்கிறாங்க.
7: இல்ல எங்க எங்க இங்க இந்த, அதாவது கொஞ்ச நேரம் வருது, கொஞ்ச நேரம் இதாயிருது, டக்குன்னு இதாயிருது.
1: நீங்க
7: சரி
1: எதுல கேக்குறீங்க நீங்க? அந்த கிரீன் கலர் இதுலயா கேக்குறீங்க? தமிழ் ரேடியோஸ்
7: இல்ல இல்ல, இப்ப இது எல்லோ கலர்.
1: உங்களுக்கு இப்ப இது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. ஜார்ஜ் முதல்ல எல்லா வாழ்த்துக்களும், புத்தாண்டு வாழ்த்து, பொங்கல்
7: வாழ்த்து
1: எல்லாம் உங்களுக்கு, உங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் உரித்தாகட்டும். உங்களோட சார்ந்தவர்கள் ஜான், ஜாய் இவர்களையும் நான் கேட்டேன் சொல்லுங்க. இங்க ஒரு பாட்டு ரெண்டு வரிய பாருங்க பாக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு.
7: கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு எழுதி வைத்தார் என்று. அவ்வளவுதான் மேடம். குளிர் பயங்கர குளிர், சாவல் சொல்லலையா? சாவல் சொல்லலையா?
1: என்னங்க
7: நான் இப்ப லீவ் போயிட்டு வந்தேன்ல, அது பயங்கரமா குளிர்.
1: அங்க நல்ல அங்க குளிரா இங்க குளிரா?
7: இல்ல இப்ப நான் இங்கதான் இருக்கிறேன், குவைத்தில இருக்கிறேன்.
1: இப்ப குவைத்லதான் குளிர் இல்லையா?
7: ஆமா ஆமா.
1: சரி, அப்ப இவ்வளவு வந்தாலும் நீங்க பாடிட்டீங்க, நாளைக்கு உங்களுடைய பாடல் எல்லாம் வர நீங்க கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி இருக்குது.
7: நன்றி
1: ஜார்ஜ், நன்றி. அவர் பாருங்க, அவர் சரியா அந்த பதில வந்து சொல்லிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா, கெட்டிக்காரு, சரியா சொல்லியிருக்க. நன்றி ஜார்ஜ். மற்றது சரி, இப்ப இணைஞ்சு கொள்ளுங்க எங்களுடைய கிருஷ்ணா. நீங்க இணைகிறதுக்கு முயற்சி செய்யறீங்க, உங்களுடைய பாட்டையும் கேட்டுடலான்னு நானும் ட்ரை பண்றேன். நீங்க காற்றலையில இணைஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய பாடலையும் நாங்க முழுமையாக கேட்டுடலாம். கிருஷ்ணா இங்கே இணைப்புக்கு வாங்க. கிருஷ்ணா முத்துவேல் நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஆனா லேட் ஆயிடுது, இனி முத்துவேல் பாட இயலாது. நீங்க இனி பாடுனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்திருந்துருவாங்க நினைக்கிறேன். கிருஷ்ணா அழைப்புக்கு அழைத்து அவரை பாட வச்சேன். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா.
8: வணக்கம். என்ன பாட வைக்கா?
1: ஏதுக்கு ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் சத்தம் போடும் அழகழகா, சரியா? அந்த நேரம் எங்கயாவது ஒரு குட்டையில இருக்கிற தவளை தானும் சேர்ந்து கத்துது இல்ல?
8: நல்ல
1: நாங்களும் காவல் இருக்கிறோம், எங்க கிருஷ்ணா வந்து பாடுவாரு, நீங்க எங்க பாடுங்க பாக்குற. ரெண்டு வரி என்னன்னு
8: பாருங்க.
1: வாரங்களமா பாட போறீங்க? வார வாரம் பாடுங்க, பழைய பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சத பாடுங்க பாக்கலாம், நானும் சேர்ந்து பாடுறேன்.
8: எனக்கு என்ன தெரியல,
1: என்ன பழைய பாட்டு ஒன்று சொல்லுங்க பாக்கலாம்.
8: நீ எங்கே நினைவுகள் அங்கே,
1: ஓ நீ எங்கே, அந்த பாட்டா? எங்க பாடுங்க பாக்கலாம்.
8: அந்த பாட்டு
1: நீ எங்கே அப்படியெல்லாம் முதல்ல வரும். நீ பாடுங்க, எங்க ரெண்டு வரி பாடுங்க, அவ்வளவும் போதும்.
8: என்ன வரி வருது?
1: என்னண்டு
8: சொல்லுங்க. இருந்தாலும் உன் இருப்பிடம் எனது மனமல்லவா, ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் சேர்ந்து வாழும்

0: நினைவுகள் அங்கு சாம்பிராயம் கஷ்டம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: என்ன வர வேறையும் வருது
1: பாடுங்க.
0: சிறகிலேயே நான் பறந்து வரு, என்னுயிரே உன்னை தொடர்ந்து வரு, காணல் நீரில் தோன்றிய நிழல் போல் காதல் என்றும் மறைவதில்லை. நன்றி நன்றி.
1: சூப்பர் கிருஷ்ணா. அட்ரஸ் ஓகே. இவ்வளவு நாளா நாங்க இப்படி எண்ணவே இல்லை. நல்லா பாடுறீங்க.
0: அர்த்தம் அடுத்த முறை ஒரு புது பாட்டு தான். எனக்கு கரையரன் எஸ்பியும் பாடுற மட்டும்தான் பிடிக்கும். பாட்டு பாடம் தெரியும்
1: எதுவோ, ஆனா நல்ல இனிமையான உங்களுடைய கம்பீரமான குரல்ல முழுமையான பாடல் எடுத்து வரும். பழைய பாடலோ புதிய பாடலோ நீங்க எடுத்து வரணும். இப்ப நீங்க இந்த பாடல நல்லா இருக்குது. சூப்பர். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: நல்லா பாடுறீங்க. நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க எவ்வளவு திறமைகளை எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். முத்துவேல் நீங்க முடிஞ்சால் நீங்க மற்ற இந்த இணைப்புக்கு வாங்க. கொஞ்சம் கரகரக்கும் தான், என்னால வாங்க அந்த இணைப்புல உங்களோட பாட்டையும் கேட்டுடலான்னு தான் நான் அமைதியா இருக்கிறேன். கல்யாணி அம்மா என்ன அந்த பாடலை நீங்கள் சொன்னவுடன் மற்றொரு பாடலை நான் கூறினேன். ஓ ஆலமரத்துக்கிளியன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சரி, எங்கே தமிழன் பாரதி நீங்க ஏதோ இணைப்புல ஏதோ வச்சிருக்கிறீங்க, ஆனா அது என்ன என்று தெரியவில்லை. ஷாகுல் கமீர் நீங்க சரவண பொய்கை என்று பாடியிருந்தீங்கல்ல, அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வர இல்லை, அதனால தான் நான் எழுதாம விட்டுட்டேன். இப்ப நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னால எங்கே இணைபவர்கள் இணைந்து நீங்கள் பாடல் பாட எண்ணினால் நீங்கள் காட்சலைக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். 12:24 இப்பொழுது உங்களுடைய நேரம், எங்களுடைய நேரம் 1:54. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இனிதே சிறப்பாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்பாக எடுத்து வந்தாலும் ஒரு சின்ன குறை. முத்துவேல் முதலில் இணைந்து இப்பொழுது அவர் பாடாமல் இருப்பது தான் ஒரு சின்ன குறை. இருந்தாலும் முத்துவேல் நீங்கள் இணைப்புக்கு வர முடிந்தால் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.

நேரம் சரியாக 12:27 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று கதம்பத்தில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. கனடிய நேரம் சரியாக 1:57. எனது எனக்கு சற்று நான் சில நேரங்களில் ஒரு இருமல் மாதிரி ஒரு செருமல் ஒன்று வருகிறது, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னை பேசிக் கொண்டிருக்கும் போது அப்படி எனக்கு வருகிறது. சாதாரணமாக அது அப்படி வரக்கூடாது, அது உங்களுக்கு ஒரு தடங்கலாக இருக்கும் கேட்பவர்களுக்கு. நானும் முயற்சி செய்து அதை சற்று இல்லாமல் பேசத்தான் பார்க்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு அப்படி இருக்கிறது, ரொம்ப கஷ்டமா. அதனால்தான் சில நேரங்களில் அறிவிப்புக்கு வராமல் நான் இருப்பதற்கு காரணம். சரி, எல்லாரும் 2-2 வரி பாடிட்டு போயிட்டீங்க. நானும் ஒரு 2 வரி பாடல், 2 வரி மட்டும் தெரிஞ்ச அளவு கொஞ்சம் பாடிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். மாடி வீட்டு ஏழை திரைப்படத்திலிருந்து அன்பு என்னும் தேன் கலந்து, அது தெரிந்த வரிகள் கொஞ்சத்தை எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். அந்த பாடலை எடுத்து வந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம்.

நிறைய நேர்கள் இணைந்த இருந்தார்கள். சில நாட்கள் இது இந்த நிகழ்ச்சி தடைப்பட்டு இருந்ததுனால நேர்கள் சற்று குறைவுதான். என்றால் 29 பேர், 30 பேர் பாடிய இடத்துல இப்ப 12 பேர் தான் மெல்ல மெல்ல திரும்பவும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இருந்தாலும் நிறைய பேரை காணவில்லை. அதனால் தான் காட்டில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அந்த பாடலை நிறைவாக எடுத்து வரலாம். அதுக்கு முன்பாக நான் பாட இருந்த, அதாவது முழுமையாக பாட மாட்டேன், என்ற எனக்கு என்னுடைய குரல் வளம் மட்டுமல்ல என்னுடைய நிலை விட்டு கொடுக்கதில்லை. கடகடன்று பேச தொடர்ச்சியாக பாட விட்டு கொடுக்கதில்லை. அது உங்கள் எல்லாருக்கும் புரிகிறது. இடையிடையே நான் சிரமுகிறேன், இருமுகிறேன். அதனால எனக்கு தெரிந்த அதை முடிந்த அளவு கொஞ்சம் பாடுகிறேன். என்ன மூச்சு பிடித்து பசம் பாட முடியாத நிலையா இருக்கிறது, பாடலாம். அன்பு என்னும் நல்ல தேன் கலந்த நான் கொடுத்தேன் இந்த நல்விருந்து.

0: பாடலை நான் கொஞ்சம் தொடரலாம். இங்கே வணக்கம் சிந்தனை செல்வன்.
1: வணக்கம் மீரா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறேனப்பா. நீங்கள் வந்து கொஞ்சம் இப்ப இடையில வந்த வழிவா அந்த செருமல் வர முதல் உங்களை என்ன வச்சு கொண்டுட்டேன். நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லது. என்ன பழையபடி உங்களுக்கு அந்த இந்த இருமல் பதவிகள் வருவது போல தெரிகிறது. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. நீண்ட நாளைக்கு பிறகு பாடுவோர் பாடலாம். நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது என்றால், குறைவான நேயர்களாக இருந்தாலும் நிறைவாக பாடி நிறைவுபடுத்துகிறார்கள். அது காரணம் எங்கள் வானொலியில் இடையில் ஏற்பட்ட தடைகள் காரணமாகவும் இருக்கலாம். அடுத்து வேலைப்பாடு அப்படி என்றும் சிலர் போயிருக்கலாம். சிலர் இன்று நடக்கும் என்று எதிர்பாராமலும் இருக்கலாம். ஏனென்றால் எங்கள் நேயர்களுள் தொடர்ந்து
0: அப்பா ஒரு நிமிடம் அந்த வானொலியை சற்று நிறுத்திவிட்டு பேச வேணும். இங்க கேக்குது, அதை நிறுத்திவிட்டு நீங்கள் பேச வேண்டும். மன்னிக்க வேண்டும் என்ன, அது உங்களுக்கு தெரியும்.
1: ஓடி வந்துதான் வானொலிக்கு கிட்ட போக முன்பு
0: உங்களுக்கு
1: முதற்கு நின்று எங்கள் முன்னில் தமிழ் வானொலியில் புதிய ஒரு கன்னி அறிவிப்பாளரை நிகழ்ச்சி கேட்டேன். நீங்கள் என்னோட கூறிய விடயம் தான் அவரை இந்த இதுல அறிவிப்பாளராக எடுக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து அவருக்கு ஒரு ஆக்கம் கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு ஊக்கமும் கொடுத்து வெளிக்கொண்டு வந்து இளையமறை காயா இருக்கும் திறமைசாலிகளை வெளிக்கொணர்வது தான் எங்கள் மொழிகள் தமிழ் வானொலியின் நோக்கம். அந்த வகையில் இந்த தமிழன் பாரதி அந்த நல்ல ஒரு பெயரோடு வந்து அந்த நிகழ்வை நிகழ்த்தி இருந்தார். ஆரம்பம் கன்னி அப்படித்தான் இருக்கும். மேலும் சிறப்படைந்து எங்களைப் போல் எங்களோடு சக அறிவிப்பாளராக அந்த நிரலில் வருவார் என்று எண்ணி அவரை வாழ்த்துகின்றேன். அவர் உயர்வதற்கு நுழைய இடம் உண்டு. நிச்சயமாக அவருக்கு வெற்றி உண்டு. இந்த வானொலி மூலம் அவர் உலகளாவ தன்னுடைய பெயரை நிலநாட்டலாம் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய வானொலி 5 கண்டங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றது. ஆசிய, ஆப்பிரிக்க, ஐரோப்பிய, அமெரிக்க, ஆஸ்திரேலியா கண்டங்களிலிருந்தும் எனக்கு நேயர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேயம் செய்யும் வேளையிலே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கின்றது. அது குறிப்பிட்ட நபர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து வருவது எழுதும் போலே எங்களுடைய ஏனைய குரூப்புகளும் இருக்கின்றது. தானே அங்கு அன்பு உறவு எழுதி கொண்டிருக்கிறார். சிலர் நினைக்கலாம் கேட்காதவர்களோ தெரியவில்லை. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்லையும் அடுத்த அனைத்தையும் சேர்த்து நான் கொடுத்து கொண்டிருக்கின்ற போல எங்களுடைய வானொலியில் வந்து கால் வைத்து தங்களுடைய குரல் பதித்து பெயர் கூறும் அன்பு உறவுகள் நிச்சயமாக உலகளாக பரவி கொள்வார்கள் என்றுதான் நான் எண்ணிக்கொள்வேன். இப்ப அண்மையிலே இருந்த நான் இப்ப அண்மை என்று கூறுவதை குறைவாக வேண்டாம். உறையபதி அவர்கள் செய்திருக்கின்றார்கள், முத்துவேல் அவர்கள் செய்கிறார்கள், இன்னும் பல பேர், காளிதாஸ் அவர்கள், அவர் இவர்களுக்கு முன்பு வந்தவர். ஒவ்வொருவரும் வரும்பொழுது அப்படித்தான் இருக்கும். திரு தமிழன் பாரதி அவர்களே, ஒனியமாக் கெட் செட் கோ. நீங்கள் ஒனிய மார்க்கில் இருக்கின்றீர்கள். கெட் செட் கோ, இந்த 3 தாரக மந்திரத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள். ஆரம்பம், ஆயத்தம், ஓடு என்பது போன்று நீங்க நிச்சயமாக மலிருந்து வருவீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. மகள் மீராவினுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்திக் கொள்ளும் வேளையில என்று கிட்டத்தட்ட 12-13 நேயர்கள் வந்து பாடுவோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஒரு சிறப்பான அம்சம். அது ஒரு வெற்றி என்றுதான் நினைக்க வேண்டும். இனியோர் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், மீண்டும் வருவார்கள் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். காட்டலைக்கு வந்தவர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு பாடாமல் இருக்கக்கூடாது. ஒரு ஹை பீச் குரலிலே இன்று ஒரு குரல் வந்தது. ஐரோப்பிய மண்ணின் பிரித்தானிய நாட்டில் இருந்து மிகவும் அற்புதமா அவர் பாடமாக்கி மனனம் செய்து பாடுவாரா இருந்தால் அவர் ஒரு சவுந்தரராஜன் என்ற இடத்துக்கு வரலாம். டி எம்
0: சவுந்தரராஜன்
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரபல்யமான பாடல்களை முடலாக வைத்துத்தான் வருவார்கள். அவர்களுடைய குரலால் கவரப்பட்டு தாங்கள் இசைத்து தாங்கள் அதை இழைந்து பாடிக்கொண்டிருப்பார்கள். கிருஷ்ணா, நீங்கள் பயிற்சியோடு முயற்சியோடு பாருங்கள், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்று வரவேற்கிறோம் எங்கள் வானலையின் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே. பிரதான மீரா, வருபவர்கள் எல்லாம் பாட வேண்டும் என்று கூடியவர நானும் ஒரு 4 வரியை கூறிவிட்டு செல்கின்றேன்.
0: எங்கே பாடுங்க,
1: மறந்து போன பாடற பாடலாம் பாடலாம்
0: பாடுங்க.
1: காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களுள் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். நான் முடிந்தவரை பாடியிருக்கின்றேன்.
0: நல்லா இருக்கப்பா, சூப்பரா இருக்கு.
1: யார் வீட்டு தோட்டத்திலே பூத்தது இந்த ரோஜா பூ, பொல்லாத புன் சிரிப்பு. நிறைவாக நீங்க அந்த 13 பேரை சேர்த்து விட்டீர்கள், பார்த்தீர்களா? 14 பேர் வந்து உங்களுடன் 15 ஆகின்றது. நன்றி,
0: நன்றி.
1: நேரம் எடுக்க மகளே, அப்பா என்று சாந்திப்போ. உங்களோட குரல் வளம் சற்று காய்ந்து கொண்டு போகும் கவனம்.
0: நன்றி,
1: அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. நான் இப்ப 13 பேரை சேர்த்துட்டேன். வெற்றிதான், ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அது இரவு நேரம் என்றதுனால கண்ணன் சொல்லியிருக்கிறாள், அப்பா பாடல் அருமை என்று சொல்லியிருக்கார். அட்டே அப்பா, கண்ணன் மட்டும்தான் இப்ப ரசிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப நான் பாடி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேரம். அப்படித்தானே? கண்ணன் ஒரு ஆள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் போல இருக்குது. சரி, நல்லது. இருந்தாலும் நான் அந்த பாடலை கொஞ்சம் போல எடுத்து வர்றேன், சரியா?

மலை இந்த மன்னனை தேடிய பாவை. இதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை இணைத்துக் கொண்டு

சுவை அந்த

இன்னொரு வரிகள் இருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவும் போதும் உங்களுக்கு. அடுத்த தடவை அது முழுமையாக பாடலாம். என்னால் முடிந்த அளவு நான் அதை பாடியிருக்கிறேன். நல்லதாக இருந்ததோ அல்லது கேட்க சகிக்காமல் இருந்ததோ நீங்கள் பொறுத்து கேட்கத்தான் வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. சரி, இத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நாளை உங்களை எல்லாம் வந்து நான் சந்திக்கிறேன். என் அன்பு உறவுகளே, சற்று குரல் வளம் உண்மையிலேயே நன்றாக இருக்கவில்லை. எனக்கு அது பாடுவதற்கு ரொம்ப கஷ்டம், முன்பு போல இல்லை. உங்களோடு பேசி பாடுவதற்கெல்லாம் எனக்கு சற்று இயலாமை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நான் சற்று பொறுத்து தாங்கிக் கொண்டு உங்களோடு முயற்சி செய்து பேசுகிறேன் என்றுதான் சொல்லலாம். சரி, நாங்கள் இந்த பாடலோடு எத்தனையோ பாடல்கள் வந்து பாடினாலும் இன்னும் பலரை காணவில்லை. அதனால சந்தனராஜ் மாமா எல்லாம் அவர் எங்கேயோ வேலையாக இருப்பார், நேற்றே சொல்லிவிட்டார். இனி வருகிற வாரங்களில் எல்லாம் இணைந்து கொள்ளுவார் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இந்த பாடலை கேட்போம். முழுமையாக இந்த பாடலுக்கு பின்பாக நிறைவுக்கு கொண்டு

0: இப்பொழுது தமிழன் பாரதி இந்த பாடல் ஒரு பாடலை பாடி அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு இதை ஒளியேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய குரலில் இந்த பாடலை முழுமையாக கேட்கலாம். தமிழன் பாரதி, இப்பொழுது 14-15வதாக உங்களுடைய பாடல் ஒளிபரப்பாக போகிறது. சரி, எங்கே அந்த பாடலை ஒரு தடவை கேட்டுடலாம் உங்களுடைய பாடல்.
1: அமையும் நினைக்கிறேன். இந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்க நிச்சயமா எனக்காக மட்டும் இல்ல, நம்ம நேய உறவுகளுக்காகவும் இத நீங்க ஒளியேற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நித்தன் நித்தன் நில்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நித்தன் நித்தன் நில்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்சவன் மீன் குழம்பு என்னை எடுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நித்தம் நித்தம் நல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்சவன் மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, பச்சை

கீர வாடாத சிறு கீர நினைக்கையிலே எனக்கு இப்போயச்சி போறது. அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது, நினைக்கையிலே எனக்கு இப்போயச்சி போறது. அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. பழக்கம் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. பழக்கம் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. சிறுபாலம் வருத்தாச்சு பதம் பார்த்து எடுத்தாச்சு. கேழ்வரகு கூழுக்காது ரொம்ப பொருத்தமையா. தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. கேழ்வரகு கூழுக்காது ரொம்ப பொருத்தமையா. தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. நித்தம் நித்தம் நிலச்சோறு என்னை மனக்கும் கத்திரிக்கா. நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சிக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா. நெஞ்சிக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா.

0: பொட்டு கடலை தேங்காய் புல்டரச துவையல் சாம்பாரு வெங்காயம் சழுக்காது தின்னாலும் அதுக்கு இன உலகத்திலே இல்லவே இல்லை. அள்ளி தின்ன எனக்கு இன்னும் அழுக்கவே இல்லை. அதுக்கு இன உலகத்திலே இல்லவே இல்லை. அள்ளி தின்ன எனக்கு இன்னும் அழுக்கவே இல்லை. இத்தனைக்கும் மேல இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு, இத்தனைக்கும் மேல இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு. கூச்சோச்சமா சொல்ல போறேன் பொம்பளை தாங்க, சூடா இருக்கிறப்போ சாப்பிடுவாங்க. சூச்சமாமா சொல்ல போறேன் பொம்பளை தாங்க, சூடா இருக்கிறப்ப சாப்பிடுவாங்க. நித்தன்னத்தும் நெல்லிச்சூரு என்னை மணக்கும் கத்திரிக்கா, தேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சிக்குள்ள அந்த நெனப்பு வந்து மயக்குதையா. அம்மா மிக்க நன்றி அம்மா. இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு ஆசை. ஏன்னா இந்த பாடை கேட்கும் போதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிடணுன்ற உணர்வு எனக்கு வரும். சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். அது சுவையோட சொல்லுவாங்க, சுவையோட சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும், ரசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கைய மட்டுமில்ல, கஷ்ட இன்ப துன்பங்களை மட்டுமல்ல, உணவையும் நாம் அப்படித்தான் எடுத்துக்கணும், உடைகளையும் அப்படித்தான் நாம எடுத்துக்கணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிற காலம். அதனால இந்த பாடலை நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு உள்ளூர ஒரு உணர்வு. நிச்சயமா இது எனக்கு மட்டும் இல்ல, நம்முடைய அன்பு உள்ள உங்கள் நேய உறவுகள் ஏன் உங்களுக்கும் நம்ம ஐயாவுக்கும் கூட இது சிறப்பான ஒரு இடத்தை தரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியமா இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு மிக்க அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி.
1: நன்றி தமிழன் பாரதி. இனிமையாக இருந்தது அந்த பாடல். அந்த பாடல் பிடிக்காதவங்க யாரும் இருக்கிறாங்களா? உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பிடிக்கும். நித்தன் நித்தன் என்ன சோரே என்னை மணிக்கும் கத்தரிக்கா, நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. அந்த பாட்டு யாருக்கும் பிடிக்கும், ஆனா மீன் குழம்பும் கத்திரிக்காய் பொரியல் பிடிக்கும், பார்க்கலாம். சரி, சூப்பரா உண்மையிலேயே அந்த படத்துல காட்சி அமைப்பு கூட நல்லது. இப்ப எல்லாரும் தூங்கி கொண்டிருப்ப இருக்கிறவங்க எல்லாரும் நெல்லிச்சோறும் கத்திரிக்காயும் மீன் குழம்பையும் கேட்டு வரப்போறாங்க. அந்த சுத்தத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆண்டாள் விழிச்சிருக்கிறார், கண்ணன் விழிச்சிருக்கிறார், தமிழன் பாரதி விழித்திருக்கிறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்ப எங்களுடைய கிருஷ்ணா விழித்திருப்பார், நம்ம ஷாகுல் ஹமீத் விழித்திருப்பார், அதுவெல்லாம் நிச்சயமா தெரியும். ஏன்னா அந்த நேரம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன நேரம் இருக்கு தூங்குறதுக்கு. சரி, நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்த சிறப்பத்தை என் அன்பு உறவுகளை பார்க்கலாம். முதல் முத்துவேலாமை இணைந்து முத்து என்ற தொடங்குகிற ஒரு பாடல் ஒன்று பாடினார். முழுமையாக ஒரு பாடலை பாட வந்தவர், பின்பு அவர் நேரம் சென்று விட்டது. சரி, இருந்தாலும் அடுத்த தடவை அவரை முழுமையாக பாட வைத்து விடலாம். அடுத்து ரேவதி அம்மா இணைந்து நானே நானா யாரோ தானான்னு கேட்டிருந்தார். நானே நானா யாரோ தானா என்று கேட்டிருந்தார். அடுத்து வரதராஜன் இணைந்து ஊத காற்று வீசையிலே நேரம் இது நேரம் இது என்று இரண்டு பாடல்களை பாடியிருந்தார். தமிழன் பாரதி அவர் இணைந்து காட்டுக்கென்ன வேலி என்ற பாடலை பாடியிருந்தார். கண்ணன் இணைந்து காதல் கடிதம் வரைந்தேன் என்று பாடலை பாடியிருந்தார். மற்ற கண்மணி அன்போடு அந்த பாடலையும் பாடியிருந்தார். இளவரசு இணைந்து பாத கொலுசு பார்த்து பாடி வரும் என்ற பாடல் பாடியிருந்தார். எங்களுடைய நாகராஜன் இணைந்து பாடறியேன் படிப்பறியேன் என்று பாடியிருந்தார். கண்ணன் மீண்டும் இணைந்து நினைத்தது யாரோ நீதானே என்று பாடியிருந்தார். எங்களுடைய ரதீஷ் இணைந்து இளங்காற்று வீசுதே எச போட்டு பாடுதே என்ற பாட்டும், ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி என்ற பாடலை பாடியிருந்தார். ஷாவுல் ஹமீது இணைந்து சரவண பொய்கையில் என்று பாடியிருந்தார். மற்றது எங்களுடைய ஜார்ஜ் இணைந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த பாடல் பாடியிருந்தார். கிருஷ்ணா இணைந்து அருமையாக நீ எங்கே உன் என் நினைவுகள் அங்கே என்ற பாடல் அருமையாக பாடியிருந்தார். எங்களுடைய அப்பா இணைந்து சிந்தனை செல்வன் இணைந்து காலங்களில் அவள் வசந்தம் என்று பாடியிருந்தார்கள். மீண்டும் எங்களுடைய தமிழன் பாரதி இணைந்து நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்று பாடியிருக்கிறார். இத்தனை பாடல்களும் அருமையா பாடிய இந்த பாடம் ஒரு பாடலாம் நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன் வருகிற காலத்திலிருந்து சற்று முன்பாகவே எடுத்துக்கொள்ளலாம். நேர்கள் இணைய இணைய 8 மணிக்கு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இன்று மீண்டும் மீண்டும் புதிதாக இணைந்த எங்களுடைய அறிவிப்பாளருக்கு மீண்டும் நல்வரவை வரவேற்றுக் கொண்டு மீண்டும் அவர் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை முடித்து நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். என் அன்பு உறவுகளே, அடுத்து நாளை உங்களை சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு. நாளைய தினம் திங்கட்கிழமை எங்களுடைய அன்று மன்றம் நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். எல்லா நிகழ்ச்சிகளையும் வரிசை கிரமமாக நீங்கள் கேட்க தவற வேண்டாம். புதிய நிகழ்ச்சிகளெல்லாம் எல்லா அறிவிப்பாளர் நிகழ்ச்சியும் அருமையான நிகழ்ச்சி, எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு உறவுகளை

அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு உறவுகளை இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: 85 நாட்டு மக்களுக்கு அற்புத சேவை செய்து 30வது வருடத்தில் கால் பதித்து தொடர்ந்தும் சேவையாற்றும் VSDC டிரைவிங் ஸ்கூல்.
1: வாகன அனுமதி பத்திரங்கள் பெறுவதற்கு நாடுங்கள் VSDC டிரைவிங் ஸ்கூல். தொடர்புகளுக்கு 613-930-0870 செல்வா மாஸ்டர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com. ஆமா,
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலமே எல்லோரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இன்று கதம்பம் நிகழ்ச்சி, நேரம் சரியாக 10:45. இன்று சற்று நிகழ்ச்சிகள் சற்று தவறுதலாக மாறி நேரம் சரியாக 10 ஆரம்பிக்க முடியவில்லை. இருந்தாலும் இந்திய இலங்கை நேரம் 10:45, கனடிய நேரம் சரியாக 1:15. இன்று கதம்பம் நிகழ்ச்சியில் கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அல்லவா, எல்லோரும் நலமாக இருக்கிறீங்கள் தானே? வெள்ளிக்கிழமை என்றால் எல்லாரும் பக்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். அந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சிக்கு இன்று ஒரு புது விதமாக, அதாவது முன்பெல்லாம் நீங்கள் கொண்டு வரும் ஒரு கவிதை கொண்டு வந்தால் அதுக்கு பாடலை நாங்கள் கண்டுபிடிப்போம், அல்லாவிட்டால் நீங்கள் ஒரு பாடலை தந்தால் அதுக்கு கவிதை யாராவது எடுத்து வர வேண்டும், நாங்களும் கண்டுபிடிக்கலாம். அது இடையிடையே சற்று நாங்கள் மாற்றமாக செய்யலாம். இன்று நான் கொடுக்கும் ஒரு பாடலுக்கு நீங்கள் எல்லோரும் 4 கவிதை அல்லது 6 கவிதை எடுத்து வர வேண்டும். இது அடிக்கடி நான் சொல்லணும் என்றால் சில பேர் இடையில வந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சரி, இருந்தாலும் முதல்ல ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வருகிறேன். அந்த கண்ணன் பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியை எடுத்து வரலாம்.

நல்லது. என் அன்பு உறவுகள், இப்பொழுது இருந்து காட்சிலைக்கு வருகிறது கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சி. அது கதம்பத்தில் கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சி. எல்லோரும் நான் போட்டிருந்த பதிவு பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன், பார்த்திருக்கிறீர்கள். அது தெரிகிறது யார் யார் பார்த்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் தெரிகிறது. சரி, இருந்தாலும் என்னை வரவேற்க வடலூர் ஆனந்தன் வணக்கம் உங்களுக்கு தளத்திலே. எங்களுடைய ஞானசேகரமண்ணா உங்களுக்கு வணக்கம். ஜார்ஜ் உங்களுக்கு வணக்கம். ஏற்கனவே வரப்போறேன்னு நிறைய அன்பு உறவுகள் வரவேற்று விட்டீர்கள். கலைவாணன் மேசிராணி அவர்கள், உங்களை எல்லோருக்கும் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, எங்கே கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் நான் எடுத்து வரும் மலரே மௌனமா, கருணா திரைப்படத்திலிருந்து வரும் மலரே மௌனமா அந்த பாடல் எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல். அதில் வரும் அத்தனை வரிகளும் உண்மையாக எங்களுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு வரிகள். மற்றது கேட்க கேட்க ஆசையாக இருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் ஏதோ எங்கள் உணர்வோடு ஒட்டி போகிறது போல இருக்கும். அந்த வரிகளை ஒரு தடவை நாங்கள் கேட்கலாம், பாடலை கேட்கலாம். பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் அந்த அதற்குரிய ஒரு நான்கு வரி கவிதை அல்லது ஆறு வரி கவிதை, நிறைய நீட்டாக கொண்டு போக வேண்டாம், நிறைய வரிகளை எடுத்து வர வேண்டாம். சரி, அப்படி மிஞ்சினாலும் எட்டு வரி கவிதை உங்களால் நீங்கள் அதை அந்த பாடலை கேட்டு அதுக்குரிய வரிகளை நீங்கள் உங்களோட படைப்பில் எடுத்து வாங்கும். அப்படி இயலாத பட்சத்தில் எங்கேயாவது நீங்கள் படித்து அதில் சுவைத்த கவிதை அதோடு ஒன்றி போகிறதாண்டு பாருங்க இந்த பாடலுக்கு. அப்படி ஒரு கவிதையையும் நீங்கள் எடுத்து வரலாம். அதாவது இந்த பாடலுக்குரிய கவிதை, வேறு யாராவது எழுதிய கவிதை, படித்ததில் சுவைத்த கவிதையை, நீங்கள் பிடித்த கவிதையை நீங்கள் இந்த பாடலுக்கு நீங்கள் எடுத்து வரலாம். காற்றலையன் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பாடலையும் கொண்டு வர வேண்டும், உங்கள் விருப்பமாக ஒரு பாடல், சரியா? அந்த பாடலையும் கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு முதலில் அந்த மலரே மௌனமான்ற பாடலை கேட்கலாம். அதில் எல்லா வரிகளும் என் மனதை கவர்ந்த வரிகள். அதுக்காக நீங்கள் கேட்கக்கூடாது, அம்மா என்ன நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எடுத்து வந்துட்டீங்க, உங்களுக்கு விருப்பம் பண்ணோன்னு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் நீங்கள் பதிவு செய்தால் ஒரு தடவையில் நாங்கள் எடுத்து வரலாம், அதுக்குரிய கவிதையில் எடுத்து வரலாம். சரி, பார்ப்போம், பாடலை பார்ப்போமா?

0: அழகிய நல்ல இனிமையான, அது அழகின்னு சொல்லக்கூட அழகுன்னு சொல்லக்கூட நான் பார்க்கவில்லை. ஆனால் அந்த நான் அழகென்று வந்தது ரெண்டு அந்த காட்சி அமைப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால வீடியோவில் போட்டுட்டு. ஆனால் அந்த காட்சி அமைப்பு மட்டுமில்லை, அந்த இனிமையான வரிகள், இந்த வரிகளுக்கு நீங்கள் என்ன கவிதை நீங்கள் படைக்க போகிறீர்கள் என்றதை பார்ப்போம். பேசாத பெண்மையையும் பேச வைக்கும் ஒரு அன்பின் உறவு, நல்ல ஒரு உமையாக ஒரு பாடலின் வரிகள் அனைத்துமே உள்வாங்கிக் கொள்ளும் போது இருக்கிற சுகம் எங்கும் இல்லை. எங்கே பார்க்கலாம் கவிதைகள் சொல்லும் சொல்லவா நிகழ்ச்சியில் யார் துணிந்து முதல்ல ஒரு வரி நான்கு வரி அல்லது உங்கள் வரிகளை கொண்டு வருகிறீர்கள் என்று பார்க்கலாம். சரியா?
1: பேச

சந்திர ராஜ் மாமாவுக்கு ஒரு வணக்கம். இப்போ தான் நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு மிக லேட்டாக வந்திருக்கீங்க மாமா. பரவாயில்லை, நானே லேட் தான், அதனால் பரவாயில்லை.

இந்த பாடலை கேட்டுக்கொண்டு இதுக்கு கவிதை கொண்டு வந்துடாதீங்கோ என்ற சில பேர் இதுதான் ஆக்கமுண்டு நினைப்பீங்கள். நான் எடுத்து வந்த பாடல் வந்து மலரே மௌனமா என்ற அந்த பாடல். அதில் வரும் வரிகளை வைத்து அதை நீங்கள் சுவைச்சதை இட்டு கவிதையை நீங்கள் எடுத்து வரலாம். எல்லாரும் யோசிச்சு கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களோட மனதில் என்ன எழுகிறதோ அதை உடனே எடுத்து வாங்கோ. எனக்கே இன்றைக்கு வரையிலும் ஒரு வரிகளும் பார்க்கலாம்.

ராஜேந்திரன், உங்களுக்கு ஒரு வணக்கம். நீங்களும் சரியாக கிளாஸ் ரூமுக்கு சரியான லேட்டாக வாரீங்க. என்றாலும் பரவாயில்லை, சின்ன பிள்ளை தானே, ஒரு மன்னிப்பு தான். காலை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்களா? உற்சாகம் வந்திருக்கிறீங்களா? மலரிய மௌனமாக பாடலுக்கு எல்லாரும் தங்கி கொண்டிருக்கிறீங்க. ஒரு பாட்டை கொண்டு வாங்க, கவிதை எழுதுன்றா டக்குன்னு ஓடி வந்து. பரவாயில்லை, முதல்ல இணைஞ்சு கொள்ளுங்க. முதல்ல பாட்டு உங்களுடைய விருப்ப பாட்டையை கொண்டு வாங்க, அந்த பாட்டுக்கு எடுத்து வரலாம் கலந்தே. இந்த பாடலுக்கு நீங்கள் இன்னொரு தடவை அந்த பாடலை எடுத்து வரட்டுமா? அதை எத்தனை தடவை போட்டாலும் சரிக்காத ஒரு பாடல், எடுத்து வரலாம்.

0: சந்தித்து கொள்ள போகிறேன் பார்க்கலாம். துணிவோடு ஓடி வந்திருக்கிற ஆசிரியர் அல்லவா, அதனால ஓடி வந்துட்டார். வணக்கம் தில்லை சீனிவாசன், ஸ்ரீனிவாசன் வாங்க.
1: வணக்கம், எப்படி வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன்.
0: நீங்கள் ஆசிரியர், கொண்டு வரலாம் இந்த பாடலுக்கு 4, 6, 8 வரையும் கவிதை எடுத்து வரலாம். தயாரா வந்திருக்கிறீங்களா? நீங்க
1: என்ன பாட்டுமா பண்ணும்?
0: நீங்க நிகழ்ச்சி கேட்கலையா? நான் ஒரு பாடல்
1: கொடுத்தேன்,
0: அந்த பாட்டுக்கு கவிதை எடுத்து வர சொன்னேன். உங்களுக்கு இயன்ற அளவு வரிகளை அமைத்து கவிதை. சரி, உங்களோட விருப்ப பாடல முதல் சொல்லுங்க பாக்கலாம்.
1: என்னோட விருப்ப பாடல் வந்து பாஸ்மார்க் படத்துல இருந்து உன் புன்னகை போதுமடி.
0: யார்கிட்ட புன்னகைய பாத்துட்டு இந்த பாட்டு?
1: என்னோட தோழி கிட்ட அந்த புன்னகைய. உன் புன்னகை போதுமடி.
0: சரி சரி,
1: சரியான புன்னகை,
0: சரியான புன்னகை. அவங்களோட தோழியா நித்தம் புன்னகிக்கிறாவா?
1: இப்பயும் புன்னகிச்சுட்டு தான்
0: இருக்காங்க. ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர், நல்லது. சரி, என்ன படம் சொன்னீங்க அந்த பாடல்?
1: பாஸ்மார்க்.
0: பாஸ்மார்க், சரி. அந்த பாடல் உங்களுக்கு பாட வருமா?
1: பாட்டுமாவா?
0: அங்க பாக்கலாம், பாடுங்க பாக்கலாம். ஆயத்தமா வந்திருக்கீங்க, அதையும் கேட்டுருவோம்.
1: உன் புன்னகை போதுமடி, சில பூக்களும் பூக்குமடி.
0: இதுதானா பாட்டு?
1: இதுதான் பாட்டு.
0: நீங்க என்ன என்ன பாடுங்க உங்களோட பாட்டு. நல்ல காலம், அந்த இசையமைப்பாளர் உங்களை காணல.
1: வைகரையில் வந்தது என்ன வான்மதி?
0: அது அடுத்த பாட்டு. இந்த புன்னகை போதுமடி, அந்த என்ன உன் புன்னகை போதுமடி.
1: ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா, ஆமா. என்ன அப்படியே அந்த குரூப்ல இருந்து ஆட் பண்ணிக்கங்கம்மா.
0: சரி, ஆட் பண்ணிக்கிறேன் நான்.
1: சரிங்க, சரிங்க,
0: சரி சரி. ஆனா கவிதையோட வாங்க.
1: பாட்டு எப்ப வரும்? நிச்சயமா வரும் பாட்டு. எப்ப
0: பாட்டு எப்ப வருமோ எனக்கு தெரியாது. இது கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சி, அதை அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு நான் உங்கள் பாடலை எடுத்து வரலாம். முதல்ல நீங்க எனக்கு
1: கவிதை சொல்லுவோமா?
0: இப்ப நீங்க அந்த மலரே மௌனமா அந்த பாடலுக்கு பொருத்தமா இருக்குமா அந்த கவிதை?
1: ஒருவரி இருவரி கவிதை சீனு.
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: பெயர் இருவரி கவிதை சீனு. சுவாசித்தால் உயிராவேன், நேசித்தால் உறவாவேன்.
0: என்ன இன்னொரு கதை சொல்லுங்க பாப்பா. சீனு உடையில வந்துட்டார். சரி சொல்லுங்க.
1: இருவரி கவிதை நான் சீனு. சுவாசித்தால் உயிராவேன், நேசித்தால் உறவாவேன்.
0: சுவாசித்தால் உயிராவேன், நேசித்தால்
1: உறவாவேன்.
0: உறவாவேன், பரவாயில்லை. அந்த பாடலுக்கு பொருந்துகிறது எங்க? பொருந்தது. ஒரு மாதிரி ஒரு மாதிரி தப்பிட்டீங்க. இப்படித்தான் உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களும் எல்லாம் இப்படித்தான் தப்பி தப்பி ஓடுறாங்களா? ரெண்டு வரிக்கோட
1: தப்பி தப்பிலாம் இல்ல, விடவே மாட்டாங்க. என்ன
0: விடவே மாட்டாங்களா?
1: விடவே மாட்டாங்க. ஆசிரியர் நம்ம கூட இருப்பாரான்னு நினைப்பாங்க.
0: அவ்வளவு அன்பா இருப்பீங்க.
1: அதான் அன்பாசிரியர். இன்னும் கொஞ்ச நேரம் கதைப்பாரு ஆசிரியர் நம்ம கூட. கூட விளையாடலாமா, படிக்கலாமா, தெரிஞ்சுக்கலாமான்னு
0: நினைப்பாங்க. அவ்வளவு. நீங்க எத்தனாம் வகுப்பு மட்டும் பாடங்கள்?
1: 1-8
0: 8 வகுப்பு. எல்லாம் சின்ன பிள்ளைகள். அவர்களுக்கு உங்களை பார்க்க எல்லாருக்கும் அன்போடு நீங்க எடுத்து வர்றீங்க போல இருக்குது. இப்பவே பாருங்களேன், இப்ப நானே ஒரு சின்ன உங்களுடைய பள்ளியில படிக்கிற சின்ன குழந்தை ஆயிட்டேனே உங்களோட கதையை கேட்டுக்கொண்டு.
1: நிச்சயமா. அம்மா உங்க நிகழ்ச்சி என்ன இன்னைக்கு?
0: ஒவ்வொரு நாளும் இருக்கும், 10 மணிக்கு தொடங்கணும். இன்றைக்கு ஷாவுல் ஹமீத் அவர்களுடைய நிகழ்ச்சி சற்று தாமதமாகிவிட்டது. அதனால காலையில 10 மணியில இருந்து, அதாவது திங்களில் இருந்து வெள்ளி வரை காலை 10 மணியில் இருந்து மதியம் 1 மணி வரை வரும். மற்றது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 10:30 தொடங்கி சரியா 3 மணிக்கு நிறைவு பெறும். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமையில வருது. அதுல நீங்க பாட்டும் பதமும் அது வந்து சனிக்கிழமை காலை உங்களுடைய நேரம் காலை 9

அதுக்கு பொருத்தமாகவே இருக்கிறது என்று என்னுடைய மனம் சொல்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அது வேறு ஒரு பாட்டு பாடினா நான் மயங்கி விழுந்துட்டேன். பாட்டுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வரியாகவே சொல்லிட்டேன், உன் புன்னகை போதுமடி என்னுட்டு அதோடு நிப்பாட்டிட்டேன். ஆனால் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இப்படி பாட்டு பாட பழகிறாதீங்க, கஷ்டமாயிரும். பாடுவோர் பாடலாம் இல்லை, சரியா? அந்த பாடலை மீண்டும் எடுத்து வரலாம், மலரே மனம் மௌனமான்ற பாடலை. எல்லோரும் கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கவிதையை தயார் பண்ணுங்கள்.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போகிறேன். கவிதையோடு சும்மா ஓடி வந்திருக்கிறார் எங்களுடைய வடலூர் ஆனந்தன். கம்பீரமாக ரெண்டாவது துணிந்த ஆண்களில் இரண்டாவது ஆள். வணக்கம். என்ன பாடல் நீங்க விரும்பி கேட்க போறீங்க?
1: திருமலை படத்துல இருந்து அழகுரில் பூத்தவளை.
0: நல்ல பாடல் இல்லையா? அவர் தான் தோழி சிரிச்சு கொண்டே பக்கத்துல இருக்கிறான்னு சொன்னார். உங்களோட அழகுரில் பூத்த பூ அங்கேயா இருக்குது? அப்படித்தான் இருக்கணும். கவலை மறக்க இதுதான் தேவை எங்களுக்கு.
1: ஊடகங்கள் அப்படிதான் இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு இதுதானே, ஒரு ஒரு திறமை தனித்திறமை கொண்டு வர்றது. உங்களுக்கு அவங்க உங்களுக்கு குரல் தனித்தனி குரல் தானே. இப்ப எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருக்கு ஒரு குரல், எஸ் எஸ் ஐயா இருக்காருன்னா அவருக்கு ஒரு குரல். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஒரு நேர்களும் ஒரு ஒரு தனி குரல் தானுங்க.
0: தனி குரலும்
1: அது எல்லாரும் இந்த குரலை கேட்டு ரசிக்கிறதும் ஒரு வானொலிக்கு ஒரு பெருமை தானே.
0: பெருமைதான். உண்மையா எல்லாம் மற்றது வானொலியில வரும் அன்பு உறவுகள் என்ன. நான் ஆரம்பத்துல இப்படித்தான் வானொலி ஆரம்பிக்கும் முன் சில வானொலிகளைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தேன்.

0: அது வந்து தச்சீராக கேட்க வேண்டி வந்தது. ஒரு ஒரு ஓய்வு இருக்கும்போது, அப்போது நாங்கள் வேலையாக இருப்போம், மிக சரியான துரிதமான வேலையாக இருப்போம், வேலைப்பாடு மிக இருந்தாலும் கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது. அப்போ அந்த வானொலியை கேட்க ஆரம்பித்த உடனே முதலில் வந்து பேசும் உறவுகளின் பேச்சு தான் எங்களை கவர்ந்தது. அறிவிப்பு துறையில் இருப்பவர்களை விட இந்த உறவுகள் வந்து மாட்டி மாட்டி பேசுகிறார்கள் இல்லையா. அப்போ அப்படி பேசும்போது இப்போ ஒருவர் வந்து பேசிவிட்டு சென்ற பின்பு மற்றவர் வந்து பேசும்போது அவருக்கு அவர் பேசியதை இட்டு ஒரு தமாஷாக ஒன்று சொல்லுவார். அது என்னை ஈர்த்தது, உண்மையிலேயே விருப்பமாக இருந்தது எனக்கு. அது அப்படியே பழகி பழகித்தான் இந்த வானொலி சேவையை ஆரம்பிக்க 97 இது ஆரம்பித்த ஒரு வானொலி. சரி, இப்போ உங்களுடைய கவிதையை கேட்போம். ஆனந்தன் ஒரு புது அன்பு உறவு இணைகிறார் என்று நான் நினைக்கிறேன். அது யார் என்று எனக்கு தெரியவில்லை. இணைப்புக்கு வருகிறீர்களா? வாருங்கள், அவரை நாங்கள் அழைப்புக்கு எடுக்கலாம். சரியா? சரி, எங்கே இப்பொழுது அழைப்புக்கு வந்த அன்பு உறவு மீண்டும் நீங்கள் இரண்டு பேர் நீங்கள் புது உறவுகள் அழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் அதே இணைப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சரி, அவர் அழைப்புக்கு வரட்டும். அந்த அந்த இணைப்பு தான் எல்லோருக்கும் தெரியும், அப்பாவுடைய தொலைபேசி இலக்கம். அதனால் அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் இருந்து சொல்லலாம். சரி, உங்களுடைய நாங்கள் பார்க்கலாம். என்ன கவிதை கொண்டு வந்திருக்கிறீங்க?
1: 1, 2, 3, 4, 7 வரிகள் எழுதியிருக்கோமா?
0: பரவாயில்ல, அது நான் சும்மா ஒரு கட்டுப்பாட்டுக்கு சொன்னேனே அன்றி, நீங்க 10 இல்ல, நீங்க 20 இல்ல, 30 கொண்டு வந்தாலும் நான் கேட்க தயார். ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம். வணக்கம், காற்றலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவு. வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம்மா, முதல் முறையா உங்க வானொலி தொட்டு வருகிறேன்.
0: ஓ, முதல்
2: நாகை மாவட்டம். ஆமா, அதாவது நான் பழைய நேயர் தான். நான் முதல் முறையா உங்களுடைய நண்பர்கள் சிலுவை சந்தானராஜுங்கிற நண்பர் கொடுத்தாரு உங்களுடைய தொலைபேசி எண். அதன் வாயிலாக உங்களை சந்திப்பதுல கேட்பதுல மிக மகிழ்ச்சி.
0: உங்களுடைய பெயர் தெரிஞ்சு கொள்ளலாமா?
2: என்னுடைய பெயர் புகைப்பட கலைஞர் KS ராஜா, நாகை மாவட்டம் தேவூர் கிராமம்.
0: KS ராஜாண்டே நான்
1: கூப்பிடுறேன்.
0: வடலூர் ஆனந்தன், உங்களுக்கு தெரியுமா? வரே
1: தெரியுமா? பேசுங்க. எனக்கு தெரியும்.
0: இரண்டு பேரும் பேசுங்கள் பார்க்கலாம்.
1: தெரியுதுங்களா? வடலூர் ஆனந்தன் பேசுறேன், தெரியுதுங்களா?
2: சொல்லுங்க சொல்லுங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
2: இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? புகைப்பட கலைஞர்களும் மற்றும் இலங்கை வானொலி மற்றும் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த வானொலி நேயர்கள்லாம் நேத்து வாழ்த்துக்கள் அனுப்புறாங்க. அனைவருக்கும் இதன் வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: எங்களுக்கு தெரியாமல் ஒன்றிய தமிழ் வானொலியில் எங்களுக்கு உங்களை நேற்றைய தினம் உங்களுடைய பிறந்த நாள் என்பதை தெரியாமல் போய்விட்டது. இருந்தாலும் எங்கள் அன்பு உறவுகள், ஒன்றிய தமிழ் வானொலி உறவுகள், நேயர்கள், கலைஞர்கள் எல்லோரும் உங்களை எல்லா சிறப்பும் பெற்று வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம் என்றென்றும் வாழ்த்திக் கொண்டே இருப்போம்.
2: ஒரு கவிதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த முதல் நிகழ்ச்சியில.
0: முதல் நிகழ்ச்சியில முதல் முதலாக ஒரு கவிதை நீங்களாக எடுத்து வருகிறீர்கள் உங்களுடைய.
2: ஆமா, நானாக சொந்தமாக எழுதிய கவிதை இது.
0: எடுத்து வாங்க. KS ராஜா, இந்த பெயரை கேட்டாலே ஒரு ஈர்ப்பு தான். எங்களை எல்லாம் கவர்ந்த
1: நிதானமாக தெளிவா அழகா பேசுவாங்க. நல்ல சிறந்த ஒரு நாயகருங்க.
0: இது மற்றது, இந்த KS ராஜா என்ற பெயர் எங்களுடைய அறிவிப்பாளர், இலங்கை வானொலி அறிவிப்பாளர், ஞாபகம் இருக்குமா நினைக்கிறேன் எல்லோருக்கும்.
2: இளம் வயதிலேயே கேட்ட குரல் அவரது குரல், யாரும் மறக்க முடியாது, மறக்கவும்
0: முடியாது.
2: கவிதை வரிகளை தொடங்குறேன். டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நான் ஒரு எழுதிய கவிதை, சொந்தமாக முயற்சித்து எழுதிய கவிதை. டாக்டர் அப்துல் கலாம், அதாவது பொன் பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில் பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்த, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாம் அவர்களே, வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று கல்வி கற்கா பாமரனுக்கும் கவிதையின் ருசியை தெரிய வைத்தவரே. காற்றிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் மனதில் நிற்பவரே. காகித பூக்கள் கூட உங்கள் கவிதை காற்று பெற்றால் உயிர் பெற்று மனம் வீசும். நான் பிறந்த மண் தேவூருக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவியனும் அருவியாய் ஆர்ப்பரித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவரே. விண்ணும் மண்ணும் ஒன்றோடொன்று சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம் உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நல்லா இருக்கமா?
0: அருமை, அருமை. அது அதை வாசிக்கும் தன்மை கூட நன்றா இருக்கிறது. உங்களோட உங்களுடைய குரல் வளம் அதுவும்,
2: அதாவது இது ஒரு மெமரின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மனப்பாடமாகவே ஆகிவிட்டது. சொந்தமா கவிதை எழுதி அதை சொல்லி சொல்லி அது மனதிலே பதிந்த ஒரு கவிதையாக நிலைத்து நிற்கிறது
0: நிற்கிறது. நீங்கள் நீங்கள் சொந்தமா நிறைய கவிதைகள் எழுதி இருக்கிறீங்களா கே.எஸ். ராஜா?
2: நிச்சயமாக ஒரு 50 கவிதைகளுக்கு மேல எழுதி இருக்கிறேன்.
0: உங்களோட பக்கம் தானா இந்த சத்தம்? கோயில்ல எங்கேயும் நிற்கிறீங்களா?
2: ஒரு நிமிடம் இடையூறா இருக்கு. இந்த அது போயிட்டு இருக்குது வண்டி, சத்தம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஒரு மணி நேரம் ஒரு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
0: அந்த சத்தம் போகட்டும். ஏனென்றால் நான் நினைச்சேன் நான் இன்னும் கோயில் தெரிகிறது. சரி சரி சரி. இப்ப நான் வந்து ஒரு பாடல் ஒளிபரப்பியிருந்தேன், மலரே மௌனம்மா. அந்த பாடல் கருணா திரைப்பட பாடல் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாடலுக்கு உங்களால் ஒரு கவிதை, அதாவது 4 வரி அல்லது 6 வரி அல்லது 8 வரி எடுத்து வர முடியுமா? அந்த பாடலை நீங்க முழுமையா கேட்டிருப்பீங்கல்ல?
2: ஆமா கேட்டிருப்போம்மா.
0: அப்ப அதுக்குரிய
2: மலர்களுக்குள் ஒளிந்து கிடக்கும், அதாவது அந்த வரிகள் கேட்டவுடனே மலர்களுக்குள் ஒளிந்து கிடக்கிறது மௌனம், அது விரிகின்ற பொழுதுதான் அதனுடைய தாக்கம் பிறருக்கு தெரியும் என்பது புரிய வைக்கிறது.
0: என்னோட தடவை சொல்லுங்க. மலர்களுக்குள் ஒளிந்திருக்கு,
2: மலருக்குள் ஒளிந்து கிடக்கிறது மௌனம், அது விரிகின்ற பொழுதுதான் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி மற்றவருக்கு புரிய வைக்கிறது என்னவோ எனது கவிதையில் தொடுகிறது மனதை.
0: ஓ சரி, நல்லா இருக்கிறது. உடனே சொல்லிட்டீங்களே, கட்டிக்காரன் நீங்க.
2: ஆமா,
0: நீங்கள் ஒரு கவிஞர் அல்லவா, அப்ப சொல்லத்தானே வேணும்.
2: அதாவது வரிகளிலே வரி வார்த்தைகளே மனதில் பதித்து அதையே விதையாக எடுத்து ஊன்றி அதிலிருந்து நம்ம அறுவடை செய்கிறதான் நம்மளோட கவிஞருடைய திறமை.
0: உண்மையிலேயே எங்களுடைய காற்றலை கொடுத்து வைத்தது கே.எஸ். ராஜா. முதல் முதலில் நீங்கள்
2: கூட தென்றல் கூட நின்று ரசிக்கும் உங்களுடைய அருமையான பேச்சை கேட்டால் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. அம்மாவினுடைய குரல் வளம் என ஈர்த்த குரல் வளமாக இருக்கு. தென்றல் கூட சற்று நின்று ரசிக்குமோ என்று என்ன தோன்றுகின்ற அளவுக்கு உங்களது குரல் வளம் அமைந்திருக்கு.
0: அப்ப ஆனந்தன், உண்மைதான ஆனந்தன் இது? தென்றல் கூட நிக்குமா என்ற குரலை கேட்டு ஆனந்தன்
1: சொல்லுங்கம்மா.
0: தென்றல் கூட நீ நிக்குமா என் குரலை கேட்டு?
2: இல்லம்மா, தென்றல் தென்றல் கூட சற்று நின்று ரசிக்கும்.
0: ஓ, சற்று நின்று ரசிக்கும்.
2: ஆமா, சற்று காலதாமதம் ஆனாலும் கடந்து செல்லலாம் பரவாயில்லை என்று எண்ணக்கூடிய அளவிற்கு உங்களது பேச்சு.
0: பாருங்க ஆனந்தன், அவர் சொல்லி முடிக்கட்டேன். என்னண்டா பாருங்க,
2: தென்றல் கூட நான் தெளிவாக சொல்றேன், தென்றல் கூட சற்று நின்று ரசிக்கும் உமது பேச்சை கேட்டு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை இவ்விடத்தை விட்டு கடந்து செல்ல என்று எண்ணக்கூடிய அளவிற்கு உங்களது பேச்சு அமைந்திருக்கிறது.
0: ஓ, நன்றி நன்றி நன்றி.
1: கற்பனை
0: வளத்துல உண்மையிலே அப்படி ஒரு கற்பனையா நீங்க
2: நல்லா இருக்குது.
0: உண்மையிலேயே அருமையா இருக்கிறது. முதல்ல உங்களோட குரல் வளம் அருமையா இருக்கிறது, நீங்கள் எடுத்து வரும் கவிதைகள் அருமையா இருக்கிறது. உடனே அந்த படைப்பை எடுத்து வருகிறீங்க அல்லவா, அந்த தன்மைக்கு ஒரு சிரம் தாழ்த்திய அன்பை தெரிவிக்கிறேன். ஏன்டா நல்ல ஒரு கவி படைப்பு படைப்பாளராக இருக்கிறீங்க நீங்க. இன்னும் ஒன்று, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்? உங்கள் மனம் விரும்பிய பாடல் என்ன?
2: அதாவது புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் மிக்க இந்த பாடலுக்கும் இந்த எழுதின கவிதைகளுக்கும் ஒற்றுவரும்னு நினைக்கிறேன்.
0: அது அந்த நீங்க ஏதாவது பாடல், உங்களுக்கு நல்ல பாட வருமா உங்களுக்கு?
2: நிச்சயமா ஒரு சில வரிகள் வரும்,
0: பாடுங்க பாக்கலாம். எங்க பாக்கலாம், கேட்டு பாக்கலாம். முழுமையாக பாடல் பாடும் நிகழ்ச்சி இருக்கிறது 10:30 ஆரம்பிக்கும். நீங்க இன்றைக்கு எங்களுக்காக ஒரு 2 அல்லது 4 வரி பாடுங்க.
3: கல்யாண பால் நிலா காய்க்காத தேநிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத கண்ணிலா என் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாண தேநிலா காய்க்காத பாலிலா தென்பாண்டி தூரலா தேவார பாடலா நீதான் என் ஊடலா தேன் சிந்தும் கூடலா

0: வாய்ஸ்
1: எப்படி இருக்கோ தெரியல, முயற்சி பண்ணிருக்க முதல் முறையா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை, உண்மையா அருமை. நான் பொய்க்கு சொல்ல இல்ல, பால்நிலாட்டீங்க அது பரவாயில்ல, பால் நிலாவோ தேன் நிலாவோ, முதல்ல தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா. நீங்க உண்மையிலே ஒரு நல்ல பாடகனாக, நல்ல பாடல் உங்களோட குரல் வளத்துக்கு ஏற்ற பாடல்களை தெரிவு செய்து நீங்கள் கொண்டு வரலாம். அருமையா பாடுறீங்க, நல்ல குரல் வளம் இருக்கிறது, நல்ல குரல் வளம்.
1: அப்படியா? அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயும் முயற்சி எடுக்கணுங்கிறது என்னுடைய முயற்சி. அதாவது 50 வயது ஆனாலும் கூட நம்ம இந்த முயற்சியில இந்த ஜாலி மூடுல போகணுங்கிறது நம்மளுடைய லைஃப நம்மளே மாற்றிக்கொள்ளும்.
0: உங்களோட வயசு எங்கட வானவர்கள் இணைஞ்ச உங்களோட வயசு எல்லாம் குறைஞ்சிடும்.
1: அதாவது வயசுக்கும் நம்மளுடைய குரலுக்கும் வந்து மாற்றமே தான். ஏசுதாஸ் ஐயா சொல்லுவாங்க, அதாவது இறைவனுடைய கொடுத்த வரத்திலேயே மெயின் அவர் வந்து இன்னைக்கும் கடைபிடிக்கிறது வந்து உணவு மட்டும் சொல்லுவாரு. அந்த உணவு வந்து சீரான முறையில உணவு எடுத்தா அந்த சீரா உடலும் இருக்கும், குரலும் இருக்கும், குரல் வளமும் இருக்கும் அப்படிங்கறது அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய தாரகம். உணவு நம்ம வந்து கட்டுப்பாட்டா இருந்தோம்னா உடல் மட்டும் இல்ல, குரல் மட்டும் இல்ல, மனம் மட்டும் இல்ல, எல்லாமே சிறப்பாமையும்.
0: என்ன ஆனா நான் எனக்கு ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த குரல் வளத்தை நாங்கள் நன்றாக வைத்திருக்க வேண்டுமென்றால் முதலாவது முக்கியம் மன சந்தோஷம், உள நலமும் மன சந்தோஷமும் ஒரு பூரிப்பான நிலை எங்களுக்கு எப்பொழுதும் தேவை. அது இருந்தால் இந்த குரல் அப்படியே தான் இருக்கும். சோகம் என்ற ஒன்று வந்துவிட்டால் குரல் இல்லாமலே போய்விடும் ஒரு மனிதனுக்கு. அது நீங்கள் வேணுமெண்டா நீங்கள் பார்க்கலாம். அதுதான் ஏன்னா நான் கண்டுபிடிச்சதில் உண்டு. இன்னும் உண்டு, நீங்கள் 51 வயது 51 வயதுன்னு சொன்னீங்களே, திருப்பி போட்டால் திருப்பி போட்டால் 15 வயது கே எஸ் ராஜா, அது தெரியுமா உங்களுக்கு?
1: ஐயோ சரி, சந்தோஷம். அதாவது
2: எம்டிஆர் வானொலிக்கு வந்தாலே வயசு மாறி போயிடும்,
0: எம்டிஆர் வானொலிக்கு வந்தாலே வயசு குறைஞ்சு போய் பாருங்க, எல்லாரும் வயசு குறைஞ்சிட்டாங்க. இல்ல உண்மையும் அதுதான், எப்பவும் சந்தோஷமாக இருந்தால் இளமையோடு இருக்கலாம் என்றது எனது கருத்தம். உண்மையாக
1: இரண்டு முறை வானொலியில போய் காரைக்கால் வானொலியில பேட்டி எடுக்கிறப்ப கூட அப்படிதான் சொன்னாங்க தம்மா. அதாவது குரல் வளமும் நம்மளுடைய திறமைகளுக்கும் உங்களுடைய பேச்சை பார்த்தா அனுபவம் 25 வயசாக மாத்தி இருக்குமோ அப்படிங்கறது சொன்னாங்க, எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. அதாவது வாழ்க்கையில நம்ம வந்து மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு மற்றவர்களுக்கு அடுத்தவர்களுடைய சந்தோஷம் பார்த்து பூர்த்தி அடைஞ்சாலே நம்மளுடைய எல்லாமே எனர்ஜியே பாசிட்டிங் நல்லா இதா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும்.
0: என்னுடைய ஆனந்தன் ஏதோ உங்களை பற்றி சொல்ல போற, சொல்லுங்க ஆனந்தன்.
2: 15 ஆண்டு இருக்குமா ஐயா, நம்மளாம் ஒரு ஒருத்தங்க ஒருத்தன் குரல் கேட்டு வானொலியில் அருமை ஆகி ஒரு 15 ஆண்டுகள் வருமா எப்படியும்?
1: இருக்கு. சிதம்பரத்துல ஒரு வாட்டி சிதம்பரம் வந்திருந்த ஒரு தடவை காரைக்கால்ல சந்திச்சிருப்போம்னு
0: நினைக்கிறேன்.
1: அதாவது இது மாதிரி ஒரு நேயர்களை வந்து ஒன்றிணைக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது எங்கேயோ கேட்ட குரல்ங்கிறது மாதிரி எங்கேயோ இனிமையான குரல்களை கேட்டதெல்லாம் ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு கதம்பம் மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த முதல் நிகழ்ச்சியில நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்.
0: எங்களுடைய வானொலியில் நாங்கள் எல்லா நேர்களையும் ஒருவருக்கு ஒருவர் பேச வைத்து இணைத்து விடுவோம். மற்றது உறவு, அவர்கள் உறவாகி விடுவார்கள். அதாவது இதில் பேசியவர்கள் எல்லாரும் அங்கு உங்களை பார்க்க வரலாமான்னு சென்று அவர் வீடு சென்று பார்த்து விட்டு வருவார். அப்படித்தானே ஆனந்தன்? ஓடி ஓடி வருகிறார் அல்லவா உங்களோட பக்கம் எல்லாம் இல்லையா?
1: அதாவது இதுல ஒரு 300 சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நான் ஒரு 2 படங்கள்லயும் நடிச்சிருக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு, நடிச்சிருக்கிறேன். அது சினிமா படங்கள்ல ஒரு 15 ஆண்டுகளா புகைப்படத்துறையில இருந்ததுனால சினிமா துறைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. தற்பொழுது கூட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நடிகர் விமலுடைய ஒரு பாட்டு சீன்ல நடிக்கிற மாதிரி கிட்டத்தி ஒரு ஓர ஓர பார்வைங்கிற தொடங்குற ஒரு பாடல், அந்த பாடல்ல விமலுடைய பக்கத்திலே இருப்பேன். அதனால அது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த படத்துல நடிக்கிறதுக்கு. அப்புறம் சண்டியர்னு ஒரு படத்துல ஒரு காவல்துறை அதிகாரி வேடமிட்டு ஒரு சிறு பாட்டு சீன்லதான், அதுவும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேடங்கள் இந்த சினிமா துறையில கிடைச்சிருக்குங்கிறது மிக ஒரு இனிமையான வாய்ப்பு.
0: அதானே நான் ஒரு சின்ன ஒரு வரியிலேயே முடிச்சிட்டேனே, நீங்க ஒரு சகலகலா வல்லவனண்டு, இது இதுக்கு மேல ஒன்று வேணுமா உங்களுக்கு?
1: இல்லம்மா, வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அதுக்காக கொஞ்சம் கடின உழைப்பும் இருந்துச்சுன்னா அதோட மெருகேறும். கடின உழைப்பும் நம்மளுடைய திறமையும் சேர்ந்தா மெருகேற்றும். அதாவது நம்ம காதல அணிகிற ஆபரணங்கள் மாதிரி பட்டை தீட்ட தீட்ட பளபளப்பும் போது நம்மளுடைய திறமைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முயற்சி எடுத்து வெளிக்கொண்டாதான் அது நிச்சயமா பிரதிபலிக்கும்.
0: நிச்சயமா. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேஎஸ் ராஜா, நீங்க என்ன தொழில் செய்கிறீர்கள் நீங்க?
1: நான் ஒரு புகைப்பட கலைஞர்.
0: புகைப்பட கலைஞர், நீங்க பேசும் பேச்சை பார்த்தால் ஒரு ஆசிரியராக இருப்பீர்களோ, ஒரு தமிழ் ஆசிரியராக நினைத்தேன். சரி,
1: இன்னொரு
0: கேள்வி, புகைப்பட கலைஞரிடும் போது நீங்கள் இப்ப திருமண வீடு இப்படியான வைபவங்களுக்கு சென்று புகைப்படங்களை எடுப்பீர்கள் அப்படித்தானே?
1: ஆமா, திருமண வீடு. ஆமா, பெரிய எந்த ஃபங்க்ஷன், பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் திருமணம், அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள் அனைத்துலேயும் கவரேஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு எது கொடுத்தாலும் செய்யும்
0: இருக்கிறது. ஆனா இப்ப எல்லாம் புகைப்பட கலைஞர்கள் என்ன செய்யறாண்டா, அந்த முகூர்த்தம் பார்த்து தாலி கட்டுறதுக்கு வச்சிருப்பார்கள், அதை எடுத்த உடனே பொறுங்க பொறுங்க அப்படியே பிடிச்சுக்கொண்டு இல்லைங்க, நாங்க ஒருக்க அந்த படத்தை எடுத்து போட்டு விடுகிறோம். அந்த முகூர்த்தம் போய்
2: திருமண மேடையில வந்து ஒரு தம்பதியா முதல் முதல் பார்க்கக்கூடியது கேமரா மூலம் நீங்களா தான் இருக்கும் இல்லைங்களா?
0: அவங்கதான். ஆனா அவங்களுடைய அந்த மூர்த்த வேலையே தாண்டி நில்லுங்க நில்லுங்க, இந்த காலத்துல எல்லாம் நிறுத்தி வைக்கிறார்கள் கட்ட முதல் அவருக்கு படத்தை எடுத்துட்டு
1: வர்றேன். இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய வந்து இயற்கையா உங்களுடைய நேச்சரா உள்ள போட்டோ எடுத்தோம்னா அதுல ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கணும். அதாவது நான் ஒரு பெயர் சொல்ல விரும்பல, இருந்தாலும் அவர் ஒரு மாவட்ட ஆட்சியரா இருந்தாரு. ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி ஒரு மாவட்ட ஆட்சியரா ஒரு புகைப்படம் ஒரு சாதாரணமான இடத்துல அவரு ரொம்ப கிராஜுவலா இருக்கிறது மாதிரி அவர் எதிர்பார்க்காம ஒரு புகைப்படம் எடுத்து அவருக்கு அனுப்புனா அவர் எனக்கு கையப்பட்டு ஒரு சான்றிதழ் அனுப்புனார். மிகப்பெரிய புகைப்படங்கள் எடுக்கும் போது நம்ம வித்தியாசமான கோணத்தில் எடுத்தா மற்றவரை இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு.
0: செயற்கையாக இல்லாம இயற்கையாகவே படங்களை எடுக்கும் போது ஒரு அழகு இருக்கும் இல்லையா? அதுல
1: ஒரு அழகு இருக்கும், ஒரு மாற்றங்கள் கொண்டு வர்ற வாய்ப்பு.
0: நிச்சயம் நிச்சயம் நல்லது.
1: குழந்தை பருவத்தில் எடுத்த ஒரு பையன் கூட பிஏபிஎல் அட்வொகேட்டாக இருக்கிறார். நான் 3 வயதுல எடுத்த பையன் அந்த புகைப்படம் எடுத்து இப்ப முதல் பரிசு வாங்கின பையன் ஒரு வக்கீலாக
0: இருக்கிறார்.
1: பெருமைக்குரிய விஷயம். அவர் வந்து ஒரு காலமாட்டை தொடர்றது போன்ற ஒரு புகைப்படம் எடுத்த அந்த காலமாட அவர் ஒண்ணும் பண்ணல. அவர் உங்க வீட்டுல வளர்ந்ததுனால அந்த காலமாட அவர் ஒண்ணும் பண்ணல. அந்த ஒரு ஷூட் எடுத்ததுனால மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான புகைப்படம் என்று எனக்கு ஒரு பாராட்டு கொடுத்தார். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு சிந்தனையிலும் நம்ம மனசு வந்து பசுமையும் துளிராகவும் இருந்தோம்னா நிச்சயமா அது நாளைக்கு நிழல் தரும் மரம் போல காட்சி அளிக்கும்.
0: நிச்சயமா நல்லது. சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு கலைஞனை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நன்றி கே எஸ் ராஜா, உங்களை சந்தித்ததில். உங்களை இந்த வானொலிக்கு அறிமுகப்படுத்திய எங்களுடைய சந்தனராஜ் மாமா மற்றும் அவர்களோடு கூடியவர்கள் எல்லோருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிக்கடி இது உங்களுடைய வீடு, தாராளமாக வரலாம், உங்கள் படைப்புகளை எடுத்து வரலாம். மற்றது சொந்தமாகவே இந்த வீட்டில் நீங்கள் உங்களுடைய படைப்புகளை துணிவாக சரளமாக அன்பாக உறவுகளோடு சேர்ந்து எடுத்து வாருங்க. சரியா?
1: நிச்சயமாமா, நிச்சயமாமா, ரொம்ப நன்றி. உங்களோட வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். நன்றி ஆனந்தன், நல்ல ஒரு கவிஞனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அது மட்டுமில்லை, அவர் பேசும் பேச்சிலேயே ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அதுக்காக உங்கள்ட்ட எல்லாம் இல்லையென்று சொல்லி இல்லையப்பா, சண்டைக்கு வந்துடாதீங்க. எத்தனை பேர் இப்போ அங்கே எழுதி கொண்டிருக்காங்களோ தெரியல. அம்மா என்ன எப்படி சொல்லிட்டீங்கன்னு, எல்லாரிலும் ஒரு கவர்ச்சி. எம்டிஆர் எஃப்எம்ல வர்ற எல்லாரும் ஒரு கவர்ச்சியோட தான் வாரீங்க. உங்களுடைய கவிதையை கேட்கலாம், ஆனந்தனுடைய கவிதையை எங்க சொல்லுங்க.
2: மலரே மௌனம் ஏனோ, காற்று அசைந்தால் கொடி அசைந்து விடும், கொடி அசைந்தால் மலரே உன் வாசம் சொல்லிவிடும், உன் மௌனம் சம்மதம் என்று.
0: என்னோட தடவை எங்க?
2: மலரே மௌனம் ஏனோ, காற்று அசைந்தால் கொடி அசைந்து விடும், கொடி அசைந்தால் மலரே உன் வாசம் சொல்லிவிடும், உன் மௌனம் சம்மதம் என்று.
0: அருமை. இது நீங்களா எழுதிய கவிதை இல்லையா?
2: நன்றி
0: நன்றி நன்றி ஆனந்தன், நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: நேரம் சரியாக இப்பொழுது 11:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கதம்பத்தில் கவிதைகள் சொல்லவா என்ற அந்த நிகழ்ச்சியோடு உங்களுடைய படைப்பை பார்க்கலாம். இந்த மலரே மௌனமா என்ற பாடலுக்குரிய கவிதை எங்கே பார்க்கலாம், எத்தனை பேர் எடுத்து வர்றீங்கன்னு பார்ப்போம்.

0: கவிதை நாயகன் வந்துட்டாருங்க, வந்துட்டார். வாங்க எங்களுடைய லெனின் கவிதை நாயகா, ஓடி வாங்க.
1: இனிய காலை,
0: இனிய காலை வணக்கம், இனிய காலை வணக்கம்,
1: நள்ளிரவு வணக்கமா?
0: ஆமா, உங்களுக்கு காலை வணக்கம். ஒரு நிமிஷம் தாங்கோ லெனின், ஒரு நிமிஷம். வணக்கம் லோகிதா, லோகிதா வணக்கம்.
2: வணக்கம் மீராக்கா, இன்றைய வெள்ளிக்கிழமை இனிய பொழுதாக அமைய வேண்டும்.
0: ஒரு ஒரு நிமிடம் நீங்கள் காத்திருக்க வேண்டும், அவர்கள் வேலையில் இருக்கிறார்கள். அப்ப அவர் உடனே தன்னோட வாகனத்தை நிறுத்தி கவிதை சொல்ல வந்திருக்கார். விட்டா பிடிக்கலாது
2: லெனின.
0: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் தான் அங்கே
1: லெனின்.
0: எங்க லெனின், நீங்க சொல்லுங்க உங்களுடைய கவிதை என்ன.
1: இப்படித்தானே
0: சொல்லிட்டு போவீங்க ஐயா, இந்த ஏமாத்திர பழக்கம் எங்க இருந்த ஐயா நீங்க கற்றுறீங்க உண்மையா? சரி, பாட்டு பாட்டு சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க முதல்ல. என்ன பாட்டு?
1: பாட்டு திரைப்படம் பேர் வந்து
0: அது மோக முள்ளையா என்று ராசா பரமா நாராயணா இப்படி ஒரு பிள்ளைய வச்சு சொல்லாயோ வாய் திறந்து, அந்த பாடல் தானே?
1: ஆமாங்கம்மா, அந்த பாடல் தான்.
0: அது அது வந்து மோகமுள், நல்ல ஒரு பாடல். மோகமுள் பாடல்
1: ரெண்டு ரெண்டு. அதம்மா, அதுதான் மோசமான முள்ளுன்னு சொன்னமா.
0: இது நீங்க சும்மா மாத்தி சொல்லிருக்கீங்க போல இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: அப்படி சொல்லுங்க, அது தெரியாம இருக்குதா பாருங்க. சொல்லாயோ வாய் திறந்து, அந்த பாடல் உங்களுக்காக எடுத்து வருவேன். இந்த நீங்க மலரே மௌனமாக்கு நாலு வரி என்றாலும் இன்றைக்கு இல்லைன்னு நீங்க அதோட வர வேணும், சரியா? ஏதாண்டாலும் எங்கேயாவது எங்கேயும் நான் உங்களுக்கு ரகசியமா தான் சொல்றேன்.
1: எங்கேயாவது என்ன ரகசியம்?
0: இல்ல, நானும் நீங்களும் பேசின ரகசியம் தான். நீங்க எங்கேயாவது யார்ட்டையாவது களவெடுத்தாலும் கொண்டு வாங்க ஒரு நாலு வரி. இல்ல, சில சில கவிஞர்கள் 10-20 வரிகளை எழுதி இருப்பார்கள். அந்த வரிகள்ல ஒன்று ஒன்று அப்படியே இடையிடையே அதை அப்படியே பிச் எடுத்து அப்படியே பொருத்திருங்க. ஓகே, நான்
1: சொல்லித்தரேன்.
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி, வணக்கம், நன்றி. எங்கே லோகிதா, உங்களுடைய கவிதையை நான் பார்க்க போறேன், உங்களுடைய திறமை. நீங்க ஒரு கவிஞர், அது மட்டும் நல்லா தெரியும். மட்டக்கிளப்பில் இருந்து எங்களுடைய லோகித ராஜா. எங்க வணக்கம், வணக்கம், சொல்லுங்க லோகிதா.
2: என்னென்றா, இப்பதான் மகன் வந்து கொண்டே ஓடி வந்து கொண்டிருக்கான். பெண்ணும் ஒரு கொப்பியும் எடுத்துட்டு வாங்க நான் சொன்னேன். இந்த கையில அந்த கிடைச்சிது, பெண்ணும் கொப்பியும் இப்ப கிடைச்சது,
0: கிடைச்சிருச்சு. அப்ப இப்ப மலரே மௌனமாக்கு நீங்க வரி எழுத போறீங்க, அப்படித்தானே?
2: என்ன பாடல் நான்
0: கேட்டிருந்தேன்? உங்களுக்கு விருப்பமான பாட்டை சொல்லுங்க.
2: இப்ப மலரே மௌனமா கர்ணா படத்துல வந்து அந்த பாட்டுக்கு நான் அதே மாதிரியான ஒரு விஷயம் பாலும் பழமும் திரைப்படத்துல

0: வேண்டும். இது மௌனத்தை கலைச்சதாக, நான் பேசுறத நீ பேசு என்று சொல்லி கேட்கறதாக இணையாக ஒன்றை கொண்டு வந்தேன். இதுக்கு நான் இப்ப நாலு வெட்ட கவிதை எழுதுறேனக்கா.
1: சரி, இது உங்களுக்கு பிடித்தமான பாடல் இந்த இது, சரியா?
0: பிடித்த பாடல், பிடித்த பாடல் மௌனமே மலை. அதுக்கு ஏத்த வகையில நான் கவிதையை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தந்துருவேன், எழுதுறேனா?
1: சரி சரி, நன்றி நன்றி. அப்ப நான் மற்ற நேரம் சந்திக்கிறேனா? சரி, நீங்கள் அப்படி இணைப்பில் இருந்து எழுதுங்கோ. எங்கே காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு மற்ற என்னோட உறவை நான் சந்திக்கப் போகிறேன். வணக்கம், ராஜேந்திரன் கரூரில் இருந்து. ராஜேந்திரன்.
2: அம்மா வணக்கம். அம்மா அம்மா
1: வணக்கம். ராஜேந்திரன் வணக்கம்.
2: வணக்கம்
1: ராஜேந்திரன், இருக்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் சத்தம் கேட்கிற இடத்துக்கு கொஞ்சம் விலகி போங்க, விலகி போங்க. நல்ல சத்தமா பேசுறீங்க. எங்ககிட்ட வந்த உடனே உங்களோட சத்தம் குறைஞ்சு போகுது. ஏன், அவ்வளவு பயமா உங்களுக்கு? அம்மாவை பார்த்தா
2: இல்லம்மா, இல்ல ஒரு பயம் இல்லம்மா, அந்த பேசுறதே பொறுமையா பேசுறது மாதிரி.
1: சரி சரி சரி. எங்க ராஜேந்திரன், மலரே மௌனமாக்கு நீங்கள் வரி எழுதிட்டீங்களா? கவி வரி
2: இரண்டு வரி எழுதவெல்லாம் இல்லம்மா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன், டக்குன்னு வந்ததுதான். மலர்கள் என்பது மௌனம் என்று நான் நினைத்துக்
1: கொண்டிருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்றது, நீங்க சொல்றது மிக உள்ளுக்குள்ள போகுது. கொஞ்சம் சரி செய்யுங்க, உங்களுடைய தொலைபேசியை சரி செய்யுங்கள்.
2: இப்ப கேக்குதாம்மா?
1: இல்ல, இப்ப கேக்குது. அதே அளவுலயே வச்சு பேசுங்க.
2: மலர்கள் என்பது மௌனம் என்று நாம் நினை.
1: இல்லை ராஜேந்திரன், உங்களுடைய தொலைபேசியை நீங்கள் சரியா
2: வேதங்களை
1: இல்லை இல்லை ராஜேந்திரன், உங்களோட தொலைபேசியை மிகவும் கிட்ட வாய்க்கு அருகாமையில் கொஞ்சம் பையுங்கோ. கொஞ்சம் சரியாக அந்த
2: கேக்குதாம்மா?
1: இப்ப சரி, இப்படியே வச்சு சொல்லுங்க.
2: மலர்கள் இல்லை, அது பல பல வேதங்களை சுமந்து கொண்டு இருக்கிறது. கல்லறை முதல் கல்யாண வீடு வரையும் அந்த மலர்களை அதற்கு துணையாக இருக்கிறது. அவ்வளவுதாம்மா.
1: இன்னொருக்கா சொல்லுங்க, அரவாசி அதுல வரவில்லை, அப்படி கட்டாகி வருகிறது. அந்த வாய்க்கு அருகாமையிலும் வச்சிருக்க கூடாது, கொஞ்சம் விலக்கி வச்சு பேசுங்க. எங்க பேசுங்க, எங்க நல்ல பிள்ளை.
2: மலர்கள் மலர்கள் அம்மா, மலர்கள் என்பது மௌனம் என்று. மலர்கள் என்பது மௌனம் அல்ல, மௌனமாகத்தான் இருக்கிறது. அது பல பல வேதங்களை சுமந்து கொண்டு இருக்கிறது அம்மா.
1: வேதங்களையா வேதங்களையா?
2: வேதங்கள் வேதங்கள்
1: வேதங்களை
2: வேதங்களை சுமந்து கொண்டு இருக்கிறது. அது சில கல்யாணம் முதல் கல்லறை வரை மலர்களே துணை போகிறது அம்மா.
1: நிச்சயமா துணை போகிறது, அது அருமை.
2: ஆமாம்மா,
1: கல்யாணம் முதல் கல்லறை வரை துணை போகிறது மலர்கள் அல்லவா? காதலுக்கும் துணை போகிறது மலர் இல்லையா?
2: அது போதும்,
1: முக்கியமானது சொல்ல வேணாம்.
2: அது நினைவுல வரலம்மா? இல்ல, அதே சேர்த்திருக்கலாம்.
1: இப்படி அதானே, அதாவது என்ன, கல்யாணம் முதல்
2: ஆமாம்மா
1: கல்லறை வரை
2: கல்லறை
1: தொடரும் இந்த மலர் இல்ல கல்லறை
2: வரையும் சென்று வரும்.
1: இல்ல கல்லறை வரை தொடரும் இந்த மலர் இடையில் காதலுக்கும் துணை போகிறது. அப்படி வரும் இல்ல, துணை போறது என்ன
2: முதல்ல
1: காதலுக்கு துணை போகுது இல்ல? ஒரு ரெட் ரோஸ கொடுத்தா அது காதலா, அது தெரியுமா உங்களுக்கு?
2: கையில கொடுத்தா காதல் இல்லம்மா, கையில
1: கையில கொடுத்தா காதல், காதுல வச்சா சுத்து. இல்ல காதுல வச்சா சுத்து,
2: அது காலுக்கிட்ட போயிடுச்சுன்னா முறிஞ்சிருதுமா அந்த காதலே கூட.
1: ஐயோ,
2: ஆமாம், அப்படி கீழே போட்டு காலில் மிதிச்சுன்னா அது காதல் முறிஞ்சிருச்சா?
1: சரி நல்லது. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு
2: இதுல கேக்கணும்? இந்த வேலையில மாலையில் யாரோ மனதோடு பேச, அந்த பாட்டு நல்லா இருக்குமா?
1: எங்க பாடுங்க பாப்போம். அது
2: அந்த பாட்டு ரொம்ப, மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாழை மெதுவாக வீச.
1: முயற்சி செய்திருக்கிறீங்க. மாலையில் யாரோ மனதோடு பேச. சரி என்றாலும் எனக்கு
2: யாழ்ப்பாணத்துல
1: இனிதான் பேச போறார் அவர். இனிதான் அவர் வந்து மட்டக்கிளப்ல இருந்து பேசுகிறார். மட்டக்கிளப்பு குரல் வரவில்லை லோகிதன். வணக்கம் லோகிதன், மீட்டர் எடுத்துட்டு பேசுங்கோ. நீங்க உங்களுக்குள்ளேயே பேசுறீங்க. ஆ இப்ப பேசுங்க. வணக்கம் லோகிதன், என்ன நடந்தது? என்னுடைய இணைப்புல எல்லாம் நல்லா இருக்கே. நீங்க பேசுறீங்களா? எனக்கு வார்த்தை வர உங்களுடைய பேச்சு கேட்கவில்லை. எனக்கு இன்னொரு முறை அழைப்புக்கு வந்து வாங்கோ. சில வேளை அதில் நீங்க மீண்டும் அழைப்புக்கு வாங்கும். சரி, எங்கே காட்டலையில் விஜயராகவன் நீங்கள் அழைத்த வண்ணம் இருந்தீங்க, ஓடி வாங்கோ. நீங்கள் சிந்தனை செல்வன் அப்பா, நீங்களும் அழைப்புக்கு வரலாம். எங்கே உங்களுடைய அழைப்பை எடுத்து விடலாம். எங்கே காட்டலைக்கு வாங்குவோம்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவுகளை சந்திக்க போறேன். அப்பா வணக்கம். அப்பா, அப்பாவுக்கு வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மகளே மீரா, நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமா இருக்கிறேன்ப்பா, ஒரு நிமிடம் தாருங்கள். வணக்கம் லோகிதா. லோகிதா வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். ஈழத்தமிழ் லோகிதராஜா.
0: ஈழத்தமிழ் லோகிதராஜாக்கு அப்பா அடிக்கடி படம் பாட்டு போடுறார் நேர் விருப்பத்துல. நீங்க தான் கேட்கல நினைக்கிறேன். இப்ப அப்பாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. அப்பா லைன்ல நிக்கிறார் உங்களோட.
2: அப்பா வணக்கம். அப்பா
1: வணக்கம். வணக்கம் மகனே லோகிதராஜா.
2: வணக்கம். வணக்கம். சந்தோஷமா சுகமா இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறேன் ஈழத்தமிழனி.
2: மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுபிச்சமும் நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவாரப்பா.
1: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கும் அவ்வாறே அருள் கிடைக்க வேண்டும்.
2: நன்றி.
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா நாட்டிலே?
2: குடும்பத்தால் சகிதம் நலமாக உள்ளோம். தற்போதைய பொருளாதார வீழ்ச்சி பாமர மக்களை பட்டினியால் வாட்டி கொண்டிருக்குது. அது ஒரு கவலை உண்டு.
1: பட்டினி சாவி எங்கள் நாட்டில் மட்டுமல்ல, அடுத்தது எங்களவர்களுக்கு பழக்கப்பட்டது தானே.
2: கண்டிப்பாக
1: தாங்கும் சக்தி தமிழனுக்கு உண்டு.
2: உண்டு. எதனையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் தமிழனுக்கு உண்டு.
0: சரி அப்பா, ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே இருங்கப்பா. அவருடைய கவிதையை கேட்போம். ஈழத்தமிழனுடைய கவிதையை கேட்போம்.
1: எங்க ஈழத்தமிழன்
0: மலரே மௌனம். மலரே மௌனமாக ஒரு பாட்டு கொண்டு வர்றாரு, ஒரு கவிதை கொண்டு வர.
1: சரி, சுபைப்போம் சுபைப்போம், கொண்டு வாருங்கள்.
2: நான்கு வரிக்கு கவிதை கேட்டிருந்தீங்களா? கர்ணா திரைப்படத்தில் மலரே மௌனமா மௌனமே வீரமா, அதை ஒட்டியதாக உணர்வதை அடக்கி உனைதினம் நினைத்து மௌனத்தை கலைத்து மலர்தனை கேட்டேன். மரணத்தில் வருவாயா அல்லேன் மணவரையில் மணமாலை சூடுவாயா என்று.
0: என்னோட தடவை சொல்லுங்க.
2: உணர்வதை அடக்கி உனைதனம் உனைதினம் நினைத்து மௌனத்தை கலைத்து மலர்தனை கேட்டேன். மரணத்தில் வருவாயா அன்றில் மணவரையில் மணமாலை சூடுவாயா என்று.
0: அப்பா
1: சிறப்பு சிறப்பு.
2: நன்றி அக்கா. நன்றி அப்பா.
0: இப்ப நான் அப்பா
1: சிறப்பான வரிகள் சிறப்பான வரிகள்.
0: அப்பா நீங்க தான் சொல்லணும் அத வாழ்த்துறதுக்கு.
1: சிறப்பான வரிகள்
0: நிச்சயமா.
1: இது நீங்கள் வேற கவிதைகள் எழுதியிருக்கீங்களா? பேனாவும் கடதாசியும் அவர் இல்லாமலே கவி சமைக்கும். அவர்களிடம் நாங்கள் கேள்வி கேட்டு கவிழ்ந்து விட வேண்டியதுதான் தலையே.
0: சரி லோகிதன், லோகிதன் இப்ப அப்பாவுடைய கவிதையை கேட்கலாம். இப்ப
1: நான் கவிஞன் இல்லை, இருப்பினும் கற்பனையில் வந்ததை தருகின்றேன். மலரே மௌனமா என்ற பாடலுக்கு ஒரு சுருக்கமாக நான் ஒரு கவிதையை கொண்டு வர என் கருத்தில் உருவாகியது. மௌனமாய் மனதினுள் மௌனிக்கும் காதல் தானே. மௌனமாய் மனதினுள் மௌனிக்கும் காதல் தானே. மலர்கள்தான் கூறிடுமா என்ன? மலர்கள்தான் கூறிடுமா என்ன? மலரும் மௌனமாகிவிடுகிறதா? ஏன் மௌனமே மனதின் சம்மதம் தானே. ஏன் மௌனமே மனதின் சம்மதம் தானே. மௌனமாய் மனதினுள் மௌனிக்கும் காதல் தானே. மலர்கள்தான் கூறிடுமா என்ன? மலரும் மௌனமாகிவிடுகிறதா? ஏன் மௌனமே மௌனம் மனதின் சம்மதம் தானே. ஏன் மௌனமே மனதின் சம்மதம் தானே. முரண்பாடான கவிதை அவருக்கும் எனக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா. அப்பா என்ன சொல்லுங்க, ஒருதலை ஒருதலை காதல் உள்ளாக்கள் எல்லாம் உங்களுக்கு வாவ் சூப்பர் வச்சு வச்சு வாங்கப்பா.
1: நான் பாசிட்டிவாக அதாவது வந்து அதை நேர்மறையாக எடுத்து நீங்கள் சற்று எதிர்மறைக்குள் சென்று நேர்மறைக்குள் வந்தீர்கள்.
2: வந்திருக்கிறேன். ஒருதலை காதல் காராக்களுக்கு நல்ல சப்போர்ட்டான ஒரு கவிதை உண்டு உங்களோட கவிதை.
1: இல்லை, மௌனம் வந்து சம்மதம் தானே. என்னுடைய அந்த பாடலின் என்னுடைய நோக்கின்படி மௌனமே மலரே மௌனமா. அப்ப அவள்கள் உடனே கூறிவிட்டாள் தானே, மலர்கள் பேசுமா?
0: பேசுமா?
1: பேசாதது. அதெல்லாம் மனதுக்குள்ள உண்டு காதல் என்பதைத்தான்.
0: அது மட்டுமே
1: பாருங்க, மௌனமாய் மனதினுள் மௌனிக்கும் காதலை அவள் இந்த மனதுக்குள்ள மௌனிச்சு போய் இருக்கிறது அந்த காதல்.
0: அப்பா
1: மலர்கள் தான் குருடுமா? அது மலர்களை கேட்டா குருடுமா? ஏன் மலரும் குருட மறுக்கிறதா? அது குருது இல்லையா? ஏன் மௌனமே மனதின் சம்மதம் தானே.
0: அப்பா அந்த பாடல்ல வரையில மூன்றாவது வரி, அப்பா இப்ப திருமணமான ஆண்களுக்கு கஷ்டமா இருக்கு.
1: எது மூன்றாவது வரி?

0: பேசினால் ஓயுமா?
1: அவருடைய கருத்து, அவருடைய பார்வை சரி, அவருடைய பார்வை நல்ல பார்வை. என்னென்றால் தெரியாமல் தானே அவர் கேட்கிறார். மலரே மௌனமானது, மௌனம் வந்து நான் சொல்றேன் நேர்மறையாக, அது அது சம்மதம் என்று. அதுக்கு எதிர்மறையும் இருக்கு தானே, மௌனமா இருந்தா எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் தானே.
0: மூன்றாவது வரி பேசினால் ஓயுமா, அத கேளுங்க லோயிதனுக்கு அது பிடிக்குமா இல்லையா?
1: இரண்டாவது வரியில அந்த மௌனம் கலைஞ்சு விட்டது.
2: அப்பா அப்பா இரவு ஒரு இரவு ஒரு விஷயம் சம்பாதிச்ச நாங்க மீராக்காவோட, இப்ப அதுக்கு ஒப்பாக ஒரு விஷயத்த சொல்ல வரனாக்க. அப்பா கேட்டிருந்த இந்த மடர்க பேசுமா, பேசினால் ஓயும் விஷயம் இருக்குதானே? ஆமா ரைட். அதுக்கு அதுக்கு ஈடான ஒரு விஷயம், அதுக்கு ஒரு ஈடான ஒரு விஷயம் அப்பா, ஓ அதுக்கு ஒரு ஈடான ஒரு விஷயம். என்ன வேற எதுவும் செட்டப் பண்ணி இருக்குதா லோயிதன்ட்டு கேட்டா, நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு முள்ளு காவடி போட்டிருக்கேன், இன்னும் ஒரு பறவை காவடி தூக்க சொல்றீங்களா கண்டு கேட்டேன் நான்.
1: அதுல இன்னும் ஒன்று இருக்கு ஐயா, இப்ப இன்னும் ஒரு வகையால சொல்லுவதால் மலர்கள் பேசுமான்றதுக்கு, பேசினால் ஓய்மான்றதுக்கு இன்னொரு கருத்துனா கோபிக்க கூடாது. பெண்குலங்கள் வாய் கூடத்தானே வைக்க
2: ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைக்கு பிறகு ஆண்டவா இவள வாய கொஞ்சம் வளர்க்க மாட்டேன் வளர்க்க மாட்டேன் கேட்டி கொடுத்துருக்காங்க.
1: அல்ல அல்ல ஆணினம் அப்படி இல்லை, ஆனால் சிவம் சக்திக்குள்ளே தானே ஐயா. மகிழ்வாக இருக்கின்றது கதம்பத்திலே நானும் வந்தால் பேசி மகிழலாம் தான். நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். என் கவிதை இருந்து விட எனக்கு ஒரு பாடல்
0: சொல்லுங்கப்பா. என்ன பாடல் உங்களுக்கு?
1: இதோடையொட்டி ஒரு பாடல், சலங்கை ஒலி திரைப்படத்தில் லோயிதன் கேட்டு
0: மௌனமான நேரம்,
1: மௌனமான நேரம் மனதில் என்ன பாரம் லோயிதன்?
2: ஓமப்பா மௌனமான நேரம் இடம் மனதில் என்ன பாரம், மனதின் தோசைகள் நினைவில் யா. சூப்பர்
0: கேளுங்கள்.
1: நன்றி நன்றி நன்றி இருவருக்கும் நன்றி. நான் உங்கள் நேரத்தை
0: நன்றி,
1: எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு. உங்களோட பேசியதில் மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி. இன்னும் பேசலாம்,
2: எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்பா.
1: சந்தோஷம்,
0: நன்றி.
2: இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த மீராக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா.
0: நன்றி நன்றி லோகிதன். எனக்கு அப்பாண்டா உங்களுக்கும் அப்பா தான், அதனால நீங்க பயமில்லாம பாட்டு பேசுங்க சரியா? அருமையாக பேசுனீங்க. உங்களோட பேச்சுக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை லோகிதன், உண்மையிலேயே.
2: தேங்க்ஸ் அக்கா, தேங்க்ஸ் அக்கா.
0: நிச்சயமா, நேற்று நான் உண்மையா நீங்கள் எல்லாரும் விடுபட்ட உடனே நீங்க இரண்டு பேரும் என்னை அறியாமலேயே நான் சிரிச்சேன். சிரிக்கும் போது அப்பா, அதாவது இரவு சாப்பாட்டு நேரம், அப்பா கேட்டா ஏன் சிரிக்கிறீங்களம்மா? உடனே உங்களோட அந்த கதையை சொன்னேன் நான், அந்த காவடி கதை.
2: மனசு அலைபாயவும் மாட்டுது, அதுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டேன். அப்படித்தான் யாரும் வந்தாலும் கூட மூக்கூட பட்டு போவாங்க.
0: ஏனண்டா பயம் ஐயா, உமக்கு பயம் இன்னொன்று வந்து.
2: அப்படி இல்லையக்கா,
0: இல்ல அதாவது இல்ல கொஞ்சம் பாருங்க, அதாவது என்னண்டா, ஒரு விழுந்து கிடந்தவனுக்கு மேல ஒரு சக்கரம் ஏறிடும், முதல் சக்கரம். உடனே அவன் எப்ப மற்ற முதல் அங்கால விலகி ஏனாதோடையும் ஓடிடுவான் யோசிப்பான் உடனே. ஐயோ ரெண்டாவது சக்கரம் வருது, பின் சக்கரம் வந்து அவன் ஏனாதோடையும் ஓடிடுவான். அத மாதிரி தான் இப்ப நீங்க.
2: நேற்று நேற்று ஒரு விஷயம் சொல்லி நான் மன்னிச்சு கொள்ளணும். நான் இப்ப இந்த மனசு சரியா உறுத்தின ஒரு விஷயம் என்னென்றால், நேற்று என்ன சரியா கவலையா போயிட்டது எனக்கு. நான் என்ன நேற்று நானும் சுவசனும் கதைச்சு கொண்டு இருக்கேன், அப்புறம் சுவசன் ஒரு பாட்டு படிக்க சொல்லி சொன்ன நீங்க, அந்த பாட்டுல அந்த இது பொன்னுமணி படுதா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொல்லலாமா? இல்ல இல்ல இல்ல, அன்பை சுமந்து,
0: அன்பை சுமந்து சுமந்து. ஆமா,
2: ஓ நான் படிச்சுட்டேன் பிறகுதான், நான் எல்லாம் முடிச்சது பிறகுதான் ஜோதிக்கிறேன். காசி, நான் செஞ்சது சரியா இல்ல சுவசனை மட்டும் இல்ல சொல்ல தெரிஞ்சவ, நான் இடையில அதை ஏன் வாய்
0: திறந்தேன்
2: மனசுக்குள்ள அக்கா என்ன
0: நினைச்சேன்
2: என்ற விஷயத்த நான் யோசிக்கலக்கா,
0: மறந்து
2: கலைக்கிறாங்களா என்று போட்டு நான் டக்குனேன்.
0: மறந்து மறந்து அது தெரியல,
2: வாய் நுழைச்சிட்டேன்.
0: அது பரவாயில்ல, அதெல்லாம் நன்றாக இருக்கும். அதெல்லாம் நாங்க எம்டிஆர் எஃப்எம்ல அதெல்லாம் நாங்க சமாளிச்சிடும். நாங்க அப்படித்தான் நாங்க பேசுறது எல்லாரோடய, அதனால நீங்க கவலை வேண்டாம். சரியா? நன்றி லோகிதா, உங்களுடைய வரவும் உங்களுடைய கவிதையும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய பாடல், எனக்கு பிடிச்ச பாடல் ஒன்று போகிட்டு இருக்கீங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நல்ல ஒரு
2: பாடல், ரொம்ப கவர்ந்த பாடல்.
0: அது வந்து சந்தோஷ பாடல் உங்களுக்கு வேணும் இல்ல, சோகமும் இருக்கிறது.
2: இது வந்து மலரே மௌனமான்றதுக்கு சந்தோஷமான விஷயம் தான் அதுல வருது.
0: அப்ப நான் அதை எடுத்து வருகிறேன். பல உறவுகள் நீங்கள் அழைத்த வண்ணம் இருந்தீங்கள். யார் யார் அழைச்சிருக்கீங்க? செந்தில் முருகன் அழைச்சிருக்கிறீங்க. ஒரு வரியோடு ஏதோ ஒன்று கொண்டு வர்றதுக்கு இருந்தாலும் செந்தில் முருகன் நான் உங்களுக்கு அழைப்பு விடுகிறேன். விஜயராகவன் நீங்களும் அழைப்புக்கு வரலாம். எங்கே காற்றலைக்கே

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போகிறேன். இப்ப அவர் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய செந்தில் முருகன் இனிமையாக பேசுவார். இவரை இவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நான் இனி பதிவு செய்து வச்சு இரவுல தூங்கும் போது கேட்டுக்கொண்டு தூங்கணும். செந்தில் முருகன்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறக்கா.
0: பாத்தீங்களா, நான் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க பேசுற பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு, அதை பதிவு செய்து வச்சு தூங்குற நேரம் போட்டுட்டு தூங்கணும்.
1: சரிங்கக்கா.
0: என்ன அதை சோகத்தா சொல்றீங்க? சோகமா சொல்றீங்க? நான் விரும்பி சொல்றேன், நீங்க சோகமா சொல்றீங்க. நீங்க பேசுங்க, பயம் இல்லாம பேசுங்க. செந்தில் முருகன் வாங்க. செந்தில் முருகன் என்ன நடந்தது? செந்தில் முருகன்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். கேட்கவில்லையா நான் பேசுறது உங்களுக்கு? செந்தில் முருகனுக்கு
1: டவர் விட்டு வருது.
0: ஓ, அதனால தான். சரி, என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு.
1: எனக்குங்களா? எனக்கு வந்து அந்த பூவேலியில அந்த கவிதைகள் சொல்ல வாங்குற பாட்டு.
0: அந்த பாட்டு தான் வேணுமா? கவிதைகள் சொல்லவா? அதை எடுத்து வரவா? சரி, நீங்க அந்த நான் கொடுத்த பாடலுக்கு ஏதாவது கவி வரி உங்களுக்கு தெரிஞ்சதா? ஏதாவது ஒரு வரி கவி என்று தேவையில்லை. ஏதாவது
1: எனக்கு அதெல்லாம் தெரியாதக்கா.
0: நீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க எங்களோட பேசும் போது எல்லாம் உண்மையா அந்த எடுத்து வர ஒவ்வொரு விடயமும் நன்றாக இருக்கும்.
1: டவர் விட்டுட்டு வருது, ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன்.
0: சரி சரி சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே விஜயராகவன், நீங்கள் காற்றலைக்கு அழைப்புக்கு வாருங்கள். உங்களுடைய கவிதையையும் கேட்கலாம் அங்கே.

0: காற்றில இணைந்து கொள்ளும். இப்ப சரி, அது எப்படி இப்ப நல்லா வேலை செய்து எப்படி செந்தில் முருகன்?
1: அது எம்டிஆர் எஃப்எம் அதை லோகிதா பேசிட்டு இருக்கிறதா, அதுக்கு வச்சுட்டா அதுக்கு கட்டாக மாட்டேங்குது, அதுவும் பேசுது இதுவும் பேசுதா, புரிய மாட்டேங்குது.
0: அதனால சரி சரி சரி, எப்படி இருக்கிறீங்க நீங்க? இப்ப நான் போடுற பாட்டியா கேக்குறீங்க? கவிதைகள் சொல்லவா?
1: அதான்
0: அத அந்த பாட்டு. அது பாட்டு, அது உங்களுக்காக எடுத்தேன். அதுதான்
1: பூவேலிங்கிற படத்துல அந்த பாட்டு.
0: பூவேலியில இருக்கா ஒரு பாட்டு? இது வந்து பூவேலி இல்ல இந்த பாடல் நினைக்கிறேன். நான் பூவேலியில தேடி பாக்குறேன்.
1: சரி
0: சார், அப்ப உங்களுக்கு கவிதை வரி வேற இல்ல இல்லையா?
1: எனக்கு கவிதை வரி எல்லாம் வராதுங்கக்கா.
0: சரி, செந்தில் முருகனுக்கு பாட வருமா உங்களுக்கு?
1: எனக்கு பாட்டு சரியா பாட வராது.
0: பாட வராதா?
1: பாட வராதுங்க.
0: பாட நீங்க நீங்க பயந்து பயந்து பேசுற மாதிரி இருக்குது. சரளமா நீங்க பேசல.
1: இல்ல இல்ல, பயந்து பயந்து எல்லாம் பேசல. எங்க வீட்டுக்காரையும் பக்கத்துல தான் இருக்குது. எனக்கு பேச்சு இப்படித்தான் அக்கா வரும்.
0: அப்படித்தானா வரும்? உங்களோட மனைவியோடு பேசலாமா?
1: பேசுங்க.
0: எங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்கம்மா? எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நலமாக இருக்கிறேங்க.
0: உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர்?
2: என் பேர் சுதாங்க.
0: சுதா, நல்ல பேர். நலமா இருக்கிறீங்களா? உடல் நலத்தோட இருக்க வேண்டும் எப்பவும். சரி, உங்களுக்கு
2: பேரு வந்து தமேந்தி, தம்பி பேர் வந்து தயாநிதி.
0: பாப்பாட பேர் என்ன சொன்னீங்க? தமேந்தியா?
2: தமேந்தி.
0: தமேந்தி, நல்ல பேர்.
2: தம்பி பேரு தயாநிதி.
0: தயாநிதி,
2: தயாநிதி.
0: தயாநிதி அவவுக்கு தமயந்தி, நல்ல பேர். ரெண்டு பேரும் நல்ல பேர். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சுதா? உங்களுக்கு?
2: எனக்கு எந்த பாட்டா இருந்தாலும் பிடிக்குங்க, பழைய பாட்டு.
0: ஒரு பாட்டு நீங்க சொல்லுங்க, உங்களோட மனம் பிடிச்ச பாட்டு உங்களுக்கு எடுத்து வர்றேன்.
2: இந்த சினேகா பாடுவாங்களே,
0: என்ன பாட்டு? ஒவ்வொரு பூக்களுமே.
2: அந்த பாட்டு பிடிக்குங்க.
0: நல்ல பாட்டு அது.
2: அது பிடிக்குங்க.
0: நீங்க வானொலி கேட்டு கொண்டிருக்கீங்களா இப்ப?
2: நான் கேப்பங்க, காலையில கேப்பங்க, சாயங்காலமும் கேப்போம்.
0: பிடிச்சிருக்கா உங்களுக்கு வானொலி இந்த நிகழ்ச்சி?
2: பிடிச்சிருக்குதுங்க, பிடிச்சிருக்குதுங்க.
0: என்ன பிடிச்சிருக்கு இதுல நீங்க கேக்கும் போது?
2: நீங்க பேசுறது எல்லாமே நல்லா சிரிப்பா பேசுவீங்க, நல்லா இருக்குங்க.
0: அதுதானா?
2: கேப்பங்க, டெய்லியுமே நாங்க எஃப்எம் கேப்பங்க. எஃப்எம் கேட்டது போத கொஞ்ச நேரம் டிவியும் பாப்பங்க.
0: செந்தில் முருகன் தனக்கு பாட வராதா? உங்களுக்கு நீங்க பாடுவீங்களா சுதா?
2: எனக்கு கொஞ்சம் பாடுறதுன்னா கொஞ்சம் தயக்கமா தான்
0: இருக்குதுங்க. முயற்சி செய்து பாருங்க, ஏதாவது தெரிஞ்ச ஒரு பழைய பாடல. எங்க முயற்சி செய்து பாருங்க. உதவி
2: செய்யறேன்.
0: நீங்க பாடுங்க, நான் பொறுமையா இருந்து கேக்குறேன்.
2: நானும் இப்பதான்.

0: உண்மையா கெட்டிக்காரி, குரல் வளம் அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு, உண்மையா நல்ல குரல் வளம், கேட்க ஆசையாக இருக்கிறது உங்களோட குரல் வளம், எனக்கு நன்றாக இருக்கிறது.
1: இன்னொரு டைம் பேசினா நல்லா பாட்டு
0: பாடுறேங்க. சரி நல்லது, ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் முயற்சி இருக்கு. முழுமையான ஒரு பாடலை நீங்க முயற்சி செய்து எடுத்து வாங்க. எல்லாரும் அப்படித்தான், ஆரம்பத்துல பாட தெரியாவிட்டாலும் மெல்ல மெல்ல பாட பாட
1: பாடிட்டே இருந்தா கொஞ்சம் வருங்க, வரி வரும்
0: நிச்சயமா. அதனால நீங்க
1: புதுசா பாடுறதுனால கொஞ்சம் வரமாட்டேங்க.
0: சரி, அது முதல் தடவைக்கு அப்படித்தான் இருக்கும். எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது எங்கட இந்த ஒன்றிய தமிழ் வானொலி இந்த குடும்பத்தோடு நீங்க சேர்ந்திருக்கிறீங்க. எப்பொழுதும் நாங்கள் அன்பா இருக்கலாம் எல்லாரோடும்.
1: எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க, என்ன எஃப்எம் எல்லாம் பேசுனது இல்லைங்க, இது ஃபர்ஸ்ட் டைம்.
0: நல்லது, நான் உண்மையா சந்தோஷம். நீங்க அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, எங்களோட பேசலாம். இரவு வேளையில 8 மணிக்கெல்லாம் எங்கட அப்பா நேர் விருப்பம் எடுத்து வருவார், அதுல நீங்க உங்களுடைய விருப்ப பாடலை வந்து கேட்டுட்டு போகலாம். பாட்டை முதல் பொருள் கொஞ்ச நேரத்துக்கு மேல பேசி இருந்தார் இல்லப்பா, அதுல கவிதை ஒன்று சொல்லி இருந்தார் இல்ல, சிந்தனை செல்வன் அப்பா, அவரோட பேசலாம். சரியா? நன்றி நன்றி சுதா, உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் செந்தில் முருகனுக்கும் சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி வணக்கம். எங்கே விஜயராகவன், வணக்கம் வாங்க. சிறப்பு விஜயராகவன் வாங்க.
2: வணக்கம் வணக்கம்.
0: என் மேல ஏதாவது என் மேல ஏதாவது கோபமா உங்களுக்கு விஜயராகவன்?
2: இல்ல இல்ல, எனக்கு பணியில் இருப்பதால் கொஞ்சம் இடையாகுது, அதுக்கப்புறம்.
0: சரி, நீங்கள் அழைச்ச வண்ணம் இருந்தீங்க. சரி, நீங்க அந்த இந்த கவிதை நிகழ்ச்சியை கேட்கறீங்க தானே?
2: கேட்கலமா? அந்த நீங்க அனுப்பி இந்த இதை வாட்ஸ்அப்ல பார்த்தேன்.
0: அதுக்கு அங்க நீங்க வரி அமைச்சு வச்சிருக்கீங்களா? ஏதாவது வரி
2: கேட்டு வச்சிருக்கோம்.
0: எங்க பாக்கலாம் விஜயராகவனுடைய வரிகளை பார்க்கலாம், எடுத்து வாங்க.
2: செடியில் மௌனமாக மொட்டுக்கள், செடியில் மௌனமாக மொட்டுக்கள், காலையில் சூரிய ஒளியும் பனித்துளியும் பட்டு, காலையில் சூரிய ஒளியும் பனித்துளியும் பட்டு, மெல்ல மெல்ல கண் விழித்தது, மெல்ல மெல்ல கண் விழித்தது, மனிதனை பார்த்து மெல்ல இதழ்களுடன் சிரித்து பார்த்தது பூக்கள், மனிதனை பார்த்து மெல்ல மெல்ல இதழ்கள் சிரித்து பூக்கள் மனிதனை பார்த்து சிரித்தது. வாய்ப்புக்கு நன்றிம்மா.
0: இன்னொரு தடவை வாசிங்க, இன்னொரு தடவை. அருமை அருமை, இது நீங்க எழுதியது தானே விஜயராகவன்?
2: நான் எழுதல, பேனா எழுதுறது பேப்பர்ல.
0: எப்பையா இப்படி எல்லாம் இந்த வானொலிக்கு வந்த அப்புறமும் நீங்க எல்லாரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அது சரி. சரி, பேனா பேப்பர்ல பேனா எழுதுது, அந்த பேனாவை பிடிச்சிருக்கிறது யாரு? பிடிச்சிருக்கிறது யாரு?
2: விஜயராகவன்.
0: விஜயராகவன், சரி. இன்னொரு தடவை வாசிங்க அதை. அங்க
2: செடியில் மௌனமாக மொட்டுக்கள், செடியில் மௌனமாக மொட்டுக்கள், காலையில் சூரிய ஒளிப்பட்டு பனித்துளிப்பட்டு மெல்ல மெல்ல கண் விழித்தது, காலையில் சூரிய ஒளியும் பனித்துளியும் பட்டு மெல்ல மெல்ல கண் விழித்தது, மனிதனை பார்த்து மெல்ல இதழுடன் சிரித்தது பூக்கள், மனிதனை பார்த்து மெல்ல இதழ்களுடன் சிரித்தது பூக்கள். நன்றி வணக்கம்மா.
0: பீஸ்ட்
2: பாட்டு இருந்துமா? அந்த எந்த பாட்டு? புரியாத பாடல் ஒன்று இருக்கு, அது போடுங்கம்மா.
0: என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு?
2: அந்த புரியாத பாடல் ஒன்று இருக்குமே,
0: எனக்கும் சரியா தெரியலையே.
2: ஒரு புரியாத பாடல் ஒண்ணு இருக்கு, முதல் வரி ஆரம்பிக்கும் புரியாம.
0: பீஸ்டா? சரியா, நான் பாக்குறேன் என்னன்னு பாக்குறேன். புரியாத
2: படமா?
0: இப்ப உங்களுக்கு புரியாத மொழிதான் இப்ப தேவைப்படுது இல்ல உங்களுக்கு?
2: ஆமா.
0: அருமை விஜயராகவனே நல்ல கவிதையை எழுதிவிட்டார். அவருடைய சொன்ன படம் தான் எனக்கு தெரியல, யாராவது கேட்டுக்கொண்டிருந்தா வந்து எனக்கு ஒரு என் வாட்ஸ்அப்புக்கு எழுதி விடுங்கப்பா, அது என்ன படம்ண்டு, புரியாத பாட்டுன்னு சொல்லிட்டு போறார், அதை நான் தேடி எடுக்கணும். சரி, எங்கே நீங்கள் இணைந்து கொள்ளுங்க, பார்க்கலாம். மலரே மௌனமா அந்த பாடலை மீண்டும் எடுத்து வரட்டா ஒரு தடவை?

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். இங்கே கலைச்செல்வி, நுவரேலியாவிலிருந்து எங்களுடைய கலைச்செல்வி வாங்கோ. வணக்கம் கலைச்செல்வி. வணக்கம் கலைச்செல்விக்கு. இந்த பாட்டு கலைச்செல்விக்கு பிடிச்ச பாட்டு இல்லையா உங்களுக்கு?
1: ஆமா, பிடித்த பாடல். அப்படியே கண்களை மூடி ரசிக்க தோன்றும் இந்த பாடல் கேட்டால். மலரே மௌனமா மலர்கள் பேசுமா, அந்த வரிகளை கொஞ்சம் பார்த்தால் மட்டும்தான் எனக்கு பாட முடியும், மறந்து விட்டேன். மலர்கள் பேசுமா, பேசினால் ஓயுமா என் அன்பே? தெரியவில்லை.
0: அன்ப மட்டும் பக்கத்தோட சொல்றீங்க.
1: அன்பு, அன்பு என்பது ஒரு பெரிய
0: உங்களோட எனக்கு நிறைய நேரம் பேசணும். ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு அன்பு உறவை சந்தித்து விட்டு உங்களோட பேசலாம். சரியா? குதூகலமா கவிதையோட எல்லாத்த கவிதையும் கேட்டு கொண்டு இருக்கிற நீங்க என்னைய போய் நலமாண்டு கேக்குறீங்க பாருங்க.
2: இல்லமா இல்லமா, கேட்பது முறை அல்லவாமா.
0: அதாவது என்னன்னா, இந்த எல்லாரும் சொல்ற கவிதைக்கு எலும்பி நின்று துள்ளணும் போல இருக்கண்ணா.
2: நிச்சயமா சும்மா வந்துடும் மிகுந்த சிறப்பான உரையாடல் நிகழ்ச்சி. நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் புகைப்பட கலைஞர் எனது நண்பர் கே எஸ் ராஜாவுடைய நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்ததுமா.
0: அவருடைய
2: உரையாடல ரொம்ப கேட்கறது ரொம்ப அருமையா இருந்ததுமா.
0: அவர்
2: எல்லாம் வந்து ஒரு நேரம் காரைக்கால் வானொலியுடைய நேயர்கள் எல்லாமே. ஆமாமா, கே எஸ் ராஜா நல்ல பரிச்சயமானவர் எனக்கு.
0: இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாமதத்து நேரம் கூட இலங்கை ஒளிபரப்பு
2: அவருடைய பிறந்த நாள்
0: வயதானாலும்
2: அது இறைவனுடைய கிஃப்ட் பரிசு, அதை மறக்கவே
1: கூடாது.
0: செல்வி நீங்க மீட் போட்டு பேசணும், இங்க கேக்குது கலைச்செல்வி மீட் போட்டு பேசுங்க. சரி, அதாவது அண்ணா அண்ணா இப்ப உங்கள்ட்ட கேட்ட கேள்வி, உங்கள்ட்ட கேக்குற நான் ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அதாவது வயசு குறைச்சி சொல்றது கூடாதா கூட்டி சொல்றது கூடாதா? எது கூடாது?
2: குறைத்து சொல்வது கூடாதுமா.
0: குறைச்சி சொல்லணுமா? குறைத்து சொல்வது கூடாது. கூட்டி சொல்லலாம் இல்ல, கூட்டி சொல்லலாம் இல்ல,
2: அப்படியே சொல்லக்கூடாதுமா. குறைந்து அதாவது சரியான வயசு சொல்லணுமா. சரியான வயசு சொல்லணுமா?
0: சரியான வயசு சொல்லணுமா?
2: நிச்சயமா.
0: சரி, அவ அண்ணா சொன்னா சரியா தான் இருக்கு. சரி அண்ணா, நீங்க அந்த பாட்டுக்கு என்ன கவிதை கொண்டு வந்தீங்க? நீங்க
2: கவிதை ஒண்ணு கொண்டு வரல, சும்மா ஒரு ஒரே ஒரு வரியில ஒரு கவிதை சொல்லுவோம். அதாவது உப்பு உணவை ருசியாக்கும், நட்பு வாழ்க்கையை ருசியாக்கும்.
0: அந்த பாடலுக்கு அது அவ பாடுறா இல்லவா?

0: வந்ததோ. அப்ப அந்த நட்பு உமையிலேயே இணைந்தபடியினால அதிலும் ஒரு சிறப்புன்னு சொல்றீங்க உங்களோட வரிகளும், அதைத்தான் நான்
1: தேர்ந்தெடுக்கலாம்.
0: சரி, அப்ப அண்ணாவுக்கு விருப்பமான பாட்டு என்ன?
1: எனக்கு வந்து உனக்காக நான் அப்படிங்கிற படத்துல இருந்து இமை தொட்ட மணிவிழி இரண்டுக்கும் நடுவினில் தூரம் அதிகம் இல்லை அப்படிங்கிற நட்பை விளக்கும் பாடல் மாதிரி.
0: இமை தொட்ட மணிவிழி இரண்டுக்கும் நடுவினில் தூரம் அதிகம் இல்லை, அந்த
1: பாட்டை அதே பாடல்.
0: அது வந்து உனக்காக நான் படத்துல என்ன?
1: ஆமாமா ஆமாமா, கேஜே ஜெயசுந்தரம் ஸ்ரீம் சுந்தரம் பண்ண பாட்டு மாதிரி.
0: நல்ல அருமையான படம், அந்த படமும் நல்ல படம் உனக்காக நான் இல்லையா? அது அது வந்து ஜெமினி கணேசனும்
1: சிவாஜி கணேசன் நாகேஷ் மூன்று பேர் மூன்று நண்பர்கள் நட்பை விளங்கும் பாடு தான் அது
0: உனக்காக நான். நல்ல அருமை அண்ணா, அருமையாக பேசினீங்க, அருமையாக இருந்தது நல்லம். உங்களுடைய நீண்ட நாள் உறவு பேசணும்னு எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும் என்ன? கே கே எஸ் ராஜா அவர் வந்து பேசும்போது எங்களுடைய நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் கலைச்செல்வி. கலைச்செல்வி
2: வணக்கம்.
0: இப்ப பாக்கலாம் முழுமையா
2: பாடலை பாடுகிறேன்.
0: பாடலை முழுமையா அந்த பாட்டை உங்களோட குரல்ல முழுமையா கேட்கலாம். அங்க பாடுங்க.
2: மலரி மௌனமா மலர்கள் பேசுமா, மலர்கள் பேசுமா, பேசினால் போயுமா என் அன்பே மலரே மௌனமா.
0: செல்வி, எங்க கேட்கல செல்வி? நீங்க உங்களோட இணைப்பு விட்டு வருகிறதா?
2: விட்டு வருகிறது.
0: சரியான இடத்துக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி நில்லுங்க.

0: பேசுமா? அதற்கு கவிதை சொல்கிற சொல்லவா?
1: எங்க எடுத்து வாங்க.
0: வெதுவாக கதவு திறந்து திறந்த காற்றையே உன் பெயரை கேட்டேன் காதல் என்றார். நேற்று நீ எங்கிருந்தாய் காற்றே, நீ சொல்வாயா என்றேன். என் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி மறைந்தார்.
1: என்னொரு தடவை சொல்லு.
0: அவ்வளவுதான்.
1: என்னொரு தடவை எங்க?
0: மெதுவாக கதவு திறந்த காற்றே உன் பெயரை கேட்டேன் காதல் என்றாய். நேற்று நீ எங்கு இருந்தாய் காற்றே, நீ சொல்வாயா என்றேன். என் சுவாசத்தில் இருந்ததாக அல்லவா சொல்லி மறைந்தாய்.
1: அடையப்பா,
0: சொல்லி மறைந்து விட்டாய்.
1: சொல்லி மறைந்து விட்டாய். சுவாசத்தில் இருந்து
0: மறைந்து விட்டாய். மறைந்து விட்டாய். சுவாசத்தில் இருக்கிறதாக சொல்லி மறைந்து விட்டாலே.
1: எங்க விஜய காணையில விஜயன்டா இதுக்கெல்லாம் நல்லா குடுப்பாவே.
0: பிரீத்தி சார் எல்லாம் அழகா சொல்ற கவிதைகளை அவ இன்னைக்கு பாடசாலைக்கு போயிட்டா. அவக்கு மட்டும் பாடுது ஸ்கூல் இன்றைக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் இல்ல. இன்னைக்கு லீவு அவக்கு ஸ்கூல்.
1: இந்த பாடல திடீரெண்டு வரிகள் எடுத்து நீங்க பாடின வடிவம் அதை
0: அனுபவிச்சு எனக்கு கொஞ்சம் முடியாம
1: அனுபவிச்சு
0: பாட முடியலே. என்னப்பத்தான் உங்களை பதிவை பார்த்தேன். பார்த்த பிறகு உடனே வந்து விட்டேனா, அதனால எனக்கு அந்த பதிவு கொஞ்சம் பிறகு நான் நன்றாக பாடுகிறேன்.
1: நிச்சயமா நீங்க நல்லா பாடுவீங்க. ஆனா அதுல சற்று
0: எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். எனக்கு அப்படி விருப்பம் மறக்கும். ஹரிஹரன் பாடல் தானே இது? அப்ப அவர் நல்லா பாடுவார். அவர் பாடல் அனைத்தும் எனக்கு அப்படி விருப்பம்.
1: அவருடைய குரல் வளம்
0: அழகா அனுபவம்.
1: இந்த பாடல் கலிகரன் பாடியதல்ல, இந்த பாடல் ஜானகி அம்மாவும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். அதாவது
0: எனக்கு ஹரிஹரன் தான் மனசுல பட்டாரு. அதுதான்
1: இல்ல, எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள் ஜானகி அம்மாவோடு, நான் பாடிய பாடல்ல பிடிச்ச பாடல் இதுதான், எனக்கு நல்ல விருப்பம் என்று சொல்லி. இது வந்து வைரமுத்து அவர்களுடைய வரியும் வித்யாசாகருடைய இசையில் வந்தது இந்த பாட்டு.
0: மீராமா, இதுக்கு முன்னுக்கு கே எஸ் ராஜன் ஒருத்தர் கதைச்சாரு. அவர் யாரு?
1: அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற திரைப்பட புகைப்பட கலைஞர். அவர் இந்த படங்கள் போட்டோஸ் எடுக்கிறது. அவர் வந்து ஒரு கவிஞர்
0: சொன்னாரு.
1: இல்ல, கே எஸ் ராஜா எங்களுடைய ராஜா. அவருடைய அவர் ஞாபகம் எங்களுக்கு வந்து வருகிறது இல்லையா? எங்களுடைய இலங்கை வானொலியின் அறிவிப்பாளர் அவர். அவரை இவர் பேசும்போது அவரைத்தான் எனக்கு ஞாபகப்படுத்தினது. இருந்தாலும் அவருடைய குரல் கொஞ்சம் வித்தியாசம். ஆனா அதை அவர் எங்களுடைய கே எஸ் எல்லார் மனதையும் கொள்ளை கொண்ட குரல் இல்லவாது அது.
0: ஆமா ஆமா ஆமா, மறக்க முடியுமா?
1: அதுல அந்த ஒரு பாடலை போட்டுட்டு ராஜா என்று சொல்லுவார் இல்ல,
0: கே எஸ் ராஜா என்று சொல்வார்.
1: கே எஸ்
0: அந்த மறக்க முடியாது.
1: அந்த பாடல் ஒன்று போட்டு அதுல அவ சொல்ற ராஜாவை எடுத்து விடுவார். நிச்சயமா.
0: ஆமா,
1: நல்லது. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் கலைச்செல்வி? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு பாட்டு இந்த பாடலே நல்லதான் இருக்குது. மலரியம்மா
1: விருப்பமான பாடல்
0: மாட்டீங்களா?
1: விருப்பமான பாடல் உண்டு என்ற அது அடிக்கடி நான் ஒளிபரப்புறேன் தானே. அத இதுல வேற ஒரு
0: எனக்கு எனக்கு விருப்பமான பாடல் ஜோடி புறப்படத்தில் ஜெயச்சந்திரன் பாடிய எனக்கு ஒரு மணிப்புரா ஜோடி என்று இருந்தது. அதற்கொரு துணை வர வேறு தூரம் பறந்தது நினைவெல்லாம். அந்த பாடல் தருகிறீர்களா?
1: நல்ல பாடல் இது. எங்கட அபூட பாடல் இந்த பாடல்.
0: அப்படியா?
1: நேற்று வந்து சோக பாடலுக்கு அபு கேட்டிருந்தார் இந்த பாடலை.
0: அப்படியோ? அவருடைய அபுக்கா வேறு கட்டுமே
1: கவிஞர் காணையில இல்லாட்டி ஓடி வந்து விடுவார்.
0: வேலையா இருக்குமா?
1: நிச்சயமா நிச்சயம்,
0: வேலையில இருப்பாரோ தெரியலே.
1: நிச்சயம் நல்லது கலைச்செல்வி அம்மா. நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி அம்மா, நன்றி வணக்கம். நேரம் சரியாக 12:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நான் ஒருவருடைய பாடல்களையும் எடுத்து வரப்போகிறேன். அதுக்குள்ளே நீங்கள் இணைகிறவங்க, கவிதையோடு இணைகிறவங்க இணைஞ்சு கொள்ளலாம் எங்களோடு என்று சொல்லிக்கொள்கிறேன். இனிமையான ஓரிரு வரிகளோடு இணைகிற கவிதையோடு நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம்.

இந்த நிகழ்ச்சியில் முதல் முதலில் வந்து தனது சிறப்பான கவிதை வரியொன்றை தந்து விருப்ப பாடலையும் கேட்டிருந்தார் எங்களுடைய ஸ்ரீனிவாசன், தில்லை ஸ்ரீனிவாசன். உங்களுக்கு நீங்கள் கேட்ட விருப்ப பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது, எடுத்து வரலாம். உன் புன்னகை போதுமடி என்ற அந்த பாடல் காற்றலையில் இப்பொழுது உங்களுக்காக மட்டுமல்ல எங்களுக்காகவும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம்.

நேரம் சரியாக 12:36 கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் முதல் நேராக இணைந்து காற்றலையில் எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேட்ட பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இப்பொழுது அடுத்த பாடல் எங்களுடைய ஆனந்தன் அழகூரில் பூத்தவளே என்ற பாடல் கேட்டிருக்கிறார். அந்த பூத்தவள் யாருன்னு பார்ப்போம். அழகூரில் யார் பூத்ததுண்டு? நல்ல ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்கிறீங்க. கேட்கலாம் ஆனந்தன் உங்களுடைய பாடல்.

இந்த பாடலில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பாடல் சற்று இனிமையாக வரவில்லை, ஏதோ வித்தியாசமாக கேட்கிறது. இங்கே பார்க்கலாம்.

0: என்ன பாடல் ஆனந்த? இன்றைக்கு தான் அந்த அழகூரில் பூத்த நான் முன்பு கேட்டிருக்கிறோம் இல்லையாண்டில்ல. பூத்தவள் நல்லா தான் இருந்தது, அருமை, நல்ல ஒரு பாடல். அடுத்த பாடல் யார் விருப்ப பாடல்னா, எங்களுடைய புகைப்பட கலைஞர் கே எஸ் ராஜா கேட்ட பாடல் காட்சியளிக்க வேற இருக்கிறது. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, அந்த பாடலை எடுத்து வரணும் ராஜா. உங்களுக்காக அந்த பாடல் காட்சியளிக்க வருகிறது, உங்களோடு சேர்ந்து நாங்களும் இணைந்து கொள்கிறோம்.
1: இயேசு காந்தி பிறந்தது

பாடல், இனிமையான பாடல், நல்ல ஒரு பாடலை, பழைய பாடல் என்றாலும் நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் கே எஸ் ராஜா. அடுத்த பாடல் லேனின், நீங்கள் கேட்டிருக்கும் பாடல் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பாடல், மோகமுள். இந்த மோகமுள் திரைப்படத்தை பார்க்காதவர்கள் இல்லை. நல்ல ஒரு கதை பொருந்திய ஒரு படம். அதில் வந்த பாடல்கள் அனைத்து முத்தான பாடல்கள், வரிகள், இசை, அதோடு காட்சி அமைப்பு எல்லாமே ரசிக்கக்கூடிய ஒரு படம். அதுலேருந்து ஒரு பாடல் எங்களுடைய கவி சொல்லா வல்லவன் கவி சொல்லா வல்லவன் லெனின் கேட்ட பாடல் காட்டிலிக்கு வர இருக்கிறது. லெனின், இப்படியே எத்தனை தரம் இப்படியே ஏமாற்றி ஏமாற்றி போகிறீங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய அந்த இனிமையான பாடல், அதில் இரண்டு பாடல்கள் இருக்கிறது, பெண் பாடிய பாடல், ஆண் பாடிய பாடல். அதில் ஆண் பாடிய பாடலை உங்களுக்காக எடுத்து வருகிறேன், கேட்போம்.

அருமையான பாடல், அருமை. அது சிறிய பாடலாக இருந்தாலும் அவ்வளவும் கருத்தால மிக்க அந்த வரிகள் பொருந்திய பாடல். நல்ல பாடலை கேட்டிருக்கீங்கள் லெனின். அடுத்த பாடல் காட்சிக்கு வருகிறது எங்களுடைய மட்டக்களப்பிலிருந்து லோகித ராஜா. உங்களுடைய பாடல் வருகிறது, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் என்று அந்த பேச வைக்கிறார் பாருங்க. இது என்ன மலரே மௌனமாண்டு கேட்டதுக்கு பேச வைக்கிறார், பேச வச்சுட்டு பேந்து அவதிப்படுறத அவர் தான். சரி, நல்ல ஒரு வாழை கேட்டிருக்கீங்க, கேட்கலாம்.

சரியாக 12:54 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியில். இது கதம்பை நிகழ்ச்சியில் இப்போ கவிதைகள் சொல்லவா என்ற நிகழ்ச்சி. அதிலே இன்று கவிதைகள் சொல்ல இன்னும் யாராவது வர இருந்தால் வந்து கவிதைகள் சொல்லலாம். வந்து முன்பு வருவதெல்லாம் தயங்கி போய் நிற்கிறீங்க எதுக்கு? இதுக்கு ஒரு 4 வரி கவிதை இப்போ என்னாலே எழுத முடியலை கொண்டு வர்றதுக்கு. நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன்னு வருதில்லை. மலர் மௌனமாக இருக்குமென்றார்கள், பேசினால் அது ஓயாது என்கிறார்கள், பாதி ஜீவன் கொண்டு வருகிறது என்றார்கள். இதுக்கெல்லாம் எப்படி வரிகளை அமைப்பது என்று தெரியவில்லை. சரி, இருந்தாலும் அடுத்த பாடல் யாருடைய? ராஜேந்திரன் நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். மாலையில் யாரோ மனதோடு பேச என்று சொல்லியிருக்கிறார். இனிமையான ஒரு பாடல். ராஜேந்திரனுடைய பாடலை நான் தெரிவு செய்யவில்லை, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அடுத்த பாடலாக எடுத்து வருகிறேன். ராஜேந்திரன், உங்களுடைய பாடல் எங்களுடைய அப்பாவுடைய பாடலுக்கு பின்பாக வரும். மௌனமான நேரம் சிந்தனை செல்வன் அப்பா, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம். பாடல்கள்

சிந்தனை செல்வன் அப்பாவின் பாடல் மிக அருமையான கேட்டுக்கொண்டிருக்க நானே அப்படியே அசந்து தூங்கவில்லை. நீங்கள் அப்படி நினைச்சிராங்க கேட்டு அந்த ரசித்து கொண்டிருந்ததில் எனக்கு பாட்டு முடிந்தது தெரியவில்லை. அடுத்த பாடல் எங்களுடைய அன்பு உறவுகள், நீங்கள் கவிதை சொல்ல இருந்தால் நீங்கள் அழைப்புக்கு வாருங்கள், சொல்லி உங்களுடைய பாடலையும் நீங்கள் கேட்கலாம். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய ராஜேந்திரன், உங்களுடைய மாலையில் யாரோ மனதோடு பேச வருகிறது காற்றலை.